உண்டாகட்டும். விசேஷமாய் வியாதிகள் பலவீனங்கள் நீங்க ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஜெபிக்கிறேன். பற்றாக்குறையமும் தரித்திரமும் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒரு செழிப்பை அனுபவிக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மார்போடு அணைத்து கொள்ளும் அப்பா. குடும்பங்களில் ஒருமனம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பரே சுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

ஹாலலூயா ஹாலலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஜெப வேலை. தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே தேவன் வல்லமையாக அசைவாட போகிறாரு. நம்ம அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ நன்றி நன்றி. இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹாலலூயா ஹாலலூயா. ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எரேமியா 33:3 பிரகாரமாகவே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஹாலலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. திறப்பில் நின்று இந்த ஜனங்களுக்காக தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஜெப ஆவியை ஊற்றி வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. நடத்துகிற உடைய தாசனை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் போதுகரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திறப்பில் நிற்கும் பொழுது தேவ ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை அருளி ஜெபிக்க எங்களுக்கு நீர் நடத்துவீராக சுவாமி. உம்முடைய ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அழிந்து போகிற தேசங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஒவ்வொரு நாளும் எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா எங்க ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உம்முடைய ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்க தேசம் உம்மை காணட்டும், எங்க தேசம் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உங்க நாமம் பிரஸ்தாபப்படட்டும் அப்பா. ஆண்டவரே எங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய சுவிசேஷம் எல்லாம் மூளை முடுக்குகளிலும் செல்ல என் தேவன் அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக அப்பா. இந்த நேரத்தில் நீர் நடத்துவீராக. எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் இந்த வேலையை. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் முழுமதுமாய் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹாலலூயா ஹாலலூயா. எங்கே போகிறோமோ வரோமோ, ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக போகிறோம். ஆனால் தேவன் சமூகத்தில் அதை விட பெரிய ரிவார்டு. அவரோட சமூகத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கே, அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம். ஜனங்களுக்காக பரிந்து பேசுவது தேவனுடைய இருதயத்தை இழைக்க செய்யும். நம்ம எல்லாரும் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மாத்திரம் ரட்சிப்படைந்தால் போதுமா? எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ளணும். அதனால நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளை ஆராதனையில் நடத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகி மேப்படுத்தி அவரை நாமத்தை உயர்த்தி அவரை வரவேற்போம். நம்ம மத்தியில் 2-3 பேர் இருந்தாலே ஆண்டவர் இறங்கி வருகிறாரு. ஸோ அதனால நம்ம மத்தியில் தேவன் இறங்கி வந்திருக்கிறாரு. நம்ம கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறாரு. அதனால நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம இருதயத்தை நம்ம அவர் பக்கம் திருப்பி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாம் வாய்களை திறந்து அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஒருவேளை ஆஃபீஸ்லேருந்து பார்க்கலாம், இல்லை வீட்டிலேருந்து பார்க்கலாம், இல்லை இங்கே எல்லாம் சூழ்நிலையை விட்டு நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் ஒன்னு பாருங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம முழு மனதோடு அவரை தேடும் பொழுதே அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறாரு. சோ அதனால நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதே இல்லை. நம்ம அவரை தேடுகிற அவரோட அவர்
அவர் முகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். ஒரு நாளும் நம்ம வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அதனால நம்ம இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பி அவருக்கு நேராக நம்ம கண்களை உயர்த்தி ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து மௌனமா இருக்க வேண்டாம். இது ஜெப வேலையா? தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக சிங்காசனத்தை, தேவனுடைய சிங்காசனத்தை உயர்த்துவோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இயேசு என்ற நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே, இயேசுவே, நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ

எல்லாரும் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம், அப்படியே ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் நாமம் பெரிய நாமம், அவருடைய நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா.

0: இது உம்முடைய வேலை ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் அசைவாடுங்க, எங்கள் உள்ளத்தை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மோடு நெருங்கி நடக்கிற அனுபவம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆராதனை வேலையிலையும் ஜெப வேலையிலையும் உம்முடைய வார்த்தை நேரத்திலையும் தேவ ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடுவீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா, உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெரியவர், உயர்ந்தவர், சர்வ வல்லவர் அப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம், நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ஆராதனைக்குள்ள அப்படியே போவோம். ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் சுதாகர் டு லீட் அஸ்.
1: நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம். அல்லேலூயா.

அம்மே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த ஆராதனை, இந்த உபவாச ஆராதனையில் கலந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்கள் தோல்வியில் இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூட கடவுள். சென்ற வாரத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் ஒரு செய்தி இங்கே சொன்னாங்க பாருங்க, ஒருவேளை நீங்கள் தோல்வியில் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும், வெற்றி வேணுமா, வெற்றியை பிரகடனம் பண்ணுங்கள். நான் வெற்றி அடைவேன், நான் தோல்வி உருவது இல்லை, நான் ஜெயம் பெறுவேன், நான் சுகமாவேன், நான் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவேன், வாழ்வடைவேன், நான் வாழ்ந்திருப்பேன், என் வாழ்க்கை எப்படியே போகாது, ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் பண்ண பாருங்க, எனக்கு உதவிடும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். நாட்டை கூட சொல்ல பாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அநேக நேரங்களில் என்ன பண்ணுறோம், இந்த சூழ்நிலை இதை மறக்கடிக்க பார்க்கிறது, அது அதன் மீது நம்முடைய கண்களை வைக்காதபடிக்கு சூழ்நிலை என்ன பண்ணுது, அது அகோரமாய் கோர தாண்டவம் ஆடுகிறது. நாம் என்ன பண்ணோம், வேதம் சொல்கிறது என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என்னுடைய வசனங்களுக்கு உன் செவியை சாய், என்னுடைய கண்களை அது மீது வைக்கணும், என்னுடைய காதை அது கொடுக்கணும். என்ன சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் தோல்வியுறுவது இல்லை, நான் வெற்றி பெறுவேன், ஜெயம் பெறுவேன், சுகமான வாழ்க்கை வாழ்வேன், வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வேன். இன்றைக்கு ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என் கூட இருந்தால எல்லாவற்றையும் ஜெயித்து மேலே வருவேன் என்று சொல்லுவேன்னு பாருங்க. தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம்.

எல்லாமே பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மிகவும் அன்பானவர். இவரை போல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அவரை பற்றி சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஒரு முறை பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பெரிய தீர்க்கதரிசி மோசே கேட்கிறார், ஆண்டவரே நான் உன்னை காண விரும்புகிறேன், நீர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவர் சொல்லும்போது அப்போதான் சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அவர் இரக்கம் மாத்திரம் அவர்கிட்ட இல்லை, நீடிய சாந்தம் மாட்டம் இல்லை, அவர் நல்லவர் மாத்திரம் இல்லை, அவர் வல்லவருமா இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சத்தியம். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் நல்லவர், அதே சமயத்தில் அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அவர் வல்லவர், அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஒரு முறை பாருங்க, எசேக்கியேலுங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு சொப்பனம் போல அப்படியே அவர் கொண்டு போறாரு, ஒரு பெரிய ஒரு வனாந்தரமான இடம், ஒரு பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் அப்படின்னு பாருங்க. அங்கே கொண்டு போய் நிறுத்தி அவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் இங்கே பார்க்குறீங்க இந்த பள்ளத்தாக்குகளில், இந்த பள்ளத்தாக்குகளில் நிறைய எலும்புகள்லாம் சிதறி கிடக்குது, உலர்ந்து போன எலும்புகள், இதெல்லாம் உயிர் பெறுமா? 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள், இதெல்லாம் உயிர் பெறுமான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் அறியேன், எனக்கு தெரியலையே அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, நீ பேசு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறும், எல்லாம் ஜீவன் பெறும், எல்லாம் மனிதர்களாக எழும்புவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் பேசின மாத்திரத்தில் அந்த உலர்ந்து போன எலும்புகள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக மறித்து போய் மண்ணோட மண்ணா மக்கி போய் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிருந்த எலும்புகள் எல்லாம் கடகடகடன் எல்லாம் கூடி ஒரு உருவம் போல ஆகி அதுல வந்து நரம்புகள் சதை எல்லாம் உண்டாகி பெரிய ஒரு சேனைகளாய் நின்று பாருங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்து போன காரியங்கள் இதெல்லாம் வாய்க்கவே வாய்க்காது, இதெல்லாம் முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் முடியும் பாருங்க. உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்கிறவர், ஜீவனடை செய்கிறவர். இதெல்லாம் எதற்காக பழைய பொருளை ஏற்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கும் அப்படியா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வியாபாரம் பட்டு போயிருந்தா இதெல்லாம் வந்து வரவே முடியாதுங்க, இல்லைங்க இது சுகம் கிடைக்கவே கிடைக்காதுங்க, அவ்வளவுதாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு, டைம் கொடுத்துட்டாரு. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இடத்துல வரும்பொழுது அற்புதம் நடக்கும், உயிர் பெறுவீர்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பெற்று வாழ்வீர்கள். இன்னொரு பாடலை பாடிக்கத்தில் ஆராதிக்கலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் என்ற பாடலை பாடிக்கத்தில் ஆராதிக்கலாம்.

ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது கடவுள் ஒரு நியமத்தை கொடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இரவு நீங்கள் மீட்கப்பட போகிறீங்க, நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை என்ன பண்ணும், நீங்கள் அதை இன்று இரவு அடித்து அதில் வர ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், உங்களுடைய நிலைக்கால்களை பூசுவீங்க. இன்றைக்கு

சங்கார தூதன் வருவான். யார் யாருடைய வீட்டிலாம் நிலைக்கால்கள் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்கு சங்கார தூதன் வரமாட்டான். மற்ற எல்லாருடைய வீடுகளிலும் சங்கார தூதன் வந்து என்ன பண்ணுவான், எகிப்தியுடைய தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறா பாருங்கள். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அங்கே இருந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசிக்கொண்டு வீட்டு கதையை அடைச்சி கொண்டு வீட்டில் இருந்தாங்க பாருங்கள். அவங்க செஞ்சது வேறு எதுவுமே இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாங்க பாருங்கள். அவர் சொல்கிறாரு நிலைக்காலில் பூசணும், கதவை முடின்னு உள்ளே நேரம் உள்ளே கூட பாருங்க. அன்று இரவு சங்கார தூதன் வந்தான். மறுநாள் காலையில் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அங்கே இருந்த ஒரு எகிப்து ராஜா பார்வன் கூட அதில் ஒருத்தர் இறந்து போனானான். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் தலைச்சின் பிள்ளை இருந்தாருன்னா அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருப்பார், முதல் பிள்ளை. அவருக்கு ஒரு முதல் பிள்ளை பிறந்திருந்தாருன்னா அது எல்லாருமே காலி. தாத்தா ஒருவேளை தாத்தா வந்து அந்த வீட்டில் தலைச்சின் பிள்ளை இருந்தாருன்னா அவர் காலி. அடுத்தது அவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை தலைச்சின் பிள்ளை அவர் காலி. அவருக்கு ஒரு பேரன் அவர் தலைச்சின் பிள்ளைனா அவர் காலி. அப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3-4 மரண ஓலங்கள், எல்லார் வீடுகளிலும் மரண ஓலம். இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வீட்டில் ஒரு வீட்டில் கூட மரணமே இல்லை பாருங்கள். ஏனென்றால் இவர்களுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, எல்லாருடைய வீடுகள்லேயும் தலைச்சின் பிள்ளைகள் செத்துது. ஆனால் இஸ்ரேவேலுடைய ஜனங்களுடைய வீட்டில் இவர்களுக்கு பதிலாக ஒரு ஆடு பலியிடப்பட்டது. இன்றைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும், நமக்கு தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே பலியிடப்பட்டிருக்கிறார் நமக்காக. இன்னைக்கு எப்படி அந்த ரத்தத்தை நம்ம நிலைக்காலில் பூச முடியும், இப்போ பாடின இல்லைங்களா, ரத்த கோட்டைக்குள்ளே புகுந்து விட்டேன், நுழைந்து விட்டேன், எதுவும் என்னை அணுகாது தீங்காது. இதுதான் அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசுற மாதிரி வாயினால் அந்த வார்த்தைகளை எடுத்து என்னுடைய இருதயமாகிய நிலைக்காலில் பூசணும் பாருங்கள். எதுவும் என்னை அணுகாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், எதுவும் என்னை சேதப்படுத்தாது, நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன், வெற்றி பெறுவேன், மேலே வருவேன், எல்லாருடைய கண்களும் காணும், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது, எப்படி அவங்க பிசாசை ஜெயித்தாங்களாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் வெளிப்படுத்தல் 11:12 இப்படியே 12:11 வெளிப்படுத்தல் 12:11 இப்படியே சொல்கிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்களாம், இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ரத்தத்தினாலும், அந்த ரத்தத்தை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்பொழுது வியாதியிலிருந்து மரணம் நேரிடுகிறதாலும் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. எவ்வளோ ஒரு மேன்மையான வாழ்க்கை பாருங்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் பெரிதாக எண்ணாதீர்கள். கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், வேதம் சொல்லுகிறது அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே நீங்கள் நாளும் மீட்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு விலைக்கிரயம் இருக்கிறது, என்ன அது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மரிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த விலைக்கிரயம். நமக்கு யாருமே மதிப்பிட முடியாது, நம்முடைய மதிப்பு ஆண்டவர் தான் நம்முடைய மதிப்பு. ஆகவேதான் அவரே பலியாக வேண்டியிருந்தது, அவரே நமக்காக ஜீவனை விட்டு நமக்கு நல்வாழ்வை தந்திருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம்.

0: கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம்.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷபனதனனனனனா ஓ ரியாந்தனனனனனனே நம்மத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபாலா தாலா பாக்கா பாலாதா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரிபாலா தாலா பாலாபா ஷாண்டாலாபா. ஓ ரபாலா தாலா பாலா பாக்கா பாலா தாலாபா. ஓ நா மாகே லிபா லாஹா லாமா லாஹி தாமா நாலு பாலா ஹீலா காலா பாலா பாதா இது ரோமோ ரோக்கோ பாபா பாபா சீடாலா பாடாடா. ஓ டாபாடா தாடா பாடா டாடா டாடா. ஓ ரபா கபாலா தாலா பாலா பாலா பாலா பா சக்கடா பாடா டாடா டாடா டாடா டாடா ஷடா டாடா டாடா. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. தேங்க்யூ.

ஆவிலே நிரம்பி ஒரு சில நிமிடங்கள் ஓ ராபாலாதா தேவன் கொடுத்த ஓ ஜப அந்த அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஷபா ரஹாலாமா ராக்கா ராபா நாதா ராபா நாதா ராபா ஓ ரீபாலாதா லபா லபா லபா. ஒருவராகிலும் மௌனமா இருக்க வேண்டாம். ஷஹூராதா ராபாலாதா ராபாலாதா ராபா அராபா ஹீதாபா ராதா ராபா.

ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கைக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் சங்கிலிகள் அறுந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, மௌனமா இருக்கிற வேளை இது அல்ல, மௌனமா இருக்கிற வேளை இது அல்ல. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார்.

அந்நிய பாஷைகளிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுகிறான். சகரத

ஒரு அக்கினி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, பரத்திலிருந்து ஒரு அக்கினி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுகிறான் தாகம் உள்ளவன் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் தன் ஆவியை ஊற்றிக் கொண்டு

0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. அப்படியே தொடர்ந்து அந்நிய பாஷைகளில் இன்னும் சில நிமிடங்கள். ஓ கர்த்தர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார், தன் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். அளவில்லாமல் அவர் ஆவியை ஊற்றுகிறவர். அவர் தன் அக்னியை நம்மீது ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஓ நீங்கள் வந்த மன்னமாய் செல்லுவது இல்லை, உங்கள் வாழ்க்கைகள் இப்படியே இருக்க போவது இல்லை. ஓ திறப்பிலே நின்று ஜெபிக்கிற, ஓ ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறவர். தானியேலை உயர்த்தினவர் ஓ நம்மத்தில இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷபனஹி பக்கலபா அலபா ஹதிபனஹுலபன தினி. ஓ எஸ் எஸ் எஸ் எஸ் எஸ் எஸ். ஓ எஸ் எஸ் எஸ். பரிந்து பேசுதலுக்கான ஒரு அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுதலுக்கான ஒரு அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுதலுக்கான ஒரு அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பாரத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேடே முடா தடா டடி டி டி டி டி டி. ஹல்லேலூயா. பரிந்து பேசுதலுக்கான ஒரு அபிஷேக தைலம், பரிந்து பேசுதலுக்கான ஒரு ஆவியை ஊற்றுகிறார். தானியேல் மேல் இருந்த அதே ஆவி ஓ ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தானியேல் தன் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தானியேல் தன் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறவனாய் இருந்தான். தானியேல் தன் ஜனங்களுக்காய் திறப்பின் வாசலிலே நிற்கிறவனாய் இருந்தான். அதே ஆவியை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அதே ஆவியை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. ஓ ரீபனதல பக்கபலா ஜந்த பட்டல ஹட்டல பட்டலபா ஜபுடபல கிட்டே பெலிட்டே பெட்டி படஹதடபா கேசேட்டே பட்டா தட்டி ஒபாட்டே சேட்டே பட்டா தட்டி பலகோ சலபி கலபல ஹத்தனே. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Nandri appa. Nandri appa. Omak nandri. Shabada hadada badada dadada dadada. O samanaya tuda badada badada dadada dadada. Shakarada raba raba raba raba. Rabalada labala balabala balaba. Shakala balabala ba. Hallelujah. Hallelujah. அப்படியே நம்ம தொடர்ந்து ஜெபிக்கப்போம்.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. அப்படியே அப்படியே அந்நிய பாஷையில தேவனை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Oh, Hallelujah. Hallelujah.

ஓ ஹல்லேலூயா திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க மாம்சம் வெளிப்படாத படிக்கு ஆவியானவர் ஆளுகை செய்வீராக அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா.

0: நன்றி அப்பா, நன்றி. இந்த நேரத்திலையும் நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்ம தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய வீழ்ச்சியை பார்க்குறோம். இப்போ வந்து ரைஸ் ஏற்றுமதி அது எல்லாமே இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் பார்த்திங்கன்னா பஞ்சகாலம் வரப்போகுது. என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் வந்து வேதத்தில் கொடுத்துருக்குறோம் எல்லாம் கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறது. நம்ம காலத்தில் கொள்ள நோயை பார்த்தோம், கேள்விதான் பட்டிருக்கோம். அந்த காலத்தில் கொள்ள நோய் இருந்துச்சு, அது இருந்ததுன்னு. ஆனால் இந்த காலத்தில் அந்த கொள்ள நோயை பார்த்தோம். ஸோ வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம தலைவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்க வேண்டும், ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும். நம்ம தேசத்தை எப்படி நடத்தணுன்ற எல்லா தலைவர்களுக்கும் ஞானமும் தேவன் ஆளுகை அவர் மீது இருக்க வேண்டும். ஸோ அதனால தேவன் பயந்த பிள்ளைகள் இப்படி ஆளிகை செய்கிற இடத்துல இருக்க வேண்டும். தேவ ஆவியை பெற்றவர்கள் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரதிநிதிகள் நம்ம எல்லாருமே. We are the ambassadors of God. தேவனோட பரிகாரிய கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. ஸோ நம்ம அவரோட நாமத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம தேசத்தில் ஒவ்வொரு நாளும் செய்தியை பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கத்தோடு இருக்கு. நம்ம ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால பொருளாதாரத்துக்காக தேவ தலைவர்களுக்காக தேவ ஞானம் உண்டாக வேண்டும். நம்ம பிரைம் மினிஸ்டர், சிஎம், எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு விசேஷத்த ஞானம் உண்டாக வேண்டும். தானியலை போல ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல தேவனுக்கு பயந்தவர்களை நியமிப்பார். நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்க பெட்டிஷன் உண்டாகும், அங்க உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டாகும். நம்ம ஜெபிக்கிற இதே இடத்துல தேவன் சிங்காசனத்தை அசைத்து போடுவார். சோ நம்ம ஜெபிக்க வேண்டும். தலைவர்களுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படி கேட்கிறோம். ஹல்லேலூயா, எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோட மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Thank you Jesus, thank you Jesus,
1: மை போற்றுகிறோம் இயேசு சாமி.
0: ஓ ஷாபா பா பா பா பா பா, ஓ ஷாபா பா பா பா பா பா பா பா பா,
1: எங்கள் ஜெபத்தை
0: ஓ ஷாபா லா பா லா பா ரா பா ரா பா ரா பா ரா பா, ஓ ரா பா பா பா.
1: இந்த நாள் மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது இயேசப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா இந்த ஜெப குறிப்புகளுக்காக வருகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, எங்க தேச தலைவர்களுக்காக வருகிறோம். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்காக வருகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, தீமோத்தேயில் நாங்கள் வாசிக்கிறோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல தலைவர்களுக்காகவும் ஆண்டவர் ராஜாக்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.

எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆளுகைக்குள்ள நடத்துங்கப்பா. யோசிப்பை போல நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே நீங்க தான்ப்பா இதற்கு செய்யணும். அவங்க ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை சப்பா. ஆண்டவரே தன்னலை நோக்காதபடி பிறர் நல நோக்குவானாக என்று உமது வேதவசனம் சொல்லியிருந்தப்பா. அதன்படியாக ஆண்டவரே இந்த ஆட்சிக்கு வரும்போது நாம எவ்வளவு சம்பாதிக்கணும், நம்ம குடும்பங்களுக்கு எவ்வளவு சொத்து செய்யணுங்கிற எண்ணம் இல்லாதபடி அப்பா.

0: தனத்தையே ஒருமுகப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் கொடுக்குறேம்ப்பா. உம்மால் முடியப்பா ஆண்டவரே. இந்த நாட்டில் பொருளாதாரத்தை உயர்த்துங்க. எங்கள் நாட்டில் எல்லா வளமும் இருக்கிறதப்பா. ஆனால் ஞானமாய் அதை இப்போ பயன்படுத்தினால் எல்லாம் ஆண்டவரே பொருளாதாரம் உயர்வடைய சப்பா ஆண்டவரே. நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் இருக்கப்பா. ஆனால் அவங்க அதை இப்போ ப்ராப்பராக செய்யாததுபடியினால் அப்பா பல இடங்களில் ஆண்டவரே பிரச்சனைகள் இருக்கிறதப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் நீதி உள்ள நியாயாதிபதியாய் நியாயம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீரப்பா. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்ற வசனத்தின் படியாக அப்பா நீங்க ஒருவர் மாற்றிருந்தாப்பா ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்பா ஆண்டவரே. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அவங்க இருதயத்தை மாற்றுங்க, கல்லான இருதயங்களை எல்லாம் மாற்றி சதையான இருதயங்களை வைங்கப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் மாற்றுகிற தேவன் நீர் அப்பா. உம்மால முடியும், உம்மால முடியும். தேங்க்யூ லார்ட். ரீகா லரபஷ் அந்தோரியபா ரிபீதர போதோரிய லரபஷ் சக்கர பரபரபா ரிபீதர தோதி நரபல ரக்கர பரபரிபியபா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா ஆண்டவரே. மூத ஆளுகைக்குள்ளே எல்லாம் வரட்டும் அப்பா. எங்கள் தேசம் மூத ஆளுகைக்குள்ளே வரட்டும் அப்பா ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜபங்கள் ஆண்டவரே உமது சன்னிதானத்தில் பிரீதியாய் வந்து எட்டட்டும் அப்பா. நாங்கள் எப்படி ஜபிக்கணும், என்ன ஜபிக்கணும் தெரியாமல் ஜபித்தாலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற தேவன் நீர் அப்பா. உம்மால் மாத்திரம்தான்ப்பா முடியும் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் ஜாய் மினிஸ்ட்ரி அது கரத்தில் கொடுக்குறேனப்பா. லதா பிரகாஷ் பிரதரை எடுத்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. இந்த ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. அநேகர் இதில் இன்னும் ஆண்டவரே இந்த சேர்ஸ் எல்லாம் நிரம்பி வழிய கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எல்லாரும் வந்தவர்கள் வந்த வண்ணம் போகாதபடியப்பா. உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாகவும் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவும் போக கிருபையை தாங்கப்பா. நீங்களே தொடக்கம் முதல் முடிவு பரியந்த உமது கரம் கூட இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்,
1: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். ஓ, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நல்ல தலைவர்களை தேவன் ஏற்படுத்தி விட்டார்னு எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த 2024 நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினதற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை கொடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட்.

0: கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்ம ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம மணிப்பூருக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்த ஜனங்கள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையில் அவங்க அவதிப்பட்டார்களோ, இந்த ஜனங்களோட உரிமை இல்லாமல் அவர்கள் இவ்வளோ நாட்கள் அவதிப்படுறத பார்க்குறோம். பெண் பிள்ளைகள் அவமானப்படுத்தப்படுகிறதோ, நிறைய ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் மறிக்கிறத பார்க்கிறோம். கண்ணீரோடு வேதனையோடு பசி பட்டினி அடைக்கலம் இல்லாம காடுகளில் இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த ஜனங்களை தேவன் விடுவிக்க வேண்டும். அவர்களை தேவன் பெருமைப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நிறைய பேரை எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்களை எழுப்ப வேண்டும். எதெல்லாம் இழந்தார்களோ, எந்தெந்த ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டதோ, அது இரத்த தனையாய் தேவன் அந்த இடத்துல எழுப்பி தர வேண்டும். அந்த தேசம் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். சோ நம்ம எல்லாரும் இணைந்து மணிப்பூர் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். திறப்புல நின்று அந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை அந்த ஜனங்கள் மீது இறங்கும். யாராவது ஒருவர் மணிப்பூர் தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும். அவங்களுக்கு பாதுகாவல் கொடுக்க வேண்டும். தேவன் அவங்க தேவையை சந்திக்கப்பட வேண்டும். அவங்க கூக்குரலுக்கு தேவன் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். யாராவது ஒருவர் மணிப்பூர் ஜனங்கள் நம்மளுடைய ஜனங்கள்னு எண்ணி, நம்மளோட குடும்பங்கள்னு எண்ணி, அவர்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன்.
1: நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, இந்த நேரத்தில் விசேஷமாய் மணிப்பூர் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுடைய சகோதரனுக்காக, எங்களுடைய சகோதரிக்காக, எங்களுடைய தாய்க்காக, எங்களுடைய தகப்பனுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கர்த்தாவே. நாங்கள் கடந்த நாட்களிலே இதை குறித்து ஜெபித்து வந்தோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆனாலும் அதற்கு பின்னாக நடந்த காரியங்களை நாங்கள் அறியாமல் இருந்தோம் கர்த்தாவே. நாங்கள் அறிந்த பொழுது கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே கதறி கண்ணீர் விடத்தக்கதாக சூழ்நிலை இருப்பதை கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வாழ்க்கை இவ்வளவாய் ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ளாக வந்தும் கூட மக்களுடைய மனம் இன்னும் மாறாமல் இருப்பதை பார்க்கும் பொழுது கர்த்தாவே, ஹல்லேலூயா, எங்களுடைய இருதயங்கள் வேதனையினால நிறைகிறது கர்த்தாவே. கர்த்தாவே, அந்த மக்களை கர்த்தர் நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம், தொடும்படியாக ஜெபிக்கிறோம், தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள், அநேகர் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், அநேகர் தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற கேள்விக்குள்ளாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு ரிஸ்டரேஷனை நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மறுபடியுமாய் கர்த்தாவே மணிப்பூர் மாநிலம் எழும்பி நிற்கத்தக்கதாக, மக்கள் ஒவ்வொருவரும் எழும்பி நிற்கத்தக்கதாக கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே, அந்த மாநிலத்துக்குள்ளாக நீங்க அளவில்லாமல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சமாதானத்தின் தேவன் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் சகல ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தின் மக்களை இழந்திருக்கிறார்களோ நீங்க ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், தேர்தல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மறுபடியுமாய் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக கர்த்தர் நீர் விதைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எந்தெந்த வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குதோ மறுபடியுமாய் கட்டப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. எந்தெந்த ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ மறுபடியுமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ரி ஹம்சரா நியாசேரோ பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் என்று சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களுக்கும் ஹாலேலூயா அந்த மக்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. யாரெல்லாம் கர்த்தாவே இந்த துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களையும் அவங்க குடும்பத்தை நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா. அந்த வீட்டிற்கு வேண்டிய நன்மையை கர்த்தர் நீங்க கட்டளையிடுங்க, அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவியை கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஹாலேலூயா. நீங்க உதவியை வந்தடைய செய்யுங்க கர்த்தாவே. விசேஷமா இந்த மாநிலத்தை ஆளுகை செய்கிற சீஃப் மினிஸ்டர் உம்முடைய கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு மினிஸ்டர்ஸையும் உம்முடைய கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸையும் உம்முடைய கரத்துல தருகிறோம். தொண்டு நிறுவனங்களை உம்முடைய கரத்துல தருகிறோம் கர்த்தாவே. மறுபடியும் மணிப்பூர் கட்டி எழுப்புவதற்கு ஹாலேலூயா அவர்களுக்கு வேண்டிய சகல ஞானத்தையும் கர்த்தர் நீங்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சூழ்நிலை நிமித்தமாய் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மறுபடியும் இணைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, அவரவர் தங்கள் வீட்டிலே தங்கி இருப்பதற்குரிய நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் இங்கே ஏற்படுத்துங்க. சிறிய பிள்ளைங்க மறுபடியும் கர்த்தாவே ஆளிலே பள்ளிகளுக்கு செல்ல கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் தங்கள் வேலைக்கு செல்ல கிருபை செய்யுங்க. ரிஸ்டோரேஷனை கட்டளையிடுங்கப்பா. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இந்த கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.

அங்க சமாதானம் சந்தோஷம் ஆளுகை செய்ய போகிறது. எப்படி எஸ்தர் ராணி திறப்பில் நிற்கும் பொழுது சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து களி கூர்ந்ததோ, அதே போல மணிப்பூர் தேசம் ஆர்ப்பரித்து களி கூற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறினது. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம மலை ஹிமாச்சல் பிரதேச டெல்லி எல்லா இடத்துலையும் பார்த்தா மழை ஃப்ளட்டு, எல்லாருடைய கார்கள் அந்த இடம் எல்லாம் பில்டிங்ஸ்லாம் இடிந்து உழுறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ வேதனையான காரியங்கள். மழை வெள்ளம் இந்த இந்திய தேசத்தில் அப்படியே சூழ்ந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதனால நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை ஒரு காலத்தில் ஃப்ளட்டில் நிரம்பி இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கும் போக முடியல. ஸோ அழிகிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். என்ன நமக்கு நம்பிக்கை உண்டு, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த தேசத்தில்

0: இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் மழை வெள்ளத்தினால நிறைய அழிவுகளை பார்க்கிறோம். சோ மழை வெள்ளத்தினால அழிவு வராதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மழையினால எந்த ஒரு சேதமும் வரக்கூடாது, ஆசீர்வாதமான மழையா தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன்.
1: ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே, ஆசீர்வாத மழையை அபரிதமாக பொழியும் என் அருமையார் தகப்பனே. இதோ கத்தாவே, இந்த நேரங்களிலே கத்தாவே, இதோ சுவாமி உம்முடைய இயற்கையின் கோர தாண்டவத்தை நீர் காண்கிறீர் ஐயா. வட நாட்டில் கத்தாவே, வட இந்தியாவில் கத்தாவே, இதோ இமாச்சல் பிரதேசத்திலும் இன்னும் டெல்லியிலும் நாங்கள் அறியாத பல ஊர்களிலும் கத்தாவே, அங்கு கத்தாவே பெருமழையினால் வரும் நாச மோசங்களை நீர் அறிவீர் சுவாமி. பொருட்சேதங்களையும் உயிர் சேதங்களும் வேட்பட்டு கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஐயா. நீர் காண்கிற தேவன் சுவாமி, நீர் கஷ்டங்களை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன் கத்தாவே, எல்லா அழிவுகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் சுவாமி கத்தாவே, எங்கெங்கெல்லாம் பெருமழையும் வெள்ளமும் கத்தாவே ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ ஏற்பட்டிருக்கிறதோ கத்தாவே, அங்கு உம்முடைய கருணை கண்கள் கத்தாவே படட்டும் ஐயா. அத்தாவே, அத்தகைய இடங்களிலே சுவாமி சமாதானம் சந்தோஷம் எல்லாம் நிலவட்டும் சுவாமி கத்தாவே. வியாதிகளை அந்த இடங்களிலே எதுவும் பரவாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி கத்தாவே. ஏழை மக்கள், வீடில்லாத மக்கள் கத்தாவே, தெரு ஓரங்களில் வசிக்கிற மக்கள் வீடில்லாமல் அவதிப்படும் இந்த நேரங்களிலே சுவாமி அவளுக்கு நல்ல ஒரு ஷெல்டரை கொடும் சுவாமி கத்தாவே. தலைக்கு மேலே கூரையை கொடும் சுவாமி. உண்பதற்கும் குடிப்பதற்கு நீர், சுத்தமான நீர் இல்லாமலும் உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்கு கத்தாவே நீரே போஷித்தள்ளும் ஐயா. அன்று மலையிலே நடந்தது உம்முடைய கத்தாவே, நீர் ஐந்து அப்பம் கத்தாவே மீன்களை கொண்டு நீர் போஷித்தீரே ஐயா. சுவாமி, அதே தேவன் தான் இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி கத்தாவே. யாருமே கத்தாவே இந்த மழையினால் மரித்து போகாதபடி கத்தாவே, பொருட்களை இழக்காதபடி கத்தாவே, பொருள் இழந்து கஷ்டப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. அங்கு உள்ள தலைவர்களும் அந்த கத்தாவே அந்த காரியங்களை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை கண்காணித்து கத்தாவே சீக்கிரமாக ஒரு தீர்வை அந்த ஊர்களிலே கொண்டு வர கிருபை செய்யும் ஐயா சுவாமி. எந்த சேதாரமும் மக்களை அணுகாதபடி கத்தாவே நீர் மூடிக்கொள்ளும் சுவாமி கத்தாவே. வானங்கள் உம்முடைய கண்ட்ரோல்ல தான் சுவாமி இருக்கிறது. நீர் வானங்களை விரிக்கிறவர் சுவாமி கத்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி கத்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீரே கத்தாவே. மனிதனால் முடியாதது கூடாதது எல்லாம் உம்மால் ஆகும் கூடும் சுவாமி கத்தாவே. ஏழை மக்களை மாத்திரமல்ல சுவாமி, எல்லா மக்களும், ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போக முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், வேலைக்கு கத்தாவே அணுக முடியாமல் இருக்கிறவர்களை எல்லாம் கண்ணோக்கி பாரும் சுவாமி கத்தாவே. சகஜ நிலை சீக்கிரத்திலேயே திரும்புவதற்கு வேண்டிய எல்லா வியாகுலமான சூழ்நிலைகளையும் கத்தாவே, அனுகூலமான சூழ்நிலையும் கத்தாவே நீர் கொடுத்தரலும் சுவாமி கத்தாவே. உம்மால் ஆகாதது கூடாதது ஒன்றுமில்லை கத்தாவே. இயற்கையை கட்டி ஆளுகிற என் தெய்வமே, உம்முடைய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன்.
2: ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதனால நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

0: ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடுத்ததா நம்ம சிறு பிள்ளைகளுக்காக, பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள், காலேஜ் செல்லுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகம் மிக வித்தியாசமாக இருக்கிறது. பாவம் ரொம்ப எளிதாய் அவர்கள் கைகளில் தாண்டவம் ஆடும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இவர்கள் பாதுகாக்கப்பட, சிறு பிள்ளைகள், டீனேஜர்ஸ், வாலிபர்கள் பாதுகாக்கப்பட, பள்ளிகளில், காலேஜஸில் நடக்கிற ஊழியங்களை நினைவு கூறுவோம். கர்த்தர் இந்த பிள்ளைகள், இந்த கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். இதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம்.
1: நேசிக்கும் அன்பான நல்ல இயேசுவே,
0: தேங்க்யூ
1: ராஜா. நேரத்தில் இந்த உபவாச நாளிலே ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வேத வசனங்களை படி நடக்க, கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாம் இன்னும் உண்மை அதிகமாய் நேசிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் தெளிவையும் ஆண்டவரே நீர் போதி தரலுங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் இடைபடும்படியாக மாற்றுவீராக ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவே. இந்த நேரத்தில் கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பள்ளி கல்லூரி மாணவர்களையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நல்ல தவறான பாதைக்கு செல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு ஒவ்வொருவரின் கண்களை திறந்தருள்வீராக ஆண்டவரே. நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே பள்ளி குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவரே நீர் சந்திங்க. நல்ல ஆண்டவரே பள்ளி கல்லூரிகளில் நல்ல முதல் பெண் முதல் மதிப்பெண்கள் எடுக்க ஆண்டவரே கல்வி அறிவை நீர் போதி தருளுவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தவறான பாதைக்கு செல்லாதபடிக்கு ஆண்டவரே உடைய கருத்துல சமர்ப்பிக்கிறோம் இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே. இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரே உலகம் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும் அநியாய அக்கிரமங்களாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களை எல்லாம் நீர் தொடுவீராக இந்த நேரத்தில் ஆண்டவரே. நாங்கள் திறப்பில் நின்று செபிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் போக்குவரத்துல வருத்திலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே அதன்படி வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே பதில் தருமடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, தேசத்துக்காய் எழும்ப, இன்னும் கல்வி வளர்ந்து வரும் பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே ஊழியத்திற்கு ஆண்டவரே இன்னும் அழைத்து செல்ல, ஊழியத்தின் பாதையில் நடத்தி செல்ல ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து அனுகூலமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இது எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான காரியங்களையும் பாதத்தில் அர்ப்பணித்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதுனால கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துமா.

0: ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய சபைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம் முழுவதும் உள்ள சபைகள், ஒரு கணக்கெடுப்பை பார்த்தேன், மணிப்பூரில் 359 சபைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன இந்த கலவரத்தில். அதனால் மணிப்பூர் மட்டும் இல்லை, வெளியில் மீடியாவில் வராத, நியூஸில் வராத எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய தேசத்தில் உள்ள சபைகள், ஊழியங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், இவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தில் சவுல்களாய் சுற்றி திரிகிற ஒவ்வொருவரும் பவுலாய் மாற வேண்டும். யாராவது ஒருவர் இதற்காய் ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இதயம் நம் கண்கள் காணும். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம்.
1: கலவரத்துல சுவாமி எல்லாம் அழித்து போட்டிருக்கார்கள் கர்த்தாவே. கிறிஸ்துவர் விரோதமாக கர்த்தாவே பிசாசன எழும்புகிறான் சுவாமி. ஆம் கர்த்தாவே, கொள்ளை பொருள் ஆத்மாக்களை கர்த்தரிடத்தில் வருகிறதுனால சுவாமி கர்த்தாவே பிசாசன முடிந்தவரை அதை தடுத்து பார்க்குறான் கர்த்தாவே. அப்பா நீர் அறிவீர் சுவாமி கர்த்தாவே. அப்பா நீர் கர்த்தாவே அந்த சபைகளை ஏற்படுத்தி தரும்படியாக செபிக்கிற அப்பா. மணிப்பூரில் திருப்பியும் சுவாமி அப்பா சமாதானம் நிலவிட்டுமாய் செபிக்கிற கர்த்தாவே. லார்ட் யூ வில் பர்ஃபெக்ட் எவ்ரி திங் ஃபாதர் காட் கர்த்தாவே. நீ சொன்னீரே சுவாமி அப்பா அப்பா விதவுட் எனி they will be no, without persecution nobody can come to Christ, the righteous shall not be come to Christ. Aam kartave kartave inda ella vachum kartave appa nee munniyar arindirukkire kartave nee mun kurithirukkire swami appa nee yavachum arindirukku munnadi arindirukkire swami appa kollai pol aathmaakkale tharumbadiye chebikkira kartave. Yaar yaarla who has gone through the suffering father god neer appa neer appa rettathriya avukku restoration kudupiraga kartave. Sabaigal kartave nee katti elupa appa people ngos everybody will come forward father god appa they will come forward.
0: Amen.
1: To build the church.
0: Thank you
1: Lord
0: Jesus.
1: Funds will pour in father god.
0: Thank
1: appa
0: endha
1: funds will no appa thavaraga swami sienathukaga eduthukollapada koodad kartave. Aam aaviyanavare aam kartave appa umiya deva appa deva deva aathmaka ஊழியத்துக்கு கிங்டம் ஆஃப் காடுக்காக கர்த்தாவே அப்போ பாரத்தோடு இருக்க மக்களை நீர் அப்பா இந்த மணிப்பூருக்கு நீ அப்பா நீர் திருப்பும்படியாக செபிக்கிற ஊழியத்தை திருப்பும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ் லார்ட் ஜீசஸ் கர்த்தாவே உங்களுக்கு அது லேசான காரியம் கர்த்தாவே. அது அப்பா மணிப்பூர் மூலமாய் சுவாமி அப்பா அந்த இடத்துல கொள்ளை பொருள் ஆத்மாக்களை தரும்படியாக செபிக்கிறோம் ராஜா. அப்பா முதல்ல எப்படி இருந்தோ அதே காட்டில் பல மடங்காய் சுவாமி. லார்ட் வி ஸ்பீக் தட் மணிப்பூர் இஸ் பின் ரெஸ்டோர்டு அப்பா. அது கிறிஸ்டியன் ஸ்டேட் ஃபாதர் காட் ஆம் கர்த்தாவே. அப்பா ஆவிக்குரிய சபைகள் எழும்பப்பட்டதுக்காய் சோத்திரம். நீ கட்டுறதுக்காய் சோத்திரம் ஆவியானவரே. ஆம் ராஜா நீ அப்படியே செய்கிறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவே. அப்படி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்
0: ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற சபைகள் பாதுகாக்கப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசிகள் அவர்கள் உடைமைகள் பாதுகாக்கப்பட, அப்படியே சவுல்கள் பவுல்களாய் மாற நம்ம ஜெபிக்க போகிறோம். மணிப்பூருக்காக மட்டும் இல்லை, நம்ம மற்ற சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி அப்படியே நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம்.
2: நாங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோம் ஐயா, அதற்கெல்லாம் ஆம் என்று ஆமென் என்று நீர் பதில் தருவீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த எங்க தேசத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே சபையில் உள்ள ஊழியக்காரர்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அப்பா அநேக சபைகளை இடித்து கொண்டு வருகிறார்கள் அப்பா. ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்பதை எங்கள் பைபிளில் நாங்கள் வயத வசனத்தின் மூலம் அறிகிறோம் அப்பா. இருந்தாலும் அப்பா ஜெபிக்க வேண்டியது எங்கள் கடமை அப்பா. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி உமது பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கழுங்கப்பா. ஊழியம் உங்களே தேசப்பா. ஆண்டவரே அந்த காலத்தில் அப்போஸ்தலர்களை எழுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திற்கும் தெரியப்படுத்தவும் நீர் கிருபை செய்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. சபைகளை அப்போஸ்தலர்கள் காலத்தில் அப்பா சபைகளை உருவாக்கி கொண்டிருந்தீரப்பா. அதே போல அப்பா இந்த காலங்களில் இந்த சபைகள் உருவாகும் போது அதனால் சத்துருவான அதில் கை வைக்காதபடி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட சவுல்களை பவுலாக மாற்றுங்க ஏசப்பா. அவங்களை கொண்டு அநேக காரியங்களை நீங்க செய்யப்பா. எந்த இடத்துல எல்லாம் அவங்களால பிரச்சனையோ அந்த இடத்துல அவங்களை கொண்டு ஊழியம் பண்ண வைங்கப்பா. சபைகளை கட்டி கொடுக்க கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. உம்மால முடியப்பா. ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை ரத்தத்தினால மூடுங்க. சபைகளை கட்டுகிற எல்லாவற்றையும் அது கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. சத்துருவானவன் கை வைக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஆண்டவரே. நீங்க தான் செய்யணும். ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கும் போது அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கத்தான் முடியும் ஐயா. நீங்க தான் இறங்குகிற தேவன் அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயங்களை மாற்றுகிற தேவன் நீர் அப்பா. அப்போ அவங்க சிந்தையை ஆட்கொள்ளுங்க ஏசப்பா ஆண்டவரே. எந்த அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க பின்னால இருந்து செய்கிறார் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் பிரபலித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இது உம்மால முடியும். உம்மால முடியும். Thank you Lord. நன்றி நன்றி நன்றி நன்றி ஏசப்பா ஆண்டவரே. உமது ஆணி பாய்ந்த கரம் அப்பா கிழக்கு மேற்கு தெற்கு ஒவ்வொரு திசைகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. உமது பிள்ளைகள் அப்பா எங்கெங்க ஊழிய செய்கிறார்களோ அந்த இடத்துல உமது ரத்தத்தினால மூடுங்கப்பா. சபைகள் இனி இடிக்கப்படாத இடிச்சவங்களே அதை கட்டி கொடுக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்டவங்களை உருவாக்குங்க. சவுலை பவுலாக மாற்றுங்க ஏசப்பா. நீங்க அந்த இடத்துல ஆளுகை செய்ய உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்டு பதில் தந்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினீர் ஐயா. அதே போல அப்பா நாங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஜெபம் ஆண்டவரே உமது சன்னிதானத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. இதை நிறைவேற்றி ஆண்டவரே தானியேல் ஜெபிக்கும் போது அந்த முதல் நாள் உபவாசம் 21 உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது முதல் நாளே ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோமே ஐயா. அதன்படியாக நீங்க செய்யப்பா. நீங்க பதில் தந்தே தீரணேசப்பா. நாங்கள் இதற்கெல்லாம் நாங்கள் ஜெபித்து கொண்டு ஒவ்வொரு வாரம் அல்லப்பா டெய்லி எங்க பர்சனல் பிரேயர்லையும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க. ஒரு விஷயம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் தந்தே தீர வேண்டும் அப்பா ஆண்டவரே. உம்மால தான் மட்டும்தான்ப்பா நீதி உள்ள நியாயாதிபதியாய் நீர் நியாயம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் அது பொற்பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிற கிருபையுள்ள பிதாவே ஆமென்.
0: ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதனால

0: Karabana raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba raba. அப்படியே தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் வாழ்கிற இந்த சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தேவ சமாதானம் நம்முடைய மாநிலத்திலும் பட்டணத்திலும் நிலவ ஜெபிப்போம். எல்லாருக்கும் இடையில ஒரு நல்லிணக்கம் உண்டாக வேண்டும். பல பல மொழி பேசுகிறவர்கள், பல நம்பிக்கை உடையவர்கள் இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் இடையில ஒரு நல்லிணக்கம், ஒரு சகோதர உணர்வு ஏற்பட வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிப்போமா. இந்த மாநிலத்திலும் இந்த பட்டணத்திலும் தேவனுடைய கரம் மேலோங்க வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷம் தடையில்லாமல் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு எழுப்புதலை நாம் காண வேண்டும். நம்முடைய பட்டணத்திலும் நம்முடைய மாநிலத்திலும் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டும். யாராவது ஒருவர் இதற்காய் பாரத்தோடு ஜெபிக்க கேட்கிறேன். தேங்க்யூலோ.
1: நாம் ஜெபம் செய்வோம். இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் விசேஷமாக எங்கள் தமிழகத்துக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாநிலத்தை, நாங்கள் இருக்கிற இந்த மாநிலத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக மக்கள் வெவ்வேறு பழக்கங்களை கொண்டவர்களாக காணப்படுகிற இந்த மாநிலத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டியை நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாம் எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்துல ஒருமனப்பட்டவர்களாக, பிரிவினைகள் அற்றவர்களாக, ஒரு மனதோடு இணைந்து வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களிடத்துல காணப்படுகிற கசப்புகள், வைராக்கியங்கள், பிரிவினைகள் எல்லாம் அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, கிறிஸ்துவின் அன்பினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிறனுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து பகிர்ந்து கொடுக்க கொடுக்க உதவி செய்ய கர்த்தர் நீங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் நீங்க ஏவும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிரிவினைகள் கொண்டு வருகிற ஒவ்வொரு செயல்களையும் நாங்க கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. விசேஷமாய் எங்கள் மாநிலத்துக்குள்ளாக எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிரைபை நீங்க எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாரிகள் தங்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. பணம் கொடுத்தால் நான் செய்வேன் என்கிற காரியத்தை கர்த்தாவே, அந்த ஹையர் ப்ரொஃபைல் பீப்புள் இருந்து லோவர் ப்ரொஃபைல் பீப்புள் வரைக்கும் அதை நீங்க முற்றிலுமா எடுத்து போடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அதன் நிமித்தமாய் இந்த மாநிலம் கர்த்தாவே சுத்திகரிக்கப்பட கர்த்த நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளிலே குடி என்கிற பழக்கம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிறது நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே. அதை அது அதில் என்ன தவறு என்கிற கேள்வி எழும்புகிறது கர்த்தாவே. கடந்த நாட்களில் அமைச்சரே பேசுகிறார், குடிகாரர் என்று நாங்கள் அவர்களை அழைக்க கூடாது என்று ஆளிலே அவரே அவர்களுக்காய் வாதாடுகிற சூழ்நிலை நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே. இப்படியான சூழ்நிலைகள் எடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாநிலத்தை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். குடி குடியை கெடுக்கும் என்பதை அறிந்து கர்த்தாவே, ஹல்லேலூயா, அதை கைவிடுவதற்கு கர்த்தாவே கர்த்தாவே அதிகாரிகள் துணையா இருந்து கர்த்தாவே அதை முற்றிலுமா எராடிகேட் பண்ண கர்த்த நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் பெண்களுக்கு எதிராக, சிறு பிள்ளைகளுக்கு எதிராக காணப்படுகிற அந்த அபியூஸ்மெண்ட்டை நாங்க கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஸ்பிரிட் எல்லாம் அகண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பெண்ணை பார்க்கும் பொழுது இது என் சகோதரி, இது என் தாயின்னு பார்க்கத்தக்கதான ஒரு கண்களை ஒவ்வொருவர்களாக கர்த்த நீங்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளாக நீங்க பேசுங்க, சுத்திகரிப்பை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினால. நாங்க சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரியாந்தரா. நியாசெஹெலோவா ரீஹம்ஷரபுரபா ஹஸ்தலோ நியாசெஹெபரபரபா ஹalleluya உம்முடைய கரத்துல நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya சுத்திகரிப்பேன் நீங்க தேசம் இந்த மாநிலம் முழுவதிலுமாய் நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களை ஆளுகை செய்கிற சீஃப் மினிஸ்டர் உம்முடைய கரத்துல தருகிறோம் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல தருகிறோம் கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா ஹalleluya மக்களுக்கு நான் என்ன செய்யட்டும் என்ன உதவியை கொண்டு வரட்டும் என்ன நலத்திலத்தை நான் செயல்படுத்தட்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு உணர்வை அவங்களுக்குள்ளாக நீங்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஹalleluya அவங்களுடைய பணியை அவங்க செய்யாமல் இருக்கும் பொழுது அவங்க அதை குறித்து மன வருத்தப்படணும்ப்பா ஹalleluya அந்த பிரைபுக்கோ இல்லைன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்குதுன்னா அதை குறித்து அவங்க வேதனைப்படணும் அவங்க அதை மூவ் பண்ணணும் கர்த்தாவே நீங்க ஒருவருக்குள்ளாக நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஓலியா ஷக்லதுனா ஹஸ்ரா இந்த மழை காலத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya ஒரு ஆசீர்வாதமான மழையாக இது இருக்க கர்த்தா நீங்க உதவி செய்யும் கொஞ்சமாயும் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுகிறது நீர் அவர்களை தொடுங்க கர்த்தாவே ஹalleluya அவங்க சரியாய் செயல்படுவதன் நிமித்தமாக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதே கர்த்தாவே பொறுப்பை உணர்ந்து செயல்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆசீர்வதிங்க God we pray for all the government hospitals Lord வழிவாசல்கள் இல்லாதவர்கள் கர்த்தாவே அல்லல போய் நின்று தங்களுடைய சுகத்திற்காக அவங்க செல்லும் பொழுது கர்த்தாவே அவங்களுக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆமென் இந்த கரத்துக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்படுத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்
2: ஆமென் ஆமென் ஆமென் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய மாநிலத்திலும் பட்டணத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதலையும் கட்டளையிட்டதற்காய் நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜி ஜி

0: அடுத்ததா இந்த ஓரின சேர்க்கை, எல்ஜிபிக்யூடி கம்யூனிட்டி, ஆண்கள் ஆண்களோட பெண்கள் பெண்களோட, இது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். அவர்களும் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா வேதம் இதை தெளிவாய் கண்டித்து பேசுகிறது. இவர்களுடைய ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வெளியரங்கமாய் சாட்சிகளாய் வாழ இவர்கள் மூலம் அநேகர் தேவன் அண்டை வர நம்ம ஜெபிக்க போகிறோம். இதற்காக நம்ம ஜெபிப்போமா? நாளுக்கு நாள் வந்து ஓப்பனாக வெளியில் வர்றதை பார்க்குறோம். பட் ஆனால் இந்த சூழ்நிலை மாற வேண்டும். அவர்கள் இருதயத்தில் இது பாவம் என்ற ஒரு உணர்வும் மனம் திரும்புதலும் ஏற்பட வேண்டும். அவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டும். இதற்காக யாராவது ஜெபிக்கலாம்.
1: ஆண்டவரே, நல்ல காலவழிக்க நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களை ஒன்றாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. எங்க இரண்டு மூன்று பேர் வாசம் செய்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறவங்களோ ஆண்டவரே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே இந்த எல்ஜிபிடிக்கு ஆண்டவரே கம்யூனிட்டிக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த ஓரின சேர்க்கையானது ஆண்டவரே அப்பா, அந்த பிசாசானவர் ஆண்டவர் மைண்ட் ஆண்டவரை கரெக்ட் பண்ணிருக்கோம் அப்பா. ஆண்டவரே நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எந்த ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவரே நீங்க இதை விட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியல ஆண்டவரே அப்பா. ஆனால் ஆண்டவரே இந்த பாவம் பெருக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இதற்கு ஒரு தடையை நீங்க உண்டாக்கி ஆண்டவரே இதை நீங்க தகர்த்து போட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிசாசின் கைகளை ஆண்டவரே நம்ம சிந்தையின் வேலை இருந்து எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த ஓரின சேர்க்கையானது என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள் தெரியல ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இஷ்டம் போல வாழ்வதற்கு வாழ்க்கையில் ஆண்டவரே உமது நோக்கத்தை வாழும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உமது நோக்கத்துக்கு நேராக அவர்களை திருப்ப முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மூலமே ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஆண்டவரே நீங்கள் நாங்கள் அறிவிக்க செய்ய கிருப செய்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவர் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஆண்டவர் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியவில்லை ஆண்டவரே அப்பா. அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உண்மை பறிச்சுக்கொள்ளும் ஆண்டவரே வாலிபர்களாய் வாலிப பெண்கள் பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்கள் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஓரின சேர்க்கையினாலே அப்பா ஆண்டவரே பல தேவையில்லாத ஆண்டவரே ஆண்டவரே கம்யூனிட்டி சில்ட்ரன்ஸ் மத்தியில் ஆண்டவரே தேவையில்லாத எண்ணங்களை ஆண்டவரே அவர்கள் விதைப்பது ஆண்டவரே நல்லதில்லை ஆண்டவரே அப்பா. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. நீங்கள் மனம் இருங்க ஐயா ஆண்டவரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இதெல்லாம் மாறும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களால ஆண்டவரே அந்த ஒரு சமூகத்தில் அந்த ஒரு தேவையில்லாத காரியங்கள் பரவி கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பிசாசை ஆண்டவரே நீங்கள் கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக வந்திருக்க எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கே அது மாற போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே பீப்புள் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஆதாம் கேவாலை தந்தது போல அவர்களுடைய பாட்டஸை ஒழுங்காக சூஸ் பண்ண கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே இதை குறித்து நீங்கள் பெரிய நோக்கம் வச்சிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே ஜெனரேஷன்ஸ் என்ற ஆண்டவரே ஒரு பிளெஸிங் ஆண்டவரே தேசத்துக்கு நீங்கள் கடலில் இருக்கீங்க அப்பா. ஆண்டவரே இந்த தேவையில்லாத சேர்க்கையினால ஆண்டவரே ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பிளாக்கேஜ் ஆகி கண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே அதில் ஒரு தடையை நீங்கள் உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ரீபா லபா ரபா லபா கபா ரபா லபா ஓ சிபேரே பேலே பேரே பலா பா ரபா லபா ரபா லபா ரபா லபா ஓ திரிமா மா மா மா மா மா மா மா பா பா பா பா பா பா பா ஒரு பெரிய விடுதலைக்காக ஆண்டவரே இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஆனது ஆண்டவரே இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் ஒழுங்காக டீச் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே சிறு வயதுலேருந்து அவர்கள் நோக்கம் என்று அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே தேவையில்லாத லஸ்ட்டை எடுத்து போடுகிறோம்ப்பா. இந்த லஸ்ட்டை எடுத்து போடுகிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்கள் அதை கட்டு முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை கட்டுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அன்புன்ற ஆண்டவரே கான்செப்டை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்களப்பா. நீர் ஒருவரே அன்பாக இருக்கிறீர்கள் என்றதை அவர்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமது அன்பை அவர்களுக்குள்ளே நாங்கள் விதைக்க கிருபை தாங்கப்பா. ரிபா லபா ரபா லபா ரபா ஆண்டவரே இன்றைக்கே ஒரு முற்று புள்ளியை நீங்க வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே மென்மேலும் இதை தொடராமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதை நீங்கள் பிரேக் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சோசியல் மீடியாவானது ஆண்டவர் இதை பரப்பி கொண்டிருக்கிறது ஆண்டவரே அதுலேயும் நாங்கள் உங்கள் கைகளை வைக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நீர் அதை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ரத்த கோடுகளை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் சிந்தையில் ஒரு கிளாரிட்டியை நீங்கள் கொடுங்கப்பா. இது மூலமாக பல பேரான டிப்ரெஷனுக்குள்ளேயும் ஆண்டவரே தேவையில்லாத சூசைடல் தாட்ஸ்குள்ளேயும் ட்ராவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதனால நீங்கள் இந்த வேலையில் ஆண்டவரே நீங்கள் அவர் மனதில் இறங்கி ஆண்டவரே உண்மையானவரே அவர்கள் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. பரலோக ராஜ்யத்தை அவர்கள் கிட்டி சேர நீங்கள் மனமாக தயவாக இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு நோக்கி செல்லக்கூடாது ஆண்டவரே அப்பா. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் அப்பா. ஆண்டவரே அவர்களை சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே அவர்களோட விஷன்ஸில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே தேசத்தில் இந்த உலகத்தை ஒரு கரத்தை ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. உண்மை நோக்கி கொண்டே ஓட முடியாது ஆண்டவரே. நீங்கள் கிரிய செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இதற்காக என்னென்ன ஊழியங்களை எழும்ப வேண்டுமோ நீங்கள் எழுப்புவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இந்த வேலையில் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த மக்களை ஆண்டவரே குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக போய் ஆண்டவர்களே அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. அதுக்கு எங்களை பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு அதற்கான விஷயத்தை நீங்கள் தந்ததுக்காக நன்றி அப்பா. எங்களோட மைண்டை நீங்கள் ஆக்குப்பை பண்ணுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அவர்கள் அந்த ஒரு கிளாரிட்டியை நாங்கள் கொடுக்கும்பொழுது நீர் உள்ளே கிரிய செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கடந்தறி கதறி மென்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய விடுதலை நீங்கள் தர போகிறதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஆண்டவரே சுபாவத்தை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆட்டிடியூடில் ஒரு சேஞ்ச், ஒரு கேரக்டரில் ஒரு சேஞ்ச் ஆண்டவரே. அவர்கள் மைண்டில் ஒரு சேஞ்ச் தர போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே வேவரிங் மைண்ட் ஆனது ஆண்டவரே. ஆண்டவரே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாமல் கண்கள் மூடிப்பட்டுள்ளது அப்பா. அனுகிறேன் நீங்கள் ஆண்டவரே கண்களை திறந்தவர்கள் முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மனம் இருங்குங்க அப்பா. உங்களுடைய கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி. ரிபா லபா ரபா லபா கபா லபா ரபா ஓ ஷிபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா ஓ ரிபா பா பா பா பா பா பா பா ஷிபே ரே பேலே பேரே பேலே பா ரபா லபோ ஓ ரி மா மா மா மா மா மா மா மா மா மா மா கபா பா பா பா பா பா பா பா பா பா. ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை என தேசத்தில் நீங்கள் கட்டளை எடுத்துக்காய் நன்றி அப்பா. ஒரு மாறுதலை நீங்கள் தந்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இது மூலமாக ஆண்டவரே பல ஆத்துமாக்கள் உண்டே கிட்டி சேர போகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே மீதியான வேலை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே வழிநடத்தும். மீட்பரசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்
0: ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதனால நன்றி சொல்லுவோமா?

0: Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. அடுத்ததா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுகம் உண்டாக. சமீபத்தில் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிற ஒரு சூழ்நிலை, தெரியாமல் இந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட் சைடு போயிட்டோம். எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம், ஆனால் அவர்களுக்கு தேவன் சுகத்தை அளிக்கிறார் என்ற நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய சுகத்தை பெற வேண்டும். அது மட்டும் அல்ல, ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் ஃபீல்ட், ஒரு சிலர் அதை ஒரு ஒரு ஆதாயமாக பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். ப்ரைவேட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அது ஒரு தொழிலாக, பிஸ்னஸாக பார்க்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் இல்லைனாலும் அதை எவ்வளவு மேக்சிமம் ஒருத்தர்கிட்டருந்து வாங்க முடியுமோ அவ்வளவு எடுக்க முயற்சி செய்கிறத பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஒரு சேவை மையமாக செயல்பட வேண்டும். விசேஷமாய் தேவ பிள்ளைகள் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சுகத்தையும் பலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் இதற்காய் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். Thank you, Lord.
1: Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து வருகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வியாதியோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக வருகிறோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற ஐசியு வார்டில் ஆண்டவரே, மற்ற வார்டில் இருக்கிற வியாதியோடு மாத கணக்காய் ஆண்டவரே, அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே? நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, உம்முடைய தலும்புகளால குணமானோம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கும் சுகத்தை கொடுக்கிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தலும்புகள் ஆன காயங்கள் இப்பொழுதே ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதே. நாங்க ஜெபிக்கிற வேளையில இப்பொழுதே தேவனுடைய வல்லமை, சுகம் அளிக்கிற வல்லமை, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற வியாதியோடு கண்ணீரோடு இருக்கிற முடிந்து போன கேஸ்ல ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஓ, வி ரிலீஸ் யுவர் பவர், வி ரிலீஸ் யுவர் மைட்டி பவர் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்பொழுதே, இப்பொழுதே உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை, ஓ, மரித்து போயிருக்கிற சடலங்கள் மீது இறங்கட்டும். அற்புதம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். பெட்ல இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கட்டும் இப்பொழுதே. தேவன் அவர்கள் பக்கத்துல தோன்றுவீராக, அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக அப்பா. இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, வியாதியோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதிலா இருப்பீராக, நீரே பதிலா இருப்பீராக ஆண்டவரே. Lord, we send your word. உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறோம், உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறோம். நீர் உம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே, உம்முடைய

கடந்து போகட்டும். இப்பொழுதே கட்டவிழ்க்கிறோம், வல்லமை கட்டவிழ்க்கிறோம். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல சீரியஸா இருக்கிற எல்லா வியாதியோடு இருக்கிற எல்லாவற்றையும் இப்பொழுதே சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. உம்முடைய ஹீலிங் வேவ் பரவட்டும் அப்பா, பரவட்டும், பரவட்டும், பரவட்டும். எல்லா வியாதியும் ஸ்டாப் பண்றோம். வியாதியை கொண்டு வருகிற பலவான கட்டறோம் இயேசுவின் நாமத்துல. எங்க தேசத்தை விட்டு விலகும்படி உனக்கு கட்டளை இடுகிறோம் இயேசுவின் நாமத்துல. சிலுவையில முறிக்கிறோம் ஓ இயேசுவின் நாமத்துல. எல்லா பிசாசின் கரங்க வல்லமைகளை முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஓ வியாதிக்கு பின்பதா இருக்கிற எல்லா மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், செய்வன கட்டுகளை இப்பொழுதே தகர்த்தெறிகிறோம் இயேசுவின் நாமத்துல. Lord, you took the sickness on the cross of Calvary. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா வியாதியும் நீர் சிலுவையில சுமந்தீரப்பா. ஆண்டவரே, கேன்சரா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் நீர்.

இயேசுவின் நாமத்துல எங்க தேசத்துல நீ ஆளிகை செய்ய முடியாது. வல்லமையை உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். சுகர், பிபி, ஆண்டவரே இதனால அவதிப்படுகிறவர்கள், ஆண்டவரே எந்த வியாதியா இருந்தாலும் எங்க தேசத்துல ஆளிகை செய்ய உனக்கு அனுமதி இல்ல, அனுமதி இல்ல. இந்த பலமான கட்டிந்து கட்டுறோம் இயேசுவின் நாமத்துல. அப்பா எல்லாரிடத்திலயும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சுகத்தை இப்பொழுதே அனுப்புகிறோம், பேசுகிறோம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பேசுறோம். அற்புதம் நடந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுகம் உண்டானதற்காக நன்றி. ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற டாக்டர்ஸ்க்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க அப்பா, ஞானத்தை கொடுங்க. இது வியாபாரம் ஆக்காத படிக்கு அப்பா அவங்க மனதுல பேசுங்க அப்பா. ஓ இது ஒரு நல்ல காரியமாய் செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பணத்துக்கு ஓடாத படிக்கு ஆண்டவரே இவர்களுடைய மனதை மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க. மக்களுக்கு சேவை செய்கிறவர்களாக மாறட்டும், மாறட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்க அப்பா. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஆண்டவரே பணி செய்கிறவர்களாய் மாறட்டும், நல்பணி செய்கிறவர்களாய் மாறட்டும். எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற எல்லா சுயநலம் உள்ள எல்லா ஆவிகளையும் கட்டிந்து கட்டுறோம் ஆண்டவரே. சுய நல்ல மற்ற நன்மை செய்கிறவர்கள் ஹாஸ்பிட்டலா மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இலவசமாய் ஜனங்களுக்கு மறு

0: ஆமென். அடுத்ததா கிறிஸ்தவ குடும்பங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். தேவனை அறிந்த குடும்பங்கள், ஒருவேளை அவங்க ஒரே கூரைக்கு கீழே இருக்கலாம், ஆனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு பிரிவினை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே மனக்கசப்பு பிரிவினை, எத்தனையோ இந்த தேவனை அறிந்த பிள்ளைகள் விவாகரத்து அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனை அறிந்த பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக யாராவது ஒரு பாரத்தோடு ஜெபிப்போம். சமாதானமும் ஒருமனமும் ஒப்புரவாகுதலும் உண்டாக வேண்டும். அந்த ஈகோ மறைய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ குடும்பங்கள் அநேகருக்கு கலங்கரை விளக்கமாக இருக்க நம்ம ஜெபிக்கலாம். யாராவது ஒரு இதற்காக ஜெபிப்போம்.
1: பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த அற்புதமான ஆண்டவரே, உபவாச நாளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏற்கப்படும் ஜெபத்திற்கு என் செவிகள் திறந்தவைகளும் என் கண்கள் காண்கிறவர்களுமா இருக்கிற என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அப்பா, நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாய் சொன்ன இந்த குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். கத்தாவே, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உன் மண்டையில வந்த குடும்பங்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, உன் குடும்பங்கள் இருக்கிற பிரிவினையின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள் ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற ஆண்டவரே, அந்த ஆவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து கட்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே. கத்தாவே, ஒன்று குருந்தியர் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே அது சகிக்கிறோம், அன்பு ஆண்டவரே அது பொறாமை கொள்ளாது, விட்டு கொடுக்கும் ஆண்டவரே, அன்பு ஒரு காலம் ஒழியாது என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட கனிகள் அவளுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. கத்தாவே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு ஆண்டவரே யோசனைகள் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாகட்டும் கத்தாவே. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வேறு அறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தால். விசேஷமா ஆண்டவரே, திருமண காரியங்கள் இருக்கிற ஆண்டவரே பிரிவினை நாவிகள் ஆண்டவரே, ஈகோ எல்லாம் ஒழிந்து போகட்டும் கத்தாவே. ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து நீர் என்னுடைய சரீரம், நீர் என்னுடைய எலும்புக்கு எலும்பு, சரீரத்துக்கு சரீரம் என்று ஆதியிலே சிருஷ்டித்த தேவன் அந்த நோக்கத்தை இவர்களுக்குள்ளே வைப்பீராக. அதை அறிந்து கொண்டவர்களாய், உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே விட்டு கொடுத்து ஆண்டவரே அன்பு பாராட்டி ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரே அன்பிலே முந்தி கொள்ள, கணம் பண்ணுகிறதிலே முந்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவ குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு பாடமாயிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஆதி காலங்களில் பார்க்கிறோம் கிறிஸ்துவ குடும்பங்களை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த அறியாதவர்கள் ஆண்டவரே அவர்களிடத்தில் வந்தார்களே, உண்மை அறிந்து கொண்டார்களே, அது போல இன்றைக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கிறிஸ்துவ குடும்பங்களை எழுப்புதல் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏதோ வந்துட்டோம் ரட்சிக்கப்படும் என்று அல்ல, உண்மையான மனம் திரும்புதல் ஆண்டவருடைய பாவ பழக்க வழக்கங்கள் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய கடினத்தன்மை ஆண்டவரே, அன்றைக்கு எப்படி அந்த இளைய குமாரன் ஆண்டவரே என் தகப்பனிடத்துல போவேன் ஆண்டவரே, அவரிடத்துல நான் திரும்ப போய் அவரிடத்துல நான் சேர்ந்து கொள்வேன் சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு மனம் திரும்புதல், ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கணவர்கள் மத்தியிலே மனம் திரும்புதல் உண்டாகட்டும், மனைவியருடைய மனதில மனம் திரும்புதல் உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மனம் எங்கே உண்டாங்க விடுதலை என்ற வேதத்தில் வாசிக்கிறோமே. பிசாசு வஞ்சகமாய் இப்படிப்பட்ட பிரிவினை ஆவிகளை கொண்டு வந்து அந்த ஒரு மனதை குலைத்து போட்டானே. கத்தாவே, இப்படிப்பட்ட ஒரு மனங்கள் உண்டாகட்டும் வாழ்க்கையில ஆண்டவரே. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு பூந்தோட்டம் போல குடும்பங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே செழிப்பு உண்டாகட்டும், கீழ்ப்படிதல் உண்டாகட்டும், பெற்றோருக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் உண்டாகட்டும். அதன் மூலமாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கத்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜப குறிப்பினுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட ஆண்டவரே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தாவே. இப்படிப்பட்ட சாட்சிகளை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
0: ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டதுனால நன்றி சொல்லுமா. ஸ்தோத்திரம்.

0: கடைசியாக இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து அசைவாட, என்னையும் லதாவையும் தேவன் எடுத்து பயன்படுத்த, எங்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள, ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் அருள, வரங்களை தொடர்ந்து தேவன் செயல்படுத்த, யாத்திராகமம் 34:10 வார்த்தையினால் விவரிக்க முடியாத அற்புத அடையாளங்களை செய்ய யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்கள் இருவருக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் அதோடு இணைந்து இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் உண்டு. ஜபத்தினால, பணத்தினால, உடல் உழைப்பினால தங்கள் தாளந்துகளை இங்கே விதைக்கிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட யாவருக்காகவும் ஊழியம் இந்த இருவர் மட்டும் இல்லை, அநேகர் இதில் இணைந்திருக்கிறார்கள். எல்லார் மேலேயும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக, அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்க கேட்கிறேன். Thank you, Jesus.
1: Amen, amen. So, எல்லாருமே, can we stretch forth our hands? நம்ம கையை towards the pastor, towards the front. Just want to say something nice unto him. You want to say something to God. In the mighty name of Jesus, we pray, oh God. We come into your presence in this day, oh Lord.
0: Amen.
1: We pray for this Springs of Joy Church, oh Lord. We come into each and everyone into your hands, oh Lord.
0: Yes.
1: We pray for the founder. We pray for Pastor John Mono Prakash, oh God. We pray, let your will be done, oh Lord. Let your will be done through him, the ministry that you have brought forth into this world. For your glory, oh God, we pray. Let your will be done. We pray for Amen. Strength. Amen. We pray for more grace, oh Lord. We pray for that oil. Let that oil be poured unto them, oh Lord. Let them be led by the Spirit, oh God. Not by might, not by power, but by the Spirit of the living God. We pray, oh God, let them be led by the Spirit. Let them be filled by the Holy Spirit, oh Lord, even as they go through trials, through temptations, oh Lord. We pray for this ministry, oh Lord, that you will bless the works of their hands, oh Lord, that lives will be transformed, that lives will be changed in this ministry, oh Lord. Oh, we pray for strength, oh Lord. We pray for that grace to run in this age, oh Lord, in this age and time. We pray for that strength, oh Lord, for they are doing your ministry, oh Lord. We pray for everyone who sows into this ministry, oh Lord. Let them reap, oh Lord. Let them reap, oh God, what they sow. They sow their time into this ministry. We pray, oh Lord, let them be benefited, oh Lord. We pray for strength. We pray for grace, oh Lord. We pray that God, you would bless them, oh Lord, with gold for ashes. With gold for ashes, every sacrifice, every prayer, every fasting, oh Lord, that is done in this ministry, oh Lord. We pray, we decree and declare over the lives, oh Lord. Oh, in Joy Church, oh Lord, in Springs of Joy, let it be a flow of living water. Living water that will change generations to generations, oh Lord. That will impact not only a kid but a 90-year-old, oh Lord. Let lives be transformed. To everyone who walks in, oh God, we pray, oh Lord, that the springs of living water, oh, the springs of living water that flows, the springs of living water that flows, oh God, which is not by might, oh Lord, but by your Spirit. We pray, oh Lord, let everyone be drenched, oh Lord, in that Spirit. We pray for an outpour. We pray for a greater opening of doors. Oh, for your outpouring in the days to come. Let your will be done. Lives be transformed, oh Lord. More grace, more strength, oh Lord. Oh, we especially pray for pastor and prophetess, oh God. Oh, pour out yourself, oh Lord. We pray for a manifestation in their lives. A greater manifestation in their lives. Out of their belly shall flow rivers of living water, oh Lord. Oh, let the streams flow, oh God. Oh, we pray, oh Lord, that this spring, oh God, will be an

God is moving. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you appa. Thank you appa. Thank you appa. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றுகிறதற்காய் நன்றி. பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஓமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஓ மகிமையாவும் உமக்கு. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சுருக்கமா ஒரு வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம்.

0: அதிகாரம் 10 வசனம், 1 சாமுவேல் 1:10. 1 சாமுவேல் 1:10. அடுத்ததையும் வாசிங்க.
1: அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கட்டி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள்.
0: ஆமென், ஆமென். அன்னாள் ஹானா அப்படின்ற ஒரு பெண், ஒரு லேடியை குறித்து தான் இங்க பார்க்கிறோம். இந்த வசனம் துவங்கும் பொழுதே அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது. அவள் அழுதுன்னு சொல்லல, மனங்கசந்து மிகவும் அழுது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு 2 மனைவி. அப்போ ஒருத்தவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, இன்னொருத்தருக்கு பிள்ளை இல்லை. 6 வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆமென். பாருங்க, தெரிந்தே வேண்டுமென்றே அவங்களை துக்கப்படுத்துறாங்க. அவள் துக்கப்படுத்தும்படி அவளை மிகவும் வெசனப்படுத்துவாள். அப்ப இந்த அன்னாளுக்கு அவமானம், நிந்த, இழி சொற்கள், இப்படிதான் வாழ்க்கை இருந்தது. வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, கண்ணீரும் கவலையும் மன கசப்பு. அப்போ இவள் என்ன செய்யறான்னா, தேவனிடத்துல வந்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். இவளுக்கு பிள்ளை இல்லை, அதுதான் ஒரு பெரிய குறை. அப்ப அவ ஜெபிக்கிறாள், நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் மீண்டும் அவனை உனக்கு கொடுப்பேன். அதுதான் இன்ஷார்ட், அதுதான் சுருக்கமா அந்த 11 அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுது. பாருங்க, சொல்ல முடியல வார்த்தைகளினால. அப்போ அதை இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால். 12 கொஞ்சம் வாசிங்க. போதும், போதும், போதும். அவள் கர்த்தருடைய சன்னிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, ஆசாரியன் என்ன ஒரு பரிதாபம். ஆசாரியனுக்கு தெரியணும் எதுக்காக ஜெபிக்கிறா, வார்த்தை கேட்கலனாலும் இங்க தெரியணும். ஹலலூயா. அவன் தான் ஆசாரியன். ஆனா இவரும் ரொம்ப நேரமா அந்த அம்மா வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்னன்னு தெரியல. கடைசியில் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த அம்மா குடிச்சிட்டு வந்திருக்குது அப்படின்னு நினைச்சிட்டார். அது தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிச்சா அதுதான் தெரியும். பட் ஆனால் அவள் வெகு நேரம், அப்ப பாருங்க, அவ கர்த்தருடைய சமூகத்துல தன் இருதயத்தை ஊற்றி கொண்டிருந்தாள். மிகவும் அழுது, மனம் கசந்து அழுது, அங்கே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள். தேவனோடு ஒருவேளை முறையிட்டு அவ பேசி கொண்டிருக்கிறாள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். 19 1 சாமுவேல் 1:19. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நான் நிச்சயமா நம்புறேன், தனக்காக ஜெபித்த அன்னாலேயே தேவன் நினைப்பார் என்றால் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைவு கூறுவார். நிச்சயமாய் நினைவு கூறுவார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. 20, சில நாள் ஆமென். அப்படியே 3:19-20. 3:19-20.
1: கர்த்தர் அவனுடனே இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசி தான் என்று தான் முதற் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கினது.
0: ஆமென், ஆமென். அவளுக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறான், சாமுவேல் என்று பெயர் இடுகிறாள். இப்ப எல்லா பிள்ளைகளை போல இல்ல, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்ப இவன் சாதாரணமா எல்லாருமாலையும் விவசாய வேலைக்கு போல பாருங்க. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. அடுத்தது சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. ஹலலூயா. இப்போ அன்னாளுக்கு அவமானம், நிந்த, கண்ணீர், மனக்கசப்பு. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்க தரிசி ஆன பிறகு அன்னாளுக்கு பெரிய கணம், பெரிய மரியாதை. அதன் பிறகு ஒரே சந்தோஷம்தான். அதன் பிறகு கவலைக்கு இடமே இல்லை. எது இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது? அவளுடைய விண்ணப்பம், அவளுடைய ஜபம். வேதம் சொல்லுகிறது அவர் ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறவர். சங்கீதம் 65:2, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை காண்பிப்பேன். சங்கீதம் 50:15, ஆபத்து நாளில என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப நம்முடைய தேவன் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர். அதுல மாற்றமே கிடையாது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன். நீ யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தோட வரும் பொழுது அவர் தள்ளவே மாட்டார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அன்னாள் பாருங்க, அவளுடைய சூழ்நிலை அப்படியே மாறினது. ஏதோ நீ கேட்ட ஒரு பிள்ளைன்னு இல்ல, நான் நினைக்கிறேன் அவளுடைய கண்ணீர் வெறும் பிள்ளைய மட்டும் கொண்டு வரல, அவனை ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினது. ஆமேன். நீங்கள் ஒருவேளை கண்ணீர் வடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். சங்கீதம் 126:5, பிரசங்கி 3 சொல்லுகிறது, விதைக்க ஒரு காலம் உண்டென்றால் அறுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டென்றால் நகைக்க ஒரு காலம் உண்டு. நீங்கள் அழுவதும் அழுததும் உண்மை என்றால் கர்த்தர் உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புவார், உங்களை ஆனந்த களிப்பினால் தேவன் நிரப்புவார். நீங்கள் தலை குனிந்ததும் கவிழ்ந்ததும் உண்மை என்றால் உங்கள் தலையை தேவன் நிமிர செய்வார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம் மீது மனதுருகுகிற கர்த்தர், நம்மை காண்கிற தேவன். நான் மீண்டும் சொல்றேன், அவர் நம்மை காண்கிற தேவன், காண்கிற தேவன். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய கூக்குரலையும் புலம்பல்களையும் பெருமூச்சுகளையும் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் பதில் தருவார், நிச்சயமாய் பதில் தருவார். அன்னாளுடைய தலையை நிமிர்த்தின தேவன், அன்னாளுக்கு அற்புதத்தை செய்து அவளை கனப்படுத்தின தேவன் நமக்கும் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நம் தலை கவிழ்ந்த இடங்களிலெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கும்படி தேவன் செய்வார். நம்மை இகழ்ந்த அதே நாவுகள் நம்மை புகழும்படி தேவன் அற்புதம் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆகவே இன்றைக்கு சந்தோஷப்படுவோம். நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க உங்கள் நேரத்தை நீங்கள் இங்கே விதைத்திருக்கிறீர்கள். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே விதைப்பும் அறுப்பும் தான். ஏதோ அப்படி கொடுத்துட்டு போறது இல்லை, எல்லாமே விதைப்பும் அறுப்பும். உங்கள் நேரத்தை விதைத்திருக்கிறீர்கள், கர்த்தர் இதை காண்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை உண்டு, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah shabarada rabarabaraba oh rabala kalabala balabalaba. Thank you Jesus, thank you Jesus, Thank you, Jesus. Thank you, Jesus. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம் மீண்டும். நமக்கு ஆகஸ்ட் 12 மேண்டில் வருகிற மாதம் 12 அபிஷேக கூட்டம் மேண்டில் உண்டு. அதற்காக யாராவது ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் அன்றைக்கு தன்னுடைய ஆவியை வல்லமையாய் ஊற்ற வேண்டும். அபிஷேகத்தினால் வருகிறவர்களை நிரப்ப வேண்டும். அநேகரை கொண்டு வர வேண்டும். யாராவது இதற்காக ஜெபிப்போம். இந்த கூட்டத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அன்றைக்கு மகிமையாய் கர்த்தர் அசைவாட வேண்டும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம்.
2: பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து,
0: ஹல்லேலூயா.
2: ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, வருகிற மாதம் 12 ஆண்டவரே, நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிற இந்த மேண்டில் கர்த்தர் அந்த கூட்டத்திலே ஆண்டவரே அசைவாடுவீராக. விசேஷமாக அந்த கூட்டத்தை நாங்கள் சரியான இடத்துல சரியான நேரத்தில் ஒழுங்கு செய்ய அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அதுக்கு தேவையான பின்னாடி பேனர் அண்ட் தேவையான பிஎஸ் சிஸ்டம் அண்டவரே, அதுக்கு தேவையான சாப்பாட்டு வசதிகள் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் கர்த்தர் ஆண்டவரே ஒழுங்கு செய்ய உதவி செய்வீராக. எல்லாரும் ஆண்டவரே நேரத்துக்கு முன்பதாகவே அதை ஆண்டவரே ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே அதை ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ஆண்டவரே அதுக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மக்கள் வந்து போகும்படியான வசதிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. எல்லா ஆண்டவரே பாஸ்டர்ஸ் எல்லா விதமான ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இதில் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவரே ஊழியத்தில் அதை செயல்படுத்த அடுத்த லெவலுக்கு போக கர்த்தர் உதவி செய்கிறாங்க. விசேஷமாக அண்ணனி அக்காவை நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக ஏற்பாடுகளை செய்து ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஆண்டவரே அதிசயம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென். தாப்பனே, இந்த மதிய வேளையிலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டும் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி எங்களை நிரப்பி எங்களை ஜெபிக்க வைத்திரே நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இவர்கள் கையிடுகிற வேலைகள், தொழில், பிஸ்னஸ் எதுவானாலும் சரி, எல்லாம் செழிக்கட்டும், வளரட்டும், உயரட்டும், ஓங்கட்டும் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய முகம் இவர்கள் மேல் பிரகாசமாக இருக்கட்டும். தொடர்ந்து நன்மைகளினால் இவர்களை நிரப்பும். நன்மையான காரியங்களை நாங்கள் கேட்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே. மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை

0: சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் ஞானமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். வாசிக்கப்பட்டது சங்கீதம் 127.
1: எல்லாரும் தெரிந்த ஒரு பாடலை பாடும்.

ஆமென். இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மை பத்து மாதங்கள் முடிக்க செய்திருக்கிறார். 11வது மாதத்தில் நம்ம கால் வைத்திருக்கிறோம். முதல் ஞாயிறு. ஸோ நம்ம யாரும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலைன்னு சொல்லவே முடியாது. தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுமா?

ஹலலூயா ஹலலூயா. அடைப்பட்ட வாசல்களை திறக்கிறவர் நம்முடைய தேவன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முடியாதவைகளை சாத்தியமாய் மாற்றுகிறவர். அவரை ஆராதிப்போமா.

மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே இவர்களும் சாகிறார்கள். ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன்.

0: நேயர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் நாம் ஒன்று கூடி தேவனுடைய வசனங்களிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து, வேத புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். என்ன மாலினி, தயாரா இருக்கிறியா?
1: நான் தயாரா இருக்கேன்.
0: நம்ம வாசிக்கலாமா?
1: வாசிக்கலாம்.
0: 1:1
1: எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா,
0: இசக்கார், செபுலோன், பென்யமீன்,
1: தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே.
0: இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள்.
1: யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர்.
0: யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும், அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள்.
1: இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது.
0: மாலினி, இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்ச வசனம், முதல் வசனம், எகிப்துக்கு போன அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் ஏன் எகிப்துக்கு போனாங்கன்னு ஒரு கேள்வி எழும்பணும்.
1: நிச்சயமா.
0: ஏன்னா அவங்களுடைய சொந்த தேசம், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தேசம் வந்து கானான் தேசம். ஆனா அங்கிருந்து ஏன் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது
1: தெரியலையே, சொல்லுங்க.
0: இது வந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற இடத்துல நம்ம பார்க்கிறோம். 15 ஆபிரகாம் ஆதியாகமம் 15 ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் கேட்ட ஒரு கேள்விக்கு ஆண்டவர் சொல்ற பதில் இங்க நாம் பார்ப்போம். 15:8 அதற்கு அவன், கர்த்தராகி ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதுக்கு பதில் 13 சொல்றாரு.
1: என்ன சுதந்திரித்துக் கொள்ளணும்னு அது கொஞ்சம் விவரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: அதாவது கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட, நீ வானத்தை பாரு, கடல் மண்ணப்பாரு, இத மாதிரி உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், அதோட கூட உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி தானே ஆண்டவர் ஆபிரகாம
1: அழைத்தார்.
0: அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆபிரகாம் கேள்வி கேட்கிறாரு, நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதில் 13:13 பார்க்கிறோம்.
1: 15:13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய்.
0: அதுக்கப்புறம் இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நிச்சயமா இப்படிதான் தெரிஞ்சுக்கொள்ளணும்,
1: இதுதான் நடக்கும்,
0: இப்படி நடக்க போகுதுன்றது ஷூர், கட்டாயமா நடக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு. நிச்சயமா நீ தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்ல, இது நிச்சயமா நடக்கும். அதுக்கப்புறம் 16 சொல்றாரு, 4 தலைமுறையில அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார்.
1: அதாவது ஒன்னுக்கு கடல் ஒவ்வொரு காலத்தை வச்சிருக்காரு.
0: காலம் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஆண்டவர் காரணமும் வச்சிருக்கிறாரு. காலம் காரணம் எல்லாம் அவருடைய சித்த பிரகாரம் அதன் காலத்துல அந்தந்த காரியம் நிச்சயமா நடைபெறும். அப்படித்தான் இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்துக்கு போனார்கள்.
1: அப்போ யாத்திரையாகமம்னு சொன்னாலே அவங்க யாத்திரை பண்ணாங்கன்றது அர்த்தம்.
0: ஆரம்பத்திலே சொல்றாங்க அவங்களுடைய யாத்திரைய குறிப்பிட்டு, இந்த இடத்துல இங்க இருந்து எகிப்து, கானான் தேசத்துல இருந்து எகிப்துக்கு போன அவர்களுடைய ஜேர்னிய நாம இனி தொடர்ந்து பார்க்க போறோம். இது இப்ப வந்து நாம பார்க்க போகிற இந்த யாத்திரை வந்து அந்த தேசத்திலிருந்து திரும்பி வருகிற யாத்திரை.
1: எந்த தேசத்திலிருந்து?
0: எகிப்து தேசத்திலிருந்து. ஏன்னா இது வந்து என்ன சொல்லிருக்கு, எகிப்து தேசத்துக்கு போன இஸ்ரவேல் குமாரனுடைய நாமங்கள்னு போட்டிருக்கு. அப்போ இனி நாம பார்க்க போறது, இனி வாசிக்கும் போது நமக்கு தெரியும் அவங்களுடைய பிரயாணம் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, யாத்திராகமம், அவர்களுடைய யாத்திரை. இப்போ நம்ம 8 தொடர்ந்து வாசிப்போமா?
1: வாசிக்கலாம்.
0: யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான்.
1: அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான்.
1: அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள்.
0: இதுல பாருமாலி, இங்க 7வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலர் யாரு நாமங்கள் என்னன்னு போட்டு, 8வது வசனத்துல இருந்து வேற ஒரு தலைப்பு மாதிரி இங்க மாறுது. யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எகிப்தில் தோன்றினான்னு சொல்லி எகிப்து தேசத்துக்கு இப்போ போக்கஸ் மாறுது. எகிப்து தேசத்தின் அதிபதிக்கு அவன் என்ன செய்தான்,
1: மக்கள் வந்து பலுகி பெறுகிறாங்கன்னு அவனுக்கு ஒரு பராம வந்துருச்சு. அதனால என்ன பண்றனா, அவங்களை எப்படியாவது ஒடுக்கணும், அவங்களோட இன்க்ரீஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள வேலை கொடுக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் போடுறான்.
0: அதுக்கு அவன் செய்த திட்டம் என்ன, 12வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
1: ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள்.
0: எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள்.
1: சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள்.
0: இதுல என்ன பாக்குறோமா இல்லையே, எகிப்தின் ராஜாவுடைய திட்டம் என்ன, அவங்களை ஒடுக்கி அவங்க பெருகிறத குறைக்கணும்.
1: ஆமா,
0: அவங்க எவ்வளவு பெருகு குறைக்கணும்னு அவன் நினைச்சானோ அதுக்கு எதிர்மறையா இங்க நடைபெறுகிறது. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பெருக செய்வதுதான் அவருடைய சித்தம். அது எப்படி செய்வார்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா மனிதன் ஒன்று நினைத்தால் ஆண்டவர் வந்து அதை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அப்ப தொடர்ந்து வாசிப்போம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி,
1: நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான்.
0: மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள்.
1: அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான்.
0: அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள்.
1: இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள்.
0: மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார்.
1: அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்.
0: மெடிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, மெடிக்கல் ஃபீல்டில் என்னென்னலாம் நடக்குதுன்றதுக்கு இங்கே ஒரு ஆதாரம். எப்படி பிரசவம் நடக்குதுன்றது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் பிரசவம் எப்படி நடக்குதுன்னு பிரசவித்த பெண்களுக்கு நல்லா தெரியும்.
1: ஹாஸ்பிட்டல் போனோம்,
0: ஆஸ்பத்திரிக்கு போனோம், அங்கே பிரசவம் நடக்குது. ஆனால் இங்கே எகிப்து தேசத்தில்
1: வீட்டிலேயே பிரசவம் ஆகுது.
0: வீட்டிலேயே பிரசவம் ஆகுது. அது மட்டும் இல்லை, அந்த பிரசவம் வந்து நல்ல சுலபமான முறையில் நடைபெறுகிறத பாக்குறோம். காரணம் என்னன்னா, அவங்க நல்ல வேலை செய்தாங்க.
1: ஹார்ட் வர்க்கிங் பீப்புள். ஆமா, சோம்பேறியா இருக்க கூடாது.
0: நல்ல வேலை செய்தா சுகப்பிரசவம் கிடைக்கும்.
1: எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ், பிரெக்னண்டா இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க, நல்ல வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம்.
0: அது மட்டும் இல்ல, ஒரு கேள்வி எனக்கு தோன்றுகிற கேள்வி என்னன்னா, அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் ரெண்டே ரெண்டு மருத்துவச்சிங்க தான் இருந்தாங்களா?
1: இல்ல, ஒருவேளை அந்த எகிப்திய அங்க மட்டும் இருந்திருப்பாங்களா இருக்கலாம், எகிப்தில மட்டும்
0: இல்ல. ஒருவேளை இந்த ரெண்டு மருத்துவச்சிங்களும் எல்லாருக்கும் தலைவர்களா இருந்திருக்கலாம்.
1: இல்ல, அவங்க மட்டும் எப்படி ஸ்திரீகள் வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், அலவுடா இருக்கலாம்.
0: எப்படி இருந்தாலும் நிறைய பேர் இருந்திருக்கணும். ஆனா இதுல ரெண்டு பேரும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கிறதுனால ராஜா அவங்க கிட்ட பேசுறான். சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போமா ரெண்டாவது அதிகாரம்.
1: ஆனா இதுல ஒண்ணு பாக்க வேண்டி இருக்கு, அவங்க வந்து எகிப்த் அந்த மருத்துவச்சிகள் வந்து அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினால கர்த்தர் வந்து அந்த மருத்துவச்சிகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார்.
0: நல்ல ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி இது வந்து எகிப்தின் ராஜா என்னதான் கட்டளை போட்டாலும்
1: கடவுளுக்கு பயந்து இருந்தாங்க.
0: அவங்க எகிப்தின் ராஜாவுடைய கட்டளை நிறைவேற்றாம தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறாங்க. என்ன தேவனுடைய கட்டளை?
1: தேவனுக்கு பயந்து இருந்தார்கள், அதனால அவங்க அந்த பிள்ளைங்கள கொல்லல.
0: ஏன் தேவனுக்கு பயந்து இருந்தாங்க? தேவனுடைய கட்டளை என்ன? கொலை செய்யக்கூடாது. ஆனா ராஜாவுடைய கட்டளை என்ன?
1: கொலை செய்யணும்,
0: குழந்தைய கொன்று. ஆனா இவங்க வந்து செய்யல. அதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறார்கள்.

0: நான் ஸ்டீபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. நாம தொடர்ந்து வாசிப்போம்.
1: இரண்டாம் அதிகாரம்.
0: லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான்.
1: அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள்.
0: அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள்.
1: அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள்.
0: அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள்.
1: அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள்.
0: இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிள்ளைய இவங்க வளர்க்க முடியாம ஒரு நாணல் பெட்டியில வச்சு நதி ஓரத்துல தண்ணில வச்சிட்டாங்க.
1: ஏன்னா ஆம்பளை பிள்ளைனா கொண்டுருவாங்க.
0: ஆமா, கொல்லாம பாதுகாத்து 3 மாசம் அவங்களால பாதுகாக்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் முடியல, காரணம் தெரியல நமக்கு.
1: இல்ல, அங்க போட்டிருக்காங்கல்ல 22வது வசனம் 1வது அதிகாரத்துல பார்வோன் சொல்றான், பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கட்டளையிட்டார். சோ பார்வோனுடைய கட்டளைனால அவங்க அதை பயந்து பயந்து வச்சிருந்திருப்பாங்க.
0: ஆமா, பயந்து பயந்து வளர்த்து 3 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுல வைக்க முடியல, அதனால நதியில கொண்டு போய் போட்டுறாங்க. ஆனா ஒரு பெட்டியில வச்சு போட்டுறாங்க.
1: ஆமா, நாணல் பெட்டியில.
0: அப்போ நாணல் பெட்டியில வச்சு போடும் போது அவங்களுக்கு ஒரு நிச்சயமா சந்தேகம் வரும், குழந்தை பிழைக்குமோ பிழைக்காதோ,
1: அதுக்கு என்ன மூழ்கிருச்சுன்னா என்ன
0: பண்றது, அதுக்கு என்ன ஆகும்னு நீ பாத்துக்கன்னு சொல்லி அந்த குழந்தையுடைய அக்காவை காவலுக்கு வச்சிருக்காங்க. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 7வது வசனம். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றாள்.
1: அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள்.
0: பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள்.
1: அது தான் பெத்த பிள்ளையை தாயை வளர்க்கிறாள். அது எவ்வளவு இது பாருங்களேன்,
0: அது வளர்க்கறது மட்டும் இல்ல, அதுக்கு சம்பளமும் வாங்கிக்கிறாள்.
1: தாம் பிள்ளைய வளர்க்கறதுக்கு அவளுக்கே சம்பளம். பரவாயில்ல, குடுத்து வச்சவதான்.
0: 10வது வசனம்.
1: பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜனத்திலின்றி எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள்.
0: மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு
1: அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான்.
0: அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான்.
1: அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான்.
0: பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான்.
1: கொலை பண்ணான்னு யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டான்.
0: மாலினி, மோசே செய்தது நல்ல காரியமா கெட்ட காரியமா?
1: தப்புதான், கொலை பண்றது தப்பு. கடவுள் சொன்னாரு கொலை செய்யாது இருப்பாய்.
0: ஆனா அவனுடைய சகோதரனை அடிக்கிறவன தானே அவன் கொலை பண்ணான்.
1: அப்ப அடிக்கிறவங்களை எல்லாம் கொலை பண்ணிடலாமா? அப்ப நம்ம கடவுள் ஆயிடுறோமே.
0: சரியான பாயிண்ட். கொலை செய்வது
1: பாவம்,
0: பாவம் நிச்சயமா கொலை செய்யவே கூடாது. ஒரு உதவி செய்ய போய் கொலை செய்து, கொலை செய்ததுனால இவன் என்ன ஆச்சு, மோசே அரண்மனையை விட்டு தப்பி வனாந்தரத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. தொடர்ந்து வாசிப்போம் 16வது வசனம்.
1: மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள்.
0: அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான்.
1: அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான்.
0: அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள்.
1: அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே, அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன, போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான்.
0: மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான்.
1: அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான்.
0: சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது.
1: தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்.
0: தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். மாலினி
1: சொல்லுங்க.
0: மோசே வந்து மீதியான் தேசத்துல ஓடி வந்து இருக்கும்போது அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போகாம யாரோ ரெண்டு சில பெண் பிள்ளைங்க அங்க ஆடு மேய்க்க மாடு மேய்க்க வரும்போது அவங்களுக்கு உதவி செய்ய போறான். அவனுடைய மோசையினுடைய மனநிலை பாரு. அவன் தன்னுடைய நிலைமை கொஞ்சம் இக்கட்டாக இருந்தாலும் பிறருடைய நலன் பார்த்து உதவி செய்ய போகிறான்.
1: அதனால்தானே அங்கேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவனுக்கு அரண்மனையை விட்டு ஓடி வந்தான். இப்போ இங்க ஒரு இவங்க ஆடு மேய்க்கும் போது பிரச்சனை பண்ணோன்னு அதை சால்வ் பண்ணி கடைசியில் அந்த வீட்டுக்கே ஒரு மருமகனா போயிட்டான்.
0: ஆமா, அந்த வீட்டுக்கு மருமகனா போறான். அங்க கெர்சோம்னு அவனுக்கு ஒரு மகனும், சிப்போராள் மனைவி, கெர்சோம்னு ஒரு மகன். இப்ப நம்ம தொடர்ந்து 3வது அதிகாரத்தை வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான்.
1: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான்.
0: அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார்.
1: பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான்.
0: நீங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதாவது தேவனுடைய அக்னி, தேவனுடைய அக்னி எரியும் போது செடி வந்து வெந்து போகாம அப்படியே இருக்குது.
1: ஆமா, அக்னின்னு சொல்றான். ஆனா அக்னி வந்து அதை எரித்து போடல.
0: அப்போ தேவனுடைய அக்னிக்கும் மனுஷன் உண்டாக்குற அக்னிக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு இங்க நல்லா தெரியும்.
1: தெரியுதா?
0: அது அக்னி ஜுவால மாதிரி எரிந்தாலும் அது அக்னி இல்ல.
1: இல்ல,
0: ஏன்னா தேவனுடைய கரத்தில இருந்து வருகின்ற அக்னி வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். பல வித்தியாசமான காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. இந்த இடத்துல இந்த அக்னியினால எந்த விதமான சேதமும்
1: உண்டாகல. நான் எனக்கு ஒன்னு தோணுது, தேவனுடைய அக்னி வெறும் பாவங்களை தான் சுட்டரிக்கும், மரம் செடி கொடிய சுட்டரிக்காதுன்னு தோணுது.
0: அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். சரி, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாமா?
1: வாசிக்கலாம்.
0: 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்.
1: அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
0: இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன்.
1: நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார்.
0: இங்க பாருமாலினி, எந்த தேசத்தை விட்டு மோசே ஓடி வந்து மீதியான் தேசத்துல ஒளிஞ்சிருக்கிறாரோ அந்த தேசத்துக்கு திரும்பவும் மோசேயை ஆண்டவர் அனுப்புறேன்னு சொல்றாரு. இப்ப தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
1: அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
0: அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான்.
1: அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார்.
0: இங்க பாரு மல்லி, ஆண்டவர் அவன் அனுப்புவேன் வான்னு சொன்ன உடனே மோசே சொல்ற பதில் என்ன? ஐயோ, நான் சாதாரணமான ஆளியா? நான் எம்மாத்திரம் என்ன போய் அனுப்ப போறீங்களா அப்படின்னு முதல் எக்ஸ்கியூஸ் சொல்றார் 11வது வசனத்துல. அப்புறம் 2வது எக்ஸ்கியூஸ் 13வது வசனத்துல, அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது?
1: யார் அனுப்புனா?
0: ஏன்னா யார் வேணாலும் போய் சொல்லாமே தேவன் அனுப்புனாரு, கர்த்தர் அனுப்புனாருன்னு. அதுக்கு என்ன அடையாளம் வேணும் இல்லையா? அதுக்குதான் மோசே கேக்குறாரு, அதுக்கு என்ன அடையாளம்?
1: ஏன்னா இப்ப எல்லாம் யாராவது ஒருத்தர் பாக்க போனா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்லிப் எழுதி கொடுத்து இன்னாரு இன்னாரு அனுப்புனாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அத மாதிரி இவனு கேக்குற, அனுப்புனீங்கடா, அதுக்கு என்ன அடையாளம், என்னன்னு போய் சொல்றது, நீங்க அனுப்புனீங்கன்றது.
0: இந்த காலத்துல வந்து ஐடி கார்டு, அடையாள அட்டை, போட்டோ போட்டு பேர் போட்டு இந்த கம்பெனில இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல இருக்கிற கம்பெனில வேலை செய்யறாருன்னு ஐடி கார்டு,
1: கம்பெனி ஐடி
0: காமிச்சா தான் சிலர் எல்லாம் உள்ள விடுவாங்க, சில இடத்துக்கு போக முடியும். அப்ப இங்கேயும் மோசே அப்பவே ஐடி கார்டு கேக்குறாரு, அடையாள அட்டை கேக்குறாரு. அப்ப ஆண்டவர் கொடுக்கற அடையாள அட்டை என்ன? அவருடைய நாமத்தை. இந்த நாமம் வந்து இருக்கிறவராக இருக்கிறேன். எபிரேய மொழியில இந்த பெயர் வந்து ஆங்கிலத்துல மொழி பெயர் தான் டு பி, அதாவது எல்லா சொற்களுக்கும் அடிப்படையான ரூட் வர்ப் வந்து டு பி. அதாவது அதத்தான் தமிழ்ல இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன்றது வந்து ஒரு நாமம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
1: எப்பொழுது இருக்கிறவர்,
0: அதாவது டு பி எப்படி ஆங்கில மொழியில அந்த வேர்ப் வந்து எல்லா சென்டென்ஸுக்கும் எல்லா காரியத்துக்கும் காரண கருவியா இருக்குதோ அது மாதிரி தான் ஆண்டவரும் எல்லாத்துக்கும் காரண கர்த்தரா இருக்கிறார். அதுதான் இந்த பெயரனுடைய உண்மையான அர்த்தம். இருக்கிறேன் என்பவர், எல்லாமே அவரால் உண்டாயிற்று, எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம்.
1: நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும்,
0: நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு.
1: அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார்,

0: அழைப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போகவிடுவான்.
1: அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை.
0: ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார்.
1: மாலினியின் 3 அதிகாரம் இன்றைக்கு நாம வாசித்து முடித்திருக்கிறோம். இதுல அநேக காரியங்களை நாம பார்த்தோம். இதுல கடைசியா நம்ம இந்த வாசித்த இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கிற காரியம் என்னன்னா, 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இருந்து அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க, சேவை செய்தாங்க. அதுக்கெல்லாம் சம்பளம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எப்படி? மொத்தமா 400 வருஷத்து சம்பளத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா அவங்களுக்கு கொடுக்க போவதாக இந்த அதிகாரத்துல சொல்றாரு. அருமையானவர்களே, தேவனுடைய செயல்கள், தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய வழி ரொம்ப வித்தியாசமான வழி. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்த்தா ஏமாந்து போவோம். ஏன்னா அவருடைய வழி எல்லாவற்றிற்கும் மேலான வழி. 400 வருஷம் அடிமைகளா இருந்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்திருப்பாங்க, அவங்களுக்கு சரியான
0: கூலி கிடையாது.
1: ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நேரம் வரும்போது
0: எல்லா நகையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு எல்லா பெண்கள் இடத்துல இருந்து நகைகளை சேகரிக்க சொல்றாரு.
1: பொன்னுடைமைகள், வெள்ளி உடைமைகள், வஸ்திரங்கள் எல்லாத்தையும் வாங்க சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போவதாக சொல்றார். அதன் மாதிரி அவர் செய்யவும் செய்தார். அதை நாம தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அருமையானவர்களே, எங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசித்தீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இந்த வசனங்களின் மூலமாக பேசியிருப்பார் என்று நம்புகிறேன், தொடர்ந்து பேசுவார் என்றும் நம்புகிறேன். நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே இருந்து உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது எழும்பினால் நீங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம். நீங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டிய இமெயில் முகவரி
0: inbamfm@gmail.com.
1: கேட்டுட்டீங்களா? நல்லது. இன்றைக்கு நாம இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, காஃபி வித் எம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான நாள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிற ஒரு மிக விசேஷமான நாள். ஆம் பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நாம் ஒன்றாய் இணைந்து தேவனை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை துதித்து பாடுவோம். கர்த்தர் நம்மத்திலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.

பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில உம்முடைய கரங்களில் இந்த நிகழ்ச்சி எடுக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, Where the spirit of the Lord is, there is liberty. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களான்மை நேயர்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்குவீராக. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இல்லத்திலும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். And as we begin to worship, we look to you. Help us to worship the Father. ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக. தகப்பனே, உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

ஆமென். ஆமென். அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரர். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய மகிமைக்குரியவர். He deserves the praise, he deserves the worship, oh he deserves the glory. Hallelujah, hallelujah. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. Oh thank you Holy Spirit. அவரை உயர்த்துவோமா. Hallelujah, hallelujah. சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். Hallelujah, hallelujah.

ஹாலலூயா ஹாலலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்து நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கினவர். But still he remembers us. ஆயினும் நம்முடைய கூக்குரலுக்கு தேவன் செவி சாய்ப்பது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அவர் பராக்கிரமசாலி. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். ஆயினும் நம்முடைய கூக்குரலுக்கு தேவன் செவி சாய்க்கிறார். ஹாலலூயா. நம்முடைய மீறுதல்களை தேவன் பொறுத்து தேவன் நம் மீது அன்பு பாராட்டுவது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பிரியமானவர்களே. ஓ ஹாலலூயா. How can we keep quiet? How can we not praise him? நாம் மௌனமா இருப்பது எப்படி? ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் மௌனமா இருப்பேன் என்றால் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி. ஹாலலூயா. இந்த மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓ உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord, we give you the glory. Hallelujah. Hallelujah. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. Hallelujah. Hallelujah. Hallelujah. ஆராதனை நாயகன் நீரே.

We worship you, we worship you, we worship you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தவர். ஓ, there is no one more beautiful than you, Father. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் இருதயம் கவர்ந்தவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எங்களை நேசித்து, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நேசத்தினால் எங்களை இழுத்து கொண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, we love you with all our hearts. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களுடைய அன்பை நாங்கள் காணிக்கைகளாய் சமர்ப்பிக்கிறோம். We love you, we love you, we love you, we love you, we love you. We worship you with all our hearts, we worship you. We love you, Lord, we love you, hallelujah. Oh, we love you, we love you, we love you. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. Thank you for your presence, hallelujah. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. இந்த வேளையில உலகத்தின் பல மூலைகளிலும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரின் மேலும் ஒரு விசேஷ அபிஷேகம் கடந்து வரட்டும். Thank you, Lord. Thank you, Lord. தடைகளை உடைக்கிறவராய் நீர் முன் கடந்து செல்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இந்த வேளையில கடந்து செல்லும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தங்கள் முன்னேற்றத்தில் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரே, வாழ்க்கையின் முன்னேற்றத்தில், படிப்பில் ஒரு தடையை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் செபிக்கிறோம். தடைகள் உடையட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். Let every wall of opposition crumble down in the name of Jesus. எல்லா தடைகளையும் இப்பொழுது உடைத்து செபிக்கிறோம். உடைக்கிறோம் ஆண்டவரே, உடைக்கிறோம். வாசல்கள் உருவாகட்டும், வழிகள் உருவாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் முன்னே செல்லட்டும் ஆண்டவரே, முன்னேறி செல்லட்டும் அப்பா. வெண்கல கதவுகளை உடைக்கிறவராய், இரும்பு தாழ்பால்களை உடைக்கிறவராய் முன் செல்லும். கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவராய் முன் செல்லும் ஆண்டவரே, முன் செல்லும். விசேஷமாய் ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், ஊழியத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீர் உடைக்கும்படியா செபிக்கிறோம். எல்லா பிசாசின் திட்டங்களையும் இப்பொழுது நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். Thank you, Holy Spirit. Let there be your expansion in the ministry of every person who is listening right now. Thank you, Holy Spirit. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியருடைய ஊழியத்திலும் ஒரு விசேஷ ஆண்டவரே கிருபையும் ஒரு மேன்மையும் காணப்படட்டும், ஒரு விரிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வியாதியோடு அமர்ந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சரீரத்திலும் உடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொரு சரீரத்திலும் உடைய வல்லமை விளங்குவதாக. எல்லா சுகவீனத்தையும் பலவீனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் கடிந்து கட்டி அபரப்படுத்துகிறோம். Command every sickness to leave now in Jesus name. ஒவ்வொருடைய சரீரத்திற்குள்ள ஒரு விடுதலை உண்டாவதாக, சுகம் வெளிப்படுவதாக சுவாமி. உமக்கு நன்றி. கட்டுகள் முறிகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, ஸ்கின் டிசீஸ் சுகமாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பாண்டேஜில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. எல்லா பிசாசின் கட்டுகளையும் முறித்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பம் அல்லை கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். எல்லா அல்லை கழிக்கிற பிசாசுகளையும் உடைய நாமத்தினால கடிந்து கட்டி அபரப்படுத்துகிறோம். We cast them out of the families, Lord, who are listening now. இன்பம் FM தொனிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு பூரண சமாதானம் இறங்கட்டும், பூரண சந்தோஷம் இறங்கட்டும் ஆண்டவரே. Establish these families in peace, joy and prosperity. தொடர்ந்து எங்களோடு தங்கியிருந்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 20 வாசிக்க கேட்போம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். சோம்பேறி குளிருகிறதென்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்?
நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீயின் நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நெல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். கள்ளத்தராசு நல்லதல்ல. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு மிக விசேஷமான நாள். நான் எப்பொழுதும் சொல்வது போல தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாள். ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போவது உறுதி. இன்றைக்கும் என்னுடைய கெஸ்டாக ஸ்டுடியோவில் இணைந்திருக்கிறவர் தேவனால் வல்லமையாய் உலகம் எங்கிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு வாலிப போதகர். அவரை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். அற்புதமாக வேதத்தை தெளிவாய் பிரசங்கிக்கக்கூடிய, டீச் பண்ணக்கூடிய கிருபை பெற்றவர். இன்றைக்கு அவர் நம்மத்தில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பல சென்சிட்டிவ் காரியங்களை இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளீஸ் இன்ஃபார்ம் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். குறிப்பாக வாலிபர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பாவம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட பாவங்கள், பல காரியங்களை பேச போகிறோம். அதை தொடர்ந்து விடுதலை என்றால் என்ன, விடுதலை எப்படி பெற்றுக்கொள்வது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கு என்னுடன் இணைந்திருப்பவர் பாஸ்டர் ஜெசரியான் சில்வெஸ்டர் சில்வெஸ்டரோடு பேச போகிறார். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.

பிரியமானவங்களே, காஃபி வித் அன்பம் எஃப்எம்ன்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நிமிடங்களிலே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்புதாசன் பாஸ்டர் ஜெய்சுடியான் செல்வஸ்டரோடு பேசவிருக்கிறோம். அற்புதமான ஒரு வேளை, ஆசீர்வாதமான ஒரு வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நினை என்ற இசை தொகுப்பிலிருந்து

0: வாவ், பிரியமானவர்களே, காஃபி விதின் மம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான நாள். இன்றைக்கு நம் மத்தியில் தேவனால் வல்லமையாய் உலகமெங்கிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்புதாசன் மாஸ்டர் ஜெசரியான் சில்வஸ்டர் வந்திருக்கிறார். வைப்ரண்ட் யங் ப்ரீச்சர் அண்ட் டீச்சர் ஆஃப் த பைபிள், ப்ரீச்சர் ஆஃப் த காஸ்பிள், டீச்சர் ஆஃப் த பைபிள். ஸோ இன்றைக்கி அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ நம்ம தொடர்ந்து அவரோடு பேச போகிறோம். ஐ அஷ்யூர் யூ இட்ஸ் கோனா பி அ கிரேட் டைம். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். ப்ளீஸ் இன்ஃபார்ம் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் லெட் தம் ஆல்சோ பி பிளெஸ்ட். ஜெசரியான், ப்ரைஸ் தி லார்ட்.
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பதில்.
1: இட்ஸ் எ பிரிவிலேஜ் பீயிங் ஹியர்.
0: Thank you so much. So, Jesudian, you're not just a pastor. You're an engineer, Jesudian. ana paarenga, Jesudian is an engineering graduate, but he is doing the greatest engineering work, engineering God's kingdom, engineering families in the kingdom of God. Correct ana na solradhu?
1: Yes.
0: So, எப்படி இருக்கு, யூ நோ, ஹவ் இஸ் இட் டு பி டூயிங் காட்ஸ் ஒர்க் ஃபுல் டைம்? ஏன்னா நீங்கள் என்ஜினியரிங் முடிக்கும் பொழுதே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி மினிஸ்ட்ரி வரணும்னு? இல்லை எப்படி, ஹவு டிட் இட் ஹேப்பன்?
1: இன்ஃபேக்ட் நான் ஸ்கூலில் படிக்கும் போதே ஐ நியூ தட் ஐ வில் பி ஸ்டெப்பிங் இன் டு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஆனால் ஐ தாட் ஐ வுட் ஒர்க் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஸ்டெப் இன். கொஞ்ச நாள் அதை ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வருவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் முடித்த உடனே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சரி வேலைக்கு போகலாம், அம்மா அப்பா அதுவும் அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை, நான் ஒரு நார்த் இந்தியா மிஷன் ட்ரிப் போனோம் ஜஸ்ட் ஆஃப்டர் இன்ஜினியரிங். ஒரு 5 ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு கேரளாவில் ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் தெளிவாக பேசினார், இந்த வார்த்தை தான், இஃப் நாட் நவ் தென் வென், இஃப் நாட் யூ தென் ஹூ.
0: If not now, then when? If not you, then who? இப்போ இல்லைனா எப்பொழுது, நீ இல்லைனா யார்
1: அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட தான் பேசுறாரு அப்படின்றது எனக்கு நல்லா உணர்ந்தேன்.
0: நிறைய பேருக்கு இது ஒரு ரேமாவோட கூட போகலாம். யோனாவை போல ஒருவேளை நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஏண்டா நம்ம லாகின் பண்ணோம்னு யோசிக்கலாம். பட் இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட்.
1: எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ நான் ட்ரிவாண்டத்தில் இருந்தேன். அப்போ அம்மா அப்பா கால் பண்ணி சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஜோம் பண்ண, ஆண்டவரே அம்மா அப்பா கால் பண்ணி சொல்லுவேன் நான் அப்படி ஃபுல் டைம் போக போறேன்னு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீ வா வீட்டுக்கு வா, நம்ம ஜோம் பண்ணி டிசைட் பண்ணலான்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் ஐ வில் நாட் ஸ்டெப் இன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக அம்மா அப்பா அப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். கால் பண்ண அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரு மினிஸ்ட்ரிக்கு போகணும்னு. அப்பாட்ட சொல்லுன்னாங்க, சரி முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக அடுத்த ட்ரெயினில் உடனே கிளம்பி வான்னு சொல்லுவாங்க.

0: அண்ட் டூ சம்திங் ஃபார் மை பேரண்ட்ஸ். நான் அதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் அம்மா அப்பாவுக்கு எதுவுமே செய்யலேன்னு சொன்னார். நீ சம்பாதிச்சு செய்யறத காட்டிலும் அதிகமாகவே செய்ய வைப்பேன்னு
1: சொன்னார்.
0: காட் இஸ் ஃபேத்ஃபுல்.
1: வண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் அப்படி மினிஸ்ட்ரிக்கு வந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹவு டிட் தி என்கவுண்டர் வித் கிரைஸ்ட் ஹேப்பன்? ஏன்னா ஸ்கூலில் இருக்கும்போதே மினிஸ்ட்ரியும் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ வளரும் பொழுதே ஒரு தெய்வ குழந்தையாக தான் வளர்ந்தீங்களே அப்படி?
0: அதான் எங்கள் வீட்டில் அடிக்கடி இப்படி சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, வி ஆர் 13th ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி.
1: பெரிய ஹிஸ்டரி தான் இருக்கு. நம்ம ஒரு மெகா சீரியல் மாதிரி மெகா சீரிஸ் நடத்தலாம் நினைக்கிறேன்.
0: 13th ஜெனரேஷன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தி ஃபேக்ட் இஸ்,
1: பட் உங்களோட இன்ஃபர்மேஷன் கூகுள் ஏதாவது தேடினா கிடைக்குமா? உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி அந்த மாதிரி எதுவும் நீங்க எஃபோர்ட்ஸ் எடுக்க அப்டேட் பண்ணல?
0: அப்படி எதுவும் பண்ணல. But the thing is, as we all know, just because we are born in a Christian family, we are not a Christian. Just because we are born in a bakery, we do not become a bun, you see. ana chinna vayasilende enak first ipa epdi ipa Sachin vandu tham payanukku modhalla kuduthathu cricket bat dhaan irukum
1: irukalam theriyala
0: andha mari enak modhalla kuduthathu bible dhaan chinna vayasile epdi dhaan valathaanga. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஒரு விபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோக்ராமில் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஐ வாஸ் அனாயிண்டட், காட் அனாயிண்டட் மீ வித் ஹோலி ஸ்பிரிட். ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். திஸ் வாஸ் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபேமிலி ப்ரேயர், ஊழியம், வாரத்தில் மூணு நாள் வந்து, ஈவன் தோ மை பேரண்ட்ஸ் வேர் நாட் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், வேலைக்கு போயிட்டு வந்து கேர்சல் போகிறது இப்படியே தான் இருந்தது. பட் வென் ஐ கேம் டு செவன்த் ஸ்டாண்டர்ட், I got a friend. Christian friend. அந்த பையன் வந்து என்ன சொன்னா, மச்சான் மேட்ரு தெரியுமா அப்படின்னா. எனக்கு என்ன தெரியாதுரா மேட்ருலாம் என்ன, காதுல வந்து ஆஹா என்னடா சரி எங்க அம்மா அப்பாவை பத்திலாம் இப்படி தப்பா பேசாத அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னா, உங்க அம்மா அப்பா மாத்திரம் இல்ல உங்க பாஸ்டரும் இப்படிதான் அப்படின்னா. எப்படிறான், he was the guy who started teaching me about sex. I won't say teaching me because it was a very wrong information.
1: Yeah, in a way it was teaching, but the wrong things, you know, and the age la and the curiosity nam friends kitta da ad kattukitton sollalam kattukron solradha vida and the age la vandu kattukitton. So yeah,
0: so and the payana enna ellathukkum koodit poi idu da ipdi da ipdi da kaatna. I think there my I always say my parents failed. I always say, no, you should have taught me about sex, otherwise the church should have taught me. When church, as a church, we fail.
1: எப்படி ஜெசரியானேனா, இப்ப நீங்க சொல்றது ரொம்ப டெலிகேட்டான thing நினைக்கிறேன். Of course I wanted to ask you, நீங்க பேசி முடிச்ச உடனே நானே கேட்கணும்னு இருந்தேன். அப்போ அதான் இப்போ ஃபேமிலியில வந்து சில்ட்ரனுக்கு சொல்லித்தரணும்னு சொல்றீங்களா?
0: கண்டிப்பா.
1: ஏன்னா இப்போ இது ஏன் நர்வஸ் ஆகுதுன்னா, என்ன சொல்லி தரதுன்னு தெரியல பேரண்ட்ஸ்க்கு. ஹவு டு அப்ரோச் திஸ் சப்ஜெக்ட்?
0: இல்ல, தி திங் இஸ் வென்
1: சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற குடும்பங்களில பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். சோ வாட் குட் பி தி ரைட் ஏஜ்? ஏன்னா see, this is a confusion. எப்போ சொல்லி தரணும்
0: that we cannot fix a thing. இப்ப இதே எங்க அம்மா அப்பாட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவங்க வேற ஏஜ் சொல்லிருப்பாங்க. இப்ப ஏன்ட்ட கேட்டீங்கன்னா வேற ஏஜ் சொல்லுவேன். என் புள்ள பெருசாகும் போது கேட்டீங்கன்னா அது வந்து ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லும். பிகாஸ் தட் தி நீங் வி ஆர் கோயிங் டவுன் தி லைன் வேர் தி எக்ஸ்போஷர் கம்ஸ் அட் அ வெரி ஏர்லி ஏஜ்.
1: ஓகே.
0: ஸோ இன்னைக்கு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு எல்லாமே தெரியுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து பார்த்து விளாண்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் போனாங்க டூ வீலரில். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு
1: கேட்டுச்சு.
0: எப்படி உனக்கு எப்படிமா தெரியும்னா, பார்த்தா தெரியலையா அப்படின்றது. தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ வி ஷுட் நோ. ஸோ அதாவது வி ஃபஸ்ட் திங் வி வாண்ட் டு டெல் தெம், வி வாண்ட் டு டெல் த கிட்ஸ் இஸ் செக்ஸ் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு மேன். செக்ஸ் இஸ் நாட் அ ரிசல்ட். இன்னைக்கு நான் ட்ராவல் ஃபார் அக்ராஸ் டு மெனி சர்ச்சஸ், தே ஆல்வேஸ் திங்க் செக்ஸ் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் த ஃபால். இப்ப நான் சொல்லுவேன் சில ஒரு
1: சினாரியோ, செக்ஸ்ன்றது வந்து பாவத்தின் விளைவு கிடையாது.
0: ஆமா,
1: செக்ஸ் வந்து ஆண்டவரால கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்.
0: ஆமா,
1: இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு ஹியூமனிட்டி.
0: எதை வச்சு சொல்றேன்னா, தி ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் ஆண்டவர் கொடுத்த முத கட்டல ஆதாம் கேவாளுக்கும், பி பிளெஸ்ட், பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை.
1: மல்டிப்ளை, ஆமா,
0: சரிங்களா? பல்லுகி பெருக கடவா.
1: சி, நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம சரீரங்கள் வந்து ஆண்டவர் கிரியேட் பண்ணது, த வே இட் இஸ்.
0: ஆமா,
1: நம்ம ஃபால்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மாறிரல. காட் கிரியேட்டட் மேன் அண்ட் வுமன் த வே தே ஆர். சொல்லுங்க.
0: சோ அந்த பழத்தை சாப்பிடலனா எப்படி காயின் ஆபேல வந்திருப்பான் அப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இன்னும். சோ செக்ஸ் இஸ் நாட் பேட். இன்ஃபேக்ட் ஜாய்ஸ் மேர் கூட சொல்லுவாங்க ஒரு புக்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன், when I have sex with my husband, God will close his eyes in heaven சொல்லி.
1: சோ அவங்க அதை ஓபனாவே she deals with the subject.
0: ஆமா ஆமா ஆமா. சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், செக்ஸ் இஸ் நாட் அ சின்ஃபுல் திங், செக்ஸ் இஸ் நாட் அன் அக்லி திங், செக்ஸ் இஸ் அ ஹோலி திங் அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். ஆஃப் கோர்ஸ் தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டெல்லிங் தெம் தட் யூனோ தட் இஸ் குட் இன் இட்ஸ் டைம் விதின் இட்ஸ் பவுண்டரி. அது எந்த எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணும், எதுக்காக கொடுத்துருக்காரு.
1: ஐ திங்க் இந்த இடத்துல நான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஏன்னா நாட் ஜஸ்ட் யங் பீப்புள், ஸோ வயதில் முதிர்ந்தவங்க, சீனியர் மென் ஆஃப் காட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அஸ் ஃபேமிலிஸ். ஒரு காரியத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன், ஏன்னா இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தாலும் ஒரு டெலிகேட்டாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் என்ன இது, இந்த ஏஜில் வந்து இவர் சொல்கிறது போல் ஸ்கூலில் இருக்கும்போதே சொல்லிக் கொடுக்கணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சில காரியங்கள் சொன்னால் அவங்களா கற்றுக்க மாட்டாங்களான்னு யோசிக்கலாம். பட் இப்போது பாஸ்டர் ஜெசுடியான் வந்து இஸ் த வாய்ஸ் ஆஃப் த யூத். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரண்ட் ஜென்ரேஷன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா அப்போது வந்து ஜென்ரேஷன் கேப்னா ஒரு 20-30 இயர்ஸ். இன்னைக்கு ஜென்ரேஷன் கேப்ன்ற 3 இயர்ஸ்க்கே பெரிய கேப் இருக்குது. ஸோ இனி வர்ற ஜென்ரேஷன் பாருங்கள், தே ஆர் ஸோ ஃபாஸ்ட், ஸோ குவிக். நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சில்ட்ரன் தான் அதிகமாக வந்து கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, சில்ட்ரன் தான் அதிகமாக வந்து இந்த போனோகிராஃபியை வந்து நெட்டில் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸுடைய கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி, பேரண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல, அவங்களுடைய ஐஃபோனில் விளையாடுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பொழுது, யூனோ தி கோ அக்ராஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ ஃபர்காட், பட் ஹியூஜ் பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் இன்டு திஸ்.
0: எக்ஸாக்ட்லி.
1: அப்போது நம்ம சரியான இன்ஃபர்மேஷன் வேதத்தின் அடிப்படையில் கொடுக்க தவறணும்னா
0: எக்ஸாக்ட்லி
1: பிசாசு கொத்திட்டு போயிடும்.
0: எக்ஸாக்ட்லி, தட் இஸ் தி திங். நோ, வி ஆர் இன் அ ஸ்டேட் வேர் இஃப் வி ஃபெயில் டு மேக் அ சாய்ஸ், சம்படி எல்ஸ் இஸ் ரெடி டு மேக் தட் சாய்ஸ் ஃபார் அஸ். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மீடியா, இன்டர்நெட். இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் கண்டிப்பாக பான் சைட் தான் போகணுன்னே கிடையாது. யூ ஜஸ்ட் கோ டு எனி நியூஸ் சைட் ஆர் எனி நார்மல் திங், so many pop-ups, this and that.
1: Yeah.
0: So, avenues are
1: more
0: great. Mm-hmm. It's wide. அதனால கண்டிப்பா parents and church and youth teams should step in to educate people and give godly perspective about sex, marriage, dating, courtship.
1: இப்போ definitely, ஏன்னா நீங்க சொல்றது நான் agree பண்றேன். Youth groups, church, இன்ஃபேக்ட் சர்ச்சுன்னு சொல்லும் பொழுது பாஸ்டர்ஸ் வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கணும், முதலாவது டு எஜுகேட் த பேரண்ட்ஸ். அதாவது பேரண்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணணும், என்ன சொல்லணும் பிள்ளைங்களுக்கு, ஏன்னா பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டானா, இந்த மாதிரி டேடி நான் எங்கேருந்து வந்தேன். ஸோ இவருக்கு, ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன், லெட்ஸே ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அவன் படிக்கிறான்னு வச்சுக்கோமே, கேட்டவுடனே இவனுக்கு ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். இருந்தாலும் சரி, பையன் கேட்குறானேன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு அவர் எப்படி வந்து கல்யாணம் ஆகும் அப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே ஒரு 2 மணி நேரம் பேசினாராம். ரொம்ப டெலிகேட்டாக அவனுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் பேசி எல்லாம் முடித்த உடனே அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் முகத்தில். அவன் சொன்னான்னா, டேடி ஆஷிஷ் வந்து கல்கட்டாலேருந்து வந்தான்னு சொல்கிறான், நான் கேட்டால் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு. அதாவது ஒரு புது ஃப்ரெண்டு, அவன் கல்கட்டாலேருந்து வந்திருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு டவுட், எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு. அதாவது சி, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்குன்றது தான் நான் சொல்ல வரேன்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ அந்த அதை முதலாவது எஜுகேட் பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கு.
0: கண்டிப்பா. சி இதுல வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் ரூலா வைக்க முடியாது. சோ மெனி ஃபேக்டர்ஸ் கம் இன்டு பிளே. என்ன என்ன என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க, என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்போஜர் இருக்கு அப்படின்னு சொல்றது, நிறைய ஃபேக்டர்ஸ் அது.
1: சோ இதுல சர்ச் என்ன பண்ணணும் சொல்லியா, ஏன்னா நீங்க சொன்னீங்க சர்ச் ஷுட் ஸ்டெப் இன். சோ சர்ச் எக்ஸாக்டா என்ன பண்ணணும்ன்றது உங்க உள்ளத்துல இருக்கு.
0: சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஷுட் பி டாட் தட் செக்ஸ் இஸ் காட்ஸ் கிஃப்ட்.
1: சண்டே ஸ்கூல்,
0: சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஷுட் பி டாட் ஃபர்ஸ்ட். டீச்சர்ஸ் ஷுட் ஹேவ் தட் திங். இன்னைக்கு சர்ச்சில் போய் நீங்க, நான் வேணா சொல்றேன், சேலஞ்சா சொல்றேன், நீங்க சர்ச்சில் போய் புல்பீட்ல ஏறி யூ ஜஸ்ட் சே த வேர்ட் செக்ஸ், எல்லாரோட தலையும் கீழே போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், சில நேரம் பாஸ்டர்ஸே கீழே போயிடும். தே ஃபீல் இட் இஸ் அ ராங் வேர்ட், தே ஃபீல் இட் இஸ் சின்ஃபுல். இட்ஸ் நாட் லைக் தட். வாட் எவர் காட் கிரியேட்டட் ஹீ சா இட் இஸ் குட், நல்லது என்று கண்டார் அவர் உண்டாக்குனது எல்லாத்தையும். ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் இதை முத எடுக்கணும். ஸோ காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும். ஸோ சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு சொல்லணும், அவங்க பிள்ளைகளுக்கு தே ஷுட் டீச் தேம். ஏன்னா இல்லைனா கண்டிப்பாக டக்குன்னு வேற யாராவது டீச் பண்ணுவாங்க. ஸோ என்னோட டெஸ்டிமனி எப்படி ஆச்சுன்னா, ஹீ ஸ்டார்டட் டீச்சிங் மீ, ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் கில்ட்டி. ஓ எனக்கு எனக்கு தெரியக்கூடாது, இது ஏதோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படியே எங்க அம்மா பக்கம் எனக்கும் ஒரு அப்படியே ஸ்ட்ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது.
1: ஆமா, பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாது,
0: ஃபேஸ் பண்ண முடியாது. பட் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ வாஸ் கோயிங் டு சண்டே கிளாஸ், பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் பைபிள் குவிஸ் எல்லாம் பண்ணி, பைபிள் படிக்கிறது ஒரு சைடு இருக்குது, ஜோம் பண்ணுறது இருக்குது, நான் சொன்ன மாதிரி ரெண்டாவதுலே டங்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் அடிக்ஷன், பொர்னோகிராஃபிக் அடிக்ஷன். ஸோ ரெண்டுமே சைட் போயிட்டே இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி இரிட்டேட்டட். ஒரு வாரம் கூட சர்ச் மிஸ் பண்ணதில்லை, சர்ச்சில் வர்ஷிப் மிஸ் பண்ணதில்லை. ஸோ யூத் மீட்டிங் அது கொஞ்ச நாள், ஆப்வியஸ்லி கொஞ்ச நாள் அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது, பயங்கரம் ஐயோ நமக்கு எதுவும் தெரிய வந்துருச்சு அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் தேட் கில்ட் மெயினாக, அந்த டெம்டேஷன் சைக்கிள் பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப அப்படியே அட்ராக்டிவா
1: எக்ஸைட்டிங்
0: அல்யூரிங் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணி முடிச்ச உடனே அவனே அதே யூஸ் பண்ணி, கேவலமாக இல்லை, ஜோம் பண்ற, பைபிள் வாசிக்கிற, இதுவும் பண்ற அப்படின்னு சொல்றது. ஸோ ஸோ பீங் இன் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி, பீங் இன் இன்வால்வ்ட் இன் மினிஸ்ட்ரி, ஐ வாஸ் காட் அப் இன் டு ஆல் தீஸ் திங்ஸ். அப்படி இருக்கும் பொழுது,
1: ஸோ இப்போ இதுல ஒரு காரியம் என்னன்னா, யூ கேன் டூ எவ்ரி திங் அண்ட் ஸ்டில் பி காட் அப் இன் டு திஸ்.
0: எக்ஸாக்ட்லி.
1: நம்ம ஜெபிக்கலாம், இது பண்ணலாம், ஆனால் ரகசியமாக இதுவும் இருக்கலாம்.
0: எக்ஸாக்ட்லி. ஊழியத்தில் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை எல்லாமே பயன்படுத்தலாம், ஆனாலும் இதுவும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது ஆண்டவர் பயன்படுத்துறது ஜனங்கள் நிமித்தம், உங்கள் வாழ்க்கை மீது இருக்கிற அழைப்பு நிமித்தம். கர்த்தர் அழைத்த அழைப்பும் அவர் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ப்ராஃபஸி சொல்லலாம், பிசாசு ஓட்டலாம், ஆனால் இன்னும் பாவத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கிறது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான வாழ்க்கை. ஐ ஹவ் பீன் தேர், ஐ நோ தேட் இட்ஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஸோ அப்போ என்ன ஆரம்பிச்சதுன்னா, நான் யூத் மீட்டிங் ஆஃப்டர் யூத் மீட்டிங் போவேன், போய் யாராவது சொல்லிட மாட்டாங்களா இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லி.
1: அப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க.
0: கண்டிப்பாக. உடனே யூத் மீட்டிங் போவேன், அங்கே வந்து பாவம் செய்யாத, பாவம் செய்யறது பிடிக்காது தேவனுக்கு அப்படின் போது யோசிப்பேன். ஹூ வாண்ட்ஸ் டு சின், ஹூ டசன்ட் வாண்ட் டு பிளீஸ் காட். நோ, யூ ஆர் டெலிங் மீ வாட் ஐ நோ. ஐ நோ தட் ஐ ஹவ் டு பிளீஸ் காட், ஐ நோ தட் ஐ ஷுட் நாட் சின்.
1: நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை, சாரி ஃபார் இன்டரப்டிங், ஒரு காரியத்தை நான் சொல்லணும். ஒரு ஐ ஸ்டில் ரிமெம்பர், என்ன ஒரு யூத் மீட்டிங்க்கு வந்து இன்வைட் பண்ணாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, ஒரு குரூப் ஆஃப் யங் பீப்புள், ஒரு லீடிங் சர்ச், அதாவது மெயின்லைன் சர்ச்லேருந்து வந்தாங்க. அவங்களுடைய ஆனுவல் யூத் மீட்டிங் அப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போது ரொம்ப அழகாக வந்து என்னை தனியாக மீட் பண்ணும்பொழுது அந்த தம்பிங்க சொன்னாங்கன்னே, தயவு செய்து எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னன்னு நான் கேட்டேன், எல்லாருமே நாங்கள் டீனேஜ்லேருந்து நாங்கள் யூத் மீட்டிங்கெல்லாம் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாவி, நீ பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், தயவுசெய்து நீங்கள் அதை மட்டும் சொல்லாதீங்க, அப்படின்னு சொன்னாங்க. டாக் சம்திங் எல்ஸ். நான் டெஃபினெட்லி நான் அதை பேச போறதில்ல. ஐ எம் கோயிங் டு டெல் யூ வாட் காட் ஹஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ.
0: எக்ஸாக்ட்லி.
1: ஸோ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, அஸ் யூ செட், தெரியுது அவங்களுக்கு தெரியுது, பட் எப்படி வெளியில வருது அதுதான் இப்போ க்வெஸ்சன். சொல்லுங்க.
0: ஸோ ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் ஓடி போவேன். ஓடி போய் அந்த யூத் லீடர்கிட்ட தனியாக கூப்பிட்டு போ, அண்ணே உங்கள்கிட்ட தனியாக பேசணும், உன்னை போய் அழுவேன், அழுது அண்ணே எனக்கு சில பாவங்களில் இருக்கேன், நான் வெளியே வரணும், நீங்கள் சொன்னீங்க செய்யக்கூடாது, பிரியப்படுத்தணும்னு பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: பைபிள்
0: வாசி தம்பி, நல்லா ஜோம் பண்ணு. அண்ணன் நான் ஜோம் பண்ணேன், நான் போய் ஜோம் பண்ணிருக்கேன், ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுனாங்க, ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணேன், நோ ரிசல்ட். எவ்வளவு சாப்டர் வாசிக்கிறேன்? ஒரு சாப்டர் வாசிக்கிறேன், ரெண்டு சாப்டர் வாசிக்கிறாங்க, சரி மூணு சாப்டர் வாசிக்கலாம், வாசித்தேன், நோ ரிசல்ட். இட் கெப்ட் கோயிங், இட் கெப்ட். அப்புறம் திரும்ப வந்து திரும்ப போய் கேட்கும் போது அடுத்து கேட்பாங்க, ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணியா தம்பி அப்படின்வாங்க. ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணா ஃபாஸ்டா விழுந்துட்டேன். Let me put it straight. Prayer doesn't work. Bible reading doesn't work. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு பாயிண்ட்ல ஐ கேம் when I said, God, that's it. I still remember the place, I still remember the time where I cried. இது நான் சொல்ல, இது ஆண்டவரே எனக்கு என்னால முடியல, என்னால பரிசுத்தமா வாழ்றது என்னால முடியல,
1: என்னுடைய பலத்தினால முடியல,
0: ஐ ஜஸ்ட் கேனாட்,
1: இந்த ஃபார்முலா எல்லாம் ஃபாலோ பண்ணியும் பார்த்துட்டே முடியல,
0: முடியல. ஆண்டவர் சொன்னாரு, திருப்பி சொல்லுன்னாரு, என்னால முடியலன்றேன், திருப்பி சொல்லு, என்னால முடியல. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ்.
1: ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் காத்திருந்தேன்.
0: ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு நோ தட் யூ கேனாட் ப்ளீஸ் மீ. That was, see, you know, we always say, don't give up, don't give up. But God's message is, give up, I will take over.
1: Give up, na andavar kaiyila kudutha.
0: Nam ipo epoyume pathinga na andha cycle epdi irukum na, temptation, sin, confession, determination. Inga enga nam miss pandrom na, temptation liye miss pandradilla, sin liye miss pandradilla, confession liye miss pandradilla, determination la dhaan we fail. We say, I will not do it again. That's where we miss it. God will wait till you say, I cannot do it. As long as you say, I will not do it again, I will give it in writing, you will doom to
1: fail. நான் செய்ய மாட்டேன் போது அங்க நம்ம பலன்ல நம்ம நிக்கிறோம்.
0: Yes.
1: So நிச்சயமா அங்க ஃபெயிலியர் வரும்.
0: Exactly.
1: ஏன்னா வேத வசனம் தெளிவா சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல.
0: Amen.
1: சதேவாவினாலே ஆகும்.
0: So எனக்கு எப்படி ஆண்டவர் ஒரு பிக்சர் கொடுத்தாருனா, இப்போ ஒருத்தன் நீச்சல் தெரியாதவன் உள்ளே விழுந்துட்டான்னா, அங்கே ஒரு நீச்சல் தெரிஞ்சவன் வந்த உடனே என்ன பண்ணுவான்? நீச்சல் தெரியாதவன் விழுந்துட்டான், இப்போ எனக்கே நீச்சல் தெரியாது, நான் விழுந்துட்டேன். அங்கே ஒருத்தர் நீச்சல் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் காப்பாற்ற மாட்டாங்க, யாரையும் காப்பாற்ற விட மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, அவன் ட்ரை பண்ணிட்டுருக்கான், இப்ப நீ உள்ள போனா அவன் இறுக்கி உன்னை
1: பிடிச்சிக்குவான்,
0: அவனும் அடிக்க மாட்டான், உன்னையும் அடிக்க விட மாட்டான். சோ அப்படியே வெயிட் பண்ணுவாங்க, அவன் அப்படியே சொல்லி குடிச்சு ஹெல்ப் ஹெல்ப் கத்தி, when he is giving up, then only he can be helped easily. சோ
1: ஏன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும் பொழுது யூஷுவலா சொல்லுவாங்க, தண்ணியில இருக்கவங்களை காப்பாத்த போறாங்க, ஏன்னா அவங்க நல்ல ஸ்விமிங் தெரிஞ்சவங்களையும் பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடலாம்.
0: எக்ஸாக்ட்லி
1: ட்ரூ. சில மயங்கி எதுவும் செய்ய முடியாத நிலையில போய் அவங்கள தூக்கிட்டு வரணும்.
0: நான் இப்போ யூத் மீட்டிங் போகும்போதெல்லாம் பசங்க வந்து நான் பேசி முடிச்ச பிறகு, அண்ணே என்னால் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியலன்னு கேட்பேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன், நல்லா ட்ரை பண்ணிட்டியா, ஆர் யூ ஷுவர், நல்லா ட்ரை பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டியா, அப்படின்னா யுவர் நியர் ஹெல்ப். இல்லை இல்லைண்ணா, இப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் நான் பார்க்குறேன், கண்ட்ரோல் பண்ணிடலாண்ணா அப்படின்னா அவன் தட்டி சொல்லுவேன், அடுத்த தடவை வரும்போது திரும்ப நீ இதே தான் சொல்லுவேன். As long as you believe that you can make it out of sin, I'm making a statement here which I will substantiate from the scriptures. When you say I will make it out of sin, God makes sure that you will not.
1: அதாவது நம்முடைய பலத்துல முடியாதுன்றத தேவன் காண்பிப்பார்,
0: கண்டிப்பா காட்டுவார். என்னன்னா, ஏன்னா அந்த வசனம் என்னோட வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தின வசனம் என்னன்னா ரோமன் 6:14, ரோமர் 6:14 வசனம், For sin shall not have dominion over you, for you are not under law, but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்காமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அந்த வசனம் தான் என்னோட வாழ்க்கையில திருப்பு முனையை கொண்டு வந்தது. அந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் சொல்றதே இல்லை, அது என்ன சொல்லுதுன்னே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்காமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதை கான்வர்ஸ் சொல்லணும்னா, கிருபைக்கு உட்பட்டிராமல் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொண்டு கொள்ளுகிறது. சோ இப்போ என்னோட வாழ்க்கையில பாவம் தான் தலைவோங்கி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறேன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணம்னா என்ன? நியாயப்பிரமாணம் இஸ் நத்திங் பட் மேன் டூயிங் ஃபார் காட். லா இஸ் நத்திங் பட் மேன் டூயிங் ஃபார் காட். மனிதன் தேவனுக்காக செய்வது, தேவன் மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, மனிதன் அந்த எதிர்பார்ப்பை தன் சொந்த முயற்சினாலே நிறைவேற்றுவதுதான் நியாயப்பிரமாணம். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் காட் 10 commandments கொடுத்தது கீழ்படி இருக்குன்னு. தட்ஸ் வேர் வி மிஸ் இட். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது நோக்கம், அது மூலமா மனுஷனை நல்லவன் ஆக்கணுன்றக்காக கொடுக்கல. மனிதன் நல்லவன் அல்ல, அவனுடைய கிரியைகளினாலே என்னை பிரியப்படுத்த முடியாது என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்.
1: நியாயப்பிரமாணம் நல்லவர்களை ஆக்கி இருக்கும்னா உலகம் என்னைக்கும் நல்லவர்களா மாறி இருக்கும்,
0: நல்லவரா மாறி இருக்கும். நியாயப்பிரமாணத்தை வச்சுதான் ஆண்டவர் மாத்தணும்னு நினைச்சார்னா ஆதாம்கே கொடுத்துருக்கணும், இல்லைனா ஆபிரகாமுக்காவது கொடுத்துருக்கணும். பாத்தீங்கன்னா 1 Corinthians 15:56 சொல்லுது, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். The strength of sin is the law. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் டெவில் நினைச்சிட்டு இருந்தேன். Strength of sin is devil. டெவிலுக்கு ஆக்சுவலி பவரே கிடையாது.
1: இன்னைக்கு கொலோசே 2:15 வேதம் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் அவனை டிஃபீட் பண்ணிட்டார்,
0: டிஃபீட் பண்ணிட்டார். அங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு வரணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. கொலோசே 2:15 என்ன வரும், ஹேவிங் டிசார்ம்ட் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் டொமினியன்ஸ், எல்லா வல்லமைகளை உரிந்து கொண்டார்னு வருது. ஆனா வல்லமைகளை டிசார்ம்ட் அப்படின்ற வேர்ட் பாத்தீங்கன்னா அது இட்ஸ் அ பேட்டில் டேர்ம். நீங்க ஜெயிச்ச பிறகு எதிரிட்டு இருந்து அவனுடைய
1: ஆயுதங்கள் எல்லாம்
0: உரிந்து கொள்வது டிசார்ம். சோ அவனுக்கு என்ன ஆயுதம் இருந்தது, என்ன ஆயுதத்தை உரிந்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேர்ஸ் கொலோசியன் சாப்டர் 2:13 சொல்லுது, ஹேண்ட் ரைட்டிங் தட் வாஸ் அகெயின்ஸ்ட் அஸ், நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். சோ சாத்தான் சத்துரு ஜனங்களுக்கு விரோதமா யூஸ் பண்ற ஆயுதமே நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் இல்லாத இடத்திலே பாவம் செத்ததா இருக்கும்னு வாசிக்கிறோம் ரோமர் 7:8. அப்பார்ட் ஃப்ரம் லா சின் இஸ் டெட். பால் சொல்றாரு, பிஃபோர் த லா கேம் ஐ வாஸ் அலைவ், ஒன்ஸ் த லா கேம் சின் ரிவைவ்ட் அண்ட் ஐ டைட். நியாயப்பிரமாணம் வரக்கு முன்பாக நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன், நியாயப்பிரமாணம் வந்த பொழுதோ பாவம் உயிர் கொண்டது. இது தெரியாம இன்னைக்கு அநேக சர்ச்ல வி ஆர் ப்ரீச்சிங் லா, பாவம் செய்யாத, பாவம் செய்யாத, பாவம் செய்யாதன்னு சொல்லும் போது பிப்ளிக்கலா அந்த பையன் என்ன பண்ணணும்னா போய் பாவம் செஞ்சுதான் ஆகணும். பிகாஸ் த டிமாண்ட் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஹிம். ஆன் தி அதர் ஹேண்ட், வென் யூ சீ கிரேஸ், ஹவு டு யூ டிஃபைன் கிரேஸ்? லா இஸ் மேன் டூயிங் ஃபார் காட், கிரேஸ் இஸ் காட் டூயிங் ஃபார் மேன். கிருபை என்பது தேவன் மனிதனுக்காக செய்வது, நத்திங் பட் கிரைஸ்ட். கலேஷியன்ஸ் 2:20, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சொல்றோம் கிறிஸ்துவ போல வாழணும், கிறிஸ்துவ போல வாழணும். கிறிஸ்துவ போல வாழ்றதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவையே வாழ விடுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்.
1: நீங்க பவுலை பத்தி சொன்னீங்க, பவுல் ஏன் அதை சொல்றாருன்னா, அன்னைக்கு சர்ச்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பவுல் வந்து கலாத்தியர் இதெல்லாம் எழுதும்பொழுது அவர் எழுதுறார், ஐ அன் அப்போஸ்டில் சென்ட் நாட் பை மேன் பட் பை காட், நான் தேவனால் அனுப்பப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு அப்போஸ்டலன், மனிதனால் அல்ல. ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் வந்து பாலுக்கு அகெயின்ஸ்டா லெட்டர்ஸ் எழுதி இவர் சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு அனுப்பிடுவாங்களாம், இவன் வந்து கள்ள போதகன், கள்ள அப்போஸ்டலன், நீங்க அவனை ஏத்தாதீங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த சபையில யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் கலந்து இருந்தாங்க.
0: ஆமா,
1: இப்போ யூதர்கள்னு சொன்னால் நீங்கள் சொன்ன போல அவங்களுக்கு செட் ஆஃப் லாஸ், ரிச்சுவல்ஸ், இப்படித்தான் தேவனை அணுகணுன்ற பல விதிமுறைகள். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஒன்லி பை கிரேஸ் வி கோ டு ஹிம். பட் இதுல ஒரு குரூப் ஆஃப் யூதர்கள் என்ன சொல்றாங்க, இதுவும் சால்வேஷனுக்கு பத்தாது, இதுவும் தேவை, இதுவும் தேவை. ஸோ இங்கதான் பால் வந்து அவங்களை கன்ஃபரண்ட் பண்ணி பேசும் பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் வந்து அப்போஸ்தலனே கிடையாது, இவனா இவன் அப்போஸ்தலன்
0: ஏற்படுத்திக்கிட்டான்.
1: ஸோ அங்கதான் கன்ஃபியூஷன். ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர். அந்த செட்டப்ல வச்சு பார்க்கும்பொழுது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன்.
0: ஏன்னா
1: ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுலேயே தான் அந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. புதுசா இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு, கிருபை, ஒன்லி பை கிரேஸ் அண்ட் ஃபெய்த் நீ என்கிட்ட வர முடியும் அப்படின்றார்.
0: எக்ஸாக்ட்லி.
1: பட் இங்க கொண்டு வந்து நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ரிச்சுவல்ஸ் கொண்டு வந்தோம்னா எல்லாமே அர்த்தம் எல்லாம் போயிருது. பாருங்க, சம்படி செட் லைக் திஸ், ரிலிஜன், மதம்னா என்னது, மேன்ஸ் சர்ச் ஃபார் காட். மனுஷன் என்னென்னமோ பண்றான் எப்படியாவது தேவனை அடையணும் அப்படின்னு சொல்லி.
0: எக்ஸாக்ட்லி.
1: ஆனா காஸ்பல் வந்து காட் சர்ச் ஃபார் மேன்.
0: எக்ஸாக்ட்லி.
1: சோ தேவன் மனிதனை தேடி வந்தார். ஸோ தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ்.
0: எக்ஸாக்ட்லி. த ப்ராப்ளம் இஸ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தட், வி அண்டர்ஸ்டுட் கிரேஸ். இன்னைக்கு நம்ம போய் ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தணும்னு சொன்னோம்னா அருமையாக கிரேஸ் பேசுவோம், பக்காவாக கிரேஸ். என்ன பாவம் செஞ்சிருக்கியா, கவலைப்படாத, ஆண்டவர் அதற்காக எல்லா பாவம் குறித்த தண்டனை ஏற்றுக்கொண்டார், நீ வந்து அவர் உனக்காக மறிச்சார் நீ நம்புனா போதும் அப்படின்னு சொல்லி கிரேஸ் பேசுவோம். ஆனால் அவனே ஒரு 3 மாசம் சர்ச்சுக்கு வந்தா, we beat him with the law again. நீ இப்ப ரட்சிக்கப்பட்டுட்ட, நீங்க சொன்ன மாதிரி கலாத்தியர் இருந்த பிரச்சனை அதே பிரச்சனை தான். அதுக்குதான் கலாத்தியர் எழுதுறாரு போல், ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், ஹூ பிவிச்ட் யூ சோ தட் யூ ஷுட் கோ பேக் டு தி லா அப்படின்னு சொல்றாரு. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் பாவம் செஞ்சா கிருபை விட்டு விழுந்துருவோம் சொல்லி. நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் பாவம் செஞ்சு மாட்டும் பொழுது போடுவாங்க, சோ அண்ட் சோ ஃபெல் ஃப்ரம் கிரேஸ் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சர்ச்லேயும் அந்த டேம் யூஸ் பண்ணுறாங்க, யூ ஹவ் ஃபாலன் ஃப்ரம் கிரேஸ், கிருபி விட்டு விழுந்துட்ட, பாவம் செய்தா. நான் பைபிளில் அப்படி போடல, பைபிளில் பாவம் செஞ்சால் கிருபி விட்டு விழுவோன்னு போடல. கலாத்தியர் 5:4 வாசித்தோம்னா, யூ ஹூ ட்ரை டு ஜஸ்டிஃபை யோர் செல்ஃப் பை லா, யூ ஹவ் ஃபாலன் ஃப்ரம் கிரேஸ். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அதே நேரத்தில் ரோமர் 5:20 வாசிக்கிறோம், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. வேர் கிரே, வேர் சின் அபவுண்ட்ஸ் கிரே சூப்பர் அபவுண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் ஏன் வந்ததுன்னு போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் மீறுதல் பெருகும்படிக்கு வந்தது. த லா கேம் ஸோ தட் தி அஃபென்ஸ் மைட் அபவுண்ட். இதெல்லாம் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கு இன்னைக்கு.
1: பட் ஆனால் பைபிளில் தான் இருக்கு,
0: பைபிளில் தான் இருக்கு,
1: பைபிளை சரியா படிக்கல.
0: ஆமா. The law was given so that the offense might abound, not to decrease. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், 10 commandments, why was it given? Sorry. 10 commandments, why was it given? To discipline us, to make us holy. அப்படின்லாம் சொல்லி.
1: பட் அப்படின்னா இன்னைக்கு டிசிப்ளின் ஆயிருக்கணும், ஹோலி ஆயிருக்கணும். மாறா அந்த ஜனங்க 10 commandments பெற்றுக்கொண்டவங்க தான் தேவனுக்கு விரோதமா அதிக காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். இன்னொன்னு, கழுத்துள்ளவர்கள்னே ஆண்டவர் அவர்களை சொல்றாரு.
0: லா ஆல்வேஸ் கண்டெம்ஸ் யூ. நியாயப்பிரமாணம் எப்ப பார்த்தாலும் உங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கும்.
1: அதாவது இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை திஸ், அதாவது அப்ப வந்து ஆண்டவர் வந்து பொறுத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அவனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல, நீதினா என்னன்னு தெரியல. ஸோ அன்னைக்கு நீ பாவியா இருக்கிறன்னு சொல்றதுக்காகவே இது கொடுக்கப்பட்டது.
0: ஒருத்தன் குழிக்குள்ள விழுந்துட்டான், ஆனா அவன் குழிக்குள்ள இருக்கேன்றதே அவனுக்கு தெரியல. So, first help அவனுக்கு பண்ணது அவன் குழிக்குள்ள இருக்கான அவனை தெரியப்படுத்தணும்.
1: You need help அப்படின்றது அவன் உணரணும், எனக்கு உதவி தேவை.
0: ஆமா. So, the law was given to make guilty. Romans 3:20 சொல்லுது. Romans 3:20 வாசிக்கிறோம், எல்லாருடைய வாய்களை அடைக்கப்படவும், எல்லாரும் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கவும், குற்றவாளிகளாய் தீர்க்கப்படவும் தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தார். ஆனா the problem is, பழைய உடன்படிக்கை எல்லாருக்கும் தெரியும், புதிய உடன்படிக்கை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியல.
1: இப்போ அதாவது நம்ம பாவம் பாவம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய கேள்வி நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ அதாவது இப்போ நம்ம சொல்றோம், நீங்க சொன்னீங்க பாவம் செய்த we will not fall from the grace, அது வந்து we need to இன்னும் கொஞ்சம் அதிகம் பேசுவோம். நம்ம அதுக்கிடையில நமக்கு நிறைய கேள்விகளும் வந்துகிட்டு இருக்கு.
0: ஓகே,
1: ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, sex before marriage, is it a sin? Number one. But newly married couples are pornography பார்க்கறதுல என்ன தப்பு? ஏன்னா they are after all husband and wife. தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சில எனக்கு ஒரு சைக்காலஜி படித்தவங்க என்கிட்ட பேசும்பொழுது she said, you know, you can use it as a education. அப்படின்னு சொல்லி I think we are going back there.
0: Yeah,
1: but
0: yeah.
1: திரும்பி வரப்போகிறோம் இந்த கிரேஸ் பற்றி. பட் இருந்தாலும் இந்த டவுட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணணும், எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நம்ம நீங்க சொல்ற போல ஒரு 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து அதை பாக்குறது தப்புன்றது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. பட் இது ஒரு லாஜிக்கல் க்வெஸ்சன் மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஒரு நியூலி மேரிட் கப்பிள், வை நாட் வாட்ச் இட் டுகெதர்? இன்னொரு காலேஜ் கோயிங் பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க டாக்டரேட் பண்றதுனால அங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் மேரிட். So, after all, they are in college. So, they may talk very intimately. But friends, what did they say? They were in the bedroom, they watched pornography together before having sex. So, there are Christian couples. So, I know many Christian families, young couples, I know they've said, in the Madri, they exchange CDs in the Mariala. What's wrong? ஒரு நேச்சுரல் க்வெஸ்சன் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஐ திங்க் வில் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக் அண்ட் கம் பேக். அன்பு நேர்களே, நம்ம பாஸ்டர் ஜெசடி ஆன் சில்வெஸ்டரோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் டைப் இன் யுவர் க்வெஸ்சன்ஸ் ஆன் ஃபேஸ்புக் ஆர் ஈவன் ஆன் இமெயில் inbamfm@gmail.com. பல சென்சிட்டிவ் காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் inbamfm@gmail.com ஆர் ஃபேஸ்புக்கில் ஜான் மோகன பிரகாஷ் ஒரு இன்பம் எஃப்எம்ல உங்க க்வெஸ்சன்ஸ் டைப் பண்ணுங்க. வி வில் கண்டினியூ டு டாக் டு மாஸ்டர் ஜெசடியான் சில்வஸ்டான். அதுக்கு முன்பாக ஆண்ட் நாய் அப்படின்ற சிடியிலிருந்து ஒரு இனிமையான பாடல் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

0: பிரியமான உள்ளே காஃபி விதன் பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்புதாசன் பாஸ்டர் ஜெசரியான் செல்வஸ்டோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். மிக சுவாரஸ்யமாக அற்புதமாக வேத வசனங்களின் ஆதாரத்தோடு அவர் பல காரியங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பலர் நீங்கள் சேட் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக்கில் ஜான் மோகன பிரகாஷ் சேட் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது இன்னும் இன்பம் எஃப்எம் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமாகவும் நீங்கள் எனக்கு மெயில்ஸ் சேட் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். ப்ளீஸ் மெயில் இஸ் யுவர் குவஸ்டின்ஸ் அண்ட் பாஸ்டர் ஜெசரியான் இஸ் ரெடி டு ஆன்சர் இட். ஸோ தொடர்ந்து பாஸ்டர் ஜெசரியானோட பேச போகிறோம். ஸோ ஜெசு பாஸ்டர் ஜெசு, ஸோ நமக்கு தொடர்ந்து கிரேஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இட்ஸ் எ யங் பர்சன், மேபி அ நியூலி மேரிட், மேபி கோயிங் டு பி மேரிட் ஆர் மேரிட் சம் டைம் தெரியல. ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. ஒன்று என்னென்னா, ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் இஸ் இட் அ சின்? இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாவமா? ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பிஃபோர் மேரேஜ் தே வாண்ட் டு ப்ராக்டிஸ் இட் அப்படின்னு கூட ஒரு சில யங் பீப்புளுடைய ஆட்டிடியூட் இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இசி இது எல்லாமே ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் மத்தியிலிருந்து வர்ற க்வெஸ்சன்ஸ் அண்ட் தாட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சனை ஹேண்டில் பண்ணுவோம். இஸ் இட் ராங், இஸ் இட் அ சின்?
1: ஆப்வியஸ்லி எஸ், பிகாஸ் இப்போ சின் இஸ் நத்திங் பட் அப்யூசிங் சம்திங். இப்போ நான் மொபைல் வந்து பேசுறக்கு, அதை வச்சு நான் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா, அதை வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தேன்னா, அதை வந்து பெயிண்ட்ல முக்கி பண்ணிட்டு இருந்தேன்னா, ஐ எம் அப்யூசிங் இட். ஷூ வந்து போட்டு நடக்கிறதுக்காக இருக்கு, ஷூ எடுத்து நான் ஆணி அடிச்சிட்டு இருந்தேன்னா, ஐ எம் அப்யூசிங். ஸோ சின் இஸ் அப்யூசிங் இட். ஸோ செக்ஸ் எதுக்கு ஆண்டு உண்டாக்குனார்னா, விதின் மேரேஜ் தான் உண்டாக்குனார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் உண்டாக்குனார், அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உண்டாக்கல. ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் வைஃப்ஸ் ஆஸ் கிரைஸ்ட் லவ் த சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒழிய பாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு போடல. நிறைய பேர் அதே அந்த வசனம் எடுத்துட்டு இருந்தது. ஆனால் எங்க பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் லவ் யுவர் வைஃப் போட்டிருக்கேன், அதனால தான் லவ் பண்ணிருக்கேன், ஹஸ்பண்ட் போட்டிருக்கேன். ஸோ வென் யூ யூஸ் செக்ஸ் அவுட் சைட் மேரேஜ், யூஆர் அப்யூசிங் இட்.
0: ஓகே, அவுட் சைட் மேரேஜ்னு சொல்லும் பொழுது நம்ம, நீங்கள் அதாவது ஒரு பாய் அண்ட் கேர்ள் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க போகிறவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து மேரேஜுக்கு முன்னாடி செக்ஸ் வச்சாலும் இட் இஸ் அவுட் சைட் மேரேஜ். ஏன்னா அவங்க இன்னும் திருமணம் ஆகலை.
1: வை டு யூ வாண்ட் டு ஹேவ் செக்ஸ்?
0: சி, இப்போ என்ன க்வெஸ்சன், நான் நிறைய பேர் சொல்லலாம், அதான் எங்கள் மனசு இணைஞ்சிருச்சே,
1: கல்யாணம் பண்ணி,
0: கல்யாணம்ன்றது சும்மா மனுஷனுக்கு தானே,
1: பண்ணிக்கோ, பண்ணிடலாம்ல. சி, there is the difference between contract and covenant. இன்னைக்கு வந்து live in relationship அதெல்லாம் வந்து it is based on contracts, but marriage is a covenant. Covenant is between persons and it involves God. உடன்படிக்கைன்றது இரண்டு நபர்களுக்கு இடையே நடக்கிறது, தேவனை அது உள்ள கொண்டு வருது. So உடன்படிக்கை, it's a உடன்படிக்கைன்றது, covenant is a promise with a legal binding. அதுதான் உடன்படிக்கை. ஸோ நீ என்கேஜ் ஆயிருக்கனா, அது ஒரு வெறும் ப்ராமிஸ் ஸ்டேட்ல தான் இருக்குது, லீகல் பைண்டிங் இன்னும் வரல. இட்ஸ் நாட் அ கவர்னன்ட். ஸோ செக்ஸ் இஸ் அ கவர்னன்ட் பிளெஸ்ஸிங்.
0: செக்ஸ் இஸ் அ பிளெஸ்ஸிங் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது யூஸ் த அந்த வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஸ்ன்றது ஒரு ஆசீர்வாதம். பட் ஆனால் அவுட் சைட் மேரேஜ், திருமணம் செய்து கொள்ள போறவங்களா இருக்கலாம், பட் அவங்க திருமணத்துக்கு முன்பாக செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு.
1: தப்பு, கண்டிப்பா தப்பு.
0: பாவம்,
1: பாவம், கண்டிப்பா பாவம் தான்.
0: ஓகே, இப்போ அடுத்த ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, இந்த மாதிரி நியூலி மேரிட் கப்பல், இந்த மாதிரி ஆபாச படங்கள் தமிழில், போனோகிராஃபி, இதை வந்து பார்க்கலாமா, அதை ஒரு எஜுகேஷனா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: I would say don't do that. Ena, sex is not just about physical union. Oru sarira alavile nadakkira oru kaaryam alla. It is a spiritual, come emotional and physical union nadakkirathu sex la. So apdi irukkum bolude neenga adha paathittu, if you are going to come and have sex, இன் யுவர் மைண்ட் ஓன்லி தேட் கீப்ஸ் ரன்னிங். இன் யுவர் மைண்ட் யூ ஆர் ஹேவிங் செக்ஸ் வித் தேட் பார்ட்னர். புரியுதுங்களா?
0: ஆமா.
1: சோ ஒன்ஸ் அகைன் இட் இஸ் பீங் அன்ஃபேத்ஃபுல் டு யுவர் பார்ட்னர்.
0: இதுல ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு விரும்புறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேகசின் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து இந்தியாவிலே டாப் சைக்காலஜிஸ்ட், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் வந்து எழுதியிருக்கிறார், ஏன்னா இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பீப்புள் ஹாவ் டிஃபிகல்ட்டி பெட்ரூமில். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் இந்த மாதிரி படங்கள் உங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், உங்களை எக்ஸைட் பண்ணோன்னு சொன்னால் யூஸ் இட் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் சம் பீப்புள் யூனோ தே ஹாவ் டு இமேஜின் இந்த படத்தை பார்த்து தே வில் பி ஸ்டிமுலேட்டட், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், வி ஆர் ப்ரெசென்டிங் த பிப்ளிக்கல் வியூ ஆன் தீஸ் திங்ஸ். தேவன் என்ன யோசிக்கிறார்? உலகத்தில் பல வாய்ஸஸ் இருக்குது, பலர் பல ஒப்பீனியன்ஸ், ஏன்னா இன்டலெக்சுவல் வாய்ஸஸ் அதே இந்த சப்ஜெக்டை படித்து கரைச்சி குடித்தவங்க வந்து பலர் சொல்லலாம். And for example, you know, anyway, adana solla varumla perla, so many people say so many things, but what is God saying? Adha dhaan innikku paathukittu irukrom.
1: Exactly. Naan adu college la pesumbodhu kuda en friends ella sendikittu lechittirundanga, hey idhula enna irukudhu, adhu it's just a job, it's a profession, nee naalik po engineering pandra mari avanga pandranga, they are paid for it. அதை நான் பார்க்குறேன், நீ இப்போ நீ ஒர்க் நீ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணால் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படி இப்படின்னு சொல்லி. தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஜஸ்ட் ஒன் சிம்பிள் க்வெஸ்சன், நாளைக்கு உன் பொண்ணு இந்த வேலை பண்ணால் இதே பசங்களை பார்க்க விடுவியா? ஆ, பார்க்க விடுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே எல்லோரும் சிரித்தாங்க, எல்லாம் கைத்தட்டி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் ரூமில் இருக்கும்போது அவன் தனியாக வந்தான், வந்துட்டு சாரி அங்கே இருக்கிற எல்லாம் இருக்கும்போது அப்படி சொல்லிட்டேன், முட்டாத்தனமாக பேசிட்டேன், I spoke like a fool, sorry, please forgive me அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஸோ என்ன தான் நீ ஆர்ட்டுன்னு சொன்னாலும் சரி, அதை வந்து எஜுகேஷனல் டூல்ஸ் சொன்னாலும் சரி, என்ன தான் சொன்னாலும் சரி, வென் யூ டூ தேட் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட்.
0: அண்ட் ஐ ஆல்சோ வுட் லைக் டு ஆட் திஸ், அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி செக்ஸுன்றது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், ஆண்டவர் அந்த கவர்னண்ட்ல இணைகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவங்க ரெண்டு பேருக்கும். இப்போ இந்த போர்னோகிராஃபி, இந்த ப்ளூ மூவிஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொச்சப்படுத்துது. தே பிரிங் இட் அவுட் இன் டு தி ஓப்பன்.
1: எக்ஸாக்ட்லி.
0: தட் இஸ் நாட் சம்திங் டு பி டன் இன் தி ஓப்பன். பட் இதை அவங்க, அதுதான் பிசாசு பண்றது. பிசாசு புதுசா ஒன்றும் கிரியேட் பண்றது
1: இல்லை,
0: இருக்கிறத திருச்சி அவன் என்ன பண்றான், ஹி யூசஸ் இட். பால் வந்து ரொம்ப நல்லது, ஆனால் அது திரிஞ்சு போச்சுன்னா நாத்தை எடுத்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும். எக்ஸாக்ட்லி லைக் தட் செக்ஸ், அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுன்னா பெரிய பிளெஸ்ஸிங், ஆனால் அது இல்லாமல் அந்த மாதிரி போகும்பொழுது தேர் ஆக்சுவலி பிரிங்கிங் டிஸ்கிரேஸ் டு காட். ஸோ அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கும் பொழுது வியர் ஆல்சோ ஆண்டவரை நம்ம வந்து டிஸ்கிரேஸ் பண்ணுறோம். நம்ம
1: See, pray before sex. Pray before sex. உனக்கு உன் படம் வந்து தான் உனக்கு அப்படிலாம் வரணும்னு அவசியமே இல்லை. God himself has created hormones. He will help you to do that.
0: 100 years ஆன ஏப்ரஹாம்க்கு
1: Yes.
0: அதான் ஒருத்தர் சொன்னாரு, அன்னைக்கு வந்து வயக்ராவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஏன்னா இன்னைக்கு நெட்டில் வயக்ரா சப்ஸ்கிரைப் ஐ மீன் இது பண்ணி வி கேன் கெட் இட் பை மெயில். அன்னைக்கு வந்து தேர் வாஸ் நோ ஆப்ஷன், காட் ஹேட் டு டச் ஏப்ரஹாம் அண்ட் சேரா.
1: எக்ஸாக்ட்லி.
0: நோ மெடிசன்ஸ்.
1: எக்ஸாக்ட்லி.
0: ஸோ இன்னைக்கும் தேவன் அதை செய்ய முடியும்.
1: எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான், ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் சேர்ந்து பார்க்கலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு பி கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் இம்பாக்ட் இன் யர் லைஃப்.
0: இன்னொரு க்வெஸ்சன், அதாவது மேரேஜ்க்கு முன்னாடி ஹக் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதும் தப்பா? சீனாசி இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி, அதுலேருந்து தான் இந்த க்வெஸ்சன்ஸ் வருது. ஐ ஹோப் எல்லாருமே இதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இன்ஃபேக்ட் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் பின்னாடி இந்த இதை பார்த்தேன் சென்டென்ஸை, என்னை தொடு, என் செல்போனை தொடாத. ஸோ என் செல்போனை தொடாத, பட் யூ கேன் டச் மீ அண்ட் ஹக் மீ அண்ட் டூ எனி திங். ஸோ இங்கே இஸ் அ க்வெஸ்சன், மேரேஜ்க்கு முன்னாடி கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் தப்பா?
1: Guys and girls are wired in a way that they can be ignited just like that. So the only sin that Paul or the Bible encourages us to flee is sexual immorality. Adha vandha aandavaru solla bible nu solla nee ninnu oh va pa in the name of Jesus come now na paathukuren appdinu solla solla flee appdin potirukku
0: odunra
1: aama ஓடு அப்படின்னு போட்டிருக்கு
0: யோசிப்ப போல.
1: ஆமா, ஸோ வந்து அந்த நேரத்தில் வந்து டோன்ட் புட் திஸ் நாட் தட் வி டோன்ட் ட்ரஸ்ட் யூ, வி டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபிளஷ், வி டோன்ட் ட்ரஸ்ட், இட்ஸ் நாட் தட் வி டோன்ட் ட்ரஸ்ட் யூ, வி டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபிளஷ். காட் ட்ரஸ்ட்ஸ் யூ பட் ஹி டசன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபிளஷ், தட்ஸ் வை ஹி சேஸ் ரன். ஸோ வென் யூ ஆர் ஹக்கிங் அண்ட் கிஸிங் யூ ஆர் புட்டிங் யுவர் ஃபிளஷ் இன் டு டெஸ்ட் அண்ட் ஃபிளஷ் ஆல்வேஸ் ஃபெயில்ஸ்.
0: ஆமாம், ஏன்னா அகெயின் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வருது, நாங்கள் இந்த லிமிட் தான், இதுக்கு மேலே நாங்கள் போக மாட்டோம், வி ஹாவ் செல்ஃப் கண்ட்ரோல்.
1: நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்காக போகிறேன், பார்க்குக்கு போகிறேன்றாங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய்.
0: அதாவது ஒரு பிரசங்கர் இப்படி சொல்கிறதே கேட்டேன், யோ நாங்கள் லவ் பண்ணையா பரிசுத்தமாக இருந்தோம், நீயும் லவ் பண்ணு பரிசுத்தமாக வாழ். அப்போ நானும் என் ஒய்ஃபும் பார்த்து பேசிக்கிட்டேன், எப்படி இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் நீ லவ் பண்ணு பரிசுத்தமாக வாழ்ன, ஹவு இஸ் இட் பாசிபிள்? மீடியாலேருந்து குப்பைய தூக்கி கொட்டுறாங்க யூத் மேல, இவங்க ரெண்டு பேருக்கும் லவ்னா டெஃபினேஷனே வேற மாதிரி இருக்கு. நீ லவ் பண்ணு பரிசுத்தமா நீ வாழு அப்படின்னா அவனுக்கு அது என்னன்னு புரிய மாட்டேன்.
1: எக்ஸாக்ட்லி,
0: ஐ மீன் அதுக்காக நான் வந்து இப்போ ஐ எம் நாட் கான்ட்ரடிக்டிங், யூ நோ,
1: கரெக்ட்,
0: பட் வேதத்தின் அடிப்படையில் விஷயம் சடந்திங், எஸ் பிளீஸ்.
1: அதுதான் சொல்றேன், ஸோ அவங்க பார்க்குக்கு போகும்போது பைபிள் ஸ்டடிக்காக தான் போகிறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் பைபிள் ஸ்டடி தான், போய் ஏதாவது பண்ணணுன்றது இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. பட் வென் தே கோ அலோன் அண்ட் தே ஸ்டே அலோன், நோ ஹார்மோன்ஸ், சி சேட்டன் ஆல்வேஸ் யூசஸ் த லெஜிட்டிமேட் டிசையர் தட் யூ ஹவ் காட் அண்ட் ஹீ மேக்ஸ் யூ ஃபுல்ஃபில் இட் இன் அன் இல்லெஜிட்டிமேட் மேனர், இட்ஸ் ஆல்வேஸ் அ லெஜிட்டிமேட் டிசையர். அது வந்து உனக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் தான் அந்த டிரைவ் எல்லாமே, அதை வந்து ஒரு இல்லெஜிட்டிமேட் மேனரில் உன்னை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கிறது தான் சாதாரணுடைய
0: வேலை.
1: ஸோ டோன்ட் புட் யுவர் ஃப்ளஷ் இன்டு டெஸ்ட்.
0: ஸோ இப்போ போர்னோகிராஃபி மே நாட் பி தி ஓன்லி சென்,
1: எக்ஸாக்ட்.
0: இன்னைக்கு பார்த்தா அக்கேஷனல் ட்ரிங்கிங், ஒரு பையன் என்கிட்ட வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு யங் பாய் செட், ஏன்னா இன்னொரு பிலீவிங் அவனுடைய ஃப்ரெண்ட், அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, டே இந்த மாதிரி கம்பெனியில் என்னடா சும்மா வீக்கெண்ட் தானே, occasional drinking is not a sin. நீ குடிகாரனா இருந்தா தான் தப்பு, அதுக்கு அடிமையா இருந்தா தான் தப்பு, occasional drinking is not a sin. So நீங்க என்ன சொல்றீங்க?
1: See here, it's again it, because what why they say such a thing is because of the word which says drunkenness is sin. எல்லாத்துலயும் drunkenness தான் இருக்கு, drinking இல்லை அப்படின்றது தான் அவங்களோட இது interpretation of the Bible. Fine, let us keep it like that.
0: குடித்து வெறி கொள்ளாதே, நான் ஒன்றும் வெறி கொள்ளலையே, சும்மா ஒரு பெக்கு தானே.
1: So the margin is very narrow. Once again, I'm telling the same thing, putting a flesh into test, all these things. செல்ஃப் இங்கே வந்து உன் செல்ஃப் ட்ரஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கனால இதே இந்த கேள்வியே வருது, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் மேலே எனக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றனால தான் அது, அந்த நம்பிக்கை தான் பாவமே. நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனி இட்ஸ் நாட் பேட், ஏன்னா அது ஆண்டவர் தான் உண்டாக்குனார், ஆண்டவர் உண்டாக்கி தட் இஸ் நாட் குட் ஃபார் யூன்னு சொன்னார், that will make you self dependent nu sonnaru adu onna onneve namba vechunda vena annar. So nee innik edhalala vande en mele enak nambike irukku nu solriyo, nee you are speaking from the wrong tree. So since you are speaking from the wrong tree, it's a sin.
0: Okay, wonderful. இப்ப இந்த மாதிரி பாவத்துல இருக்கவங்க வந்து எப்படி வெளியில வரது? ஏன்னா வி ஆல்சோ ஹாவ் அ க்வெஸ்டின், அந்த க்வெஸ்டினோடு கூட இதுவும் ஒத்து போகிறதுனால ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மேரேஜுக்கு முன்பாக நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஐ வாட் செக்ஸ், ஸோ நான் இப்போ ரிப்பென்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஆஸ் தே பீன் லிசனிங் யூனோ தே அவங்க தே வாண்ட் டு ரிப்பென்ட் அப்படின்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு சின்ன பிரேக்கு போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். அன்பு நேயர்களே, பாஸ்டர் ஜெசரியான் செல்வஸ்டரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசும் முன்பதாக ஒரு சிறிய இடைவேளையை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

0: is condemnation. The moment you start watching, the first thing is you're condemned. You feel that you're away from God. You think that you have lost fellowship with God. அதனால என்ன நினைக்கிற, சரி ரைட்டு பண்ணியாச்சு, கழுத ஃபுல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரேடியா போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு சொல்லி. Satan uses that effectively. He uses condemnation. அப்படி ஒன்று பிரிச்சு உடனே, யூ ஃபீல் தட் யூர் அவே ஃப்ரம் காட், யூ ஃபீல் தட் காட் இஸ் ஆங்கிரி வித் யூ, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு சாத்தா வந்து ஹீல் பிரிங் இன் அதர் திங். சரி இதையும் பண்ணிடு, இதையும் பண்ணிட்டு ஒரேடியா போய் இந்த சண்டே அழுது மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாரம் ஃபுல்லாக பாவத்தில் இருக்குது. ஸோ த ரூட் காஸ் இஸ் கண்டம்னேஷன். நீ ஏன் உன்னை குற்றவாளியாக தீர்த்து கொள்ளுகிற? பட் பைபிள் சேஸ் தேர் இஸ் தேர்ஃபோர் நவ் நோ கண்டம்னேஷன் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ரோமன்ஸ் 8:1. த திங் இஸ் நோ, இன்னொரு பிரதர் கூட ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தார் நீங்க, பிஃபோர் மேரேஜ் ஹி ஹேட் செக்ஸ் அண்ட் ஹீ இஸ் ஃபீலிங் கில்ட்டி
1: எஸ்
0: அப்படின்னு சொல்லி,
1: இப்போ நான் ரிப்பன் பண்ண விரும்புறேன்.
0: The thing is, I want you to know that the just punishment for your sin has come upon Jesus.
1: நம்ம பாவத்துக்கு உண்டான அந்த punishment, தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. அதான் இயேசு 53:4-5 சொல்லுது.
0: 4:5 சொல்லுது,
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை.
0: Exactly.
1: The punishment that brought us peace was upon him.
0: And the blood of Jesus has cleansed you from all sins.
1: 1 John 1:7. Yes.
0: இல்ல, there is a subtle thing here. இது நான் சொன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா I can really challenge them that they cannot disprove me from the word of God. The thing is, they believe that our past sins are forgiven and they believe their future sins are not yet forgiven. It cannot be so, because இப்ப பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் ஹை பிரீஸ்ட் போய் ஒரு டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல செய்யறாருன்னா, அதுக்கு அடுத்த நாள் செய்யற பாவத்தை அந்த முந்தின பலியோட சேர்க்க முடியாது. அதுக்கு அடுத்த வருடம் செலுத்தப்படுற பலியில தான். சோ நோ நியூ சின் கேன் பி ஆடட் டு த கம்ப்ளீட்டட் சாக்ரிஃபைஸ்.
1: ஓகே,
0: பட் ஜீசஸ் சாக்ரிஃபைஸ் இஸ் அன் ஒன் டைம் சாக்ரிஃபைஸ். இட்ஸ் அன் ஒன் டைம், ஒன்ஸ் ஃபார் ஆல் சாக்ரிஃபைஸ். நம்முடைய அனைத்து பாவங்களையுமே ஆண்டவர் இயேசுவின் மீது வச்சு தண்டிச்சிட்டாரு. அனைத்து பாவங்களையும் தேவன் மன்னித்து விட்டார். கொலோசியன்ஸ் 2:13 கிளியர்லி சேஸ், ஹேவிங் ஃபர்கிவன் யூ ஆல் ட்ரெஸ்பாசஸ். சாம்ஸ் 1:3 வாசிக்கிறோம், உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சோ வி ஆர் எய்தர் ஃபர்கிவன் ஆல் ஆர் வி ஆர் நாட் ஃபர்கிவன் அட் ஆல். தேர் இஸ் நோ இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் ஃபர்கிவ்னஸ் இன் த பைபிள். When we put our faith on the finished act of Jesus, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு. So that removes condemnation, that removes guilt. It is because condemnation that takes you deeper in the pit of sin. So now there is nothing can separate.
1: நம்ம பாவி பாவி பாவின்ற அந்த குற்ற உணர்வு இன்னும் பாவத்தின் சேற்றுக்குள்ள நம்ம ஆழமா கொண்டு போகுது.
0: நீங்க சர்ச்சில் போய் எத்தனை பாவிகள் இருக்கீங்க, பாவிகள்லாம் அலைய சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கீங்க, பரிசுத்தவான்கள் அலைய சொல்லுன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பவுல் தான் எழுதுகிற எல்லா எபிசோட்லையும் ஆரம்பிக்கிறதே பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறா, பரிசுத்தவான்கள் எழுதுகிறதான்னு ஆரம்பிச்சுட்டு உள்ள விபச்சாரம் பண்ணாதான்னு சொல்றாரு. ஹே, யூ ஆர் எ செயின்ட், வாக் லைக் எ செயின்ட். வை ஆர் யூ வாக்கிங் லைக் ஆஸ் தோ யூ ஆர் எ சின்னர்? யூ ஆர் நாட்.
1: சம்படி செட் லைக் திஸ், saint with a sinner's problem.
0: Exactly.
1: நீ பரிசுத்தவான் தான், ஆனா பாவிக்குரிய அந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு.
0: என்ன பிரச்சனைனா, அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் இன் யுவர் மைண்ட். யுவர் ஸ்பிரிட் இஸ் மேட் பெர்ஃபெக்ட், யுவர் மைண்ட் இஸ் நாட் ரெனியூட். த மோர் அண்ட் மோர் யுவர் மைண்ட் இஸ் ரெனியூட், த இன்னர் ரியாலிட்டி வில் மேனிஃபெஸ்ட் இன் யுவர் ஸ்பிரிட். யுவர் டெட் டு சின், யுவர் டெட் டு சின், யுவர் நாட் டைங் டு சின். இன்னொரு ஒரு மெயின் ட்ராப் என்ன, நான் யூத் யங்கா இருக்கும் போது யூத் லீடர்ஸ் என்ன லீட் பண்ண என்ன ட்ராப்னா, யூ ஷுட் டை. You should die to yourself. You should crucify yourself. Bible never says you should crucify yourself. Bible says I am crucified with him. It's a done deal. Your history as a sinner has come to an end 2000 years ago on the cross.
1: Amen.
0: You are no longer under addiction. You are dead to sin. Sin has got no power over you. You are absolutely made free. But the problem is the mind is not renewed. You are still having an old mindset. Now, suppose I am a son of a millionaire. Suppose. Soon I'll become one, I believe.

0: I'm a son of a millionaire, but when I was a kid, I got lost. A beggar took me, and he brought me up. And the pichikara eduthu enna pichikara family la valathutam. So enoda mindset la pichikara mindset. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா அப்பா என்னை கண்டுபிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து கதவை திறந்து காட்டுறாங்க. பார்த்தீங்க எல்லா டாய்ஸ் நான் முதல்ல என்ன பண்ணுறேன், போய் டாய்ஸ்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறேன். தட் டஸ் நாட் சேஞ்ச் த ஃபேக்ட் தட் ஐ எம் அ சன் ஆஃப் அ மில்லியனர். தட் டஸ் நாட் சேஞ்ச் த ஃபேக்ட் ஆல் தோஸ் திங்ஸ் பிலாங் டு மீ. பட் ஸ்டில் ஐ பிஹேவ் லைக் அ பெகர்ஸ் கிட் பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ எம் ட்ரெயின் டு திங்க். ஸோ வென் யூ ஆர் பார்ன் அகெயின் யூ ஆர் அ செயின்ட். வென் யூ பார்ன் அகெயின் யூ ஹவ் காட் நத்திங் டு டூ வித் சின். வென் யூ ஆர் பார்ன் அகெயின் யுவர் நியூ நேச்சர் கேன் ஈஸிலி ப்ளீஸ் காட். Can easily live a holy life without no strain at all. But the problem is in the mind. That's why Romans 12:2 says, you are transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். So the more and more you spend time with the word, finding out who you are in Christ, கிறிஸ்துவுக்குள்ள நீ யார் என்பதை அறிய அறிய அறிய, your deliverance would be spontaneous, would be effortless, would be everlasting.
1: ஸோ என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: அதுதான் சி, இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹியர் அ லீகலிஸ்டிக் திங் தட் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ லுக் அட் யுவர் செல்ஃப், ஹவு டு ஜட்ஜ் அ டீச்சிங்? இஃப் த டீச்சிங் மேக்ஸ் யூ லுக் அட் யுவர் செல்ஃப், டோன்ட் லிசன் டு இட். இஃப் த டீச்சிங் மேக்ஸ் யூ லுக் அட் கிரைஸ்ட், லிசன் டு இட். நீ என்ன பண்ணல, நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணல, நீ என்ன பண்ணுற, அதே தான் டீச்சிங்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. What Christ has done for you.
1: அது ஒருத்தர் இப்படி சொன்னார், ரெண்டு விதமான பிரசங்கங்கள். ஸோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு வரும்போது ரொம்ப எப்படி சொல்லுவாங்களா, வாட் அ கிரேட் ப்ரீச்சர் அப்படின்னு. இன்னொரு பிரசங்கம் எப்படின்னா, வாட் அ கிரேட் காட் அப்படின்னு சொல்லி.
0: எக்ஸாக்ட்லி.
1: ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப அற்புதமான வாஸ்ட் டிஃப்ரென்ஸ்.
0: எக்ஸாக்ட்லி, 180 டிகிரி டிஃப்ரென்ஸ். ஸோ இஃப் த ப்ரீச்சிங் மேக்ஸ் யூ லுக் அட் யுவர் செல்ஃப், you will not have any hope in it. And if the preaching makes you look at Christ, because just as he is, so are you. In him you find your identity. God sees you perfect in Christ. God sees you complete in Christ. This is, no, if you didn't get anything that I spoke, fine, just get this one sentence. Your opinion about yourself should always match God's opinion about you. And God's opinion about you is always in Christ Jesus. That is, you're perfect, you're complete, you're holy, you're just exactly fine with him because of the blood of Jesus.
1: Wonderful. So what should our young people do?
0: Train your mind, renew your mind with the truth that you are made new in Christ. If you're not born again, please get born again. Just trust what Christ has done for you. Accept him as your savior. The moment you accept him, you're born again. When you're born again, your nature has been changed. Your nature is new nature, and you're wall to wall with the Holy Ghost in your spirit. So when you trust him, he will take you out. Stop trying and start trusting.
1: அதாவது total dependence on Christ.
0: அதனால தான் Hebrews 11 ல வாசிக்கிறோம், without trying it is impossible to please God னு சொல்லல. Without faith, it is faith that pleases God. Faith in what? Faith in what God says about you. God says you are dead to sin, you reckon yourself dead to sin, Romans 6.
1: Wonderful. So nammalo adha solla aarambikkanum.
0: Exactly.
1: I am dead to sin.
0: Yes.
1: I am dead to sin.
0: When Christ died, I died. See, na paavam seiradhanaala paavi aagala. Adam paavam senjanaala dhaan na paavi aana. Adhe maari Yesu Christu keelpadindhanaala dhaan naan innikku parisuthama irukken. I want to finish with this verse. 2 Corinthians chapter 5 verse 21 says, God made him who knew no sin, sin for us, that we might be made the righteousness of God in Christ. Always people ask me, how can you be made righteous without you doing anything right? I always tell them, how did Jesus become sin without him doing any sin? It was God who made Jesus sin so that he can make us righteous. We are not becoming righteous. We are not in the process of becoming righteous. Justification is a one-time act. Made righteous, it's a one-time act. Now God sees you righteous by the blood of Jesus. And none of your sins can change that fact. I mean, it cannot change the fact that we are made righteous. because that's based on what he has done. Yes. So when we trust that, right believing leads you to right living. If you have a wrong living, that means you have a wrong believing. So when you make your believing part right, living will take care of itself. When you take care of the root, fruit take care of itself. But we are spending more time on the fruit these days. And see, of course, we had to address this issue. But as far as God is concerned, pornography is a great sin. Fear is a small sin in kadayad. How Bible defines sin is, whatever is not of faith is sin. Whatever is not of visuvasanal varada yavume paavam. That's how God considers. So innik pornography irundhalum seri, bank robbery irundhalum seri, murder irundhalum seri, bayama irundhalum seri, worry irundhalum seri, everything is not of faith. That is why it is sin. So right believing leads you to right living. When you learn to believe it right, know the truth, and the truth sets you free.
1: Wonderful. Wonderful. So I think there is a way out. இன்னைக்கு ஹோப்பே இல்லை அப்படின்னு இடிஞ்சு போய் உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கூட ஒரு ஹோப் இருக்கு.
0: அவங்களுக்கு தான் நிறைய ஹோப் இருக்கு.
1: ஏன்னா உன்னால முடியல அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது இஸ் வில்லிங் டு ஹெல்ப்.
0: எக்ஸாக்ட்லி.
1: பியூட்டிஃபுல். ஆனால் அதுக்கு மாறாக என்னால் முடியும். ஒரு சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்க, தே வில் ப்ராமிஸ் காட் ஐ வில் நெவர் டூ இட் அகெயின் லார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பெலன்னு வரும்பொழுது யூனோ டெஃபினெட்லி வீ கேன் பி ஓவர் பவர்ட். ஏன்னா நம்முடைய பெலன் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி நத்திங்.
0: எக்ஸாக்ட்லி.
1: பட் காட் ஸ்ட்ரென்த், அதான் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றார், மை ஸ்ட்ரென்த் பி மேட் பர்ஃபெக்ட் இன் யோர் வீக்னஸ். பலவீனத்திலே என் பெலன் பூரணமாக இருக்கும். அப்போ நம்ம பலவீனர் அப்படின்றத அக்செப்ட் பண்ணி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது டெஃபினட்டாக அவருடைய பலத்தை அங்கே விளங்க பண்ணுறார். வண்டர்ஃபுல் ஜேசு. ஸோ நம்ம முடிக்கும் முன்பதாக, வாட் இஸ் யுவர் ஃபைனல் வேர்ட் டு ஆல் ஆர் லிசனர்ஸ்?
0: நத்திங் யூ ஹவ் டன் வில் மேக் ஹிம் லவ் யூ லெஸ், அண்ட் நத்திங் யூ கேன் டூ டு மேக் ஹிம் லவ் யூ மோர்.
1: அதாவது நம்ம செய்கிற எதுவுமே அவருடைய அன்பை வந்து குறைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு ஆட் ஆன் டு திஸ், யூனோ, அனாதி ஸ்நேகத்தினால் உன்னை ஸ்நேகித்தேன். காட் லவ்ஸ் யூ பை சாய்ஸ்,
0: எஸ்,
1: நாட் பை யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் பை எமோஷன்ஸ். God decided, ஆண்டவர் வந்து உன்னை நேசிப்பேன் தீர்மானிச்சார்.
0: Exactly.
1: And nothing can change his decision. Please go on.
0: And what you do will never define who you are, but who you are defines what you do. Just because you're watching something, that doesn't mean you're a sinner. What you do will not define who you are, but the more and more you know who you are, it will define what you do. When you know that you are a saint, when you know that you are made new in Christ, when you know that you are complete in Christ, that will define what you do.
1: So நம்ம யாரு ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம செய்யறது வந்து மாறும்,
0: தானாய் மாறும்.
1: So wonderful. I think நம்ம யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது வேதத்திலிருந்து.
0: Exactly.
1: As you read through the New Testament,
0: yeah.
1: ஒரு சின்ன டிப் நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். I used to do it. Take a highlighter.
0: Yeah.
1: So எங்கெல்லாம் வந்து வேதம் நமக்குன்னு பேசுதோ, அதாவது பால் ரைட்ஸ் டு தி செயின்ட்ஸ்
0: இன் கிறிஸ்ட்,
1: இட் இஸ் டு அஸ் இன் கிறிஸ்ட். ஸோ அதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிங்க. இன் கிறிஸ்ட் யுவர் ஹோலி, யுவர் செட் ஃப்ரீ, யூனோ, ஹைலைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 134 பிளேசஸ் இட் சேஸ் யூனோ இன் கிறிஸ்ட் இன் த நியூ டெஸ்டமெண்ட்.
0: வண்டர்ஃபுல்.
1: ஸோ அதனால ஐ கேன் டூ தேட். ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி வை டோன்ட் யூ ப்ரே?
0: எக்ஸாக்ட்லி. ஸோ பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலே எங்களை கேட்டுக்கொண்டிருக்கான ஒவ்வொரு அருமையான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை கண்டுகொள்ள இருதயங்களை திறந்தருளும். அநேகர் அவருடைய அழுது கொண்டிருக்கிறார்கள். தேர் கிரைங் பிகாஸ் ஆஃப் கில்ட். தேர் கிரைங், கேன் ஐ எவர் மேக் இட் அவுட் ஆஃப் திஸ்? ஐ வாண்ட் யூ டு நோ தட் யூ கேனாட் மேக் இட் அவுட் ஆன் யுவர் ஓன். But when you trust Him, you yourself will not know that you have made it out. Because every true victory is unnoticed victory. Victory is not a reward. Victory is a gift. Victory is not a reward that you work for. Victory is a gift that you humbly receive, that was given on the cross. Thank you, Jesus, for you love us. Your love is greater than any sin over our lives. Your blood has cleansed us from every sin. You were condemned so that we will not be condemned. I command every guilt and condemnation to be gone in the lives of the people in the name of Jesus. I pray that their eyes would be opened to see your loving kindness, how much you love them. எவ்வளவா அவர்களை நேசிக்கிறீர், எவ்வளவு அதிகமாக அவர்களை நேசிக்கிறீர், நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் காட். When we trust you, you will do it for us. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். That is the secret. Not trying to live for you, not trying to live like you, but allowing you to live for us. We love you. In Jesus' name we pray. Amen.
1: Amen. Amen. Thank you so much. ஜெசு, இன்னைக்கு உங்க நேரத்தை எடுத்து நீங்கள் வந்து எங்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஸோ இயேசு இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்ஸ் லார்ட், தேங்க்ஸ் ஃபார் தி இன்விடேஷன்.
1: வெல்கம் அன்பு நேயர்களை, இன்றைக்கு இணைந்த உங்களை ஒருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதை தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம்எல் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஒரு விசேஷமான நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருடைய முகமும் பிரகாசம் அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எங்களோடு இணைந்து தேவனை ஆராதியுங்கள். நிச்சயமாக நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். குறிப்பாக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசர்களை சந்தித்து பேசி வருகிறோம். இன்றைக்கும் நம்முடன் உலகம் எங்கிலும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசன் இணைந்திருக்கிறார். அவர் அநேகருடைய இருதயங்களை தேவ பிரசன்னத்தினால் ஆற்றி தேற்றி வருகிறார். ஆராதனை வீரர், ஒரு அருமையான வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு போதகர், திருவள்ளூரை மையமாக கொண்டு அவர் ஊழியம் செய்து வருகிறார். உலகம் எங்கிலும் தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நம்முடன் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா அவர்கள் இணைந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்க குரலை கேட்பதில்.
1: நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சோ தி ஜாஷ்வா ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ். சோ பாஸ்டர், நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே, உங்களை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், ஒரு அற்புதமான ஆராதனை வீரர். நம்ம எல்லாரும் இணைந்து ஆராதிக்கும்படியா நீங்க ஒரு ஆராதனையில நடத்துனீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அதன் பிறகு நம்ம ஒரு இன்டர்வியூக்குள்ள பேசலாம்.
1: சுத்தாவியானவரே, உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காக நாங்கள் சபிக்கிறோம். ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை பற்றியில் இறங்கி வரும்படிக்காக, பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கும்படிக்காக நாங்கள் சபிக்கிறோம்.

அப்போஸ்தலர்கள் அன்று மேலரின் வீற்றிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, வேற யூ ஸ்டாண்ட், வேற எவர் யூ சிட், நீங்க எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தாலும், அமர்ந்து கொண்டிருந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில், வாட் எவர் யுவர் சிச்சுவேஷன்ஸ், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, when you feel the presence of God, you can receive it. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதா? வேத மலகாய் சொல்லியிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இட் மீன்ஸ் நீங்கள் எந்த இடத்துல, ஒருவேளை சமையல் கட்டில் அல்லது படுக்கை அறையில் அல்லது வேலை செய்கிற இடங்களில், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, வேறவர் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவரோடு கூடுகிற பேசுகிற ஒரு அனுபவத்தை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பேன்னு சொன்னால், என்னோடு கூட நீங்கள் இணைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணராமல் நம்மால எதையுமே பார்க்க முடியாத தேவனுடைய கிருபைகளை, we cannot receive it. எந்த ஒரு அபிஷேகத்தையும் எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. When you feel the presence of God, எப்பொழுது தெய்வ பிரசன்னத்தை உணர்கிறாயோ, அப்போ தெய்வ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பெரிய கிருபை உன்னை சுற்றிலும் இருக்கிறத அவனால பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், ஒருவேளை எதேச்சா ஒருவேளை இந்த சேனலை டியூன் பண்ணியிருக்கலாம், அல்லது ரெகுலராக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஆஸ் யூஷுவல் வந்துட்டுருக்கிற ப்ரோக்ராம் தான் சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம். சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்த போகிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த சாத்ரா மேஷா காபத் நோக்குவேன், அவர்களை அக்கினி சுவாலில் போட வேண்டும் என்று சொல்லி ராஜா சொல்லும் பொழுது அவன் சொன்னான், அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இஸ் நாட் எ நார்மல், அவர் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்லியிருக்கு, இஸ் எ சூப்பர் நேச்சர் ஆஃப் காட், இயற்கைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றையும் கடலையும் அதற்றின கர்த்தர். தேவ பிள்ளைகளே, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் ஒரு காரியத்தை சொன்னான், நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். பிறகு ஒரு காரியத்தை சொன்னான், ஐ எம் சோ இம்ப்ரஸ், அவன் சொன்ன அந்த வேர்டை பார்த்தீங்கன்னு சொன்னான், ஹே, அவர் என்னை தப்பி வைக்காமலே போனாலும் அவர் என்னை மறுதளிக்க மாட்டேன், இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு நான் தேவ பிள்ளைகளே, ஒரு பக்தி வைராக்கியம் உனக்குள்ள இருக்கும் பொழுதுதான், இருக்கும் பொழுது சில வித்தியாசங்களை, சில சேஞ்சஸ் உங்களோட வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு நாமினல் கிறிஸ்டியனா நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு பெயர் கிறிஸ்துவனாக, ஒரு சண்டே கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான்னு சொன்னால், நோ யூஸ். கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிறதுனால, கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கிறதுனால வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறதில்லை. கிறிஸ்து உனக்குள் வரும் பொழுது அநேக மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த வைராக்கியத்தோடு ஆவியானவரை பார்த்து, அப்பாவுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, வெல்கம் யூ லார்ட்,

Father, you are my everything, Father. You are my Lord. You are my Savior. You are my God. நீங்க தான் என்னுடைய ரட்சகர். நீங்க தான் என் கர்த்தர். நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவரே. நான் சொல்றேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதிற்குள்ள ஊர்ஜினமா வைத்துக் கொள்ளுங்கள். உன்னை சுத்தி 1000 பேர் இருக்கலாம், உன்னை சுத்தி ஒரு பெரிய சொந்தக்காரர்கள் இருக்கலாம், நிறைய நண்பர்கள் இருக்கலாம், பணம் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கலாம். I want to tell you clearly one thing. ஒரு காரியத்தை உண்மையாவும் தெளிவா நான் சொல்ல விரும்புறேன். இந்த இயேசு உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா இட்ஸ் எவ்ரிதிங் வேஸ்ட், ஜீரோ, எல்லாம் வேஸ்ட், எவ்ரிதிங். நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது, நீங்க ஆண்டு கொண்டிருக்கிறது, நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாய் போகும். என்னன்னு சொன்னால், இயேசு இல்லாத ஒரு இடத்துல, இயேசு இல்லாத ஒரு இடத்துல எல்லாமே வீணாய் போகும். நான் சொல்றேன், எப்பவுமே சொல்வேன், நாம ஜீரோ தான். அந்த ஜீரோக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்குதோ அத்தனை ஜீரோக்கு முன்னாடி இந்த இயேசுன்னு ஒருவர் அந்த ஒண்ணு வந்தாதான் அத்தனை ஜீரோக்கும் வேல்யூ. தேவ பிள்ளைகளே, வாட் எவர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்கப்பா, நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவரே. என் உயர்வு தாழ்வு மேன்மைகள் தாழ்மைகள் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் யூ. நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி

சொல்ற வாய்களுக்குள்ளாக இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இத நான் சொல்ல விரும்புறேன், நீங்க எல்லாம் என்னால வாழ முடியும். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு ஜீவியங்கள் வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு சம்பாஷணைகள் வேண்டாம். ஆண்டவரே, எல்லா வீண் புகழ்ச்சி வேஸ்ட். நீங்க எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு எல்லான்னு சொன்ன இதே நாவினால அறிக்கை செய்ய, நீங்க எனக்கு வேண்டும் அப்பா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. நான் சொல்லுவேன், எல்லாம் இருந்தும் பவுல் சொல்றான், எல்லாம் இருந்தும் இது ஆண்டு கொள்ள எனக்கு தகுதியாயிராத. Maybe or may not be சமுதாயத்துக்கு முன்பதாக அன்குவாலிஃபைடா வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஒரு சமூகத்தாரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தகுதி இல்லாதவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் தள்ளப்பட்டவனையும் தள்ளுண்டனவையும் தூக்கி உயர்த்துகிறவர் தான் என் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசுவாய் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் மேன்மைப்படுத்துவேன். மோசே மரித்த பிறகு இந்த ஜனத்தை யார் நடத்துவது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இருந்தது. ஆண்டவர் இயேசுவாவை அழைத்து ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் இயேசுவா. ஆண்டவர் சொன்னார், நவ் காட்ஸ் want call upon you. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல I feel the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக நான் சொல்லுகிறேன். எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பதாக இந்த மனிதர் என்னை அழைக்க மாட்டாரா, இந்த மனிதனோடு எனக்கு ஒரு சம்பாஷணை கிடைக்காதா, ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்காதா, அவரோடு கூட உறவாடுகிற ஒரு உறவு எனக்கு கிடைக்காதா, அவர்களை போல என்னால் வாழ முடியாதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். எனக்கு நான் சொல்றேன், தெய்வ பிள்ளைகளே, when you please to man, நீங்கள் மனிதர்களை நீங்கள் பிளீஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தை இழந்து போகிறீர்கள். இயேசுவினிடத்தில் நீங்கள் பிளீஸ் பண்ணும் பொழுது அதை எதிர்பார்க்கிறதே கிடையாது. அதுக்காக தான் அப்பா சொன்னாரு, அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நான் தெளிவா சொல்றேன், நிறைய பேர் இருந்தும் நம்மளால இல்லாமல் போனால் நம்மளால வாழ முடியும். நம்மால முடியும், ஆனா இயேசு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நம்மால வாழவே முடியாது. நான் உணர்ந்திருக்கிற தெய்வம் இல்லாத நேரங்களில பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறத, சூழ்நிலைகளை புரட்டி போடுகிறத நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருந்திருக்கலாம். இயேசு உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், கிறிஸ்து உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க,

பொறுமையா சொல்றேன், தெய்வத்துக்கு முன்பதாக சொல்றேன், அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்றேன், ஐ கான்ட், அவர் இல்லாமல் ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் கூட என்னால வாழ முடியாது. அப்படி ஒரு செகண்ட் நான் வாழ்றேன்னு சொன்னா இந்த ஜீவியம் வேஸ்ட், மறித்து போகிறது நலமா இருக்கும் என்று சொல்லி நான் எத்தனை நேரங்களில் தெய்வத்தை முன்பதாக சொன்னேன். ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வயராக்கி தெய்வ பிள்ளைகளை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் இயேசு இடைப்படுவார் என்பதில் அர்த்தமுள்ள ஒரு காரியமாய் மாறும். இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க.

அவளோடு சம்பாஷிக்கிற நேரத்தை கொடுத்து, எந்த நேரங்களில் எந்த சூழ்நிலையோடு எந்த காலகட்டத்தில் இந்த ஆராதனையோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். You know everything, Father. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை மன கஷ்டத்தோடு, மிகுந்த பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆறுதல் வார்த்தை என் பக்கம் திரும்பாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நான் சொல்வேன், Don't trust anybody. Don't trust the people. தயவு செய்து எந்த ஒரு மனிதனையும் நம்பாதீங்க. நான் சொல்வேன், வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். ஒருவேளை மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ப்ராமிஸ் வேர்டை கொடுத்து நான் இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம். பட் நோபடி கேன், யாராலும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போனதே இல்லை என்று சொல்லியிருக்கிறது. வானம் ஒழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், ஆனாலும் என் வார்த்தைகளை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில், ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில், If God want to speak with you, ஆண்டவர் உன்னோடு கூட பேச விரும்பினால் அதற்கு இடம் கொடுங்க. Speak out. அவரோடு கூட பேச ஆரம்பிங்க, அவரோடு கூட உறவாட ஆரம்பிங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் நெருக்கமாக இருக்கும் பொழுது, ஓ யூ கேன், எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் முடியும். தேவ பிள்ளைகளே, நான் சொல்வேன், எந்த உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறது, எந்த உறவுகள் இயேசுவுக்கும் உனக்கும் அந்த உறவுகளுக்குள்ளாக இடைவெளி ஏற்படுகிறதோ, அந்த இடைவெளியில அநேக உபத்திரவத்தின் பாதையில, பிரச்சனையில, போராட்டத்தில் வாழக்கூடிய ஒரு சம்பவங்களும் வாழ்க்கையில் ஏற்படும். அது நடக்கக்கூடாது என்பது சொன்னா, உண்மையா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம் சொன்னா, நான் சொல்லுவேன், அவர் முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு ஈர்ப்பு, அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது, அவர் வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு ஈர்ப்பு நமக்குள் வருகிறத நம்மால் உணர முடியும். ஐ கேன், என்னால முடிகிறது. அவர் என்னை ஈர்த்து கொண்டவராக, அவருடைய சமூகத்தில், அவருடைய பக்கத்தில் இழுத்து கொண்டவராக அவர் இருக்கிறார். கவர்ச்சி நாயகனாக அவரை பார்க்கும் பொழுதே, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே, வேதம் தெளிவாய் சொல்லிருக்கிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிற நிறைய நேரங்களில் வார்த்தையோடு சொல்லுவேன், என்று சொன்னால், வார்த்தை ஒருவனை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. தேவனே, இன்னைக்கு உம்மை நோக்கி வந்திருக்கார்கள் தேவ பிள்ளைகளே. If you want to see the Jesus, you can. உங்களால பார்க்க முடியும். உண்மையா ஆண்டவரை பார்க்கணும், அவரோடு கூட பேசணும், உறவாடணும் நினைச்சீங்கன்னு சொன்னா, அதை யோசிக்கும் போதே அவருடைய பக்கத்துல ஒரு ஈர்ப்ப நம்மால பார்க்க முடியும். எத்தனை நேரங்களே நாம் டிஸ்டர்ப் ஆயிட்டு டைவர்ட் ஆயிருக்கிறோம். When you call to Jesus, Yesu-nu sollum bolude ellavatri marandu avrude samugathile varugira oru neram namakku kadaikkum. Enna nu sonnal, avan namai iluthukondavaraga, kavandukondavaraga irukkar.

சொல்ல இருக்கிறது, தேனிலும் அமுதமாம் தெவிட்டாத. அமுதமாம் இருக்கிற அந்த தேன், நான் சொல்லுவேன் இந்த தேனை பார்க்கலாம், இந்த அருமைய சுவையை பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், என்னை சோதித்துப்பார் என்று சொல்றார். நான் சொல்றேன், you can be test. அந்த டெஸ்டோட அவரை நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, அவரை நீங்க விட்டு விடவே முடியாது. நான் சொல்றேன், என்னைக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சனோ, எங்கேயோ ஒரு மூலையில நாற்றம் எடுத்த என்ன, சேற்றில் இருந்த என்ன தூக்கி எடுத்தவர், கழுவி சுத்திகரித்து கர்த்தர் உலகத்தின் மத்தியில ஊழியத்தை செய்யும்படிக்காக, உலகமெங்கும் தேவனுடைய ராஜ்யத்தை செய்யும்படிக்காக கர்த்தர் அனாயின் பண்ணிருக்கான்னு சொன்னா, பிகாஸ் அவரை நான் டேஸ்ட் பண்ணதுனால அவரை என்னால விடவே முடியறதில்ல. இன்னைக்கு கூட நமக்கு பிடித்தமான ஒரு உணவுகளை நாம் சாப்பிட்டோன்னு சொன்னா, நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த டிஷ் தான் வேணும் நாம சொல்லுவோம். நான் சொல்லுவேன், நீங்க என்ன எந்த இடத்துல கோடிக்கு முன்னாடி நின்று இதை விட்டுடுங்க, இந்த தெய்வத்தை விட்டுடுங்கன்னு சொன்னாலும், I can't, என்னால் முடியாது. Because I taste, நான் அவரை ருசி பார்த்துருக்கிறேன், அவரை டேஸ்ட் பண்ணிருக்கிறேன், என்னால் அவரையால விடவே முடியாது. ஏன்னா எங்கேயோ இருந்த என்ன, கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக, தேவ மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கான்னு சொன்னா, ஓ அவருடைய கிருபைகளுக்கு, அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. திராட்சை ரசம் பார்க்கிலும் ரொம்ப இனிமையானவரா,

அவரை ஒரு முறை நீங்க டேஸ்ட் பண்ணி சொன்ன வேதம் அழகா சொல்லிருக்கிறது. மறுபடியுமா இந்த வசனம் எனக்கு நினைவு வருகிறது. கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவர் சொல்ல முடியும் தெரியுமா? நான் சொல்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்லவர், நன்மை செய்கிறாகவே அவர் சுற்றி திரிந்தார். எந்த நன்மையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்காமல் நம்மோடு கூட வாழ விரும்புகிறவர், இசைய விரும்புகிறவர், இசைந்திருக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். பீப்புள், தோஸ் பீப்புள் ஆர் தேர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃபார் யூ. மனிதர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உன்னோடு கூட வாழ விரும்புகிறார்கள். சம்திங் தேர் எக்ஸ்பெக்ட் யூ. நீங்க இதை செய்வீங்களா? இதை நீங்க கொடுப்பீங்களா? அல்லது உங்களுடைய ஸ்டேட்டஸோடு வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? சம்திங் தேர் எக்ஸ்பெக்ட், பட் ஹி நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் யூ. ஆனால் இயேசு ஒரு நாளும் ஒரு பொழுதும் எதிர்பார்க்காமலே நம்மோடு கூட வாழ விரும்புகிறார். உண்மையுள்ள கர்த்தர், உண்மையுள்ள தேவன். என்ன கண்டீங்க அப்பா? என்னிடத்துல ஒரு நன்மையை நீங்க பார்க்கலாம். பாவியும் அற்பரும் நீசரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் கழுவி அப்பா உயர்ந்த இடத்துல வச்சு எத்தனை குருபாண்டவர என்னிடத்துல இருந்து ஒரு நன்மையை நீங்க பார்க்கலீங்க ஆண்டவர. ஆனால உள்ளத்துல வாழ விரும்புறீங்களே தேவ பிள்ளைகளே, வாட் யூ ஆர், உங்களிடத்துல என்ன இருக்கு பெருசா? நம்மிடத்துல ஒன்றுமே கிடையாது. உலகத்தை உருவாக்குன கர்த்தர் உனக்குள்ள வாழ விரும்புறான்னு சொன்னா, ஏ யூ ஆர் தி ஸ்பெஷல், சம்திங் இன் ஸ்பெஷல். ஆண்டவர் சமூகத்துல நீ வெளியேற பெற்றவனா, வெளியேற பெற்றவளா இருக்கிற, உன்னை நீ குற்றப்படுத்திக்கிறதுனாலயோ தாழ்ப்புணர்ச்சிக்குள்ளாக வாழ்கிறதுனால ஒன்றும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுக்குமாக தாழ்த்தப்படுங்கள், அப்போ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ எவன் முன்னாடியும் யாருக்கு முன்பதாகவும் உன்னை தாழ்த்தி கொள்ள ஆண்டவர் விருப்பப்பட்டதே கிடையாது ஐயா. நீ தாழ்த்தப்பட்ட இடத்துல எல்லாம் உன்னை உயர்த்தணும்னு ஆண்டவருடைய விருப்பம். சப்பனியா 3:20-21 சொல்லுது, 19, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரை நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரச்சித்து தள்ளுண்டு சேர்த்துக் கொள்வேன், கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆய் வைப்பேன். நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து போனீர்களோ, எந்த இடத்துல அழுது வெக்கப்பட்டு திரும்பினீர்களோ, எந்த வேலை ஸ்தலத்துல, எந்த குடும்பத்துல, எந்த சமுதாயத்துல, எந்த ஒரு பிசினஸ்ல, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில நீங்கள் தலை குனிந்து போனீர்களோ, வெட்கமாய் மாறினதோ, நான் சொல்றேன் இந்த காலை நேரத்தில் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன், ஏய் நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானத்தோடு கண்ணீரோடு கவலையோடு திரும்பி நின்று நீங்க திரும்பி வந்தீங்களோ, நான் சொல்றேன் அதே இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்குள்ள வாழ்றார் அப்படின்னு சொன்னா என்னிடத்துல ஒன்றுமே ஜீரோ. எனக்கு சொல்லுங்க அடுத்த என்னிடத்துல என்ன இருக்கப்பா? ஆனா எனக்குள்ள வாழ் நினைக்கிறீங்களே, உங்களை நான் எப்படி நான் எஜமானனே, என் இயேசுவே அப்பாவை பார்த்து சொல்ல.

ഞങ്ങളിടത്തിൽ നിന്ന്. ആണ്ടവരെ, എന്ന നന്മ ഞങ്ങളിടത്തിലില്ല. விலை மதிக்கக்கூடியவர்களாக எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. பிகாஸ் இப்படி ராஜ்யத்தை அறிந்ததுனால, இப்படி பிரசனத்தை உணர்ந்ததுனால நீங்கள் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. நன்மையே எதிர்பார்க்காம நீங்கள் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட என்னோட சொல்லுங்க, என்னில் என்ன நன்மை கண்டீங்கப்பா? இடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன். உறவுகள் கூட, குடும்பத்தில் கூட ஒதுக்க வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. உதாசீனப்படுத்தின எங்களையும் நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்கப்பா. If you feel to sing the song, you can receive it. உண்மையா அந்த பாடல் வரிய என்னோடு கூட சேர்ந்து நீங்க உணர்ந்து சொல்வேன், உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. சமுதாயத்துல, வேலை ஸ்தலங்கள்ல, பிசினஸ்ல, படிக்கிற இடத்துல, குடும்பத்துல அழகு இல்லைன்னு சொன்னாங்களா? சௌந்தரியம் இல்லைன்னு சொன்னாங்களா? பணம் இல்லைன்னு சொன்னாங்களா? தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்றேன், எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறான்னு சொன்னான். உண்மையா சொல்றேன், அவர் அறிந்ததுனால, அவரை துதிச்சதுனால எத்தனையோ மேன்மைகளை என் வாழ்க்கலாண்டவர் வச்சிருக்கிறார். நான் சாட்சியா சொல்ல முடியும், நான் பார்க்காததையும் கேள்விப்பட்டதையும் கர்த்தர் கண்ண கண்காண கர்த்தர் வைத்திருக்கிறார், அவளோட உறவாட வைத்திருக்கிறார். எந்த மனிதர்களோடு என்னால சம்பாஷிக்க முடியுமா என்று சொல்லி யோசித்த போதெல்லாம் நிகராய் சரிசமானமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பெரியவர்கள் அப்பா.

நாங்கள் உண்மை ஆராதிக்கிற நேரத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒத்தாசை வராதா என்று சொல்லி எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசு ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிங்க சொன்னா, உண்மையா சொல்றேன், இயேசுவை தொட்ட மனிதனும் இயேசு தொட்ட மனிதனும் ஒரு நாளும் கெட்டு போனதே கிடையாது. நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அநேக கூட்டத்தின் நடுவில் இயேசு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தி மாத்திரம் வந்து தேவனுடைய ஆடையை தொட்டார். புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். திரள் கூட்டம் இயேசுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் இருக்கும் பொழுது அவரை சுற்றி சீஷர்களும் இருக்கிறார்கள். ஒரு உணர்ந்து தொடும் பொழுது அப்ப இயேசு சொன்னார், யாரோ ஒருவர் என் ஆடையை தொட்டதை நான் உணர்ந்தேன். அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி, நல்லா புரிஞ்சுப்பீங்க நினைப்பீங்கிறேன். ஒரு திரள் கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. ஒரு மனுஷனை பாடியை தொட்டா ஓகே, ஆடையை தொட்டதில் எப்படி புரிஞ்சிக்க முடியும் என்று சொன்ன நிறைய பேர் ஊராசி அவரோடு கூட நெருக்கத்தோடு அவர் போய் கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலை. அதுதான் கர்த்தர் நான் சொல்ல, நீ அவரை பார்க்கறதும் தொடுறதில்லை, அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது, when you feel, நீ உணரும் போது உன் வாழ்க்கையில நீ மாற்றத்தை பார்க்க முடியும். எனக்கு சொல்றேன், அது சகேயு மிகவும் குள்ளபான மனிதன். அவன் இயேசுவை பார்க்க ஆவலா இருந்தான். ஒருவேளை ஐ ஃபீல் ஆண்டவர் என்னோடு கூட இந்த நேரத்தில் சம்பாஷிக்கிற உணர்த்தப்படுகிற அந்த காரியத்தை சொல்லுகிறேன். மேபி யூ ஆர் நாட் எ கிறிஸ்டியன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எதேச்சியா அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் ஒருவேளை இதை டியூன் பண்ணும்போது நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வாட்ஸ் தேர், வாட்ஸ் கோயிங் ஆன், உள்ள என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இயேசுவை பார்க்க சகையு ஆவலா இருந்தானா? அவன் வட்டிக்கு விடுகிறவன், ஏமாற்றுக்காரன். அப்படி இருக்கிறதுனால அவன் இயேசுவை பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஒரு திரள் கூட்டம் இருக்கிறதுனால அவன் காட்டத்து மரத்து மேல ஏறி இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சான். அவன் நினைச்சான், யார் அந்த இயேசு, யார் அந்த கிறிஸ்து? கேள்விப்பட்டதினாலே அவன் அவரை பார்க்க விரும்பினான், ஆசைப்பட்டான். நான் சொல்றேன், தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்க ஆரம்பிச்ச சகேயு வாழ்க்கையில இயேசு வந்தார். அவன் வீட்டில் இயேசு வந்தார்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், ஏ உன் உள்ளத்துல இயேசுவை நீங்க வச்சிருக்கும் போது ஒய் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஏன் புரிந்து கொள்ள மாட்டிருக்கீங்க? எனக்கு உன் உள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறார், உன் பக்கத்துல உன் அருகாமையில இருக்காரு. எனக்கு சொல்லுங்க, இயேசுவே உன் அருகினில நான் அவளை வருகிறேன். I'm so interested. நான் ரொம்ப விருப்பத்தோடு உங்களுடைய சமூகத்துல வர விரும்புறேன். எத்தனையோ நேரங்களில் ஒரு உயர் பதவிகள் இருக்கிறவர்கள் பெரிய ஒரு மனிதனிடத்துல நின்று ஒரு ஸ்னாப் எடுக்கிறதுக்கு நாம பிரயாசப்படுவோம். இன்னைக்கு நிறைய செல்ஃபீஸ்ல போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், உன்னை தாயின் கருவறையில் உருவாக்குறதுக்கு முன்பாக யூ டேக் தி ஸ்னாப். உன்னை படத்தை எடுத்தவர் என் இயேசு ஐயா.
உன் தாயின் கருவையில் உருவாக்குவதற்கு முன்பதாக ஈ காலப்பானியோ உன்னை பெயர் சொல்லி அழைத்த இயேசு, அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறாரியா, உன் பக்கத்தில் இருக்கிறா. இன்னைக்கு விசுவாசிப்பீங்களா? தேவ பிள்ளைகளே, மேபி யூ ஆர் நாட் எ கிறிஸ்டியன், அ கிறிஸ்டியன், தட் டசன்ட் மேட்டர். இன்னைக்கு இந்த இயேசுவை பார்க்கணும், கேட்கணும், அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும், டேஸ்ட் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தால், ஊவர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு உனக்குள்ள வருவாரியா. நீங்கள் கூப்பிட்டா போதும். இயேசு அன்னைக்கு கூப்பிட்டான், குருடன் பத்துமே குருடன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ஏ, அவன் கூப்பிட்டது குருடன்றதுனால ஆண்டவர் தள்ளிவிடலை, அவன் ரொம்ப கீழ்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் தள்ளிவிடலை. கூப்பிட்டது யாரா இருந்தாலும் பரவாயில்லையா, இயேசு இறங்கி வருவாரா. இன்னைக்கு நாம் கூப்பிடுகிற எத்தனையோ நேரங்களில் மனிதனுடைய செவிகளில் காதுகளில் கேட்கப்படுகிறது கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், பணம் வசதி படைத்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஸ்டேட்டஸில் ஈக்குவலைஸாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் உடச்சி சுக்குணராக மாத்தணும்னா, இயேசு உனக்குள்ளே வாழ்ந்தால் மாத்திரம்தான் இது எல்லாமே மாற முடியும். அந்த கல்லன் இடத்தில், வட்டிக்கு விட்டவன் இடத்துல இயேசு அவன் வீட்டில் பிரவேசித்தார் என்று சொன்னால், என்னைக்கு உண்மையாக கூப்பிடும் போது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரவேசிப்பார். என்னோடு கூட சேர்ந்து கடைசியாக

சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நான் தருகிறேன் அப்பா, ஐ சரண்டர் மை லார்ட். அப்பாவை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னையே நான் தருகிறேன், ஆண்டவரே உம்முடைய அருகையில் வந்த நான் ஆண்டவரே என்னையே உமக்காக நான் தர விரும்புகிறேன். சொல்ல முடியுமா?

0: கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீ உறவாடி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அவிவா எத்தனை பெரியவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பொய்யனாய் பாவத்தோடு வாழ்ந்த எங்களை மாசற்ற இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருப்பா. எத்தனை கிருபைகளை, சாரி ஐ கேனாட் ஃபினிஷ். தேவ பிள்ளைகளே, பொய்யன் என்று சொல்லி தள்ளிருக்கலாம், பாவி என்று சொல்லி தள்ளிருக்கலாம். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் பூலோகத்தில் வந்தார். அன்பு சகோதரா சகோதரியே, ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்திருக்கிற இயேசு நான் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீதான் தகுதியானவர். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் பூலோகத்தில் வந்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆழ்கடல்ல சிமன் பேதுரு வலையை போட்டு ஆல்மோஸ்ட் 2-3 டேஸ் கரைக்கு திரும்பாமல வலைய போட்டவனாய் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அவன் கரைக்கு திரும்பினான். ஒரு மீன் கிடைக்கலாம போயிடுச்சு. அன்னைக்கு அவனுக்கு வியாபாரத்துக்கு ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கு அவனுடைய ஆகாரத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவனுடைய அன்றாட தேவைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நஷ்டம் என்று கருதினான். நான் சொல்றேன், இயேசு அவனை தேடி வரும் பொழுது, இயேசு அவனிடத்தில் வரும் பொழுது நஷ்டமானதை எல்லாம் லாபமாய் கர்த்தர் மாற்றினாரா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், பேதுருவே ஆழ்கடல்ல வலை போடு என்று சொன்னார். மேபி யூ திங்க், நான் நினைக்கிறேன் பேதுரு யோசித்திருப்பா, ஆண்டவரே இந்த இடத்துல நான் போட்டுட்டேன், ஆண்டவரே நிறைய டைம் போட்டிருக்கேன், நோ யூஸ், ஒண்ணுமே அகப்படலை. எனக்கு தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசுறத நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். எத்தனையோ நேரங்களில் நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீங்க, உடைய லைஃப் ஸ்டைல், உடைய கேரியர் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அப்படி என் வாழ்க்கையில் நடக்காம போயிடுச்சு. நான் விருப்பப்பட்டது ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கை நடக்கலன்னு சொல்லி ஒரு வேலை ஏக்கத்தோடு நீங்க வெக்ஸ் ஆயிட்டு நீங்க அமர்ந்திருக்கலாம். நான் சொல்றேன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் மாற்றுகிற என் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். யார் Why you not taste? ஏ அதை ருசி பார்க்காமல் போயிட்டு, ஏ மறந்து போயிட்டு, பாவம் இயேசு உனக்குள்ள இருக்க பிரித்து விட்டதா? பாவம் உனக்கும் இயேசுக்கும் ஒரு இடைவெளி உண்டாயிடுச்சையா? அந்த இயேசு சமூகத்தில் திரும்பி வா, அவரை பின்பற்றி வா. Just follow. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ இனி மனுஷனை பிடிக்கிறவனால மீனை பிடிக்கிறவனால அல்ல. ஆண்டவர் வேற ஒரு அதை விட ஹையர் கேட்டகரிஸ்ல ஆண்டவர் ப்ரொமோட் பண்றாரியா? நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு சொல்லி நீ சோர்வா சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கியா? தேவ ஊழியர்களே, ஒருவேளை ஊழியக்கார்கள ஊழியத்துல உயர்வுகளை பார்க்க முடியல, சபையில விருத்திய பார்க்க முடியல, பெருத்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. ஒருவேளை உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. கர கர்த்த சொல்றாரு, உங்களை அழைச்சவர் கர்த்தர் ஐயா. ஹே, உங்களை அழைச்சவர் கர்த்தர், அவர் நித்தமும் நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மையை பார்த்து தான் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். உண்மையுள்ள ஊழியக்காரனே, ஆண்டவர் சொல்ற, உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி.
1: பேது திரும்பி சும்மா வந்தா, உன் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி வறுமையோடு விரக்தியோடு நீ வாழ ஆரம்பித்திருக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு யூ கம் பேக், மறுபடியும் இயேசுவின் இடத்துல திரும்ப ஆரம்பி உண்மையா சபைக்கு போக ஆரம்பிங்க, உண்மையா தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும், பெரிய உயர்வுகளை பார்க்க முடியும். நீங்க யாருக்கு முன்பதாக வாழ நினைச்சீங்களோ, யாரை விட பெரிய ஆளாக வேண்டும் என்று சொல்லி எண்ணினீர்களோ, யார் உங்களை கங்கணம் கட்டி உங்களை தள்ள நினைச்சார்களோ, எந்த வியாபாரத்தில் உனக்கு லாபம் வரக்கூடாது என்று சொல்லி சூனியத்தை வைத்தார்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக, ஒன் செகண்ட் நான் ப்ரொஃபட்டிக்கலை சொல்றேன், அதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே மனிதர்களுக்கு முன்பதாக, அதே சகோதரனுக்கு முன்பதாக, நண்பனுக்கு முன்பதாக, உறவுக்கு முன்பதாக, குடும்பத்துக்கு முன்பதாக, சமுதாயத்துக்கு முன்பதாக, உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இட் இஸ் வெரி ஈஸி டு காட். ஆண்டவரால் இது ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஜஸ்ட் ஒன் லுக். எப்பவுமே சொல்லுவேன், இயேசுடைய பார்வை என் மேலே பட்டாலே போதும், அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அசைவுகளே தேவை கிடையாது. அவர் பார்வை, ஜஸ்ட் ஒன் லுக். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய ஒரு பார்வை உங்க மேல பட்டுச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். You can change it, everything in your life. வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட உறவாடின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பு தாசன் அவர்கள் மூலமாக, இந்த சேனல் மூலமாக, இந்த இன்பம் எஃப்எம் மூலமாக ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். அருமையான ஊழியன், கணத்துக்குரிய பாத்திரமாய் வைத்திருக்கிறதான அன்பு சகோதரன் சான் மோகன பிரகாஷ், அவருடைய மனைவி, இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது மூலமா என்ன நடக்கும் என்று சொல்லி கூட நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சில மனிதர்களோடு இந்த காரியத்தை இந்த சேனல் மூலமா பேசுறீங்க அப்படின்றத சில மனிதர்கள் என்னோடு பேசும்போது நான் கண்டேன். இன்றைக்கும் அந்த விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன், கர்த்தர் இவருடைய ஊழியங்கள் இன்னுமாய் கர்த்தர் மல்டிப்ளை பண்ண முடிக்க நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் உயர்வுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் மேன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, God's open heaven doors, கர்த்தர் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவன பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தேவன் திறந்த வாசல் ஆண்டவர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில மேன்மைகளை பார்த்திராதபடிக்கு, உயர்வுகளை பார்த்திராதபடிக்கு, வாழ்க்கையில படிப்புகள்ல, வசதிகளில, வாய்ப்புகளில அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்த வாசலை வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன், இப்பொழுது திறந்த வாசல்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வைப்பீராக. நீர் ஆசீர்வதியும் அப்பா, நீர் ஆசீர்வதியும். நீங்க சொன்னீங்களே, எவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அதி ஆகமம் 12 அழகா சொன்னீங்களப்பா. இன்றைக்கு நான் பிளஸ் பண்றேன், இட்ஸ் அன் எவ்ரிபாடி. நம்முடைய சமூகத்தில் இருந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க, அனாயின் பண்ணுங்க அப்பா. இந்த அபிஷேகத்தை நான் நிரப்பும், பெரிய காரியங்களை செய்யும், மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனல் நல்ல பிதாவே. ஆமென்,
2: ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர், வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை வேளை. தேங்க்யூ ஸோ மச். தேவ பிரசன்னம் ரொம்ப மகிமையா இருந்தது. பாருங்க, நம்ம இன்னைக்கு லைவ் நேரடி அலைவரிசையாக நம்ம போயிருக்கணும், பட் அமெரிக்காவில் ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இந்த அமேசான் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நம்ம லைவாக போக முடியல. அது ப்ராப்ளம் இருக்கு. நான் நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே நான் மெயில் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் பாருங்க, தேவ பிரசன்னம் மிக மிக வல்லமையாக இருந்தது. ரீப்ராட்காஸ்டில் ஜனங்க கேட்டு ஆசீர்வதிக்க படப்போகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் ஷார்ட் பிரேக்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: ஆமென். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா அவர்களோடு நாம் பேசவிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அற்புதமான ஒரு துதி ஆராதனை வேளை நாம் பாஸ்டர்களோடு பேசுவோம். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை வேளை.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட கூட இருக்கிறது.
0: ஆமாம். ஸோ நம்ம முதலாவது வந்து எப்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், ஸோ அது நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒருத்தர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் பொழுது, அவர்களுடைய பின்னணியை தெரியும் பொழுது இல்லை தெரியாமல் இருக்கும் பொழுது என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் பிறந்தது முதற்கொண்டே ஒரு தாவீது போல வளர்ந்தாரு போல அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்படி தேவன் குறுக்கிட்டார், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்க, எப்படி தேவன் குறுக்கிட்டு உங்களை தெரிந்து கொண்டார்?
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான வாய்ப்பாக நான் ஏற்படுத்தி கொள்ள நான் விரும்புகிறேன். என்னா சாட்சி நிறைய பேர்களை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதை கேட்குற நேயர்களுக்கும் சரி நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் என்னுடைய பான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் நான் பிறந்தது. சரி, நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது இந்த பழக்கம் அதுலேருந்து இதிலேருந்து இப்படி மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால, ஒரு ஊழியக்கார் குடும்பத்தில் பிறந்ததுனால எந்த ஒரு காரியத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டான ஒரு இதில் இருந்துச்சு. ஸோ படிக்கிற வயசுலேருந்து கல்லூரியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு ப்ரேயர் செல் அப்படி தான் என்னுடைய ஊழியர்.
0: இப்போ பொதுவாகவே ஒரு நீங்கள் சொன்னீங்க ஊழியருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஊழியருடைய குடும்பத்தில் அதுவும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா, கட்டுப்பாடு இது மாதிரி இருக்கும்பொழுது பொதுவாக வந்து அதுவும் ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அத்துமீறி போகிறத பார்க்குறோம், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போகிறத பார்க்குறோம். நீங்கள் ஆனால் அந்த மாதிரி போகாமல் காலேஜ்லேயே ஊழியத்தை தொடங்கினேன்னு சொல்கிறீங்க, எப்படி இதற்கு என்ன காரணம்?
1: நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நிறைய இப்போது லைக் சொல்லுவாங்க போலீஸ் பிள்ளை திருட.
0: ஆமாம், அது ஒரு வழக்கம் இருக்குது சொல்கிறது.
1: அந்த மாதிரி ஆப்போசிட்டாக உல்ட்டாவாக தான் இருக்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் காரணம் ஒன்று என்னென்னா, பிரம்பை கையாளாகாதவன் அப்படின்னு சொல்லி வசனம் ஒன்று சொல்லும், தகப்பனை குறித்து சொல்லும். அப்படி நம்மளை நல்லா அடித்து தான் வளர்த்தாங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னால், தேவனை ருசி பார்த்தது என்னுடைய இளைய பிரயாயத்தில். இன்னும் பண்ண ஸ்கூல் டேஸ்லேயே ஊழியம் பண்ணலை, ஆனால் ஆண்டவரோட ஐக்கியம் அபிஷேகம், அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு தாகம், அந்த உணர்வுகள் உடற்பாடுகள் எனக்கு நிறையா இருந்துருச்சு. ஸோ அதனால் அவரோட இளையிறத அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஊழியத்தோட மாற்றங்களை என்னோடய லைஃப்பில் பார்த்தேன்.
0: ஊழியம் செய்ய தாகம்னு சொன்னீங்க ஸ்கூலில், அது எப்படி ஏற்பட்டது? அதாவது ஞாபகம் இருக்கா குறிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன், இவரை பார்க்கும்போது நம்மளும் ஊழியம் செய்யணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை தெய்வீகமாக உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டதா?
1: ரைட், ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆராதனை கூட அதான் நான் சொன்ன நினைக்கிறேன். எதிர்பார்க்காம அன்ஃபார்ச்சுனேட்லியே ஆண்டவரை பார்த்துட்டாவே நாம் வந்து மறுபடியும் அவரை விடவே முடியாது. சிலரை வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறந்துட்டு போயிடலாம். ஆனால் இவரை அந்த பக்கம் அந்தருடைய அசைவுகளை அந்த பக்கம் நமக்கு திரும்பிச்சுனாவே போதும், அவருடைய அசைவுகள் நம்ம பக்கம், அவ்வளோதான், முடிஞ்சது நமக்கு அதை. ஸோ ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு நாள் என்னுடைய தகப்பன் சபையில் ஆல்மோஸ்ட் நான் 8th படிக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த நேரத்தில் தகப்பனாரில் ஒரு எல்டர்ஸ் அண்ணாக்கள் நடத்திட்டுருக்காங்க. நடத்திட்டுருக்கும்போது அப்போது எனக்குள்ளே தெரியாத ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால், இது நிகழ்ச்சியை ஐ திங்க் மாற்றங்கள்லாம்.
0: ஆமாம், மாற்றங்கள்.
1: ஸோ அன்றைக்கி என்ன நடந்துன்னு சொன்னால், எனக்கு ஆண்டவர் பேசினாரெல்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது, ஆர்வமாக இருந்துச்சு. நானே போயிட்டு அண்ணா கிட்ட கேட்டேன், ஆனால் நான் வந்து பிரசங்கம் பண்ணட்டோமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ எனக்கு பிரசங்கம் பண்ணவும் தெரியாது, ஆனால் அங்கே கேட்கும்போது அப்போ ஓகேன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், ஒன்லி ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நான் பேசினேன். என்ன பேசுனா ஒரே ஒரு வசனத்தை ரிப்பீட்டடாக சொன்னேன். எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உண்மை துதிப்பேன், என் உள்ளளவும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: அன்னைக்கு சொன்ன
1: வார்த்தை இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அன்னைக்கு பிடிச்சது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது கர்த்தர் கிருபையில். பிறகு கல்லூரியில் போகும்போது சில ஊழியத்தில் ஓட ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஸ்தாபனங்களோடு சேர்ந்து அங்கே ப்ரைவசல்ல கோஆர்டினேட் பண்ண லீடராக இருந்து அது நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார்.
0: பாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஸ்கூல் கல்லூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இப்படி ஒரு பையன் தனியாக ஜீசஸ் ப்ரேயர்ஸ் இப்படின்னு இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய கேலி கிண்டலும் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு இருந்ததா, இல்லை எல்லாருமே வந்து ஓகேடா இவன் வராமல் மரியாதையாக இருப்போம் அப்படின்னாங்களா?
1: ரெண்டுமே இருந்துச்சு. ஒரு பக்கம் காலேஜ் அப்படின்னு சொன்னாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு டைம்ஸ் தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி என்னுடைய நேரத்தை செலவிடலை. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன இந்த வயசில் சந்தோஷமாக இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கான்னு சொன்னாங்க.
0: சன்னியாசியாக போயிட்டாங்க.
1: நிறைய காரியங்கள் என்னென்னா, நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடச்சிது. நண்பர்கள் மத்தியிலே அவர்கள் தவறு பண்ணும் பொழுதே நாம் இருந்தால் அதை பண்ணாத அளவுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு.
0: இப்போ மற்றவங்க கிண்டல் பண்ணுறவங்களை நீங்கள் கேட்டு மனசு உடைஞ்சிருக்கீங்களா? அதை எப்படி மேற்கொண்டீங்க? அது ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கா ஞாபகம் வருதா?
1: அப்படி ஒரு சம்பவம் இருந்தும் அதை எனக்கு பெருசாக தெரியல. என்னன்னு சொன்னால், இன்றைக்கும் நான் பெருசாக ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அறியாமல் பேசுகிறத நாம் பெருசாக எடுத்துக்க முடியாது.
0: ஏன்னா இன்றைக்கி வாலிபர்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது அவங்க படிக்கிற ஸ்கூலில் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல அவங்க தனிப்படுத்தப்பட்டு இவன் வித்தியாசமானவன், கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. ஸோ அதனால தான் அவங்கள நான் கேட்டது. அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குமே, இல்லைன்னா அவங்க எப்படி அதை மேற்கொள்ளலாம்? அதை நீங்கள் சொன்னீங்க.
1: இல்லை, நான் வந்து என்டையர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து தனிமைப்படுத்திக்கணும், என்னை காமிச்சிக்கணும் அப்படியெல்லாம் விரும்பவும் இல்லை. அப்படி இருந்தால் இட் வில் நாட் ஒர்க் அவுட். கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை செய்யவே முடியாது. இயேசு பாவிகளோடு சேர்ந்து தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை பண்ணார். எல்லா பரிசுத்தவான் இருக்கிற இடத்துல மட்டும் ஆண்டவர் பிரவேசிக்கவே இல்லை. ஸோ நாம் வாழ்கிறது உலகத்தில் தான், எல்லாரோடு தான் நாம் இருக்கிறோம். ஸோ அவங்களோடு தான் நம்ம இணைந்து, அதனால் அவங்க பாவத்துக்கு போகும்போது பாவத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்கள மாற்ற நினைக்கிறதுக்கு இல்லை, அப்படி கிடையாது. பட் ஆனால் நாம் அவங்களோடு இணைந்து தான் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அப்படி அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணவே முடியாது. வேதம் அழகாக சொல்லி அவர் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார். ஸோ அதனால் அவங்க பாவம் பண்ணும்போது நாம் விலகி நிற்கிறோம். ஆனால் நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்குது, அவங்க இருந்தால் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு அந்த சம்பவங்கள், உணர்வுகள் அவங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. ஸோ நாளடைவில் அந்த மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுறது. ஏன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், ஜீவியங்களை அவங்க பார்க்கும்போது, சாட்சியை பார்க்கும்போது, நம்முடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது, சம்டைம்ஸ் சில நேரங்களில் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு வரும்போது தான் அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது.
0: ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம யாரையுமே வந்து உதறி தள்ளாமல்
1: முடியாது.
0: அதே சமயத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம
1: வந்து
0: இசைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நண்பர்களாக அந்த ஒரு பவுண்டரி, குடிக்கும் பொழுது நான் குடிக்க மாட்டேன், ஆனால் உனக்கு நண்பனா உனக்கு ஹலோ சொல்லுவேன், உன்னுடைய பிரச்சனையை நான் கேட்பேன். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பொழுது அவங்களும் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை திறக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். ஸோ இப்போ எப்படி இந்த ஒரு இந்த ஆராதனையின் அபிஷேகம் எப்படி வந்துச்சு? நீங்கள் வசனம் சொல்ல ஆரம்பிச்சிங்க, காலேஜில் வந்து மற்ற காலேஜில் இருக்கிற அந்த ஊழியங்களோடு இணைந்து செயல்பட்டீங்க. உங்களுடைய ஊழிய அழைப்பை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீங்க? எப்படி இந்த காரியம் ஏற்பட்டது?
1: ஆராதனை அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ஊழியம் என்னுடைய எங்கே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், என்னுடைய கல்லூரியில் தான். சில ஊழி ஸ்தாபனங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மினிஸ்ட்ரிஸ் அதோடு நான் இணைந்திருந்தேன். அதை சொல்லவும் நான் சந்தோஷப்படுறேன். ஸ்கிரிப்சர் யூனியன் அண்டு அதுக்கப்புறம் யுவிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு, யூனியன் ஆஃப் எவஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தோடு நான் அதை இணைந்து ப்ரேயர்ஸில் ஆரம்பித்து அப்படி ஊழிய ஆரம்பித்தேன்.
0: நிச்சயமாகவே ரொம்ப மகத்தான ஊழியங்களை செய்து வராங்க பிள்ளைகள் மத்தியில்.
1: கரெக்டாக அந்த என்னுடைய ஊழியம் அதில் ஆரம்பிக்கு ஃபஸ்ட் இயரில் ஆரம்பித்து தேர்ட் இயரில் என்னுடைய ஊழியத்தை நான் வந்து முதன்முறையாக நான் வந்து தனிமையாக இருந்து அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், ஒரு யூத் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறேன். அது மூலிமா ஊழியத்துக்கு நான் வெளியில் வர ஆரம்பிக்கிற ஒரு நேரம், என்னுடைய கல்லூரி முடியும் போது என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கல்லூரியை முடிக்கும் போது என்னோடய ஊழியத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதன் பிறகு தொடர்ச்சியாக ஊழியத்தை தான் செய்துட்டு வந்துட்ருக்கேன். ஆண்டவர் கிருபையில் இந்த இன்ன வரைக்கும் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் முழு நேரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ரெண்டாவது நீங்கள் கேட்ட ஆராதனை அபிஷேகம் எப்படி அப்படின்னு சொன்னால், அப்படி நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது ஆராதனை அபிஷேகம் என்கிற ஒரு காரியம் எனக்குள்ள ஒரு பெருசாக கிடையாது. பிகாஸ் என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதர் இயேசுவை குறித்து ஆராதிக்கும் பொழுது, இயேசுவை குறித்து பேசும்பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்த மனிதர் பெயர் சொல்லவும் நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கும் சந்தோஷப்படுறேன். இஸ் மை இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம், பாஸ்டர் ஜேக்கப் கோஷி. அவர் இந்த இயேசு அப்படிங்கிற ஒரு பாடலை பாடிக்கொண்டு இருக்கும்போது, இயேசுன்னு ஒரு வார்த்தையே சொல்லியே ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பாடிட்டுருக்காரு. இன்னும் இது இயேசுன்னு சொல்லிட்டு இப்படி பாடிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆராதனைலாம் ரொம்ப வேகமாக கையை தட்டினா அபிஷேகம் பண்ணால் குதிச்சா அபிஷேகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை முதன் முறையாக அபிஷேகிக்கப்பட்டு ஆராதனை அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஆராதனுடைய அனுபவம் எனக்குள்ளே இல்லை. ஈ நெவர் டீச், எனக்கு கற்றுக் கொடுக்கல, நான் கற்றுக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு பேசுகிற அனுபவத்தின் வாயிலாக ஆராதனை தேவனுடைய அபிஷேகத்தை அறிந்து கொண்டேன். அன்றைக்கி தான் முதன்மையாக ஆராதனை அப்படின்னு என்ன அப்படின்றத அறிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கர்த்தர். அது மூலிமா கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஓர்ஷிப் லீடராக நல்ல பவர்ஃபுல் ப்ரீச்சராக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஸோ முதன்முறையாக ஒரு ஓர்ஷிப் லீடராக நான் வெளியில் வர ஆரம்பிக்கும் போது ஒன் பை ஒன்னாக ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே நாட் ஓன்லி ஃபார் ஓர்ஷிப் லீடர், எல்லாம் பவர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ண, சில நேரங்களில் ப்ராஃபட்டிக்கலாக, அனாயின்டாக, டெலிவரண்ட்டாக, மிராக்கலாக ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன் பை ஒன்னாக என்னோடய கோலை ரீச் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார்.
0: எக்ஸலண்ட் பாஸ்டர், நீங்கள் சொன்னீங்க நீங்கள் காலேஜ்லேருந்து வெளியில் வந்து அப்படியே ஊழியத்தில் கண்டினியூ பண்ணி இன்றைக்கி 13 ஆண்டுகள்.
1: நிச்சயம்
0: நீங்கள் இந்த 13 ஆண்டுகள் ஊழியத்தில், அதுவும் முழு நேர ஆண்டவருடைய பணி, என்ன மாதிரியான சவால்கள் சந்திச்சிங்க? இன்றைக்காவது என்னடா இது, நம்ம தப்பான முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் இருந்திருக்கா? எப்படி இப்போ உங்களை போல் வந்து கேட்குற வாலிபர்கள் ஊழியத்துக்கு வரணும்னு ஒரு பெரிய உத்வேகம் இருக்கலாம். இப்போ எப்படி முதலாவது வந்து அவங்க ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த சவால்களை மேற்கொள்வது, என்ன மாதிரியான சவால்கள் வரும், நீங்கள் எப்படி சந்திச்சிங்க?
1: ரெண்டு மூணு கேள்வி கேட்டீங்க, அதில் நான் சொல்கிறேன். முதல்ல எப்படி ஊழியத்துக்கு நிறைய யூத்ஸ் வரணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. நிறைய ஒரு காரியத்தில் இன்ஸ்பிரேஷனில் உணர்ச்சி வசத்தில் டெம்ப்டேஷனில் பண்ணுறதும் இட் இஸ் நாட் எ மினிஸ்ட்ரி. வித்தவுட் காட்ஸ் காலிங், தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளாமல் ஒரு நாளும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஒருவேளை நம்முடைய டேலண்ட்டை பேஸ் பண்ணி மினிஸ்ட்ரியில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், தட் இஸ் டெம்ப்ரவரி. ஏன்னு சொன்னால் அவனுடைய சுய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அதனால் தான் வசனம் சொல்லுகிற பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும் என்று சொல்லு. ஸோ நாட் மை பவர், நம்முடைய பலத்தினால் ஒன்றும் கிடையாது, கர்த்தருடைய ஆவினால் மாத்திரம்தான். ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒருத்தர் அவர் பாடுறாரு, நல்லா ஆராதிக்கிறாரு, அவர் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்றதுக்காக, நமக்கு பாட வரும்ன்றதுக்காக, நம்ம ஆராதிக்க வரும்ன்றதுக்காக ஊழியத்தை செய்ய முடியாது. இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஏன்னு சொன்னால் எல்லாராலையும் பாட முடியும், எல்லாராலையும் ஆராதிக்க முடியும், எல்லாராலையும் போதிக்க முடியும். ஆனால் கர்த்தர் அழைத்த அழைப்புகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறார் ஃபஸ்ட். ஸோ நான் ஊழித்த என்னுடைய இளைய பிரயாயத்திலே, நீங்கள் கேட்ட மாதிரி என்னுடைய கல்லூரி ஆரம்பிக்கும்போது ஊழியத்தில் இணைந்தேன். கல்லூரி விட்டு வெளியில் வரும்போது ஊழியத்தை ஆரம்பித்தேன். அங்கே முடியுது, என்னோடய ஊழியம் தொடங்குது. ஸோ இப்படி தொடங்கும் போது நான் மைக்கு பிடிச்சி பாடும்போது நிறைய சபைகளில், நிறைய இடங்களில் நிறைய ஆட்கள் ஊழியக்காரர் சரி நிறைய பேர் இவெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அந்த பார்வையே உங்களுக்கு நல்லா தெரியும். சிலருடைய பார்வையே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே செத்துருவோம். ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்த பார்வைகள்லாம் உண்டு. ஆனா கர்த்தர் இதுல எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன், ஆகலன்னு சொல்ல முடியாது, மாம்சம்தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். ஆனா மாம்சமோ பலவீனம்தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் அதை மாத்துறாரு. அதை மாத்துனது என் அறையில மாத்திரம் அல்ல, கர்த்தர் உலகத்தில் சமுதாயத்தில் மேடைகளில் எங்கெல்லாம் அவமானப்பட்டோன்னு யாரெல்லாம் மேலே கீழே பார்த்தார்களோ யாரெல்லாம் இவனால் என்ன செய்ய முடியும்னு சொன்னாங்களோ அவங்கள கீழே உட்கார வச்சு ஆண்டவர் நம்மளை மேலே உட்கார வச்சு அழகு பார்த்தார். ஸோ அது என்னுடைய ஊழியத்தினுடைய உயர்வுகளை பார்க்குறேன். அவங்கள உட்கார வச்சது நான் சொல்லலை, யார் முன்னாடி கேவலப்பட்டனோ அவங்களுக்கு முன்னதாக கர்த்தர் அவர்களுக்கு சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை வச்சார்.
0: ஸோ நீங்கள் வந்து அந்த பொறுமை மிக அவசியம்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக நிச்சயமாக நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல், ஏன்னா அந்த இள வயதில் அந்த மாம்சத்தில் மாம்சம் பலன் இருக்கும் பொழுது ஒருத்தருடைய சொல்லுக்கு நம்ம உடனே பதில் கொடுக்கணும், இல்லை அவங்களுடைய செயலுக்கு இன்னொரு செயல் நம்ம செஞ்சு அதை மேற்கொள்ளணும், இப்படி தான் மனது வரும். ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய செயல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்றத நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரை விட அதிகமாக அவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்த்தும்.
1: ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுது பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஸோ நமக்கு அது ரொம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அது இருந்தால் தான் நாம் வந்து நிச்சயமாக ஒரு கோல் பண்ண முடியும்.
0: எல்லாம் சொல்லுங்க
1: கஷ்டம். ஏன் சொன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு முன்னாக ஒரு ரோல் மாடலை ஆண்டவர் தான் வைக்கிறேன். ஏன் சொன்னால் அவர் வாழும் பொழுது எத்தனையோ பேர் அப்படி தான் சொன்னாங்க, இவன் தச்சனுடைய பையன் தானே. இப்போ நான் சொன்னேன், நான் பாட ஆரம்பிக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணும்போது சின்ன பையன் தானே அப்படின்னு என்னுடைய 13 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க, ஏன்னா அவங்க முதிர்வுகள் ஊழியத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்கள், நிறைய மூத்த விசுவாசிகள் அப்படியாக இருக்கும்போது நான் ஒரு நியூ இன்ட்ரொடக்ஷன் நியூ ஃபேஸ் அப்படின்னும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்திலும் அப்படி தான் இருந்துச்சு. அவர் செய்யும் பொழுது அவர் செய்த அற்புதத்தை பார்த்து அவர் செய்த அதிசயங்களை பார்த்து நன்மையை பார்த்து சொன்னார்கள், இவன் தச்சனுடைய பிள்ளை தான். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அவர் பெரிய ஒரு மிராக்கிள் பண்ணுறாரு, ஆனால் இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க தச்சனுடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக தான் இருந்தார். 30 வருஷத்தில் ஆண்டவர் செய்யாத காரியத்தை 3.5 வருஷத்தில் ஆண்டவர் அழகாக செய்து முடித்தார். ஸோ அப்போ அவங்க சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் பெருசாக நினச்சி அதையெல்லாம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன், நம்மளை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. தேவன் சொன்னதை தேவனுடைய சித்தத்தை செய்யும் அளவுக்கு அவருக்கு பொறுமை இருந்துச்சு, அதை நிறைவேற்றி முடித்தார். ஸோ அந்த பொறுமை இருந்தனால தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிஞ்சது. சிலுவையில் அறையப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கி அவர் உலகமெங்கும் அவரை சொல்கிற அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த பொறுமை தான். அவர் அந்த ஊழியத்தை செய்ய முடிஞ்சது.
0: ஸோ நீங்கள் சொல்லும்பொழுது ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா மனிதர்களுடைய அந்த அப்ரூவல், அதை நம்ம தேடவே கூடாது. சோர்ந்து போகிறது மட்டும் இல்லை, மனிதர்கள் புகழும் பொழுதும் சிறகடித்து எழும்பக்கூடாது. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து மரித்தவர்களாக இருக்கும் பொழுது தான் இந்த நம்ம தாழ்த்தி பேசப்படுகிற வார்த்தையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சொல்லுங்கள் பாஸ்டர்.
1: ஏன்னு சொன்னா இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் மனுஷங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது நாம் நல்லா பண்ணால் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்ம நல்லா பண்ணலன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள்னு சொன்னால், நல்லா பண்ணாதபோது நாம் சரியாக இல்லாதபோது சரியாக இருக்குன்னு சொன்னான்னு சொன்னால், ஏன்னா நம்ம அடுத்த லெவலில் நாம் போகாது இருக்கிறதுக்கு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை. நல்லா பண்ணிட்டால் அது வந்து அடுத்த லெவல் இன்னும் மேலே போகாததுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. நாம் மனுஷனுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்றதுக்கு விருப்பப்படாமல் கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுன்னு சொன்னால் நாம் உலகத்தில் பாராட்டப்படக்கூடியவர்களாக நம்ம மாறணும். ஏன்னு சொன்னால் எப்பவுமே நான் எப்போ பேசினாலும் வசனத்தை கம்பேர் பண்ணி தான் பேசுவேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஏசாயில் அழகாக சொல்லியிருக்கிறது, உன் ராஜாக்கள் உன் காலை நக்குவார்கள், அவருடைய கைத்தாளிகள் உனக்கு சேவகம் பண்ணுவார்கள், நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்களோ பாக்கியவான்களாம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காத்திருப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த பொறுமை நமக்கு அவசியமாக இருக்குது. அந்த பாக்கியவான்கள் என்ற வார்த்தை முன்னாடி அந்த காத்து இருக்கிறவர்களோ பாக்கியவான்கள் அப்படின்னு.
0: அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டு இல்லை, ராஜாக்கள் உன் காலை நக்குவார்கள். இது சொல்லும் பொழுதே இன்னும் இப்படியெல்லாம் நம்ம பேசலாமான்னு ஒரு சிலர் சொல்லலாம், ஆனால் அது வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள். ஸோ ராஜாக்கள்ன்றது அதிகாரத்தில் இருக்கவங்க, அவங்க ஒரு கண் அசைச்சா வந்து ஒரு தலையை வெட்டிடுவாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்
1: அவர்கள் நமக்கு சேவகம் செய்வார்கள்.
0: அவருடைய நீங்கள் ரொம்ப பாலிஷாக சொல்கிறீங்க, ஆனால் பைபிளில் என்ன இருக்குன்னா உன் காலை நக்குவார்கள்.
1: நிச்சயமாக நிச்சயம்.
0: என்ன பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அந்த இடத்துல?
1: ஏன்னு சொன்னால் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது, வசனமும் சொல்லுது, இந்த உலகமும் பட்டினியாக இருக்கும் ஆனால் என் ஊழியக்காரன் ஒரு நாளும் பட்டினியாக இருப்பதில்லை. ஏன்னு சொன்னால் கனத்துக்குரியவனாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ உலகமோ பட்டினியாக இருக்குன்னா அப்போ உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் தான், ஆனால் ஊழியம் ஊழியன் என்றும் என்று

0: ஒரு தேவ மனுஷனை கொண்டுதான் அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. வெறும் ஆவியோ அசைஞ்சி பண்றதில்ல, ஒரு தேவ மனுஷனை கொண்டு, தேவனுடைய ஊழியக்காரனை கொண்டு தான் தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல சொல்ல முடியும். ஸோ த ஆனரபிள் பர்சன் காட்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்க தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள்.
1: ஆமென். நீங்க ஒரு தீர்க்க தரிசனமே இப்போ உரைச்சிங்க.
0: நிச்சயமா
1: என்னுடைய ஊழியக்காரன் பட்டினியா இருப்பதில்லை. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் பஞ்சங்கள் தலை விரித்து ஆடப்போகுது. அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்பொழுது விலைவாசி உயர்வு, பஞ்சம், இதுதான் வந்து ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமாக தேவனை சேவிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் பட்டினியாக இருக்க மாட்டாங்க. நான் எப்போவுமே ரொம்ப அதை சிந்திச்சு பார்ப்பேன். ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சொல்வது உண்டு. எலியா ஆண்டவர் சொல்லார், கேரி தாத்தங்கரையில் போய் உட்காரு, அங்கே அவன் பிரசங்கம் பண்ண மே புல்பிட் இல்லை, அவனுக்கு காணிக்க கொடுக்க ஆள் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப உண்மையாக அந்த காகங்கள் காலையும் மாலையும் அதுவும் இறைச்சி தான் வருது பாருங்க. ஆண்டவர் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் வெஜிடேரியன் கொடுப்போன்றது இல்லை, மிக சிறந்த இறைச்சியும் அப்பமும் அவனை தேடி அந்த காட்டில் வந்துக்கிட்டு இருக்கு.
0: சூப்பர். உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி எலியா அந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன கேரித்தாண்டையில் அங்கே எந்த ஹோட்டல் இருக்குது, எந்த வீடு இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏற்ற நேரத்தில் அவனுக்கு இறைச்சி ஆண்டவர் காகத்தை கொண்டு ஆண்டவர் நடத்துகிறார். ஸோ தட் இஸ் காட். அதுதான் நான் சொல்லுவேன், இஸ் சூப்பர் நேச்சர் ஆஃப் காட். அவர் இயற்கைகளுக்கு மேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய, எது இல்லைன்னு சொல்கிறோமோ அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார்.
1: அதனால் இந்த வேளையில் நிச்சயமாக நம்ம வந்து வாலிபர்களை என்கரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொன்னது போல் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்றது தான் அவங்க முதலாவது ஊர்ஜிதம் பண்ண வேண்டும். அந்த ஒரு அஷூரன்ஸ் ஊர்ஜிதம் கிடைச்சிருச்சுன்னா தைரியமாக வந்து கர்த்தரை நம்பி ஊழியத்துக்குள்ளே இறங்கலாம். கர்த்தர் ஒரு நாளும் உன்னை பட்டினியாய் விடமாட்டார். இதை நிச்சயமாக நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. இவ்வளோ வரும் ஊழியத்தை செய்கிற நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். ஸோ நிச்சயமாக வாலிபர்கள் ஊழியத்தை செய்வதை போல் ஒரு பெரிய கனம் இந்த பூமியில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு நமக்கு இருக்கணும். பாஸ்டர், நம்ம கர்த்தருடைய அழைப்பை குறித்து பேசணும், அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பேசுவோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை நம்ம வந்து மீன் அதை பேசுவோம். அன்பினியர்களை மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல் உங்களுக்கு.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடன் பேசுவோம். பாஸ்டர், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. நம்ம பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அழைப்பை எப்படி புரிந்து கொள்வது அல்லது அறிந்து கொள்வது, அதுதான் சரியான வார்த்தை. அதை குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடு கூட சேர்ந்து இந்த அழைப்பு, வாய்ப்பு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தையும் நீங்கள் சொல்லி அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக, நிச்சயமாக. நான் உங்களோடு பேசின பிரகாரமாக அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். ஏன் சொன்னால், நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகளினால் ஊழியத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஏச்சனா ஒருத்தருக்கு பாடக்கூடிய வரங்கள் கூட நான் சொல்லலாம், கிருபைகள் கூட சொல்லலாம். அவர் பாடும் பொழுது அதை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணலாம், அல்லது அந்த மேடைகளை பாடும் பொழுது சிலர் ஈர்க்கப்பட்டு சபைகளில் அழைக்கப்படலாம். அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அந்த இடத்துல பாடுறதுக்கு சில கூட்டத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில மேடைகள் அவர் கிடைக்கும்போது, சில வாய்ப்புகள் அமையும் போது, அவர் பிறகு என்ன பண்ணுறன்னா ஊழியம் அப்படி அது ஊழியமாய் மாறுகிறது. பிறகு அது சபை நடத்துகிறவராகவும் அவர் மாறுகிறார். ஸோ நவ் ஐ வாண்ட் டு டெல் யூ கிளியர்லி, வாய்ப்புகளாலே ஒருவன் ஊழியத்தை செய்ய முடியாது, அழைப்புகளினால் மாத்திரமே ஊழியத்தை செய்ய முடியும். வேதம் அழகாக சொல்லிக்கு, யாக்கோப்பில் சொல்லுகிறது, ஒன்றா அதிகாரத்தை அழகாக சொல்லுகிறது, உன் அழைப்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிஞ்சிக்கணும். அதுக்கு பிறகு ஓட்டத்தை நீ ஓட ஆரம்பி, நீ இங்கே போனோமா அங்கே போனோமா, இதை செய்யணுமா அதை செய்யணுமான்றது கர்த்தர் சொல்லுவார், நாம் எடுக்கிற டிசிஷன் கிடையவே கிடையாது.
0: அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வாய்ப்பு வர்றதுனால ஒருத்தன் அழைக்கப்பட்டவன் என்ற
1: சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது. ஒருவேளை பிரசங்கம் பண்ண கூட சொல்லலாம், யூத் மீட்டிங்கில் தம்பி பேசு நல்லா பேசுகிற, அல்லது ஜோம் பண்ணுங்க நல்லா பேசுகிறீங்க. ஆனால் இதெல்லாமே கர்த்தர் அழைத்தார் அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி இல்லைன்னு சொல்ல வரீங்க.
1: கட்டாயமாக அது ஒரு குரூப் ஆர்டினேட் பண்ண, அல்லது அந்த நடத்துறதுக்கு ஒரு சண்டே கிளாஸோ அல்லது யூத் மீட்டிங்கோ அவர் பேசுகிறாரு. அது நான் வாட் ஐம் டெல்லிங், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஊழியம் பண்ணக்கூடாது, அவங்க தகுதி இல்லைன்னு நான் சொல்ல வரலை. பட் ஆனால் ஊழியம் என்பது அப்படி கிடையாது,
0: டோட்டல் டிஃப்ரெண்ட். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்ல வர்றது இந்த பிரதானமாக ஐந்து ஊழிய அழைப்புகள்.
1: நிச்சயமா,
0: அப்போஸ்தலன்,
1: சுவிசேஷகன்,
0: தீர்க்கதரிசி, போதகன், மேய்ப்பன். இந்த ஃபைவ் காலிங்ஸ், அப்பாஸ்டல், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர் அண்ட் ஷெப்பர்ட், இந்த அஞ்சு காலிங்லேயுமே வந்து அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அஞ்சு, ஒருவன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது ஊழியம் செய்யணும்னு வரும்னா, இந்த அஞ்சு காலிங்கில் என்ன காலிங் எனக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்றதை ஆண்டவரை கேட்கணும்.
1: ரைட். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்டர் அவர் ஸ்பெஷாலிட்டியாக அப்படி
0: இருக்கும். ஆமாம், கண் டாக்டர்.
1: அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஊழியத்தையும் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கார். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும், ஏன்னா ஆண்டவர் ஊழியக்காரனை வச்சுருக்காரு. ரைட், ஓகே. என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் வச்சுருக்காரு?
0: எக்ஸலன்ட்.
1: ஆர் யூ எவாஞ்சலிஸ்ட்? ஆர் யூ பாஸ்டர்? ஆர் யூ ப்ராஃபட்? எதுக்காக நாம் ஆண்டவர் அழைச்சிருக்க, அதை நாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். வென் யூ ஐடென்டிஃபை இன் யூர் மினிஸ்ட்ரி, இட் வில் பி சக்ஸஸ்.
0: கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற காரியம் இன்னும் தெளிவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஊழியம் செய்கிறவன் கிடையாது, தன் அழைப்பை அறிந்து அதுக்கேற்றபடி ஊழியம் செய்கிறவன் தான் ஊழியக்காரன்.
1: நிச்சயம்,
0: பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சொல்லுங்கள் பாஸ்டர்.
1: ஏன் சொன்னால், ஒரு ஓட்டத்தில் ஓடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இலக்கை நாம் தெரிந்து கொள்ளாமல் ஓடுகிறதுனால நாம் ஒரு எண்டில் நாம் போயிட்டு நம்ம அந்த விக்டரியை நாம் பார்க்க முடியாது. நாம் இப்போ நான் இங்கே ஓடுற ரன்னிங்கில் இருக்குன்னு சொன்னால், அந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட்டை நமக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம ஓடினா ஓடிட்டு தான் இருப்போம். நம்முடைய அழைப்பு என்ன, நம்ம என்ன எதற்காக அழைச்சிருக்கிறாரு, வாட்ஸ் மை காலிங், என்ன என்னுடைய அழைப்பு என்ன, என்ன குறித்து வைத்திருக்கிறான், திட்டங்கள் என்ன. வசனம் அதான் சொல்லுகிறதுக்கு, யாக்கோப்பில், உன் தரிசனங்களை அறிந்து கொள், உன் அழைப்பை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். வாட்ஸ் யுவர் விஷன்? ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆண்டவர் அந்த காலிங் ஆண்டவர் கொடுத்துருக்க, எதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கேன், எங்கே ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆண்டவர் விரும்ப, இன்னும் போனோம்மா டெப்த்தாக போனோன்னு சொன்னால், அப்படியே பார்ட் பார்ட்டாக பார்ட் பார்ட்டாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் இந்த தேசத்தை விட்டு நீ என்ன பண்ண, வேறு ஒரு தேசம் நான் சொல்கிற தேசத்துக்கு போகணும்னு சொல்ல, எல்லாத்தையும் நிலம் காணியாச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறான். அங்கே போயிட்டு அங்கே போய் எதுவுமே பண்ணுறதுக்கு அவனுக்கு நிலம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுற அதையெல்லாம் அது ஆண்டவர் அவனுக்கு ஏற்படுத்தவில்லை, சொல்கிற இடத்துக்கு அவன் போகிறான் அவ்வளோதான். ஸோ கர்த்தர் நம்மளை எங்கே வைக்கிறாரோ, என்ன பண்ண சொல்கிறாரோ, என்ன திட்டங்களை வச்சுருக்கிறாரோ, வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அவர் மினிஸ்ட்ரி.
0: எப்படி பாஸ்டர், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி பொதுவாக வாலிபர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் என்னென்னா, திட்டம்னு சொல்லும் போது, திருமணம்னு வரும்போது காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் ஒரு பெண் பிள்ளையோ இல்லை ஒரு ஆண் மகனையோ காமிக்கிறாங்க. அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொருத்தரோட போகும்பொழுது நம்ம கேட்டால், ஒரு சிலர் வந்து துணிஞ்சு கர்த்தர் வந்து சித்தத்தை மாற்றிட்டாருன்னே சொல்கிறாங்க, இன்னொரு சிலர் வந்து இல்லை கர்த்தர் பேசினார் அந்த பிள்ளை கேட்கல. ஸோ இது இப்படி ஒரு குழப்பம், எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கர்த்தரை கேட்கணும்னு சொன்னீங்க, கேட்கும் பொழுது கேட்குறதோட வந்து கேட்டுகிட்டே இருக்கணுமா, கர்த்தர் வந்து நிச்சயமாக பேசுவார், எப்படி தெரிஞ்சுக்கிறது?
1: இல்லை
0: இது ஊழிய அழைப்பும் சரி வாழ்க்கை
1: வாழ்க்கை
0: எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும்.
1: உண்மையாகவே நிறைய வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய இடங்களில் யூத்தில் பேசும்போது நான் பேசுகிற காரியம் தான் இது. நானாக முன் வந்து நிறைய நேரங்களில் பேசுகிற காரியம், நிறைய பேர் அவங்க தப்பித்து கொள்றதுக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறது என்னென்னா, இட்ஸ் காட்ஸ் வில், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சேன்னா அவன் சித்தம் என்னவோ அது நடக்கும். வாட்ஸ் காட்ஸ் வில், என்ன அவருடைய சித்தம், அதை நம்ம தெரிஞ்சிக்காம பிளைண்டா நான் இது கர்த்தருடைய சித்தமா இருந்தா அது நடக்கும், அப்படி கிடையவே
0: கிடையாது. சொல்லக்கூடாது.
1: அப்போ அதனால்தான் வசனம் சொல்லுது, வசனத்தை நான் கோட் பண்ணி காமிக்க விரும்புறேன். ஏசாயில சொல்லுது, உன்னுடைய விருப்பம் என்னோட விருப்பம் இல்லை, ஆனாலும் உன்னுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ஆனாலும் உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். ஸோ அப்போது எது காட்ஸ் வில், எது கர்த்தருடைய சித்தம் அப்படின்றத நாம் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் எடுத்துக்கின்னு சொன்னால், ஒரு அதாவது நான் அந்த மேரேஜ் இன்னும் ஓப்பனாக அப்படி சொன்னால், இந்த மேரேஜ் இட் இஸ் செகண்ட் பார்ன் இன் லைஃப், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் பிறப்பு ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னால், அந்த பிறப்புடைய வாழ்க்கை, அந்த குடும்பம், தாய் தகப்பன் சகோதரன் சகோதரிகள், அந்த திருமணத்துக்கு முன்பு இருக்கிற அந்த உறவுகள் நண்பர்கள், இது எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா தட் இஸ் எ பிளட் ரிலேஷன்ஸ், எல்லாமே அவருடைய இரத்த பரிமாணங்கள், அவளோடு சேர்ந்த உறவுகள் தான் இருக்குது, புரிந்து கொள்வார்கள், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் திருமணம் என்பது பிளைண்டாக என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வேறொருத்தரை வேறொருத்தியை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே நேரிடுகிறது. அப்போ அவர்கள் அவர்களை புரிந்து கொள்வதற்கு கிடையாது. ஆனால் ஒரு வசனத்தை நான் பார்க்கும்போது, தூதர்கள் வந்து வேவு பார்த்தார்களாம் திருமணத்துக்கு, அவனுடைய திருமணத்துக்கு தூதர்களை போயிட்டு பார்ப்பான். இன்றைக்கி புரோக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அன்றைக்கி தூதர்களே போனார்களாம். அப்போது என்ன சொல்லுவேன்னா, எது கர்த்தருடைய சித்தம், இந்த பெண் எனக்கு இது பிரயோஜனமா அப்படி நான் சொன்னால், இன்னும் ஓப்பனாக டெப்தாக போகிறதுக்கு சொல்கிற விரும்புகிறேன் என்னென்ன, நாம் ஒரு பெண்ணை வாங்கணும்னு சொன்னால் நமக்கு தெரியும், படித்தவங்க சொல்லுவாங்க, இல்லை எதுவும் தெரியாதுங்க ஏதாவது ஒரு பெண்ணை கொடுங்க அப்படின்னு போய் கடையில் கேட்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 2 நாள் பெண்ணை தான் வேணும், ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, எனக்கு இந்த பெண்ணை தான் எனக்கு வேணும். ஏன்னு சொன்னால் அந்த பெண்ணு நல்லா எழுதும், அதோடய கூர்மையாக இருக்கும், ரொம்ப அழகாக எழுதும், முத்து முத்தாக இருக்கும், சிலருக்கு ஏற்ற மாதிரி சில பெண்கள் வடிவமைக்கப்படும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உனக்கு வரவேண்டிய ஒரு நபரை குறித்து நீ கர்த்தர் இடத்துல கேட்கணும், எனக்கு இப்படி தான் இருக்கணும் அவங்க. இன்னும் ஆழமைச்சோன்னா, அவங்க அவங்களுடைய உடல் பாவனைகள், அவனுடைய அறிவுபூர்வமான காரியங்கள், அவங்களுடைய எஜுகேஷனோ இல்லை மற்ற காரியங்களோ எனக்கு இப்படி தான் வேணும். ஏன்னு சொன்னால் இது இல்லாமையே பிளைண்டாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கும்போது நாளைக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் தான் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, கர்த்தர் சித்தம்படி தான் நான் செய்தோம், அந்த வாழ்க்கை சரியாக அமையலை அப்படின்னு நம்ம கர்த்தர் மேலே பழி போட முடியாது. ஏன்னு சொன்னால் நாம் அறிந்து கொள்ளாமல், அதுக்கு தான் நமக்கு 6th sense ஆண்டவர் ஆண்டவர் கொடுத்துருக்க, நன்மை தீமை அறியத்தக்க அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காராம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய ஒரு நபரை குறித்து நாம் வந்து கிளியர், ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு நல்ல ஒரு பெண், ஒரு மகன் வேண்டும், அப்படிப்பட்டவன் என்னுடைய லைஃப்பில் இருக்கணும். வெறுமனே சர்ச்சுக்கு போகிறவனா இருக்கக்கூடாது, ஆண்டவரோடு உறவாடுறவனா இருக்கணும். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்கணும். ஒருவேளை அவங்க இவ்வளோ அழகு இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் சொன்னால் அதை வந்து ராங்காக டிசிஷன் எது இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு அது வந்து மாறுதலாய் முடியும் பொழுது அது அது பிரச்சனையாக மாறுது. ஸோ நீங்கள் கேட்கும்போதே ப்ராப்பராக எனக்கு இந்த பெண்ணை தான் வேணும்னு சொல்லும் பொழுது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் என் குடும்பத்துக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு, எனக்கு இப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தட் இஸ் குட். அப்போ அந்த வாழ்க்கை நல்லா அமையும். ஏன்னு சொன்னால் இவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அங்கே அந்த இடத்துல கரெக்டாக அங்கே ஃபில் ஆகிறது. ஸோ ஒருத்தரை எதிர்பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னு சொல்ல, பட் உனக்கு என்ன, உனக்கு இவங்க இப்படி இருந்தால் தான், இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் தான் நம்முடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அதை நாம் ஆண்டவிடத்தில் நாம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது கர்த்தருக்கு அது சித்தமாக இருக்கும்போது அது கர்த்தர் அவருக்கு சித்தமானதெல்லாம் அவர் கையினாலே வாய்க்கும் என்று வசனம் சொல்கிற மாதிரி அது நிச்சயமாக அது நடக்கும். அது இல்லாமே கர்த்தர் ஏதாவது ஒன்று காட்டுவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஜெபம் அப்படி நாம் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம்? தேசத்துக்காகவா, இல்லை சபைக்காகவா, இல்லை நமக்காகவா, இல்லை வேலைக்காக, வட்டம் நம்ம எதுக்காக நாம் ஜெபம் பண்ண வரோம்? ஸோ எல்லாத்துக்கும் பர்டிகுலராக நம்ம ஒவ்வொன்றும் பார்ப்பட்டா இன்ச் பை இன்ச் பையன் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நாம் பர்டிகுலராக பிளைண்டாக நாம் ப்ரேயர் பண்ணாமல் எதுக்காக எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி வேணும் அப்படின்றதில் ஜெபம் பண்ணுறதுல அர்த்தமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: பியூட்டிஃபுல் பாஸ்டர், இப்போ ஊழிய அழைப்பை எப்படி அறிந்து கொள்வது?
1: ஊழியம் அழைப்பை அறிந்து கொள்வது என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் அந்த தேவனோட அழைப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் அதான் சொன்னேன், இன்ஸ்பிரேஷனால் ஊழியத்தை செய்ய முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ச்சி வசத்தில் பேசுனதுனால, அது மற்றவர்கள் மூலிமா பேசப்பட்டதுனால நாம் ஊழியத்தையும் செய்ய முடியாது. கிளியராக ஆண்டவுடைய ஊழியத்தை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்கள் மூலியமாக சில கிரியைகளை ஆண்டவர் நடப்பிப்பார். அந்த நடப்பிப்பலை பார்க்கும் பொழுது அப்போ நிறைய பேர் பேசுவாங்க, கேள்விப்படுவாங்க, அதை உங்களிடத்துல கன்க்ளூஷனோடு வருவாங்க. அப்போது நீங்கள் அப்போ தான் அதோட டெஃபினேஷனை, அதோடைய காரியத்தை விளக்குறைய தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்க முடியும். அப்போ அங்கே கேட்கும்போது தான், எஸ் ஐ கால் அப் ஆன் யூ, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை இதுக்காக அழைச்சிருக்கிறேன். சிலர் மூலிமா பேசப்படுகிறது, சிலர் மூலிமா கேட்கப்படுகிறது. அந்த கேட்கப்படுகிறதும் பேசப்படுகிறதையும் நாம் அறிந்து தேவ சமூகத்தில் உணர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கும் பொழுது, நாம் அமர்ந்து செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் ஆண்டு பேசுவார். இதுதான் தேவனுடைய அழைப்பு. நான் சொல்கிற காரியம் நான் அறிந்து கொண்டது, ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது இப்படி பண்ணீங்க நல்லா இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பண்ணீங்க ஊழியம் பண்ணுறீங்களா, அங்கே ஒரு க்வெஸ்சன் வரும், அப்போ நாம் ஊழியமே பண்ணியிருக்க மாட்டோம். அப்போது நாம் நமக்குள்ளே அங்கே பேசப்படும் பொழுது அங்கே தேவனிடத்தில் கேட்கப்படுகிறோம். ஒரு எங்கே ஒரு இடத்துல நம்ம குறித்து பேசப்படும்போது நாம் தேவ சமூகத்தில் கேட்கப்படுகிறோம். கேட்கப்படும் பொழுது நமக்கு அங்கே சொல்லப்படுகிறது. அதனால் தான் வசதி சொல்லி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானோ. ஸோ நாம் கேட்கும்போது கர்த்தர் அதை நமக்கு கெடுக்கிறார் மேன். ஸோ எப்படி நாம் மற்றவர்கள் நம்மை குறித்து பேசப்படுகிறோமோ, அப்படி பேசப்படுகிற வார்த்தை தேவ சமூகத்தில் நாம் கேட்கப்படும் பொழுது நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவ சமூகத்தில்.
0: பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மிக மிக முக்கியமானது ஜெபம். நம்ம ஜெபிக்கணும், தேவனோடு பேசணும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியத்தை இதோடு கூட இணைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு திருமணம்னு வரும்பொழுது, அப்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாம் திருமணமாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஆவியானவர் என்னை ஏவி நான் ஜெபிக்க துவங்கினேன். அப்போது ஆண்டவர் வந்து முதலாவது எனக்கு காண்பித்த காரியம், முதலாவது நீ ஒரு கமிட்மெண்ட்குள்ளவா, உன் குடும்பத்தில் முதல் இடம் எனக்குன்றதை நீ அறிக்கை பண்ணு, அதை கமிட் பண்ணினார். நான் பயந்தேன், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்தா கணவன் மனைவி கிடையில சண்டை வருமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை முதல் இடம் எனக்கு. அப்போ அதை தொடர்ந்து அப்படியே
1: சொல்லுது.
0: ஆமாம், அதை தொடர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே முதல் இடம் உங்களுக்கு தான், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் இருதயத்தில். நீங்கள் கொடுக்குற பெண் இரண்டாவது, அதே போல் நீங்கள் கொடுக்க போகிற பெண்ணுடைய வாழ்க்கையிலையும் முதல் இடம் உங்களுக்கு. இரண்டாவது இடம் எனக்கு. ஒரு நாள் அந்த முதல் இடத்துக்கு நான் போட்டி போட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன். அதே போல் இந்த பெண்ணும் வந்து முதல் இடத்துக்கு போட்டி போடக்கூடாது, இந்த ஜபத்தை நான் பண்ணேன். அதன் பிறகு தான் தேவன் வந்து என்னையும் என் மனைவியும் இணைத்தார். இன்றைக்கு ஊழியத்தில் வந்து நாங்கள் இரண்டு பேருமே ஓடுவதற்கு, இசைந்து செயல்படுவதற்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் அந்த காட்ஸ் சாய்ஸ் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நான் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, ஒரு பறக்கிற ஏரோப்ளைனை கீழே நிறுத்தி கட்டி போடுற மாதிரியும், இல்லை கீழே இருக்க ஏரோப்ளைனை பறக்க விடுற மாதிரியும் தான் மேரேஜ், திருமண வாழ்க்கை. சரியான சாய்ஸ் வரும் பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த ஏரோப்ளைனை தூக்கி வானத்தில் பறக்க விடுற மாதிரி, தப்பான சாய்ஸ் மாட்டுச்சுன்னா
1: லைஃப் இஸ் ஸ்பாயில்.
0: ஆமாம், அழகாக பறந்துட்டு இருக்க ஏரோப்ளைனை கீழே இறக்கி உள்ளே போட்டு பூட்டுற மாதிரி தான். அதனால் வாலிபர்கள் நிச்சயமாக இன்னைக்கு நம்மை கேட்கிறவர்கள் கர்த்தரை கேட்டு ஜெபித்து தேவனோடு நடக்கிற தேவ மனிதர்களுடைய ஆலோசனையும் இந்த இடத்துல எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
1: ஒரே ஒரு காரியத்தை இதோட கன்க்ளூஷன் முடிக்க நான் விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
1: இந்த சப்ஜெக்ட்டு என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய பேர், இப்போ நான் சொன்னது கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், ஆனால் அதில் இன்னொரு காரியத்தை பிளைண்டாக அப்படி முடிக்காமல் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அவங்க படிச்சிருக்கணும், என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு இந்த கிஃப்டடாக இந்த நாலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க இன்னும் போனோம்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ இது பண்ணுவாங்க, நாங்கள் பொருள் அதெல்லாம் பண்ணுவாங்க. சிலர் வந்து எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நல்ல குடும்பம், என்னுடைய தாய் தகப்பனுக்கு, அவங்களுக்கு, எனக்கு ஏற்ற மாதிரி, என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னுவாங்க. இன்னும் ஸ்பிரிச்சுவலாக சொல்லப்போனால், அவங்க சபைக்கு போகிறவங்களா இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவோம். அவங்க ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியாக இருந்தாங்க. நான் ஓப்பனாக சொல்ல வரம்புறேன், ஒருவன் சபைக்கு போகிறதுனாலும் கிறிஸ்துவனாக இருக்கிறதுனாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. வேத வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது, தேவன் ஒருவரை தவிர யாரும் நல்லவர் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு, இதை எதிர்பார்க்கிறவர்கள், இந்த படிப்பு, நான் இதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், அவங்களும் இதே சமுதாயம்னா நல்லாயிருக்கும், அதுக்கு பிறகு என்னுடைய சொசைட்டி இப்படி இருக்குது, என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது, இப்படி பார்க்கிற வரன் பார்க்கிற நபர்கள், மனிதர்கள், நான் கேட்குறேன், இவர்கள் இதை எதிர்பார்க்கும்போது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை அதை செய்யாமல் போகிறதுனால தான் பிரச்சனையை உண்டாகிறது. இது எல்லாத்துக்கும் மேலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களா, கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்காங்களா. கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், கிறிஸ்டியன் அப்படின்றதுனால கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் ஒரு மனுஷனை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி நிறைய பேருடைய மேரேஜ் லைஃப்பில் அவங்க எதிர்பார்க்காமல் விடுறது என்னென்னா, அவங்க கிறிஸ்துவங்களோட அப்படியே முடிச்சிடறாங்க, நான் கிறிஸ்டியன், அவங்க கிறிஸ்டியன், நான் இதை படிச்சுக்க அதை படிச்சு அப்படின்னு. பட் நான் என்ன சொல்கிறேன், ஆலயத்துக்கு போகிறதுனால கிடையாது, அவங்களுக்குள்ள கிறிஸ்து இடைப்படுறாரா, ஸ்பிரிச்சுவல் இல்லாத ஒரு மகனையும் ஒரு மகளையும் திருமணம் செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை நலமாய் இருக்கிறது கிடையாது. ஏன் சொன்னால் கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்க பார்க்குறதே கிடையாது. நாமினலாக ஒரு அட்டண்டன்ஸ் போடுற கிறிஸ்டியனாக ஓப்பனாக சொன்னால், கிறிஸ்டியன் அப்படின்ற பேஸ்லேயே பேசினாடோ அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, அவ்வளோ அது போதுமா, கிடையாது. ஆனால் ஏன் சொன்னால், இன்னும் ஆழமாக சொன்னால், ஏன் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், இருக்கணும்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னால், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன பண்ணுன்னு சொன்னால், மனைவியை சீன்னு சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்கும், பாவம் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், கிறிஸ்துவ பயம், கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகள் சீன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அப்போது இந்த நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்குன்னு சொன்னால், கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு பெண்ணையோ மகனையோ திருமணம் செய்கிறதுல நல்லது. மற்ற உலக பிரகாரமான காரியத்தை கேட்குறது தவறுன்னு சொல்ல, அது எல்லாத்தையும் பார்க்கலும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுக்கு ரொம்ப
0: முக்கியத்துவப்படுத்தணும். ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு பிரசங்கியார் இப்படி கூட சொன்னார், உனக்கு பெண் எப்படி வேணும் அதை எழுதி கண்ணாடியில் வச்சு தினம் அதுக்காக நன்றி செலுத்துங்க.
1: சூப்பர்.
0: 38, 28, 32 அந்த மாதிரி சைஸ் எல்லாம் போட சொன்னார். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு திருமணம் முடிந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்றா பெண்களுடைய சைஸ் மாறிடும், ஆண்கள் சைஸும் மாறிடும். ஸோ இந்த மாறுகிற காரியங்களை மட்டும் வைக்காமல் நீங்கள் சொன்னது போல் இந்த ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதை நம்ம முக்கியத்துவப்படுத்தும் பொழுது மற்ற காரியங்கள், நம்ம இருதய விருப்பங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை கூட்டி கொடுப்பார். ஆண்டவர் ரொம்ப நிச்சயமாக அதை செய்வார். அழைப்பை குறித்தும் ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர். ஸோ நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை. அதனால் நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்து விட்டது. ரொம்ப அத்தியாவசியமான காரியங்களை இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மூலமாக ஜனங்களுக்கு எடுத்து கூறியிருக்காரு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு காரியத்தில் முடிவு எடுப்பது, தேவனுடைய சத்தத்தை கேட்பது, அழைப்பை எப்படி அறிந்து கொள்வது, அழைப்பு என்றால் என்ன, வாய்ப்பு என்றால் என்ன, ஊழியத்தில் எப்போ ஸ்டெப் இன் பண்ணோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நிச்சயமாக இதை குறித்து கேள்விகளோடு இருக்கிற அநேகருக்கு பதில்களை இன்னைக்கு கர்த்தருங்க மூலமாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ மிகுந்த நன்றி. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்குற நேயர்களுக்கு நீங்கள் ஒரு ஜபத்தை ஏறெடுத்தால் சந்தோஷமாக இருக்கும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக. இவ்வளோ நேரமாக எங்களோட உரையாடலை நீங்கள் கேட்டு கொண்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பேசுகிறதுனாலையும் நாங்களோ அல்லது நான் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கிறதுனால இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த அனுபவத்திலிருந்து நான் உங்களோடு நான் ஷேர் பண்ணேன். எல்லாருமே பேசுகிறதுனாலே, மேடையில் பேசுகிறதுனாலும் அல்லது மற்ற இடங்களில் பேசுகிறதுனாலும் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஹீ இஸ் எ பர்ஃபெக்ட் ஆஃப் காட். பிகாஸ் அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் நம்ம பர்ஃபெக்ட் ஆனவர் நம்மளை மாற்ற முடியுது, நாம் மாற முடியுது. ஸோ அதனால் தேவ பிள்ளைகளே, தயவு செய்து சொன்ன காரியங்களை போல் உங்களோட வாழ்க்கை, அழைப்புகள், வாய்ப்புகள், கிறிஸ்துவ ஜீவியங்கள், இது எல்லாமே கிறிஸ்துவை நோக்கி மட்டும்தான் மாறணும். டோன்ட் ஃபாலோ டு எனிபடி. மனிதர்களை சார்ந்தோ இல்லை மனிதர்களை ஃபாலோ பண்ணி இருக்க வேணாம். இன்னும் ஓப்பனாக சொன்னால், ஊழியக்காரை கூட ஃபாலோ பண்ணாதீங்க, கர்த்தரை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள். தட் இஸ் குட். பிகாஸ் ஆண்டவர் அதான் சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், தூக்கி போட்டு நீ மனுஷ பிடிக்கணும் மாறுன்னு சொன்னார். நீ என்னை பின்பற்றி வாழ்னு அழகாக சொன்னார். ஸோ அதனால் ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றுங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் உங்களை கைட் பண்ணுவார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை நடத்துவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஸோ டோன்ட் ஃபாலோ டு மேன், ஃபாலோ டு ஜீசஸ். கடவுளை நீங்கள் சார்ந்து அவரை பின்பற்றும்போது உங்களோட வாழ்க்கை நலமாக இருக்கும். இந்த நேரம் உங்களை யாவருக்கும் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஒன் மோர் டைம் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு அருமையான பிரதருக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான பிரதருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, கேள்விப்பட்டேன். நான் இந்த சேனலுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவங்களை குறித்து கேள்விப்பட்டேன். ஸோ நிச்சயமாக இந்த இன்பம் எஃப்எம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு இன்பத்தை ஆண்டவர் மூலமாக உங்களுக்கு செய்வார். ஸோ நான் என்னன்னு சொல்லணும்னா, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை, ஊழியங்களை செய்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை, உலகம் எங்கும் இருக்கிற இடத்துலேருந்து உலகம் எங்கும் பேசுகிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை போகிறதுக்கு இந்த சேனல் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அருமையான பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். கர்த்தர் அவருடைய ஊழியத்தையும் அருமையான பிரதரையும் சிஸ்டரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னுமா அவர் என்ன வாட் ஆஃப் த பிளான், கர்த்தர் அதை மல்டிபை பண்ணி அதை ப்ளஸ் பண்ணணும் முடியுங்க நான் சொல்கிறேன். நீங்களும் தொடர்ந்து அருமையான இந்த சேனலுக்காக, அருமையான ஃபவுண்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஏன் சொன்னால் யோபு சொல்கிறான், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டியில் பண்ணான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நமக்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கலாம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்பொழுது, ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் இந்த மாற்றம் நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, தேங்க்யூ ஃபாதர், வி க்ளோரி, வி தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே பேசின பிரகாரமாக இந்த நேரங்களில் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணி கர்த்தர் இந்த நேரத்தை ஆண்டவரே வைத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே அருமையாய் ஆண்டவரே இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தின தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை அழைத்த அன்பு சகோதரன், அருமையான ஃபவுண்டர் ஆஃப் ஆண்டவரே இன்பம் எஃப்எம், ஜான் மோகன பிரகாஷ் அவருக்காக, அவருடைய மனைவிக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் செழிப்பும் செல்வ ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நியூ வியூவர்ஸ் இருப்பார்கள்னு சொன்னால் கூட ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே கர்த்தர் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளட்டும். சில ஆண்டவரே கன்ஃபியூஸ்டோடு இருந்த அநேக சகோதரர்களுக்கு கர்த்த நிச்சயமாகவே சகோதரிக்கு ஆண்டவரே இது நிறைய ஆண்டவருக்கு விளக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக அமையட்டும். இந்த நேரத்தில் பலவீனத்தின் மத்தியில், சோர்வுகள் மத்தியில், ஆண்டவரே வியாதியின் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில், என் வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிற நிலைமையில இருந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த தேவ பிள்ளையாக இருக்கட்டும் ஆண்டவரே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மாற்றங்கள் என்பதனால மாத்திரமல்ல, மாற்றங்களை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களை செய்கிற வியாபாரங்களில், வேலை ஸ்தலங்களில், ஆண்டவர் எதிர்பார்ப்புகளில், உயர்வுகளில், கர்த்த தேவன் அதிகாரங்களில் கர்த்தர் இவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இவளை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரம் இவளுக்கு இன்பமாய் மாறும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனி ஒரு நாட்களில் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறந்து தேவன் ஆண்டவரை கர்த்த தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய காரியங்களை செய்யும் பலத்த சேட்டைகளுக்குள்ளாக இவளை மறைத்து கொள்ளும் கர்த்தர் தாமே உள்ளோடு கூட பொறுப்படுத்தி வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
0: ஆமென், ஆமென். பாச நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த கான்சர்ட் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஏப்ரல் 29-30 எழுப்புதல் பெருவிழா அப்படின்னு திருவள்ளூரில் செய்யவிருக்கிறீர்கள். அதை குறித்த ஒரு சில வார்த்தைகள் பாஸ்டர்.
1: எவ்ரி இயர் நாங்கள் வந்து இந்த ஏப்ரலில் ஒரு பெரிய ஒரு கான்சர்ட் பண்ணுவது வழக்கம். ஸோ இந்த கான்சர்ட்டில் எழுப்புதல் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புதல் என் தேசத்தில், என் மாவட்டத்தில், நான் இருக்கிற பகுதியில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது. இதில் நான் பாஸ்டர் எடின்புரோ அதில் இணைந்து தேவனுடைய ஊழியத்தை அந்த நாட்களில் செய்ய விரும்புகிறோம். அந்த நாட்களில் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். நாட் அவசியம் ஒரு தனி மனிதனுடைய மேன்மைக்காக இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை. ஸோ கர்த்தர் இந்த அந்த நாட்களில் கர்த்தர் தாசர்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வரணும், பட்டணத்தில் கொண்டு வர்றதுக்காக நடத்தப்படுகிற அந்த கூட்டம், இந்த எழுப்புதல் கூட்டம் ஏப்ரல் 29-30. தயவுசெய்து இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இஃப் எனிபடி நியரஸ்ட் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். திருவள்ளூரில் நடக்கிறது மையமாய், நியர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளி நாட்டுகளை, மாநிலத்தில், தேசங்களில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பர்பஸ் எழுப்புதலுக்காக. ஸோ இதனுடைய இயற்கை சூழ்நிலைகள், அங்கே பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸுகள், தேவ மனிதர்கள், அந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுகிறவர்கள், இந்த கூட்டத்தினுடைய பொருளாதார தேவைகள், இவை எல்லாத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் மாத்திரமாய் சக்ஸஸ்ஃபுல்லை கொண்டு வரும். ஒரு மனுஷன் கொடுக்குற பணத்தினால் அல்ல, ஜெபிக்கிறதுனால மாத்திரம்தான் மாற்றங்கள் உண்டாகும். ஸோ இதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தி மூலியமாக கர்த்தர் இந்த பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும். இதுக்காக இந்த கான்சர்ட்டுக்காக பயன்படுத்த போகிற எல்லா பணத்தின் தேவைகளும் கர்த்தர் எங்கே ஆட்களை வைத்திருக்கிறோ அந்த ஆட்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வச்சு ஆண்டவர் செய்யணும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்த தேவன் ஒரு எழுப்புதலை கர்த்த தேவன் அந்த நாட்களில் மிகவும் கொண்டு வந்து கர்த்தர் அநேகரை ரட்சிக்கப்படும்படிக்காக, கர்த்த சபையில் சேர்க்கும்படிக்கான காரியத்தை அந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். இதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
0: கண்டிப்பாக பாஸ்டர். பிரியமானவர்களே, ஏப்ரல் 29-30 ஏப்ரல் 29-30 சாட்டர்டே அண்ட் சண்டே மாலை 5:30 அளவில் டிஇஎல்சி கிரவுண்ட், பெரியகுப்பம் திருவள்ளூர். தயவுசெய்து சென்னை, திருவள்ளூர், தென்னிந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டு வல்லமையான தேவ ஊழியர்கள், பாஸ்டர் ஜெர்சன் எடின்பரோ மற்றும் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷுவா. இதை நடத்துகிறது பாஸ்டர் சுரேஷ் ஜாஷுவா, த ஜாஷ்வா ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ். தயவுசெய்து உங்கள் ஜப குறிப்புகளில் இதை குறித்து நீங்கள் ஜபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு விசை நாம் கண்களை மூடி இணைந்து ஜபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தாசன் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வாவுக்காய் நன்றி. அவருடைய இருதயத்தில் நீர் கொடுத்திருக்கிற இந்த பாரத்திற்காய் நன்றி. உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் தேசத்தை ஆசீர்வதிக்கவும் எழுப்புதலை கொண்டு வரவும் நீர் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக பாரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாக்கு பண்ணினீர் அப்பா, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, இந்த ஏப்ரல் 29-30 தேதிகளிலே இந்த TLC கிரவுண்டில் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும் பொழுது அந்த இடத்துல இறங்கி வந்து ஆண்டவரே, அந்த திருவள்ளூரை மட்டுமல்ல தென்னிந்தியா முழுவதையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஒலிகள் எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. திரள் திரளான ஜனங்களை கொண்டு வந்து அந்த நாளிலே பெரிய விடுதலையையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். தேசத்தின் மேல் ஒரு சேமம் கட்டவிழ்க்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமா இந்த கூட்டத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து மீதி எடுக்கும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை பெருக செய்து மீதி எடுக்க செய்த தேவன், மீதி எடுக்க செய்த தேவன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது போற்றின தேவன் நீர் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இதையே செய்வீராக. ஆண்டவரே, இந்த ரிவைவல் ஃபெஸ்ட் 2017 எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மீதி எடுப்பப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் மீதி எடுப்பார்களாக, மீதி எடுப்பார்களாக. எல்லா தேவைகளையும் சந்தியும் யார் யாருடைய இருதயத்தில் நீர் பேசிக்கொண்டிருக்கிறீரோ அவர்கள் மனமு வந்து கொடுக்கும்படியாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதகரை உடைய கரங்களிலே வைக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும். விசேஷமாக அந்த நாளிலே ஆண்டவரே, இயற்கை சூழ்நிலைகளை உடைய கரங்களிலே வைக்கிறோம். வெதர் எல்லாம் சாதகமாக இருக்கட்டும். ஆண்டவரே, பல டீம்கள் இணைந்து இதை செய்ய வேண்டும். சவுண்டு, லைட்டு, ஸ்டேஜ், சேர், ஆண்டவரே கிரவுண்டை ஒருங்கிணைக்கிறவர்கள் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரம் அமருவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார் மேலும் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் நேர்த்தியாய் ஒருங்கிணைக்கப்படுவதாக, நேர்த்தியாய் நடைபெறுவதாக. கர்த்தருடைய நாமம் அந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஜனங்கள் ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒருவர் ஆகிலும் வெறுமையாய் செல்லக்கூடாது. அதிசயம் செய்யும், அற்புதம் செய்யும். உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிற உம்முடைய ஊழியர்களை கனப்படுத்தும், கனப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆண்டவரே கான்சர்ட்ஸை உம்முடைய தாசனை கொண்டு தேசம் எங்கும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலும் நடத்த வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இன்றைக்கும் அதிகாலையில் எழும்பி நீங்கள் அதிக தூரம் பிரயாணப்பட்டு வந்து நேயர்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள்.
1: நான் நன்றி சொல்கிறேன். இந்த சேனல் மூலமாக நிறைய வியூவர்ஸ் கேட்குறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு வச்சுருக்கிறார். அருமையான சகோதரருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப நன்றி. என்னையும் அழைத்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும்.
0: ஆமென். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அன்பு நேயர்களே, தொடர்ந்து இன்பம் எஃப்எம்ஐ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் அநேக லட்சக்கணக்கான பேர் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நேயர்களால் தாங்கப்பட்டு வருகிற ஒரு வானொலி, கிறிஸ்தவ வானொலி. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்களில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. Bye.

நோக்கி நீங்கள் வந்திருக்கிறது. அதை அனுபவியுங்கள். அது என்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Receive it! Receive it!

சோர்ந்து போன இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன்

0: பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போவது மிக உறுதி. இன்றைக்கும் தேவன் நம் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அவருடைய தாசன் பாஸ்டர் பிரேம்குமார் ஜெர்மனியில பெர்லின் என்ற இடத்திலே மையமாக கொண்டு அவர் ஊழியம் செய்து வருகிறார். தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு தெய்வ தாசன். இன்றைக்கும் அவர் நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: உங்களுடைய குரலை கேட்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் குரலை கேட்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: வண்டர்ஃபுல். ஜெர்மனி என்று சொல்லும் பொழுது பொதுவாக நமக்கு தெரியாத ஒரு பாஷை ஜெர்மனி பாஷை என்று யோசிக்க தோன்றும். ஆனா இப்படி ஒரு அழகான தமிழ்ல நீங்க பேசுவதை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உள்ளம் துள்ளி மகிழ்கிறது.
1: நான் உண்மையிலே ஜெர்மனி வந்தபோது நான் மிஸ் பண்ணது தமிழ் லாங்குவேஜ் தான். ஜெர்மன் மொழி தெரியாமல் வந்து விட்டோம். இங்க ஆங்கிலம் பேசினாலும் கூட மக்கள் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாத காலங்கள் அவைகள். எனவே நான் ரொம்ப மிஸ் பண்ணது தமிழ் தான் ரொம்ப மிஸ்
0: பண்ணேன். நம்ம உணவு வகைகளை மிஸ் பண்ணலையா நீங்க?
1: உணவு வகைகள் நாங்க அங்க இந்தியாவில கொண்டு எங்களுக்கு ஒரு பிசினஸ் கிளாஸ் ஸ்காலர்ஷிப் வந்தபடியா பிசினஸ் கிளாஸ் கொடுத்திருந்தார்கள். எனவே கிலோ கணக்காக இந்தியாவில் இருக்க எல்லா காண்டிமெண்ட்ஸும் வாங்கி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போது நிறைய கடைகள் இருக்கிறது, அவைகள் எல்லாமே கிடைக்கிறது.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். சோ ஜெர்மனியில ஒரு சிறந்த உணவு வகைன்னா என்ன பாஸ்டர், உங்களுக்கு பிடித்த உணவு வகைன்னு சொல்லுவோமே?
1: ஜெர்மனி மக்கள் விரும்பி உண்பது நாங்கள் இங்க ஸ்வைன ஷ்னிட்ஸல் அண்ட் கட்டஃபல் என்று சொல்லுவோம். அதாவது உருளைக்கிழங்கையும் அதனுடைய கூட பொரித்த பனியற்ற என்பது ஆங்கிலத்திலே இட்ஸ் மேரினேட்டட் போர்க். இவைகள் தான் மிக நம்பர் ஒன் என்று சொல்வார்கள் இங்கே. அதோட பாஸ்தா இருக்கிறது, மற்றும் அவுஃப்லோஃப் என்கின்ற பை இருக்கிறது.
0: நிச்சயமா நீங்க சொல்ற பெயர் வகைகளை மனப்பாடம் செய்வதற்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும் நினைக்கிறேன். எனிவே பாஸ்டர், இட்ஸ் such a great joy to welcome you on இன்பம் FM. மிகுந்த சந்தோஷம். ஐ திங்க் ஜெர்மனியில இருந்து நீங்க தான் முதல் என்று நான் யோசிக்கிறேன். உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து தேவன் தன்னுடைய தாசர்களையும் தன்னை தொழுது கொள்கிறவர்களையும் கொண்டு வந்து இணைத்தார். சாட்சிகளை பகரும்படியாய், வேத சத்தியங்களை பகரும்படியாய் ஜெர்மனியில இருந்து கர்த்தர் முதலாவதாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: நன்றி.
0: இப்ப நீங்க எவ்வளவு இயர்ஸா ஜெர்மனியில இருக்கீங்க பாஸ்டர்?
1: நான் 1988 ஆண்டிலே இங்க வந்தேன் குடும்பத்தோட கூட. சோ 22 ஆண்டுகள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் வந்தால் 23 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது.
0: வாவ், வண்டர்ஃபுல். இப்ப அந்த தேசத்துல ஊழியம் செய்வது உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவம் என்ன?
1: உண்மையிலேயே சகோதரர் சொல்ல போனால் நான் இங்க ஊழியம் செய்ய வரவில்லை, படிப்பதற்காக வந்தோம். என்னுடைய மனைவி அவர்கள் அக்ரிகல்ச்சரல் ஜெனட்டிக்ஸ்ல PhD செய்தார்கள் இங்கே. நான் பேங்கிங் படித்தேன், இந்தியாவில் பேங்க்ல வேலை செய்த இங்கே வந்தோம். பேங்கிங் படித்தேன் நான். படிக்காத பிறகு ஒரு பேங்க்லே நான் பயிற்சி எடுத்து வேலையும் எனக்கு கிடைத்தது. அதற்கிடையில் எனக்கு ஒரு இருதய ப்ராப்ளம் வந்தது. ஆனா அது ஒரு பகுதி தான் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு பகுதியை சொல்ல போனால், நான் இங்கே பல தமிழ் மக்கள் இலங்கையில் நகதிகளை வந்து அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஊழிய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா என் உள்ளத்துல ஏற்ற ஆரம்பித்தார். அப்ப என்ன அறியாமலே ஊழியத்தினுடைய ஈர்ப்பு எனக்குள்ள வருவதை கண்ட பிறகு 91 ஆண்டிலே நான் இந்த ஊழியத்திற்கு என்னை முற்றுமா கொடுத்து எனக்கு பாசில தீர்க்கதரிசனங்கள் இருந்தன. அதுல ஒன்று என்னவென்றால், ஒரு அமெரிக்கன் லேடி இங்கே அவர் தீர்க்கதரிசி, அவளிடம் ஜெபிக்க என் மனைவி சேர்ந்தார்கள். அவளுக்கு என்னையும் தெரியாது, எங்களை பற்றி எங்கள் ஊழியத்துக்கு ஒன்றுமே தெரியாது, என் மனைவியும் தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டு இருந்தவர்கள் என் மனைவி உள்ளே நுழைகிற போது அவர்களாக தீர்க்க சொன்னார்கள். இங்கே வருகிற ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனை குறித்து அதிகமாய் துக்கத்தோடு இருக்க கவலைப்படாத உங்கள் சகோதரனுடைய காரியத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார், ஆனால் உங்கள் கணவனை பற்றி தான் கர்த்தர் கவலைப்படுகிறார், அவர் ஊழியத்துக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய மனைவி வந்து சொன்னபோது எனக்கு ஒரே ஷாக். நான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாமா, இப்ப நான் வந்து படிக்க வந்து படிப்பு முடிச்சு திரும்பி போயிடும் என்று சொல்லி சொன்னேன். நான் பிறகு 91 ஆண்டு பிப்ரவரி மாசத்திலே நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன் பாத்கந்தர்சயம் என்ற இடத்திலே. அந்த கான்ஃபரன்ஸ் போன போது அங்கே 250 வெள்ளைக்காரர்கள் வந்திருந்தார்கள், பல தேசிய சார்ந்தவர்கள் ஐரோப்பாவிலே. அதுல இந்த நம்முடைய பிரவுன் பீப்புளே நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம் இங்கிருந்து.
0: Was it a conference related to the Christian
1: spiritual? ஆவிக்குரிய ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல எங்களுடைய ஜெர்மன் சர்ச்சுகளை அனுப்பி இருந்தார்கள். அப்ப நாங்கள் ஒரு பிரேயர் குரூப்பா இங்க ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருந்தோம். எனவே ஜெர்மன் சர்ச்சில் அனுப்பின போது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். கிங் கோச் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஊழியக்காரர் டேவிட் என்று பெயர் நினைக்கிறேன், அவர் திடீரென்று பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டு அவர் சொன்னார், அங்கிருந்து வந்திருக்க அந்த எல்லா நண்பர்களும் நீங்க நில்லுங்கள், எங்களை கரத்தை காட்டினா நாங்கள் எழுமி நின்றோம். நின்றபோது அவர் சொன்னார், they are like pieces of puzzles. And they should be in the proper places by themselves. When they are together, they complete the meaning என்று சொல்லி பிறகு என்னை குறிப்பாய் சுட்டி காட்டி அவர் சொன்னார், look at him, he is a bank manager by profession, but he is a part of God's plan. ஏப்ரல் மாசத்திலே 14 தேதி தமிழருடைய திருநாள் அது. அந்த நாளிலே ஒரு கூட்டத்திலே நான் என்னை முழுதுமாய் ஆண்டவர் கூடியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். சாதாரணமா என் மனைவியை கன்சல்ட் பண்ணா நான் முக்கியமான டெசிஷன் எடுத்ததில்லை, ஆனால் மனைவியை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்த முதல் முக்கியமான டெசிஷன் நான் ஊழியத்திற்கு வந்தது. ஆனால் மனைவி குறித்து மிகவும் அதிகமாய் சந்தோஷப்பட்டார்கள். கத்தடு கருவினாலே நீங்கள் கேட்ட கேள்வி, ஊழியம் செய்வது கஷ்டமா என்று, உண்மையிலே நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்றால், நீங்களும் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள், இன்ஜினியரிங் படித்தவர்கள், நம்முடைய பேக்ரவுண்ட் வந்து டு ரன் அன் ஆர்கனைசேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. ஏனென்றால் அங்கே சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் ஊழியத்தில் வருகிற போது அங்கே the law doesn't work, only grace has to sustain us. So ஊழியங்கள் அவ்வளவு லகுவல்ல. நான் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன் ஊழியத்திலே. அதுவும் ஜெர்மனி என்பது ஒரு கடினமான ஒரு இடம் இங்கே ஊழியம் செய்வதற்கு. அதுவும் பெர்லின் பட்டணம் பார்க்கிற போது, இங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பர்கமம் என்கின்ற வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்பட்ட அந்த 7 சபைகளுடைய பெர்கமோ, அங்கிருந்த ஒரு சாத்தானுடைய ஒரு பீடம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பெர்லின்ல. அது எப்படி என்று கேட்டால், அது ஜெர்மன் மக்கள் அகழ்வாராய்ச்சியிலே மிகவும் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள், விசேஷம் பணக்காரர்கள்.
0: அதாவது அகழ்வாராய்ச்சி என்று சொன்னால் archaeology இல்லையா?
1: archaeology yes, you are
0: okay, fine.
1: archaeology எனவே அவர்கள் சென்று அப்படி ஒருவர் சென்று அங்கிருந்து தோண்டி எடுத்து பழைய பாபிலோனிய சில கட்டடங்களையும் அதோடைய சின்னங்களையும் அதோடைய கூட இந்த பெர்கமோ பலிபீடத்தையும் கொண்டு வந்து இங்கே நட்டு விட்டார்கள். அது ஜியஸ் உடைய ஒரு ஜியஸ் ஆல்டர் என்பார்கள். ஜியஸ் என்கின்ற அந்த தேவனுக்கு மக்களை கன்னிப்பெண்களை பலி கொடுத்த ஒரு பலிபீடம். அது வந்த பிறகுதான் இங்கே சாபம் என்று பைபிள் ஸ்காலர் சொல்கிறார்கள். என்னுடைய டானியல் புத்தகத்தில் அந்த படத்தை நான் நினைத்திருக்கிறேன். இதை பார்த்து சொன்னா அந்த இடத்திலே அதை வைத்த பிறகுதான் முதல் வேர்ல்டு வார் வந்தது, இரண்டாவது வேர்ல்டு வார் வந்தது, யூதருடைய கொலை நடைபெற்றது, இன்னும் இந்த லவ் பெரேட் என்று சொல்லுகின்ற அருவறுப்பான ஊர்வலங்கள் அவைகள் வந்தது. இப்படி பல்வேறுபட்ட காரியங்கள் வந்ததற்கு அது காரணமாக அமைந்தது என்று சொல்வார்கள் பைபிள் ஸ்காலர்ஸ். எனவே இதை பார்க்கிற போது உண்மையிலே பெர்லின்ல ஒரு பெரிய ஒரு சாபம் போல ஊழியங்கள் பலவிதமான போராட்டங்களை கடந்து செல்கின்றன. இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பாஸ்டர் யங்கிஷ் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய சபை, அவருடைய சபைக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆனால் அவருடைய சபை கூட இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன சபை தான், ஒரு 100-150 பேர் தான் இருப்பார்கள். பலமுறை உடைத்த சபை, கொரியன் சபை என்று சொல்லலாம், 16 சிறு குட்டி சபைகள் இருக்கின்றன. அப்படின்னா மிகப்பெரிய ஊழியங்கள் கூட இங்கே போராட்டத்தை சந்திப்பதற்கு ஒரு காரணம், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருந்த ஒரு பூமியே காணப்படுகிறது. பாஸ்டர் யாங்கிச்சோ வந்திருந்த போது சொன்னார், கொரிய தேசத்திலே ஒரு அமெரிக்க பிரீச்சர் வந்து பிரீச் பண்ணின போது ஆயிரக்கணக்கிலே சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்பட்டார்களாம். அப்ப அவர் சொன்னார், இதே பிரசங்கத்தை போன வாரம் பெர்லின்ல பண்ண ஒரு புழுபூச்சி ரட்சிக்கப்படல, என்ன காரணம் என்று கேட்ட சொன்னாராம், நாங்கள் எங்களுடைய வானத்தில் இருக்க எல்லா பொல்லாத சேனையும் ஜெர்மனி விரட்டிட்டோம், மேபி தே ஆர் ஆல் சிட்டிங் அபோ பெர்லின், செக்அப் பண்ணி பாருங்கள் என்று சொன்னார். ஆனா கத்த கிருபினாலே அவ்வளவு கடினத்தின் மத்தியிலே பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகுது போல தேவனுடைய கிருபை எங்களை பெருகுது நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடந்த வருஷம் ஆரம்பத்தில் மிக கடினமான பாதை வழியா நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் தேவன் அவருடைய கிருபையின்படியே எங்களை ஆசீர்வித்துக் கொண்டு வருகிறார். பெர்லினை உண்மையிலே நான் பெர்லினுக்கு வரவில்லை என்றால் அமெரிக்காவில் போய் எங்கேயோ ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்திருப்பேன். கத்தர் இங்கே கொண்டு வந்த அப்படின்னா அடித்து உடைத்து தம்முடைய ஊழியத்திற்கு என்று உருவாக்கி இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பாஸ்டர், நீங்க ஊழியத்திற்கு வந்த விதத்தை குறித்து கூறினீர்கள். ஆனால் நீங்க பிறந்து வளர்ந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பமா, கிறிஸ்துவை அறிந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தீர்களா?
1: நான் பிறக்கின்ற போது எங்கள் குடும்பம் கிறிஸ்துவை அறிந்திருந்தது. ஆனால் என்னுடைய தகப்பனார் பூர்வீகத்திலே ஒரு மேனன் மலையாள குடும்பத்தை சார்ந்தவர். அவர்கள் பூர்வீக இந்துக்கள், ஸ்டான்ச் ஹிந்துஸ். அவர்கள் வீட்டிலேயே கோயில் இருக்கிறது, பெரிய பணக்காரர்கள் வீட்டிலே கோயில் எல்லாமே இருக்கிறது. ஆனால் 21 வயசு தகப்பனுக்கு இரண்டு நுரையீரலும் பாதிக்கப்பட்டு அப்போது அவர் ராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார், ராயல் ஆர்மி. அந்த இரு நுரையீரலும் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே டபுள் நிமோனியா கண்டு அந்த நாட்டில் பென்சில் அப்போதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நிலையிலே பிண அறையிலே போட்டு விட்டார், பார்ச்சரியில, திங்கிங் ஹி வில் டை இன் ஃபியூ மினிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அப்போது அங்கே வந்த ஒரு விசிட்டர், ஒரு ஊழியக்காரர்களோ ஒரு விசிட்டர், யாரோ விசுவாசி, இந்த அவருடைய பேர் தெரியாது, அவர் அங்க டாக்டர்ஸ்ட பர்மிஷன் வாங்கி அந்த பிண அறைக்குள்ளே சென்று என் தகப்பன் மீது கரத்தை வைத்து ஜபித்த போது என் தகப்பன் உடல்ல சலனம் ஏற்பட்டு பிறகு ஜெனரல் வார்டுக்கு மாற்றி சில நாட்டில் அவர் டிஸ்சார்ஜ் ஆனார். இது இயேசுடைய முதல் தொடுதலா அவர் வாழ்க்கை. அது வரைக்கும் கிறிஸ்தவ வாசனைப்படாத ஒரு குடும்பம் வந்து கிறிஸ்தவ பற்றி ஒன்றுமே தெரியாது. அதன் பிறகு அப்பா வேர்ல்டு வார்ல இரண்டாவது உலக போர்லே இஸ்ரேலுக்கு போயிருந்தார். அந்த இடத்துல இயேசு பிறந்த பெத்லகேமை பார்த்தார், இயேசு வளர்ந்த நாசரேத்துக்கு சென்றார், இயேசு ஊழியின் சென்ற கலிலியாவை கண்டார், இயேசு வைக்கப்பட்ட காலியான கல்லறையை பார்த்தார். அவர் சொன்னார், என்னுடைய தெய்வங்களுக்கெல்லாம் புராணங்கள் இருக்கிறது, வரலாறு இல்லை, ஆனா இந்த தெய்வத்துக்கு வரலாறு மட்டுமல்ல வரலாற்று சின்னங்களாகிய இந்த புராதன சின்னங்கள் இருக்குது என்று சொல்லி அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இதான் இந்த அப்பாவுடைய பின்னணி. அதன் பிறகு என் தாயாரை மணந்தார். தாயார் வேதராய சாஸ்திர குடும்பத்தை சார்ந்த அவள் ஆறாவது தலைமுறையில கிறிஸ்தவர்கள். நான் பிறந்த போது கிறிஸ்தவனாக வளர்க்கப்பட்டேன், ஆனால் விசுவாசியாக அல்ல. நான் மறந்திருக்கிறபடி ரட்சிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். 13 வயசு நான் இயேசுவை சொந்த ரட்சியராக ஏற்றுக்கொண்டேன். அதை ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரலாறு.
0: நான்
1: எஸ் பிரதர்
0: சொல்லுங்க பிரதர், அதை நீங்க கூறினீங்கன்னா.
1: நான் நார்த் இந்தியால இருந்து டெல்லியில் நாங்கள் வளர்ந்தோம், டெல்லி பூனாவிலே. நான் படித்ததெல்லாம் ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி லாங்குவேஜில் படித்து விட்டு தமிழோட வந்தபோது தமிழ் தெரியும் எங்களுக்கு. ஆனால் தமிழை சிறப்பாக கற்றுக்கொண்டு நான் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது நான் வாசித்த ஆரம்ப புத்தகங்களில் ஒன்று கார்ல் மார்க்ஸ் தாஸ் கேபிட்டல், மூலதனம் என்று தமிழ்ல வாசித்தேன், தமிழ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அதை பார்த்த போது என் உள்ளம் வந்து புரிஞ்சதோ புரியலையோ, பட் ஐ வாஸ் அட்ராக்டட் மோர் டுவர்ட்ஸ் கம்யூனிசம். அந்த நிலையிலே கர்த்தர் அதே வருஷத்தை என்னை சந்தித்தார். என்னுடைய சகோதரம் முதலாக ரட்சிக்கப்பட்ட அவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பாஸ்டர் பிரபாகரன் என்று அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையிலே பாஸ்டர் சுந்தரமையா அவர்களுடன் ஊழியம் செய்தவர்கள், இப்போது அமெரிக்காவில் இருக்கார், ஊழியம் செய்தார். அவர் தான் முதலாக ரட்சிக்கப்பட்டார். அதன் பிறகு அடுத்த வாரம் நான் அவரோடு சென்று ஆலயத்தில் ஜெபிச்ச போது கர்த்தர் என்னையும் தொட்டு என்னையும் ரட்சித்தார். இதுதான் என்னுடைய கிறிஸ்தவ பின்னணியம்.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். தொடர்ந்து நாம் பேசும் என்பதாக நம்முடைய நேயர்களுக்காக இனிமையான ஒரு பாடலை நாம் ஒளிபரப்பி நாமும் அதில் மகிழ்ந்து மீண்டும் இணைவோம். அன்பு நேயர்களே, நாம் காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறவர் தேவனால் வல்லமையாய் உலகமெங்கிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்புதாசர் பாஸ்டர் பிரேம்குமார். ஜெர்மனியில் உள்ள பெர்லின் என்ற நகரை மையமாக கொண்டு அவர் ஊழியம் செய்து வருகிறார். அற்புதமாக, ஆச்சரியமாக, ஆசீர்வாதமான ஒரு வேலையை தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து தொடர்ந்து இணையும்படியாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாம் தொடர்ந்து பாஸ்டர்களோடு பேசுவோம். பாஸ்டர், ரொம்ப அருமையாக நீங்க கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு சேர்ந்து ஜெர்மனியில இருக்கிற சூழ்நிலை என்ன, எதனால ஊழியம் கடினமா இருக்கிறது, இப்படி பல காரியங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், வெரி ஹெல்ப்ஃபுல், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது பாஸ்டர். ஸோ இப்போ அங்கே பெர்லின்ல இப்போ எப்படி யங் பீப்புள் மத்தியில இருக்கிற தாகம் எப்படி இருக்குது ஆண்டவர் மேல?
1: அதாவது இங்கே பார்க்கிற போது, நான் வந்த போது பார்த்ததுக்கும் இப்போது பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு பொருள் மிக குறைவாய் காணப்பட்டார்கள். பெர்லின் நான் வந்தபோது செல்வம் கொழிக்கும் சீமையாக இருந்தது. ஐரோப்பாவுடைய தலைநகர் என்று சொல்வார் அந்த நிலையில பெர்லின் கொடிகட்டி பறந்தது. அதன் பிறகு எனவே பணம் எல்லாம் கிடைத்தபடினாலே அவர்கள் கடவுளை தேடாத ஒரு நிலைக்குள்ளே மக்கள் பொதுவாக இருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு இரண்டு ஜெர்மனியும் இணைந்த பிறகு பொருளாதார சரிவை நாங்கள் சந்திக்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் கிழக்கு ஜெர்மனி எங்களை காட்டிலும் ஒரு தலைமுறை கீழே இருந்தது. அது கம்யூனிஸ்ட் தேசமாக இருந்தபடினாலே வளர்ச்சி மிக குன்றிய ஒரு நாடாக இருந்தது. ஆனால் மேற்கு ஜெர்மனியும் பொருளாதாரத்தில் சிறந்திருந்தது. ஆனால் இப்ப கிழக்கு ஜெர்மனி இணைந்த பிறகு கிழக்கு ஜெர்மனி முன்னேற்றிக்கு விட ஏராளமான பொருள் இங்கிருந்து பணம் அங்கே சென்றபடியினாலே தட்ஸ் அன் ஒயிட் எலிஃபென்ட் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அப்படியாக அதனாலே பொருளாதார சரிவு ஏற்பட்டு, ரெண்டாவதா குளோபலைசேஷன் உங்களுக்கு தெரியும், அதோட கூட ஐரோ நாணயம் வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு அடி. ஏனென்றால் மார்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஐரோ வந்த பிறகு, ஐரோ யூரோ என்று நீங்கள் சொல்லுங்க, யூரோ வந்த பிறகு பல தேசங்கள் பிரச்சனைக்குள்ளாயின. இப்போது நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த தேசங்களுக்கு பிக்ஸ் என்று சொல்வார்கள். போர்ச்சுகல் அயர்லாந்து, ஜி இஸ் கிரீஸ் அண்ட் எஸ் ஃபார் ஸ்பெயின், பிஐஜிஎஸ். இந்த நான்கு தேசங்கள் இப்ப ஏற்கனவே இந்த ஐரோ நிமித்தம் அந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிறீர்கள். இப்போது மற்ற தேசங்களும் அது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு இப்படி பொருளாதார பிரச்சனைகள் இந்த தேசத்தை பாதித்திருக்கின்றன. ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் என்னவென்றால், இப்போது இங்கே எங்களுடைய மினிஸ்டர்ஸ் லாஸ்ட் இயர் இந்த குளோபல் டிப்ரெஷன் வந்தபோது கால் மாஸ்டர் வாங்கி படிக்க ஆரம்பித்தாள். ஏன்னால் நம்ம பொருளாதாரத்தில் எங்கேயோ பிழை விட்டுட்டோம் என்று சொல்லி தே வாண்டட் டு இம்ப்ரூவ் தி எக்கனாமிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் இந்த பிலாசபிகளை போய் பார்த்தார்கள். அதே சமயம் கத்தர் கிருபியால எங்களுடைய சான்சலர், சான்சலர் பத்தி எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஈக்குவல், அவர்கள் ஒரு மிஷினரியுடைய மகள் ஏங்கலா மெர்க்கல் என்பவர் ஒரு ஒரு சயின்டிஸ்ட். அவங்க அவங்களுடைய அப்பா இங்கிருந்து கிழக்கு ஜெர்மனிக்கு மிஷினரியாய் சென்றவர். அங்கே அவள் பிறந்து வளர்ந்தார்கள், கல்லூரி பேராசிரியராக இருந்தார்கள், அங்கே இன்னொரு பேராசிரியர் மணந்தார்கள். அவள் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அவர்கள் இப்போது எங்களுடைய சான்சலராக இருக்கிற படியினாலே, தேவ கிருபினாலே, இங்கே இன்னமும் கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில இளைஞர் மத்தியிலே நீங்கள் கேட்டு கேள்வி, இளைஞர் மத்தியிலே ஒரு அதிருப்தி ஏற்படுவதை நான் பார்க்கிறேன். அவர்கள் இப்போது வருகின்ற எல்லாவற்றையும் பார்க்கிற போது இப்போ எல்லா எவ்ரிதிங் தே சி அண்ட் தட் கேனாட் சாட்டிஸ்ஃபை. நான் இப்படியாக சொல்வேன், எவ்ரி சோல் ஹஸ் காட் எ ஹோல் பிக் எனஃப் ஒன்லி ஃபார் காட் டு ஃபில் இன். இன்றைக்கு நாம் சாப்பாட்டை கொண்டு வயிற்றை நிரப்பலாம், நாம் சாப்பாட்டை கொண்டு பல காரியங்களை செய்யலாம், பல விதமான வசதியை கொண்டு பலவற்றை செய்யலாம், ஆனால் இந்த ஆத்துமத்தில் இருக்கின்ற ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு தேவன் ஒரு ஆளாக முடியும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாகம் திரும்புவதை நான் பார்க்கிறேன். எனவே இளைஞர் மத்தியிலே இப்போது ஓரளவு ஒரு கேள்விகள் பிறந்திருக்கின்றன. ஹாலிவுட்ல கூட சொல்லுகிறார்கள், ஹாலிவுட் மூவிஸ்ல இப்போது மறுமையை குறித்த லைக் லைஃப் ஆஃப்டர் டெத், ஏஞ்சல்ஸ், இந்த இன்டர்நெட், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த பிலிம்ஸ் இப்போது வர ஆரம்பிக்கிறது சொல்கிறார். காரணம் என்னவென்றால், பொதுவாகவே ஒரு குளோபல் ட்ரெண்ட், தே ஆர் டிசப்பாயிண்டட் வித் தி பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த காலத்தை குறித்து டிசப்பாயிண்ட் ஆனபடினாலே அவர்கள் தங்களிடம் கிடைக்காத ஒன்றை தேடுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஜெர்மனியும் அதற்கு விதிவிலக்கல்ல, ஜெர்மனியும் யூத் வந்தியில் அது இருக்கிறது. பெரியதளவில் ஒரு இழுப்பு நான் சொல்ல மாட்டேன், பட் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு சீ தி கிளவுட் விச் இஸ் ஆஃப் தி சைஸ் ஆஃப் ஹேண்ட், பட் தேர் இஸ் எ தண்டர் ஷவர்.
0: வண்டர்ஃபுல் பாஸ்டர், வண்டர்ஃபுல் பாஸ்டர். நீங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஜெர்மனியில வந்து பல போராட்டங்கள், கடினமான ஒரு சூழ்நிலை ஊழியம் செய்ய என்று சொன்னீர்கள். இப்போ ஒரு சிலர் அந்த மாதிரி அவங்க தனிப்பட்ட ஊழியத்தில் ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். தே குட் பி ஒர்க்கிங் ஹார்டு, அவங்க ஒரு க்ரோத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை அவங்க எதிர்பார்த்த பிரேக் த்ரூ இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம், வாலிப ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், சபை ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாட் சுட் வி டூ டு சீ த பிளான் ஆஃப் காட் யூனோ கம்மிங் டு பாஸ்? தரிசனங்கள் பெருசா இருக்கலாம்.
1: எஸ்
0: சொல்லுங்க பாஸ்டர்.
1: நான் காலையில் கூட யாரோ பேசுவோம், நான் சொன்னேன் தூரல் அடிக்கிறது விதைக்க ஆரம்பிப்போம் என்று சொல்லி. என்னவென்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்களால் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அந்த சத்தியத்தை முழுதுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றபடினாலே, இன்றைக்கு சில வேளையிலே காற்று நமக்கு சாதகமா இல்லையே என்று நாம் யோசிக்கலாம், மழையும் இல்லையே என்று நாம் ஒருவேளை ஏமாந்திருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, பள்ளங்களை நாம் வெட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மழை வருகின்ற போது, தண்ணீர் வருகிற போது நிரப்புவதற்கு பள்ளங்கள் இல்லை என்று சொல்ல தண்ணீர் முழுக்க விரயமாகி போகும். ஒரு உதாரணத்தை நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கவில்லை. அமெரிக்க தேசத்திலே ஒரு போதகரிடம் ஆண்டவர் சொன்னாராம், நீ 5000 பேர் இருக்கத்தக்க ஒரு சபையை நீ கட்டி எழுப்பு என்று சொல்லி. அவருடைய சபையிலே 2000 பேர் இருந்தாங்களா பல வருஷங்களாக. ஏன்னா அவர் சொன்னாரா 3000 பேர் எங்க ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் வரப்போறாள் என்று சொல்லி அவர் அதை பெருசுப்படுத்தவில்லை. சுவிசேஷ கூட்டத்தை 3 நாள் சுவிசேஷம் நடத்தி இருக்கிறார். அந்த சுவிசேஷ கூட்டத்திலே 3000 புதிய ஆத்மாக்கள் சேர்க்கப்பட்டார்களாம், ஆனால் இவங்க சர்ச்சில் இடம் இல்லையா. எனவே 3 வித்தியாசமான சபைகளுக்கு அந்த ஆத்மாக்கள் போயிட்டார்கள். நான் கரிஸ்மா மேகசின் நான் வாசித்தேன்.
0: ஓகே, அப்ப ரியல் இன்சிடென்ட், ரியல் இன்சிடென்ட்.
1: எஸ், ரியல் இன்சிடென்ட், ரியல் இன்சிடென்ட்.
0: ஓகே,
1: அப்ப நான் கேள்விப்பட்டதை அதை படிச்சு நான் சொல்லுகிறேன். அப்போ இதுதான் நான் சொல்லுவது, நாம் ஒருவேளை இப்ப காற்றை காண மாட்டோம், மழையை காண மாட்டோம், ஆனா கர்த்த தண்ணீரை கொடுக்கிற போது நீங்கள் பள்ளங்களை வெட்டவில்லை என்றால் பள்ளங்கள் தண்ணீரை பிடிச்சு வைக்க பள்ளங்கள் இல்லாமல் அவைகள் எல்லாம் கடந்து போயிடும் என்று சொல்லி. இதுதான் மெயின் திங். இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் நீங்கள் சம்ப் வெட்டுகிறீர்கள், சம்ப் என்று சொல்லல, சம்ப் என்று வெட்டுகிறீர்கள், மழை தண்ணீர் பிடிச்சு வைக்கிறது. அது போல நான் சொல்லுவது, என் சபைகளுக்கு நீங்கள் இந்த சமயம் ஒருவேளை போராட்டத்தை காணலாம், ஒருவேளை பிரச்சனையை காணலாம், ஆனால் நீங்க பி ரெடி ஃபார் ரிவைவல், பி ரெடி ஃபார். ஏனால் வாக்குரைத்தவர் போய் சொல்லவே மாட்டார். வேலைக்காரன் பார்த்ததும் ஒரு மேகம், எலியா பார்த்த ஒரு மேகம். வேலைக்காரனும் கையளவு மேகத்தை பார்த்தான், எலியாவும் கையளவு மேகத்தை பார்த்தான், ஆனால் வேலைக்காரன் பார்த்த கை மனுஷ கை, எலியா பார்த்தது தேவனுடைய கை.
0: பியூட்டிஃபுல்.
1: சோ நம்முடைய உள்ளான கண்களை கார்த்த திறக்கிற போது நாம் நிச்சயமாக தேவனை உள்ளங்கை எங்க காண முடியும். சோ இதனால் நாம் விசுவாச இந்த விதத்தில் நாம் விட்டுவிடக் கூடாது. விசுவாசம் நீதிமானுக்கு பிழைப்பட்டு நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே நான் யோசிக்கிற ஒரு காரியம், என் தளபதி உயிரோடு இருக்கிறார், என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிற போது நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. சோ இது ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ரெண்டாவதா நான் பார்த்தது அறுவடை. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட் கூட்ட பெரிய அறுவடை வந்துருச்சு, ஆனா விதைப்பு இருக்க வேண்டும். இந்த மேற்கத்திய தேசங்களில் ஒரு பெரிய பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பிரிக்காவிலோ அல்லது ஆசியாவிலோ நடக்கிற காரியம் விதைப்பு நிறைய இருக்கு. Personal evangelism is very famous in our countries. ஆனால் இந்த நாடுகள்ல பர்சனலா போய் சொல்லுது உங்களுக்கு தெரியும், சில பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க பர்த்டேக்கு ஜெபம் பண்ண வரும், ஏன்னு கேட்டா பர்த்டேக்கு கூப்பிட்டாங்களே தவிர ஜெபம் பண்ண கூப்பிடணும், அந்த மாதிரி டைப் ஆஃப் கண்ட்ரி இது. எனவே விதைப்பு ரொம்ப ரொம்ப குறைவீங்க. விதைப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு அறுவடைக்கு ஒரு பெரிய இவஞ்சலிச கூப்பிட்டாலும் அவர்களால் பெரிய அறுவடையை கொடுக்க முடியல என்றால் விதைக்கப்படாத நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாகவில்லை.
0: விதைப்பு என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே இப்போ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து பேசும்பொழுது நான் தவறாக சொல்லவில்லை, ஒரு பினான்சியல் சீட்ஸ் தான் இமீடியட்டா மைண்டுக்கு வரும். சோ நீங்க அந்த ஒரு பினான்சியல் சீட்ஸை குறிப்பிடுகிறீர்களா, அல்லது நீங்கள் விதைப்பு என்று சொல்லும் பொழுது அந்த விதைகளை குறித்து இன்னும் தெளிவுபடுத்தினா நலமா இருக்கும்.
1: பைபிள் பொதுவாக சொல்வது வசனத்தை குறிப்பிடுகிறது. பைபிள்ல கர்த்தர் சொல்வது வசனத்தை குறிப்பிடுகிறார். அப்ப பார்க்கிற போது இந்த விதை விதைப்பு என்று சொல்வது நான் என்ன சொல்வேன் என்றால், தனிப்பட்ட முறையில் இப்போது ஆண்டவர் அந்திரேயாவை கூப்பிடுகிறார். அந்திரேயா போய் இதை விதைக்கிறான் பேதுருடைய உள்ளத்துல. பேதுரு அதன் பிறகு அப்புறம் பிலிப்பு அழைக்கிறான். பிலிப்பு போய் நதானவேலுக்கு சொல்லுகிறார். இப்படியாக ஒன் டு ஒன் என்கிற இந்த பர்சனல் இவாஞ்சலிசம், இப்படிப்பட்ட இந்த பர்சனல் இவாஞ்சலிசம் தான் எக்ஸ்பர்ட் பெஸ்ட் இவாஞ்சலிசம் நான் கருதுகிறேன். அதை செஞ்சிட்டாக்கா நீங்கள் சொல்லி வைத்திருக்கும் போது கடைசியில் அறுவடை வருகிற போது விதைக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் அறுவடைக்கு விளைந்திருக்கும், அவள் அறுவடை சேர்த்துக் கொள்ள முடியும். எனவே இங்கே நான் விதைப்பு என்று சொல்வது, நான் இங்கே வசனத்தை நான் முக்கியமாக குறிப்பிடுகிறேன். மற்ற பணம் என்பது தட்ஸ் எ டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் பேசிக்கலி இப்போது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வசனத்தை குறித்தும் நம்முடைய சாட்சிகளை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் நாம் வெட்கப்படாமல் நாம் கர்த்தரை கொடுத்து நாம் சொல்ல வேண்டும். எனவே இதை சபைகள் செய்து கொண்டே இருந்தால் திடீர்னு ஒரு எழுப்புகள் வரும். நான் டொரண்டோவில் ரெண்டு இந்த சபைக்கு டொரண்டோ ஏர்போர்ட் சர்ச்சுக்கு போயிருந்தேன். போன போது அப்போ சொன்னார்கள் 10 வருஷமா 200 பேர் தான் இருந்தாங்களாம், வளர்ச்சியே இல்லையா. நீ பாருங்க சர்ச் குரோத் டெவலப்மெண்ட் நம்ம படிக்கிறோம், அப்படி வளர்ச்சியெல்லாம் வளரவே வளராதான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சபையில திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் மழையை பெழுதார். சோ நாம் படுகிற பிரயாசம் வீணாய் போகாது, ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுவோம், அநேக நாட்கள் பலனை நாம் காண்போம். எனவே நாம் விதைப்போம், நீர் ஊற்றுவோம், விளைய செய்த கர்த்தருடைய காரியம். நம்முடைய வேலை செய்து கூட இருக்க போது நிச்சயமா அந்த அறுப்பின் காலம் வருகிற போது நாம் பெரிய அற்புதத்தை நாம் காண முடியும்.
0: பாஸ்டர் நீங்க சொல்ல வந்தீங்க முதலாவது ஜபம், அதன் பிறகு
1: ஜபத்தை சொல்லுகிறேன், ரெண்டாவதாக தனித்தாள் ஊழியம். எந்த தேசத்திலே நீங்கள் பொருளாதார பூமை பாத்தீங்க தெரியுமா உங்களுக்கு, எந்த தேசத்திலே ஆவிக்கிற வளர்ச்சி அங்கதான் நாம் பார்க்கிறோம். கொரிய தென்கொரிய தேசம் ஒரு பிச்சைக்கார நாடா இருந்தது, ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அது. அதை பார்க்கிற காரணம் என்ன, ஆவிக்கிற வளர்ச்சி இருந்தது. சைனாவிலே இன்றைக்கு வருகிற வளர்ச்சிக்கு காரணம் என்னவென்றால், அங்கே 10-12% சைனிய மக்கள் அவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், இயேசுக்கு ரத்த சாட்சியை மதிக்க தயாரா இருக்கிறவர்கள். எனவே அங்கே பொருளாதார வளர்ச்சி வருகிறது. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியமே காணப்படுகிறது. எனவே இந்தியாவில் நான் பார்க்கிறேன் ஒரு பெரிய ஒரு அது அமங் த யூத் அமங் த யூத். இன்றைக்கு காலையில் நான் உங்களுடைய வர்ஷிப்பை நான் பார்த்தேன், நன்றாக இருந்தது. உங்களை குறித்து டிஜிஎஸ் ஐயா அவர்கள் பேசி நான் கேட்டேன், மிக சிறப்பாக இருந்தது, பெரிய சந்தோஷம். ஒரு என்ஜினியர், அதுவும் நீங்கள் காரூண்யாவில் படித்தா நீங்களும் மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யுவர் மேனேஜிங் யுவர் டைரக்டர்ஸ் ஜாப் கத்தருக்காக விளைச்சது பெரிய ஒரு சந்தோஷம். கத்த நிச்சயம் இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு காலத்துல எழும்பாமல் இருந்தார்கள், முதிர்ந்தவர்கள். நீங்க சொல்றீங்க அந்த உங்களுடைய ஸ்பீச்சில் சொல்றீங்க 50 இயர்ஸ் ஆனால் மேனேஜிங் டைரக்டர் ஆக முடியும். ஆனால் இப்போது இந்தியாவில 60% சிஇஓஸ் ஆர் பிலோ 50 அதே போல இங்கேயும் கத்தர் எழுப்பி கொண்டு வருகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட வளரும் நாடுகளிலே வருகின்ற ஒரு பெரிய ஒரு ஆவிக்கிற வளர்ச்சி இன்னும் எங்கள் கண்ணெதிரை காணாவிட்டாலும் நிச்சயமாக ஆண்டவுடைய வருகைக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்பு இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
0: நிச்சயமாக பாஸ்டர், ரொம்ப அருமையாக கூறினீர்கள். நாம் தொடர்ந்து பேசும் என்பதாக ஒரு சிறிய இடைவேளை, ஒரு இனிமையான பாடலை நாம் கேட்டுவிட்டு மீண்டுமாய் வருவோம். அன்பு நேயர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பெர்லின் நகரை மையமாக கொண்டு ஊழியம் செய்து வருகிற பாஸ்டர் பிரேம்குமார் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புத விதமாக, ஆச்சரிய விதமாக, ஆசீர்வாதமான ஒரு வேளையாக தேவன் இதை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி இருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை தெரியப்படுத்தவில்லை என்றால் இந்த மறு ஒலிபரப்பை கேட்கும்படியா நீங்கள் அவர்களுக்கு வலியுறுத்துங்கள், ஞாபகப்படுத்துங்கள். மறு ஒலிபரப்பு மீண்டும் மதியம் 2 மணி அளவிலும், மதியம் இந்திய நேரப்படி 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் மறு ஒலிபரப்பு இருக்கும். பிரியமானவர்களே, பாஸ்டர் பிரேம்குமார் அவர்களோடு நாம் மீண்டுமாய் பேசப்போகிறோம். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வார்த்தைகள் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைந்து கொண்டிருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ பாஸ்டர், நீங்க ரொம்ப அருமையா கூறினீங்க. ஒரு காரியத்தை உங்களிடம் நான் கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். இந்த புரோக்கன்னஸ் குறித்து நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்?
1: புரோக்கன்னஸ் என்னை பொறுத்த மட்டும் நான் பார்ப்பது என்னவென்றால், 3 விதமான புரோக்கன்னஸை நான் சொல்லலாம். ஒன்று, எரேமியாவிலே 19 அதிகாரம் நினைக்கிறேன், அந்த குயவன் கையிலே உடைகின்ற ஒரு பாத்திரம். நான் அதுல என்ன ரொம்ப உள்ளத்தை பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, குயவன் கையில
0: உடைஞ்சது.
1: இப்ப கையில உடையிற வரைக்கும் அது திரும்ப வனையப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே நான் பார்த்த ஒரு காரியம், ஐ வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல் ஆஸ் அ ப்ரொஃபஸர், ஐ வாஸ் சக்சஸ்ஃபுல் ஆஸ் அன் எக்ஸிகியூட்டிவ். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்த பாருங்க, அப்பாடி பலர் கேட்பாரு, ஊழியம் நல்லா வளர்ந்துருக்கானா, நான் நல்லா வளர்ந்துருக்க ஊழியத்தான் சொல்ல. சரியான ஒரு போராட்டங்களை ஒளியை செய்ய, ஆவிக்குரிய போராட்டம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, பாஸ்டரோடும் மூப்பொருளும் என்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம்.
0: அதாவது மனிதர்கள் மூலமாக அது வெளிப்பட்டாலும் நம்ம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும்.
1: ஆமா ஆமா. சோ இந்த புரோக்கன்னஸ்ல என்னுடைய வாழ்க்கையில பார்த்த ஒரு காரியம், கர்த்தர் ஒன்றை நிரூபிச்சார், பலத்தால பராக்கத்தில் ஆவினால் ஆகும் என்று. ரெண்டாவது நம்முடைய பான், ரெண்டாவது குயவன் தான் கையிலேயே கூட உடைச்சிருக்கலாம். அது அவன் அதை பெருசாக வனையும்படியாக சின்ன பானையை பெருசாக உடைத்து பெருசாக மாற்றுகிறான். அந்த உடைப்பு என்னுடைய வாழ்க்கை நடந்தது. நான் அதை கக்கத்தை நன்றி செலுத்து. ஏன் என்று கேட்டால், கர்த்தர் என்னை பெரிதாக வணங்குகிற போது பெரிதாக நிரப்ப போகிறார். உடைக்கப்படுற போது நமக்கு வலி இருக்கிறது, ஆனால் அந்த வலியின் மூலமாக வலிமைக்கு ஒரு வழி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்ப அது கர்த்தர் நம்மை உடைத்து அதிகமாக நிரப்ப. இது ஒரு விதமான உடைத்தல்.
0: நீங்க அருமையா தமிழ் பேசுறவருன்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா ஒரு புலமையோடு நீங்க பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் என்பதை நீங்க இப்ப பேசும் பொழுது நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப அருமையாக வார்த்தைகளை நீங்க கோர்த்து பேசக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வண்டர்ஃபுல். என்ஜாயிங் யுவர் டைம். சொல்லுங்க பாஸ்டர்.
1: இரண்டாவதாக, கிதியோனுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் பானையை உடைக்க நம்மை உடைக்க சொல்றார். ஒரு அவன் அவர் போருக்கு யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்துக்கு போகிறவர்கள் கையில பட்டயத்தை எடுத்துட்டு போன்னு சொல்ல, அவர் சொல்றார், தீவட்டி எடுத்துட்டு போ, சட்டி பானை எடுத்துட்டு போ, எக்காலத்தை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களுக்கு பட்டயம் தேவையில்லை. பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அங்கே கிரியை செய்கிறது பாளையத்திலே. எனவேதான் கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பானையை உடைத்தால் ஒழிய வெளிச்சம் வெளியே வராது என்றபடியால் பானை நீ உடை என்று அவர் உடைக்கல. திஸ் இஸ் த பியூட்டி அபவுட் அவர் காட். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சமீபத்திலே சில ஏத்திஸ்ட் என்னை கேட்டார்கள், அவர் ஆண்டவருக்கு வேணும் அவரே ரட்சிச்சு விடும், அவரே போய் நம்மளும் போய் கெஞ்சிடுவோம், இதே தான் கேட்கிறாரு. அப்படி இல்லை, இயலாத ஒரு தேவன் அப்படி அல்ல. மை காட் டிட் நாட் கிரியேட் ரோபோட்ஸ். He has created man of free will, moral free agency. நாங்கள் எனவே கர்த்தர் இப்படி ஒரு எந்திர மனுஷனை படைத்திருந்தால் பட்டனை தட்டி விட்டு இயக்கி விடுவார். ஆனால் சுதந்திரம் இருந்தால் இருக்கிறபடினாலே நம்முடைய சொத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார். எனவேதான் இதயத்து வாசல் கதலை தட்டி கொண்டே நிற்கிறார் சொல்லி நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். சோவியத் செயின்ட் என்று சொல்லுகின்ற சி எஃப் ஆண்ட்ரோ அவருடைய புத்தகத்தை நீங்க வாசித்தால், அங்கே சில சோல்ஜர்ஸ் ரட்சிக்கப்படுவாங்க, சோவியத் சோல்ஜர்ஸ் கம்யூனிச காலத்துல. எப்படி என்று கேட்டால், அவர் சொல்லுவார்கள், எம்மாவூருக்கு போன செய்தியை பார்த்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப எம்மாவூருக்கு போன செய்தி என்ன விசேஷம்? இல்ல, அவர் இயேசு கிறிஸ்து போய் எம்மாவூர் வரைக்கும் கூட நடந்து போனாரு, ஆனால் உள்ள கூப்பிட வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள போல, அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டோம். அப்ப இவர் கேட்கிறாரு, அதுல என்னையா விசேஷம் இருக்குது, கூப்பிட்டு உள்ள போல? இல்ல, உங்களுக்கு கம்யூனிஸ்ட பத்தி தெரியாது. கம்யூனிஸ்டுகள் கதவை தட்டுவதில்லை, கதவை உடைக்கிறார்கள். ஆனால் கண்ணீர் மிக்க கடவுளாக இயேசு கிறிஸ்து கதவை தட்டி தட்டி, இன்னைக்கு அவர் உண்டாக்குன வீடு, கதவும் அவர் தான் உண்டாக்குனாரு, பூட்டம் அவர் தான் உண்டாகினா, சாவியை மட்டும் பூட்டை உள்ள வச்சு சாவியை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம திறந்தாலே வரிய வரமாட்டேன்றாரு. சோ இது ஒரு கண்ணிமிக்க தேவன். அவர் அதை பார்த்த உடனே நாங்கள் கம்யூனிஸ்ட் விட கர்த்தர் பெரிய ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றாள். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமே காணப்படுகிறது. அப்ப இந்த கிதியோனுடைய வரலாற்றுல அவர் தான் சட்டி எடுத்து அந்த அந்த மண் சட்டிகளை எடுத்து செல்ல சொல்லுகிறார், ஆனா சட்டி இனிய உடன்றார். இது ரெண்டாவது அனுபவம். அப்போ சில வேளைகளில் நாமே நம்முடைய பானையை உடைக்க கொடுக்க வேண்டும், நாம் உடைக்க நம்மை உடைத்து கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்காது. இது ஒரு காரியம். இன்னொன்று நான் சொல்ல போனால் முட்கொடுக்குள் லீலியை குறித்து நாம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கான பொதுவாக சொல்லப்படும் ஒரு தமிழர்கள் அதிகமாக சொல்லுவார்கள், உன்னத பாட்டில் சொல்லுவார்கள். ஆனால் அது குத்தப்படுகிற போதுதான் வாசனை வெளியே வீசும் என்றால் முட்கொடுக்குள் இருக்க முடியாது குற்றப்படும் வாசி. எனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்தது. சில விட பிழியப்படுகிற போது கெட்சவனே என்கின்ற எண்ணெய் ஆலையில இயேசு செக்காட்டப்பட்டது போல நாமும் புளியப்படுகிற போது நம்முடைய அபிஷேகம் வெளிப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நோ கிராஸ் நோ கிரவுன், நோ தான் நோ த்ரோன், நோ பெயின் நோ கெயின். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது. எனவே உடைக்கப்படுதல் நம்முடைய நம்முடைய அனுபவத்தினுடைய ஒரு எசென்சியல் எலிமெண்ட், அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்று நான் கருதுகிறேன்.
0: வண்டர்ஃபுல் பாஸ்டரும் அருமையாக கூறினீர்கள். நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்று சொல்லி. ஸோ இப்படி தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: நான் சொல்லுவேன், God is not looking for able people, he wants available people.
0: Amen.
1: கர்த்தர் தேடுவது ஆற்றல் உள்ளவர்கள் அல்ல, ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். ஆண்டவரே என்னை அனுப்ப நான் போகிறேன். பாருங்க, திக்குவாயனாகிய மோசே அவன் சொல்றான், ஐயோ என் திக்குவாய் என்னால பேச முடியாது. அவர் சொல்ல ஆரோனை கூட்டு போனா பேசுறது முழுக்க மோசஸ், மோசேதான் பேசுறான். கர்த்தர் அவன் ஆயத்த முழுதா மாற்றுகிறார். அதே மாதிரி நான் பாருங்க, கிதியோன் அவன் பயந்து, அவன் போர்க்களத்துல அவன் அந்த போராடி அவன் போரடித்துக் கொண்டிருக்கிற போது பயந்து, மீதியானுக்கு பயந்து போறான். அவனை போய் பராக்கிரமசாலன் கர்த்தர் அழைக்கிறார், அவனை பராக்கிரமசாலன் மாற்றி விடுகிறார். கர்த்தர் தெரிந்திருந்த பல பாத்திரங்களை நீங்கள் பார்க்கிற போது அவர்கள் சாதாரணமானவர்கள். ஏன் அந்த 12 டிசிஷன்ல பாருங்க, மத்திய தவிர அவனுக்கு பேனா பிடிக்க தெரியாது. எல்லாருமே அவர்கள் வலை போட்டு கூட அதுல கூட அவர்கள் சரியாக மீன் பிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஆயத்தமாய் வந்த போது கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதற்கு ஒரு அழகான காரியம் என் சகோதரர் சொல்லுவார், Jesus said, follow me and I will make you fishers of men. அவர் இப்படி சொல்வாரு, you follow me, I will make you. Making is my business and following is your business. எனவே ஆயத்தமாய் நான் அவரை ஃபாலோ பண்ற போது ஆண்டவர் என்ன ஆக்கி விடுவார். இதை நான் விசுவாசி, என்ன பொறுத்த மட்டும் நான் என்னென்னமோ படிச்சேன், ஐ டிட் மெனி கோர்சஸ், ஐ டிட் மெனி திங்ஸ். தியாலஜி இஸ் நாட் ஒன் அமங் தம். தியாலஜியே தெரியாது. ஊழியத்துக்கு அழைக்காத வெளிநாட்டுல இங்க வந்தா ஏதோ ஜெர்மன்ல உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன், நீங்க டாக்டர்னா கூட என்ன என்ன ஏரியான்னு கேட்பாங்க, மேனேஜ்மெண்ட்னா என்ன ஏரியான்னு, என்ன ஸ்பெஷலைசேஷன், தியாலஜி என்றால் என்ன புக்குன்னு கேட்பாங்க. அப்படிதான் சொல்லுவார்கள். அந்த தேசத்தில் தியாலஜின்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நான் பாட்டுக்கு ஆண்டவர் அழைச்சான்னு வந்துட்டேன். கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தினார். அதனால திஸ் ஐ பிலீவ் ஃபர்ம்லி இன் மை ஹார்ட், காட் இஃப் யூ ஃபாலோ ஹிம் ஹி வில் மேக் யூ.
0: Amen.
1: உங்களுடைய ஊழிய உதாரணமாக, இட்ஸ் எ வெரி யூனிக் மினிஸ்ட்ரி.
0: Yes,
1: இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ஒரு யூனிக் மினிஸ்ட்ரி. இந்த காலையில் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் மிக ரசிச்சேன். என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் ரெண்டு மூன்று பேரை சந்திக்க நீங்கள் இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கிறீர்கள். இதை யார்ட்டையா சொன்னா சிரிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ரெண்டு மூணு பேரை பாக்கிறதுக்கு அவ்வளவு பேர் தேசம் கடல் கடந்து போடும். ஆனா ரெண்டு மூணு பேர் யார் தெரியுமா, நிக்கோதேமு. நீங்கள் சந்தித்தவள் யார், நீங்க நிக்கோதேமு ஒரு இரவையில சந்திக்கிறீர்கள். நீங்கள் சந்திப்பது ஒரு அருமத்திய ஒருநாக யோசிப்பு. அந்தந்த காலகட்டத்தில பயன்படுத்தும் கத்தை தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் வேணும். பெரேரா அவர்களை நானும் சந்தித்திருக்கேன், ஜே பெரேரா அவர்கள் அந்த நாட்களில் ஏர் சீஃப், ஏர் வைஸ் மார்ஷலாக இருந்தார்கள் இலங்கை தேசத்துல. அவளை வீட்டுல ஒரு விருந்து கொடுத்தார், நான் போயிருந்தேங்க. அவர் போன போது அவர் என்னோட பேசிக்கணும், அவர் சொன்னாரு, எனக்காக ஜெபியுங்கள் என்றார். நான் கேட்டேன், எதுக்கான, நீங்க ராணுவ அதிகாரியுடைய மகன் தான், உங்களுக்கு தெரியும் எதுக்காக ஜெபிக்கணும்னு. நான் அவருக்காக நான் ஜெபித்த போது அவர் ஒரு காரியம், அவர் ரட்சிக்கப்பட்டவர். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டா, அவர் சொன்னாரு, நான் படுத்த படுக்கே ஹாஸ்பிட்டல் இருந்த போது ஒரு பாஸ்டர் எனக்காக ஜெபித்தார், 40 வயசுல செத்து போயிருக்கணும், ஆனா கர்த்தர் என்னை ரட்சித்தபடினாலே நான் அவருக்கு வாழ்க்கை சொல்லி ஒரு சிங்கள ராணுவ அதிகாரி தமிழனாக்கி என்னை கூப்பிட்டு அவருடைய வீட்டுல ஒரு விருந்து எங்களோட டீமா நாங்க போயிருந்தோம். இதை கர்த்தர் செய்தார். அப்ப நான் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்னவென்றால், நீங்க கருணையாலது கருணை கிராஜுவேட்ஸ் ஆர் ஆல் ஷைனிங் வெரி வெல். நீங்கள் ஒரு அருமையான காரியத்தை இன்னைக்கு காலையில் நான் கேட்டேன் உங்களுடைய பேட்டியில, because I wanted to know the man who is going to interview me.
0: சொல்லுங்க.
1: அதுல நீங்க சொல்லுகிறீர்கள், காரணியால இருந்து வந்த உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு ட்ரெயின் போற இடம் இருக்கு, ஆனா விமான தளம் இல்லாதபடினால அவர் ஹெலிகாப்டரை சார்ஜ் பண்ணி கொண்டு போறாள். இந்த லெவல்ல ஒரு இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ப்ரொடியூசர் உங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கத்த கொடுத்திருப்பார். ஆனா நீங்களுடைய படகையும் வலையும் விட்டு விட்டு கத்தருக்கு பின்வந்தபடினாலே இன்னைக்கு கத்தர் உங்களை எதமா செய்யறாரு, கொர்னேலி வீட்டுக்கு
0: அனுப்புறாரு.
1: கொர்னேலி வீட்டுக்கு அனுப்புறாரு கத்தர் உங்களுக்கு. இது பெரிய ஒரு அதிசயம் அல்ல, இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? எனவே கத்த இந்த இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நான் ஊழியத்து வருகிற போது என்ஜினியரிங் டிகிரி வைத்துக் கொண்டு ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்ட முடியுமான்னு கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் என்ஜினியர் டிகிரி காலே பிரமாதம் பயன்படுத்துறார். ஸ்டான்லி அண்ணன் ஒன்று, அங்க செஞ்சபகுமார் இன்னொன்று, இன்னொன்று நீங்கள். God is not looking for able people. He wants available people. ஆண்டவரே என்னை அனுப்ப நான்
0: போகிறேன்.
1: இதோ அடியே என்னை அனுப்ப நான் போகிறேன். God will make you.
0: Amen. Wonderful, wonderful, Pastor. தொடர்ந்து நாம் பேசும் முன்பதாக இனிமையான ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டுமாய் வருவோம். அன்பு நேயர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற பாஸ்டர் பிரேம்குமார் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் ஜெர்மனியில் உள்ள பெர்லின் என்ற நகரத்திலிருந்து ஸ்கைப் மூலமாக நம்முடன் இணைந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் மிக ஆசீர்வாதமாக, மிக ஆச்சரியமாக இருக்கிறது. பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒரு மொபைல் போனை சார்ஜில் போட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சார்ஜ் ஏறும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் வந்து நிச்சயமாக எல்லாரையுமே அப்படியே வந்து சார்ஜ் ஏற்றி கொண்டே இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாஸ்டர், கிரிட்டிசிசம்.
1: ஒரு நிமிஷம் முன்பதாக நான் ஒன்றை சொல்லிவிடுகிறேன்.
0: சொல்லுங்க பாஸ்டர்.
1: நீங்கள் பார்த்த மூன்று பேர் மிக முக்கிய கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு காலையில் நீங்கள் சொன்னதின்படி, அது பேர் நான் சொல்ல என்றால் பர்சனலா என்னோட பேசுனீங்க, அதை சொல்லுவதா நீங்கள் ரேடியோ நீங்கள் சொல்லலாம் யாரை சந்திப்பீர்கள் என்று. ஆனால் நீங்கள் சந்தித்தவர்கள், they are the shakers and movers.
0: Yes.
1: Or they are the key persons in the society. Yes. நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெர்மன் தேசத்திலே ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய சண்டே ஸ்கூலை மூடி விட்டாள் என்றால் அவர்களுக்கு மூன்றே மூன்று ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தார். அந்த மூன்று பேரும் வெளிநாட்டுக்காரர்கள். இவர் சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளுக்காக நான் பாடம் நடத்தி கொண்டு நான் பிரசங்கத்தையே இழக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை மூடி விட்டு அவள் வந்து பிரசங்கத்தை கேட்டு தன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் மூன்று முக்கிய ஆத்மாவை இழந்து விட்டார்கள். அந்த மூன்று பேரும் பிற்காலங்களிலே சவுத் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் அவர்கள் சர்வாதிகாரிகளாகவோ அல்லது ஒரு பொல்லாத ஒரு லீடர்ஸாகவோ மாறி அந்த தேசத்தை பாழாக்கினார்கள். இன்றைக்கு நீங்கள் சந்தித்து வந்திருக்க மூன்று பேர் இன்னைக்கு கத்தராலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற போது அந்த ஆசீர்வாதம் தேசத்துக்குள்ளே கடந்து போகும்.
0: எஸ், வெரி
1: ட்ரூ. சிலவேளை நம்ம 10,000 பேர் நம்ம பிரசங்கம் பண்ணிருப்போம், ஆனா அந்த 10,000 பேரும் நிக்கிற இல்ல 20,000 பேருக்கு போகும். ஆனா ஒரே ஒரு ஹார்ட், ஒரு முக்கியமான ஒரு கீ பர்சன் தொடப்படுகிற போது அந்த ஹோல் கண்ட்ரியே இட் இஸ் கெட்டிங் ஓபன் லைக் எத்தியோப்பியன் மினிஸ்டர். எத்தியோப்பியா வந்து பின்னாடி பிலிப் ஓடுறான், யோசிச்சு பாருங்க. அது அது ஓடக்கூடிய வயசா 4 பொண்ணு பிள்ளைகளை பெத்துக்கிட்டு அவன் ஓடுகிறான். இப்ப மாப்பிள்ளை பிடிக்கவோ ஓடனானா அர்த்தம் இருக்கு. எவரோ ஒருத்தன் போறான் அந்த எத்தியோப்பிய மந்திரி. But it was a prize catch.
0: Yes.
1: அவன் பிடிச்ச உடனே பார்த்தா எத்தியோப்பியாக்கு அவன் சைத்தியத்தை கொண்டு போகிறான், தேசம் தொடப்படுகிறது. இதுதான் தேவன் செய்த ஒரு பெரிய காரியம். எனவே இன்றைக்கு நீங்கள் இந்த 2-3 நாட்கள் போய் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சந்தித்த ஆத்துமாக்கள் தேசத்தை மாற்றக்கூடியவர்கள், தேசத்தின் தலைவர்களுக்கு. அதுவுமே இலங்கையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு உண்மையிலே உலகத்தின் கண்கள் தேசத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு பயங்கரமா ரத்த ஆறு ஓடுகின்ற ஒரு தேசம் அது. அந்த தேசத்துக்கு சிறந்தவர்கள் தேவை.
0: நிச்சயமாக பாஸ்டர், தேங்க் யூ சோ மச். மிக முக்கியமான ஒரு காரியம், அங்க இருக்கிற ஒரு முன்னணி டினாமினேஷன், நான் பேர் சொல்ல விரும்பல, தே கோயிங் டு ஹேவ் த பிஷப் எலெக்ஷன். அதுல வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பீக் டு தி ஆர்ச் டீக்கன். அது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு நான் தீர்க்க தரிசனம் உரைக்க தேவன் கிருபை தந்தார். அதை யோசிச்சு என்னுடன் வந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். அவங்க சொன்னாங்க, எப்படி வந்து ஒரு ஆர்ச் டீக்கன் வந்து அவருக்காக நான் ஜெபிக்க, தீர்க்க தரிசனம் முறைக்க, அதன் பிறகு அவர் கைகளை கட்டி, நீங்க எவ்வளவு நாள் இங்க இருக்க போறீங்க, மீண்டும் எப்போ இலங்கைக்கு வர போறீங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள். எனக்கு வயது வந்து அவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக குறைவு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் பயன்படுத்தி வருகிறார். நீங்க சொன்னுகின்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. அந்த ஒரு மனிதர் தேசத்தை கலக்க முடியும், தேசத்தை. இது ராஜாக்களையும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் தேவன் சந்திக்கிற நாட்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பாஸ்டர்,
1: கலிலே என்ன சொன்னார்? கலிலே சொன்னார், அவர் நெம்புகோல் தத்துவத்தை குறித்து கேட்டார்கள். அவர் சொன்னார், பூமிக்கு வெளியே நிற்பதற்கு ஒரு இடத்தை எனக்கு காட்டு, ஒரு நெம்புகோல் என் கையிலே கொடு, பூமியை நகர்த்தி காட்டுகிறேன் என்று. ஆண்டவர் அதான் சொல்றாரு. அவர் பூமிக்கு வெளியேதான் இருக்காரு, அவருக்கு நிக்க இடம் வேண்டாம். அவருக்கு பிரபஞ்சத்தை கடந்து இருக்கின்ற பரம்பொருளாகி தெய்வம் சொல்லுகிறார், என் கையில நீதான் நெம்புகோல் மகனே, நீ வா, உன்னை கொண்டு பூமியை நான் அசைத்து காட்டுகிறேன். கர்த்தருக்கு இந்த பூமி அசைத்து கோடிக்கணக்கான மக்கள் வேணும். அவர் ஒருவனை தேடும் தேவன். ஆரம்பத்தில் பாருங்க, ஒரு ஆதாம், அதன் பிறகு ஒரு ஆபேல், ஒரு ஏனோக்கு, ஒரு சேத்து, ஒரு ஆபிரகாம், ஒரு இசாக். ஆண்டவர் இப்படியாய் ஒருவனை கொண்டே பெரிய காரியங்களை செய்யவில்லை. தேவனாக God wants only one person. அந்த ஒருவன் அவருடைய கையில கிடைச்சிட்டாக்கா அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ரைனார்ட் பங்கே அவர்கள் அருமையான காரியத்தை சொன்னார்கள். என்னவென்றால், +2 - -2 நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னவென்றால், அவருக்கு திடீர்னு கர்த்தர் பேசினாராம், நீ ஒரு புத்தகத்தை அடி, என்னை குறித்த புத்தகம், சுவிசேஷ புத்தகம், அதற்கு தலைப்பு -2. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கழித்தல் குறியா இருக்கிறது, எல்லாவற்றையும் இழப்பிலே இருக்கிறோம். ஆனால் மேலிருந்து தேவன் வருகிற போது அந்த கழித்தல் கூட்டலாய் மாறிவிடுகிறது. இந்த மைனஸ் இஸ் convert it into a plus in your life.
0: Amen.
1: இதான அந்த கான்செப்ட்.
0: வாவ்.
1: இது வைத்து புத்தகத்தை அடிச்சு உலகம் முழுதுமாய் நீ கொடு. முதல்ல ஜெர்மன்ல ஒரு நட சொன்னார். இவர் சொன்னார், ஆண்டவரே இந்த நாடுகள்ல உங்களுக்கு போஸ்ட் பாஸ்ல இஷ்டப்படி இந்த மாதிரி போட முடியாது, போட்டா செல்வோட கோவப்பட்டு கேஸ் கூட போட்டுருவாங்க. அவர்
0: சொன்னா,
1: ஆண்டவரே கண்ட கண்டவுடைய வாயிலே நான் ஒரு பழமொழி சொல்ல போவதற்கு நான் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? நீ முதல் ஆள் அல்ல, முதல் ஆளை கூப்பிட்டேன் அவனும் சாக்குப்பு சொன்னான், பெரிய ஆள் உன்னை விட பிற சிறந்தவன். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டேன் அவனும் செய்யவில்லை. மூன்றாவது ஆளாகி நீ இல்லை என்று சொன்னால் நாலாவது ஆளை நான் தேடுவேன் என்றோட அல்லல் ஆண்டவரை நானே கடைசி ஆளாக இருக்கட்டும் என்று எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் அந்த சத்தியம் போனது. எல்லா வீடுகளுடைய போஸ்ட் பாக்ஸ்லயும் அவர்கள் போட்டார்கள். ஐரோப்பா முழுக்க இது நடைபெற்றது அதிசயம். எனவே அதனால ஆண்டவர் சொன்ன, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூப்பிட்டு இருப்பார், கூப்பிடுப்ப எத்தனையோ பேர் கூப்பிட்டுருப்பார். ஆனால் ஆண்டவரே என்னை அனுப்பும் அடியேன் வரேன், நீங்க வரீங்க. You might not know, I am able to see God's hand in you.
0: Amen.
1: I am able to see God's hand in you. கர்த்தருடைய கரம் உங்களில் இருப்பதை நான் பார்க்கிறேன். The hand of God makes all the difference. கர்த்தருடைய கரம் எல்லா வித்தியாசம் உண்டாக்குறது. ஆண்டவரே என்னை அனுப்பு, நான் போகிறேன் என்று சொன்னீங்க, இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்துறேன். இன்னும் நீங்க, you have not seen the whole vision. You have seen only the part of it. It is the tip of the iceberg. மிதக்கின்ற அந்த மிதவின்ற ஒரு பகுதியை பார்த்தீங்களே தவிர மூழ்கி ஆழ்ந்திருக்க பெறுவது இன்னும் வரல. கர்த்தர் முழுக்க இயந்திரமா காட்டல, மூச்சு நின்று போயிடும். So, part God is preparing you.
0: Amen, amen. Pastor, நம்ம ஊழியத்தை குறித்து பேசணும். ஊழியம் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமாக criticism, accusation, you know, false accusation, இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது ஒரு கனியுள்ள மரத்தின் மேல் கல்லடி வரும் அப்படின்றது நம்ம சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு எளிதா இருக்குது. ஆனா அது அனுபவ ரீதியாய் வரும் பொழுது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கு வாலிபர்கள் பயன்படுத்தப்படும் பொழுது கூட இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள். ஆனா அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சிலர் ரிட்டாலியேட் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் துவண்டு ஊழியத்தை பின்தங்குகிறத பார்க்கிறோம். இதை நடைமுறையா பார்க்கறதுனால அதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இது மிக பிரயோஜனமா இருக்கும் என்று நான் என்னுடைய ஆவில உணர்கிறேன்.
1: செத்த நாயை ஒன்றும் கல்லடிக்க மாட்டான். கல்லடி வாங்குறோம் என்றால் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கும் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, ஒருத்தன் ஆட்டுக்குட்டி மேல கல்லடிக்க மாட்டான் நாயை என்று அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படி என்றால் வி ஆர் அலைவ் த்ரைவிங் அண்ட் வி ஆர் ரியல் ஃபோர்ஸஸ் என்று அவர்கள் அக்னாலேஜ் பண்ணுகிறார், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். இல்லைன்னா நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. சில வேளை சொல்லுவாங்க, ஐயோ அவனை கிரிட்டிசைஸ் பண்ண அவனை ஃபேமஸ் ஆகிடாதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒருத்தர், உண்மையை நான் பர்சனல் மேனேஜராக இருந்தவன், பர்சனல் மேனேஜர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒருத்தர் சொன்னாரு, அவங்க கம்பெனியில எல்லார் பேரையும் போட்டு சோர் ஹே, நார்த் இந்தியால ராம்லால் சோர் ஹே, ஜெனரல் மேனேஜர் சோர் ஹே, இப்படி போட்டாங்க. எல்லாம் திருடன் திருடன் போட்டான். இவர் பேரை போடல, இவர் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான். ஐயோ என்ன ஒரு கணக்குலயே எடுக்கலையா, யாரா என்ன அப்படியே எடுப்பார் கைப்பிள்ளைய நினைத்துக் கொள்வார்கள். எனவே இப்ப இன்னைக்கு பாருங்க, நம்ம யாரா கிரிட்டிசைஸ் பண்ணா அவர் அவர் மினிஸ்ட்ரி சலவை என்று பொருள். நம்முடைய ஊழியம் உயிரோடு இருக்கிறது பொருள். அது வரைக்கும் சந்தோஷப்படும் முதலாவது காரியம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பத்தி பொய்யா சொன்னான்னு நீங்க சந்தோஷப்படுங்க. அவரே பேல்செபுன்னு சொல்லிட்டான். நம்மள யாரும் பேல்செபு சொல்றது இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே படித்தவன் நம்ம நிச்சயமா படிப்பார் அப்படின்னா நம்ம கத்தடி பிள்ளை என்பது ரெண்டு. மூணாவது சொல்றாரு, உங்களை சபிச்சா அதை ஆசீர்வாதமா மாற்றுவேன். இப்ப ஒரு விதத்துல சொல்ல போனா, தி கர்சஸ் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் த பிளஸிங். ஒருத்த நம்மளை கர்ஸ் பண்றான் அல்ல விரோதமா பேசுறான், அதை கொண்டு போய் ஆண்டவரே இப்படி பேசிட்டான் கொடுப்பா, அதை நான் திரும்ப நான் ரீசைக்கிள் பண்ணி நான் உனக்கு பிளஸிங்காய் தருகிறேன். பிளஸிங்காய் தருகிறான். God is the best recycler. அது நம்ம எல்லா இந்த கம்ப்ளீட் garbage அவட்ட கொண்டு போய் கொடுக்கறப்ப ஆசீர்வதிக்கிறோம். சில வேளை garbage இல்ல, அது without raw material how can I work என்று கேட்டார். இப்படி நம்ம தேர்ச்சி கொள்ளலாம். ஏன்னா அது ஊழியத்துல போராட்டம் நம்ம எல்லாருமே கடந்து போகிறோம். ஒரு சிலருக்கு ஜாஸ்தி, ஒரு சிலருக்கு குறைவாய் காணப்படுகிறது. The higher the level, greater the devil. But when devil is at the, all the levels, I am happy because there is an angel at my level. கர்த்தர் நம்முடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு protection கொடுக்கிறார். The angel might be a real angel or it could be your wife, a praying, supporting woman. It could be your prayer leader, your pastor. So, கத்தர் அப்படி வைத்திருக்கிறார். எனவே முதலாவது காரியம், நாம் சோர்ந்து போகவே கூடாது. நான் ரெண்டு சின்ன உதாரணம் சொல்றேன், உள்ளத்தை தொட்ட உதாரணங்கள்.
0: சொல்லுங்க.
1: தாமஸ் ஆல்வா எடிசன், அவருடைய வாழ்க்கையில அவர் எதுக்குமே உதவ மாட்டார். ஸ்கூல் டீச்சரை திருப்பி அனுப்பிச்சார் வீட்டுக்கு. திருப்பி வீட்டுக்கு அனுப்பின போது அவங்க அம்மா சொன்னாங்க, யார் சொன்னது? அவங்க டீச்சர் சொன்னாரா? எதுக்குமே உதவல, இந்த லெட்டரை பாருங்க மாட்டார். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா, இங்க வா உட்கார், நான் உனக்கு சொல்லித்தேன் சொல்லு. ஏ ஃபார் ஏ ஃபார் ஆல்மைட்டி, பி ஃபார் பைபிள், சி ஃபார் கிரைஸ்ட், டி ஃபார் டிவினிட்டி சொல்லி கொடுக்கிறார். பல வருஷங்கள் கழித்து இந்த மனுஷன் மரித்த போது அமெரிக்கா இருக்கு எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஆஃப் ஆகும். ஒரு நிமிஷம், ஏனென்றால் ஹி டாட் அஸ் ஈ ஃபார் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதே அவர் தான். எலக்ட்ரிசி பல்பை கண்டுபிடித்தார். எனவே அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறார், எல்லாரும் எனக்கு எங்க டீச்சரே என்னை வெறுத்து தள்ளினாங்க, எங்க அம்மா தள்ள, மை மதர் வாஸ் த மோட்டிவேட்டர். அப்படி என்றால் உங்களை எல்லாம் விரோதத்து பேசுறப்ப கூட யாரா தேவண்டி மனுஷன் இருப்பார் உங்களை தாங்க முடியும். யூ ஒன்லி லிசன் டு தம், நாட் டு தம், நாட் டு தி அதர்ஸ். நாம் கர்த்தருடைய பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் நம்மை தொடவே கூடாது. இது ஒரு காரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு பயமுண்டாக. ரெண்டாவதாக நான் பார்க்கிற போது, இந்த நெகட்டிவ் திங்ஸ் வருகிற போது இவைகள் நம்மை வளர்ப்பதற்கான வழிகளாய் காணப்படுகின்றன. கேட்ஃபிஷ் அண்ட் காட்ஃபிஷ் ரெண்டு ஃபிஷ் இருக்கு. அதுல இந்த காட்ஃபிஷ் ரொம்ப ஃபேமஸ் ஃபிஷ், அது அமெரிக்கால பெரிய உணவு. அது இதே அவர்கள் கொண்டு வருகிறார்கள் பசிபிக் சமுத்திரம் வழியாக, ஆனா வர்ற வழியில செத்து போகுது. ஏன் சாகுதுன்னா அது ஏதோ சோறு வருதுன்னு பண்றாங்க. அப்போ ஒருத்த கண்டுபிடிச்சானா அந்த வலைக்குள்ளேயே நீ கொஞ்சம் கேட்ஃபிஷையும் விடு, ஏன்னா கேட்ஃபிஷ் இதுண்டு விரோதி. அது திறத்த காட்ஃபிஷ் உள்ளே ஓடி ஓடி ஓடி ஓடி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்து ஹெல்த்தியரா பெட்டர் ஃபிஷ்ஷா வெளியே வந்துச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கத்தர் சில கேட்ஃபிஷ்ஷா அலோவ் பண்றார். ஏன் என்று கேட்டால் அந்த முட்கள் நம்மை மலர்களாக மலர வைப்பது மட்டுமல்ல கனி கொடுக்க செய்து விடுகின்றன. அப்போ வாழ்க்கையில சில போராட்டங்களை கத்தர் அனுமதிக்கிற போது நான் முதலாவது சொல்லுவேன், போராட்டம் இல்லாமல் நமக்கு வெற்றி இல்லை. இயேசு போராட்டத்தை கடந்து போனார். யோசிச்சு பாருங்க, மானாதி வானங்குள்ளா தேவாதி தேவன் அண்ட சராசத்தை வார்த்தை உண்டாக்குனவர், இந்த பூமியில வந்து அப்பத்தை பிடிக்க 5000 பேர் வரான் சாப்பிட, வல்லமை பிடிக்கிற 70 பேரா குறைஞ்சு போச்சு, வசனத்தை கொடுத்தா 12 ஆச்சு, ரகசியத்தை கொடுத்தா 3 பேரு யோவான் யாக்கோபு பேதுரு, ஆனா சிலுவையில் தங்குறப்ப தனியா தொங்கினார். சரி, உயிரோடு எழுந்தாரு, 500 பேருக்கு அவர் காட்சி அளிச்சாரு, ஆனா மேலறையில் 120 பேர் தான் இருந்தான். இது என்ன அநியாயம் பாருங்க. அது இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் முதலாவது காட்சி கொடுத்த சோல்ஜர்ஸுக்கு, அவன் போய் பொய் சொல்லிட்டான், இயேசு உயிரோடு இல்ல, பிராடி திருடி போயிட்டான். முதல்ல அவன் தான் பார்த்தான் இல்லையா, பார்த்தான். அப்ப நான் பாருங்க, எல்லாம் பாருங்க, இயேசுக்கே இது வந்தபோது எவ்வளவு சோர்ந்து போயிருக்கணும். என்ன ஊழியத்துல பலர்ல பிதாவே நீங்க அமைச்சிங்க, 33 வருஷத்துல 3 வருஷம் தான் ஊழியம் செய்ய விட்டீங்க, அந்த 3 வருஷத்துல 120 பேர் அதான் கடைசியா மேலறையில தங்கினாள் என்று அவர் சொல்லவில்லை. அந்த மேலறை தான் பவர் ஹவுஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட், பிரைம் மூவர் மாதிரி ஆயிடுச்சு. கம்ப்ளீட் அந்த வேர்ல்டே சேஞ்ச் பண்ண கத்தர் அவர்களை பயன்படுத்தினான். சோ நான் சொல்லுற ஒரு காரியம், கிரிட்டிசிசத்தை நாம் கவலைப்படுற அவசியம் இல்லை, அவர் நம்ம மீது கல் இருந்தாலும் நாம் கவலைப்பட அவசியம் இல்லை. கத்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் இளைஞர்களுக்கு அதை சொல்லுங்க. அப்கோர்ஸ் யங் பீப்புள் ஆர் தி ஹை ஃபிளையர்ஸ், அவர்கள் எல்லாம் ரோசியா எதிர்பார்க்கிறாங்க. இந்த எதிர்ப்புகள் போராட்டம் வரப்ப தாங்க முடியாம போயிடும், ஆனா அவளோட கூட நின்று அவளை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம். தினகரன் ஐயா அவர் ஒன்று சொல்வேன், நான் அவரை குறித்து
0: சொல்லுங்க.
1: அந்த குடும்பத்தை எங்களுக்கு தெரியும். ஏஞ்சல் இறந்த போது நான் அப்போது இந்தியாவில் இருந்தேன். கம்யூனிஸ்ட்காரன் மேடை போட்டு பேசுறான், பார்வதி இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன சொல்லுவீங்களே, பிரேமா இயேசு அழைக்கிறான் சொல்லுவீங்களே, ஏஞ்சல் நீ சாகப்படுறேன் இயேசு சொல்லியான்னு மீட்டிங்ல கேட்டாங்க. அவ்வளவு உள்ள உடச்சுக்கு பாருங்க, இது வெந்த பொண்ணு வேலை பாய்ச்சது போல பல போராட்டங்களே கடந்து போன, ஆனா ஒன்றே ஒன்று கத்திருக்கா நின்றார். இன்றைக்கு உலகம் முழுமா பெரிய காரியத்தை செய்ய கத்த கிருபை செய்தார். கிரிட்டிசிசம் ஷுட் நாட் டெஸ்ட்ராய் அஸ், இட் ஷுட் கன்ஸ்ட்ரக்ட். ப்ராப்ளம்ஸ், ஐ வில் டெல் யூ சம்திங், ப்ராப்ளம்ஸ் டு நாட் மேக் எ மேன், ரிவீல் எ மேன். ஒரு ப்ராப்ளம் வர்ற போது நம்ம யார் என்பது அப்பதான் தெரியுது. பிரச்சனை இல்லாதப்ப நமக்கு மற்றவங்க வித்தியாசம் இல்லவே இல்லை. பிரச்சனை வரும்போது நம்ம எழுந்து செய்யற பாருங்க, எழுந்து கட்டும் பாருங்க. நான் நெகேமியா, ஆண்டர்தான் அமிச்சார், ராஜாவே என் பின்னாடி நிக்கிறான், ஆனா சொந்தக்காரன் விரோதம் நினைக்கலாம். சன்பலாத் தொபியா சொந்த காரர்கள் எத்து, ஆனாலும் கூட பட்டயத்தை ஒரு கையில பிடிப்பேன், கொல்லூரை இன்னொரு கையில பிடிப்பேன், நான் கட்டி எழுப்பேன்னு எழுப்பினா கர்த்தர் கட்டி முடிக்க வச்சாரு. சாதாரண பட்லராக இருந்தவனே கவர்னராக கர்த்தர் மாத்தினார். நான் சொல்லுற ஒரு காரியம், எல்லா இளைஞர்களும் சொல்ல ஒரு காரியம், கன்கிராஜுலேட் செய்யும். நான் ஊழியத்துக்கு வந்தது பாருங்க 40 வயசு மேல வந்தேன், ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இளைஞர்களாய் ஊழியம் செய்கிறீர்கள். யூ வில் ஹாவ் கிரிட்டிசம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் பெலன் கொள்ளுங்கள். கர்த்தர் உலகத்தை ஜெயிச்சார், ஜெயிச்ச தேவன் நம்முடைய தேவனா இருக்க வரைக்கும் நம்ம தோற்பே கிடையாது. We don't have defeats at all.
0: Amen. Amen. Wonderful. உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு பலன் வந்த மாதிரி இருக்குது பாஸ்டர், நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள். I'm so touched deeply. பாஸ்டர், கடைசியாக அதாவது நம்ம விதைகளை குறித்து பேசினோம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வரணும்னு சொன்னா அதற்கு ரகசியம் என்ன?
1: பினான்ஸை குறித்து நான் சொல்லுகிற போது நான் ஒன்றே சொல்லி, நான் இந்தியாவில் நாட்களில் ஒரு வித்தியாசமான கொள்கையில் வளர்க்கப்பட்டேன். பைனான்ஸ் குறித்து பேசக்கூடாது சேர்ச்சியில் எண்ணுவாங்க, பணத்தை குறித்து பேசக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் நம்ம தசமா கொடுக்கறவர்களுக்கு முக்கியமான சிபிஎம் ஸ்டேஷன் திருவிருந்து கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? சில சபைகள்ல தசமா கொடுக்கறது திருவிருந்து கிடையாது. ஏன் என்றால் நீ திருடன்வாங்க, திருடனுக்கு திருவிருந்து எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்பார்கள். அப்போ பைனான்ஸ் குறித்து பேசாத காலங்களில் கூட இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இன்னைக்கு இருக்காது. அந்த கட்டுப்பாடுல நான் பார்த்து இருக்கிறேன், ஆனா அதை பேசுகிற நமக்கு ஒரு கூச்சம் இருந்தா. ஆனா இப்ப கத்த கிருபியால கத்தது விளக்கறேன், என்றால் பைபிள்ல இது குறித்தான நிறைய சத்தியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி இருக்கிற வரைக்கும் நமக்கு அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் உண்டு என்று சொல்லி. ஒன்று நாம் பார்த்தோம் ஏற்கனவே வசனம், இன்னொன்று நம்முடைய பணத்தை பொறுத்தமட்டும் கூட விதைக்காத பணங்கள் வளர்வதில்லை, விதைக்காத விதைகள் விரயமாகி போகும். எனவே நாம் அதை கட்டாயமாக நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் விதைக்க பாருங்க, இன்னைக்கு அறுவடை குறித்து நம்ம பேசுறோம். We talk about the harvest, but are we considering the funding of harvest? Funding of harvest is very, very important. கர்த்தருடைய வருகை இன்னைக்கு தாமதப்படுவது காரணம், மணவாளன் தாமதிக்கவில்லை, மணவாட்டி ரெடி ஆகல. மணவாட்டி எந்த கல்யாணத்தை அப்படிதான், மணவாட்டி ரெடி ஆகும் தான் இருப்ப, மணவாள் ரெடி ஆயிடுவார், அவரு முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு. எனவே மணவாட்டி ரெடி ஆகுது காரணம் என்னவென்றால், மணவாட்டிக்கு இன்னும் அதுக்கு வேண்டிய எல்லா ஜோடன பொருளும் கிடைக்கல. காரணம், we have not funded her properly. சோ இந்த விதத்தை நான் பார்க்கிற போது, we as a church we should take the responsibility. சபையாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் ஊழியத்தை தாங்குவதற்காக எழும்பி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு, முதலாவது காரியம். ரெண்டாவதாக, பைபிள போட்டிருக்கு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் போடல, அப்படி போடல. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும், அப்படி என்று சொன்னால் அந்த புசிக்கிறதும் அவனுக்கு தான், விதையும் அவனுக்கு தான். அவன் கையில ஆண்டவர் இவ்வளவு கோதுமையை கொடுக்கிறார், சொல்றார், மகனே பாத்துக்கோப்பா, இவ்வளவு கோதுமை உன் சாப்பாட்டுக்கு, ஆனா இவ்வளவு கோதுமை விதைக்கிறது, விதையும் நீ சாப்பிட்டா எத்தியோப்பியா கதை வந்துடும். எத்தியோப்பியால பெரிய பஞ்சம் வந்தது அந்த சமயத்துல, உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பஞ்சம் வந்து காரணம் தான். ரெண்டாவது பஞ்சம் வந்து காரணம், மழை பெஞ்சு அதை விதை இல்லை, எல்லா விதையும் தின்னுட்டாங்க. விதையை சாப்பிட்டு விட்டால் பஞ்சத்தை நாம் மேற்கொள்ளவே முடியாது. எனவே சபையில ஒன்று காரியத்தை இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும், என்னவென்றால், விதைப்பு இல்லாமல் நமக்கு அறுப்பு இல்லை என்பது எப்படி வசனத்தை குறித்து உண்மையா இருக்கு, அதே மாதிரி பணத்தை குறித்தும் இருக்கிறது. உதாரணத்துவமாய் தேவன் ஊழியர்கள் கொடுக்கணும், விசேஷம் உங்களுடைய ஊழியங்கள். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷ கிருபை என்னவென்றால், நாங்கள் எல்லாம் தூண்டில் ஓட்டு மீன் பிடிக்கிறவர்கள், நீங்கள் வலை ஓட்டு பிடிக்கிறீர்கள். தூண்டிலையும் மீன் சிக்கும், ஆனா வலையில சிக்கிறது பெரும் திரளான கூட்டம் சிக்கும். ஏன் என்று கேட்டால், இட்ஸ் மீடியா மினிஸ்ட்ரி, ஊடகங்கள். இன்னைக்கு ஊடக ஊழியத்தை கத்த சமீபத்தில் ஆரம்பிச்சா, நாங்களும் பல டெலிவிஷன் செய்கிறோம், ரேடியோவில் செய்கிறோம். நான் ஒன்றை நான் பார்ப்பேன், இந்த ஊடக ஊழியங்கள் இவள் கிராஸ் டினாமினேஷனல். நீங்கள் எந்த சபை பாகுபாடும் இன்றி அதே வேளையிலே உங்களுக்கு என்று சபை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பெரிய லெவல்ல நீங்க செய்யறீங்க, வேர்ல்டு உலகளாவே ஊழியவுது. இன்றைக்கு நான் எவ்வளவுதான் பிரமாதமா பிரசங்கம் பண்ணாலும், என் சர்ச்சில் இருக்கவங்க இல்லை என் ஆடியன்ஸ் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் உங்களுடைய ஆடியன்ஸ் வேர்ல்ட் குளோபல் தியேட்டர்ல நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே அங்க உங்களுடைய ஸ்டுடியோல நின்று கொண்டு உலகத்து மேல வலையை வீசி நீங்கள் உலகத்திற்கு எல்லாவற்றையும் உங்களால் பிடிக்க முடியும். சிறு மீன்களை மட்டுமல்ல திமீன்களையும் பிடிக்க முடியும். அதை கிருவியை கொடுத்திருக்கா. ஆனால் அந்த கிருவியை தாங்குற பொறுப்பு மற்றவர்களிடம் இருக்கிறது. தே ஷுட் சப்போர்ட் யூ. இப்படிப்பட்ட ஊழியங்களிலே நம்முடைய சபைகள் தாங்க வேண்டும் உங்களை, அதே மாதிரி மக்கள் தாங்க வேண்டும். இதை பயன்படுகள் தான் பார், ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நமக்கு காசு கொடுக்குறோம். இதுதான் தசமாக நாம் சொல்லும், சபையிலே வருகிற போது, சபை ஊழியர் செய்யற போது, சபைக்கு நாம் ஃபண்ட் பண்ற மாதிரி இப்படிப்பட்ட ஊடக ஊழியங்கள்லையும் பீப்புள் ஹவ் டு சப்போர்ட் இட். இல்லை என்றால் எப்படி இந்த ஊழியம் வளர முடியும்? எனக்கு தெரியும் சில டிவி கம்பெனிஸ் மூடிட்டாங்க. காரணம் என்னவென்றால், அவன்கிட்ட பணம் இல்லை, சப்போர்ட் பண்ணல ஜனம். ஆனால் வந்தார்கள், சாப்பிட்டார்கள், மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். பட் தி டிட் நாட் பே இட் பேக், அவர்கள் ப்ளோ பண்ணவில்லை. என்றபடி அந்த ஊழியர்கள் இறந்து போய்விட்டார். எனவே நாம் ஒன்று செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஊடக ஊழியர்களை கத்த தாங்கும்படியாக கத்தவர்களை ஆஸ்வதிப்பாராக. இதை கேட்டுக்கொண்ட மக்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு ஒரு அறிவுரை இதுதான். நான் அந்த ஊழியத்தில் இவ்வளவு வருஷங்கள் இருக்கிறேன், நான் பல சபைகளிலே கடந்து வந்தவன், பல காரியங்களை பார்த்தவன் என்ற முறையில் பல சபைகளை நான் அட்வைஸ் பண்றேன். நான் சொல்ற ஒரு காரியம், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் புசிக்கிறது ஆகாத கொடுப்பான். நீ விதையை சாப்பிடாதீங்க, விதையை போய் விதையுங்கள். ஒரு மனுஷன் கலிபோர்னியாவில் ரிசர்ச் பண்ணினார், ஒரு கோதுமை மணியை விதைச்சார், மூன்று முறை அறுவடை, அதை விதைச்சு அறுத்து அறுத்து விதைச்சார். ஒரே ஒரு கோதுமை மணியில ஆரம்பித்தவர் மூன்றாவது அறுவடையில ஒரு ஏக்கர் நிறைய அறுத்தாராம், ஒரு ஏக்கர்.

0: ஊழியர்களை மக்கள் தாங்க வேண்டியது மிக மிக அவசியம். வந்து கடைசி காலம் இது. நம்ம பணத்தை முழுக்க எல்லா இடத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு கடைசி அந்த கிறிஸ்து விட்டுட்டு போக கூடாது. அதுக்கு முன்பாக இந்த கிறிஸ்து நீங்கள் கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லண்டன்ல ஒரு மனுஷன் செஞ்சிருக்கான், ஒரு 6,000 pounds விட்டுட்டு போயிருக்கான் பேங்க் அக்கௌண்ட்ல. எதுக்குன்னா ஏசு கிறிஸ்து வர்றபோது அவருக்கு இனிஷியலா குஷனிங் ஃபண்ட் இது. என்ன அவர் 1,000 வர்றப்ப அவர்கிட்ட கரன்சி இருக்காது, சோ அவர்கிட்ட ஒண்ணுமே டிராவலர் செக்ஸும் இல்லை. எனவே இந்த பணத்தை யூஸ் பண்ண எழுதிட்டு போயிருக்காங்க. அதை சேர்ந்து இந்த 6,000 யாருக்கா கொடுத்தா ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க.
1: வண்டர்ஃபுல் பாஸ்டர், வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ்டர். நான் மிகுந்த மனவேதனையோடு சொல்கிறேன், நான் முடிக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. எனக்கு முடிக்கணுன்ற ஒரு இதுவே இல்லை, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனாலும் நான் முடிக்க வேண்டிய ஒரு தருணம். ஆகவே நான் முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேர்களை ஆசீர்வதித்து நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தால் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
0: அப்புறம் இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்தினப்பா, இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் முடிவு வரைந்தும் பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று. ஆண்டவர், இன்றைக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னும் எவ்வளவு இடங்களுக்கு, 11,000 குலங்களுக்கு இன்னும் அறிவிக்கப்படல. காரணம் என்னவென்றால், we are unable to reach them Lord. அதுக்குதான் நீங்க எங்களுக்கு செயற்கைக்கோளை கொடுத்தீர்கள், அதற்காக தான் வானொலியை கொடுத்தீர்கள், அதற்காக தான் டெலிவிஷனை கொடுத்து ஊடகங்களை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்த. விசேஷமாய் சகோதரர் ஜான் அவர்கள் இந்த இளம் வயதிலே ஆண்டவரே தன்னுடைய பெரிய பட்டத்தையும் மகிழ்ச்சிகரமான மனோ ரம்யமான ஆண்டவரே துக்கத்தை மறந்து பிரகாசிக்கும் எதிர்காலத்தையும் தேவனுக்காக விதைத்து விட்டு வந்திருக்கார். நான் ஒன்று சொல்றேன்ப்பா, உங்களுடைய பிள்ளை தன்னை வருங்காலத்தை உங்களுடைய ஊழியத்துக்கென்று விதைத்தபடியினாலே மிகப்பெரிய அறுவடையினை கட்டெடுக்கிறேன். முதல்ல அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன், சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன், அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே ஒருவன் எனக்கு ஊழியதான் பிதாவனை கனப்படுத்தான்னு சொன்ன தேவன் ஒரு இடத்துல சொன்னீங்க, ஆண்டவத்தனுடைய மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டீங்கன்னு. அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்றீங்க, இல்ல நான் கொடுப்பேன் யாருக்குன்னு ஊழியம் செய்யறேன் உங்களுக்கு என்று சொல்லி. யோவான் 12:26 படி நான் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா, தேவ கிருபை இன்பம் எஃப்எம் மீது பாயட்டும் ராஜா, அவளை ஆசீர்வதித்தால் ஊழியர்களை விரிவாக்கும் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, அவள் உதவி செய்கிறவள், அவளுடைய தாங்கிறவளை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. மோசேவை ஆசீர்வதிக்கப்படுகிற போது மோசே கரத்தை தாங்க ஊருக்கும் ஆரோனுக்கும் ஆசீர்வாதம் உண்டு ராஜா. ஆண்டவரே களத்திலே நின்று ஆண்டவரை அமலைக்கிற எதிர்க்கிற யோசுவாக்கு ஆசீர்வாதம் உண்டு ராஜா. ஆண்டவரே மோசே ஆண்டவர் கூடாரத்துக்குள்ளே சென்று ஊழியம் செய்கிற போது கூடார வாசல்ல காவல் இருக்கும், மோசே மலை மீது ஏறுகிற போது மலை அடிவாரத்தில் இருந்து காவல் இருக்கும் ஆண்டவர் இருக்கின்ற யோசுவாக்கள் வெறுமையாய் போக மாட்டார்கள், அவர்கள் மோசே நின்ற இடத்துல நிற்க முடியும் கத்தார். எனவே இந்த ஊழியத்திற்குடையே தாங்கிறோம் நீ அதிகமாய் ஆசிரிக்க போகிறேன் ஆண்டவரே. தேவரே இந்த வேளையிலும் இந்த ஊழியத்தை ஆசிரிக்க ஒவ்வொரு நாள் ஆசிரியர் ஜபத்தின் மூலமாய் தாங்குற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. யோபுத்த நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பு தேவன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற போது அவருடைய சிறையிருப்புகள் திரும்பும் இயேசுவி நாமத்தினாலே. அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்துக்காக விதைக்கிற போது ஆசீர்வாதத்தினோட அடைவாளக்காக துதிக்கிறோம். மற்றபடி தேவனே இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உலகத்திலே ஆண்டவரே கத்தாவே, ஒரு மனுஷன் சிரித்தால் அவனுடைய உலகம் சேர்ந்து சிரிக்கிறது, ஆனால் அழுகின்ற போது அவன் தனிமையில் இருக்கிறான். தேவனே ஆண்டவனுக்கு எத்தனை பேர் தனிமையில் அழுகிறார்கள், அவர்கள் தனிமையாக, அவள் தனியாக இல்லை ஆனால் தனிமையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் தனிமையிலே தவிக்கும் மக்களுக்கு துணையாக நீர் வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்ன அவள் வாழ்க்கையை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தனிமை உணர்வுகள் உடைவதாக இயேசுவி நாமத்தினாலே, அவருடைய ஆண்டவரே வேதனை இதயத்தின் வேதனைகள் நீங்குவதாக இயேசுவி நாமத்தினாலே, அவருடைய கரத்தாலே தொட்டு காயப்பட்ட இதயத்தை நீ குணமாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. உடைய கிருபை அவளை தாங்கட்டும் சான். அதே போல விதவைகள் அநாதைகள் டிக்கற்றவர்களின் ஆசி விதிக்கப்பட ஜபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஒருவர் தான் அவர்களுக்கு ஆண்ட துணை ராஜா கர்த்தாவே. நீ விதவைகளின் தேவன், நீர் ஏழைகளின் தேவன், திக்கற்றோட தேவனா இருக்கப்பட ஆசி விதிக்கப்பட ஜபிக்கிறேன். வியாதியஸ்தருக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே. நீர் பூமியில உலாவின நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வந்தவர்களே ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, யாரென்று பார்க்காமல் இன்னும் சொல்லப்போனா நன்றியற்ற 9 குஷ்டரோகிகள் கூட சுகமாக நீங்க ராஜா. இன்னைக்கு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்துல எதிர்பார்த்து நிக்கிறாங்க. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார், கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஆனால் அப்பா நீங்க அப்பத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தெய்வீக சுகமாகி அப்பத்தை இந்த பிள்ளைகளை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த வியாதிகள் இருந்தாலும் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். மருத்துவத்தாலே குணமாக்க முடியாது எய்ட்ஸா இருந்தாலும், அந்த எப்படிப்பட்ட வைரஸ் நோய்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாதாரம் கேன்சர் கட்டிடம் மறைவதாக இயேசுவி நாமத்தினாலே, தேவனுடைய கரம் தொடுவதாக ஆண்டவர் ராஜா. இந்த ஒலி அலைகள் ஊடாக உங்களுடைய கிருபை கடந்து சென்று உங்களுடைய அபிஷேகம் நோய்களை முறிப்பதாக என்று சொல்லுகிறேன். பலத்தால் முடியாது ராஜா, பராக்கத்தால் முடியாது, நாவினால ஆகாது, ஒன்றும் இல்லையே தேவனே. கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை என்று பேசுகிறேன். உங்களுடைய கிருபை பெருகட்டும் கத்தாவே. குடும்பத்தில் சுகம் இல்லாதவர்களுக்கு, சமாதானம் இல்லாதவர்களுக்கு, கணவன் மனைவி வாழ்க்கையில சுமூகமான உறவில்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரங்கள் அவளை தொழட்டும் ராஜா, இதயங்களை இசையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, ஏவாள் தப்பு செஞ்ச போது நீ ஏவாளை கொன்று போட்டு இன்னொரு ஏவாளை உண்டாக்காத படிக்கு, ஆனா அதே ஏவாளை ஆண்டவரை ஆதாமோடு வாழ வச்சு அந்த ஏவாளுடைய பரம்பரையில் வந்து பிறந்தீங்களே ஆண்டவர், எப்படிப்பட்ட தேவன். இன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள பிரிவினை சொல் உடைவதாக இயேசுவினால்.

0: நாமத்தினாலே குடும்பங்கள் ஒன்றுபடுவதாக, இதயங்கள் இசைவதாக ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் சுமூகமான உறவை ஏற்படுத்தும்படியே கெஞ்சுகிறேன் தேவனே. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பல விதத்தில் ஆண்டவரே பெற்றோரை எதிர்த்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பன யோவான் சாணங்களில் நீ எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாக்கள் இருதயத்தை பிள்ளை எழுத்திலும், பிள்ளை எழுத்தை பிதா திருப்பிற மக்கள் வருவார்களா இயேசுவின் நாமத்தினாலே. வேலை இல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனவர், கண்ணீரையும் தொடுப்பீராக ஆண்டவரே. வேலை இல்லாமல் பாடும் மக்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தேவரே. ஆண்டவரே தகப்பன வேலையை நீ கொட்டிலிடும்படியா நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே கத்தா அதே போல வேலையில் ஆண்டவர் உயர்வில்லாமல் ஆண்டவரே நெருக்கடியில் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறேன். The promotion cometh neither from the east, nor from the west, nor from the south. The Lord is the judge. He setteth up one and putteth down another. வேதம் சொல்லப்படாலே promotion உம்ம கையில இருக்கு ராஜா, நீங்க கொடுங்க ராஜா. Promote them in the name of the Lord Jesus. Financial difficulty கொடுக்க ஜெபிக்கிறோம். அந்த பொருளாதார நெருக்கடியினால கஷ்டப்பட்டு கண்ணில் மக்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கும் ராஜா. வேதம் சொல்லுகிறது என் தேவன் தாமே உங்க விருப்பத்தின்படி அல்ல, உங்களுடைய தேவையின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய ஐஸ்வர்யம் என்றால் அதை அளவிட முடியாத ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுடைய மகிமையை நிறைவாக்குவாராக. ஆண்டவரே நீங்கள் நிறைவாக்குற போது களஞ்சியங்கள் நிரம்பி வழியுமே ராஜா. கரம்பி களஞ்சியங்கள் நிரம்பி வழிகின்ற போது கரையில் உள்ள மக்கள் எல்லாம் அதனால் பலரடைவார்கள். ஆண்டவரே நிரம்பி வழிகின்ற இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் இயேசு விதாமத்தினார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். தேசத்துக்கு விஷயமா ஜெபிக்கிறாஜா. இந்திய இலங்கை தேசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தகப்பனே ராஜா எங்கள் தேசத்துல இது கொடுக்க திருப்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஆசீர்வத்து தேசத்தினுடைய அந்த தலைவிதியை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனை பின்பற்றுகிற கோரேசுகள் வருவாரனாக. மே மாத எலெக்ஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன் தேவனே. மே மாத எலெக்ஷன் ஆண்டவர் தேவனுக்கு பிரிவால் மாத்திரம் ஆட்சி அமைப்பாளனாக இயேசுவின்
1: நாமத்தினான்.
0: நாம் பயன்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாத எங்கள் தேசம் நடக்க கூடாதப்பா. எங்கள் பாராளும் மன்றங்கள் பாராளும் தேவனாகிய உம்மாலே ஆளப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் தேவனே. உங்களுடைய கிருபி பெருகட்டும் அப்பா. தலைவர் ஒவ்வொரு ஆசத்தும் கிருபியை தாங்கிக் கொள்ளுங்க. அதே போல எங்கள் தொழில் நிறுவனங்கள், விஞ்ஞான சாலைகள், சோதனை கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், சர்வகலாசம் எல்லாவற்றும் கிருபியை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் முழுபடியா நான் ஜெபிக்கிறேன். கடைசியாக ஆண்டவரே ஆனால் விசேஷமா ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனை ஊழியர் உள்ள உடஞ்சிருக்காங்கத்தான். இன்னைக்கு கூட நாங்கள் பேட்டியிலே பார்த்தோம், எத்தனையோ பேர் சோர்ந்து போகிறார்கள். தகப்பனே கத்தாவே எங்களை தட்டி கேட்க ஆட்கள் இருக்கிறார்கள், தட்டி கொடுக்க அழிலியராச்சா. எங்களை கட்டி எழுப்ப ஆட்கள் வேண்டும் தேவரே. காயப்பட்ட மேய்ப்பொண்டிய கரங்களிலும் காயங்கள், இதயத்திலும் காயங்கள், கரத்தில் ஏற்பட்ட காயங்கள் அன்று காணாமல் போற ஆட்டை கண்டுபிடிக்கிற போது, ஆனால் இதயத்தில் ஏற்பட்ட காயங்களோ கண்டுபிடிக்கப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டு மூன்றாம் மாதம் முட்டப்பட்டு கொம்பினால் ஏற்பட்ட காயங்கள். தகப்பன இந்த காயங்களில் ஆற்ற வேண்டுமே ராஜா. எத்தனை முறை மற்ற ஊழியர்களாலே காயப்படுகிறார்கள், எத்தனை முறை ஆண்ட சமுதாயத்தாலே காயப்படுகிறார்கள், எத்தனை முறை அரசாங்கத்தாலே காயப்படுகிறார்கள். தகப்பனை எதிர்ப்பு சக்திகளை உடைத்தே இருக்கிறோம் நாமத்தினாலே. இன்னைக்கு நான் ஊழிக்காரன் ஒன்று சொல்லுகிறேன்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஊழிக்காரர்களே, உங்களுக்கு உண்பா இருக்க இருப்பு கதவுடைய கத்தன் உடைக்கிறா, வெண்கல தாழ்பால் கத்தன் பொறுக்கிறா. இதோ ஒரு பாதை உண்டாக்குகிறார், வனாந்தரத்தினை வழியை உண்டாக்கும் தேவன் அவராக இருக்கிறார். அவாந்தர வெள்ளி ஆறுகளை பாயச்சும் தேவன் அவராக இருக்கிறார். ஆற்றின் கரையோரங்களிலே கனிதரும் மரங்களை கொடுக்கும் தேவன் அவராக இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஊழியர்கள் பெருகுவதாக, நீங்கள் வலப்புறமும் விடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவீர்களாக. உங்கள் கூடாரத்தினம் விசாலமாவதாக, உங்கள் கயிறுகள் நீளமாவதாக, உங்கள் வாசல்தின் விரிவாகதாக, உங்கள் முளைகள் உறுதிப்படுவதாக. தேவ கரங்களோடு கொண்டு இருக்கட்டும். நீங்கள் பாடுபட்ட நாட்கள் கண்ணீர் நாட்கள் போதும். கண்ணீரோடு விதைத்தீர்கள், நீங்கள் கம்பீரத்தோடு இருக்கப் போகிறீர்கள். கண்ணீரோடு விதைத்தீர்கள், நீங்கள் கம்பீரத்தோடு இருக்கப் போகிறீர்கள். கண்ணீரோடு விதைத்தீர்கள், கம்பீரத்தோடு அறுவடை செய்யுங்கள். இந்த ஆண்டிலே அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. தேவருடைய கரம் சபைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசு மூலம் வேண்டிக் கொடுப்பதாலே. ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். நிச்சயமாக நீங்க பேசும்பொழுது உங்க வார்த்தையில வெளிப்பட்ட வல்லமையின் ரகசியம் இப்பொழுது புலப்படுகிறது. இது உங்க ஜெப வாழ்க்கை. கர்த்தரோடு நீங்க அதிகமான நேரம் செலவிடுகிறவராக இருக்கிறபடினால உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிகமான வல்லமை வெளிப்பட்டது. So thank you.
0: Praise the Lord. The Lord has given us the victory. இந்த ஆண்டே நாங்கள் எங்கள் சபைக்கு வெற்றியை ஆண்டாக அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய குறிக்கோள் வசனம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது ஒன்று. இரண்டாவது, எங்களை ஆல்வேஸ் இன் ஆல் பிளேசஸ் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் தம்மை கொடுத்து அறிவின் வாசனை வீசிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதையே நான் உங்களுக்கும் கொடுக்கிறேன் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். 19 சங்கீதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய வீரருடைய கரத்தின் கிரியாக சொல்லி. இன்னைக்கு பகலு பகல் வார்த்தை எப்படி பொழிய நான் யோசிச்சது உண்டு. இப்போ எனக்கு புரியுது சேட்டலைட் மூலமாக. அவருடைய பேச்சு மில்லி வார்த்தை மாணவன் சத்தம் பூமியும் கேட்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு பேசாத சத்தமற்ற இந்த வானொலி மூலமாக கர்த்தர் உலகத்திலே தம்முடைய கிருபையை பொழிகிறார். அதுக்கு உங்களுடைய கருவியாக பயன்படுத்துகிறார். என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You have followed him and God is making you. You are being in the process of becoming. God is going to make you great. God bless you, brother. Amen. And my love to your family.
1: Thank you very much, Pastor. Thank you. இன்றைக்கும் உங்களுடைய நேரத்தை எடுத்து நீங்கள் எங்களுடன் வந்து பல காரியங்களை பகிர்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் இயேசுவே இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் பிரேம்குமார் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். மீண்டும் நாளை அற்புதமான ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்தி வாழ்க வாழ்க ராஜாதி ராஜாவே என்று சொல்லி அவரை உயர்த்தும் போது இந்த இடத்துல நீங்கள் நிற்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரங்கள் உங்கள் மேல இறங்கி வருகிறது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகிறது.

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லும் முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் தேவனை நாம் யாவரும் இணைந்து ஆராதிப்போம். லெட்ஸ் வர்ஷிப் காட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ்.

0: நன்றியானோ ரே. எங்களோட திட்டங்கள் என்னவாக இருந்தாலும் அப்பா, எல்லாத்துலேயும் நாங்கள் உண்மை முன்ன வைக்கிற ஆண்டவரே, எல்லாத்துலேயும் நீர் பெருகணும் ஆண்டவர். எங்களுக்கு நீங்கள் தந்த இந்த ஜீவனையும் இந்த ஊழியத்தையும் எல்லாத்தையும் உம்முடைய பலனை கொண்டு நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. இது வரைக்கும் காத்த வினேசர் இனிமேலும் காப்பீங்கப்பா. நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
1: ஆமென், ஆமென். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நீதிமொழிகள் 14 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற மிலாருண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தி உள்ளவனுக்கோ அறிவிலே சாய்வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கங் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும், துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறவர்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை இரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக் கண்ணிகளுக்கு தப்பலாம். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லட்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். நீதிமொழிகள் அற்புதமான வார்த்தைகள். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் டிக்கன் அவர்களை சந்தித்து பேசவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பமே எஃப்எம்.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியில் நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தில் நாம் எழுச்சி அடைகிறோம். உங்களில் அநேகர் இந்த நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது, மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் நம்ம தீல வந்திருக்கிற நபர் ஒரு சிறந்த கால் பந்தாட்ட வீரர், ஒரு கோச், அண்ட் கராத்தேல ஒரு பிளாக் பெல்ட். இன்பம் எஃப்எம் கவர் புதிய நபர் அல்ல, நன்கு அறிமுகமானவர். நம்ம இன்பம் எஃப்எம்ல சந்திப்போம் சிந்திப்போம் எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்கிற ஒரு நிகழ்ச்சி. வி ஆர் சோ கிளாட் டு ஹாவ் டிக்கன் வித் அஸ். மோகன சிம்மன் என்ன அழைக்கப்பட்ட டிக்கன் இப்பொழுது. ஸோ டிக்கன், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கிறது. ஸோ இன்பம் எஃப்எம்க்கு புதிய ஆள் கிடையாது.
2: ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து பல மாற்றங்களுக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.
1: ஆமாம் டிக்கன், இப்போது நீங்கள் ஒரு கராத்தில பிளாக் பெல்ட். ஓகே இல்லையா?
2: ஆமாம்.
1: ஸோ இது பிளாக் பெல்ட்ன்றது ஒரு ஹையஸ்ட்டு ஒரு அவார்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு என்ன சொல்லுவீங்க அது ஹையஸ்ட்?
2: ஆக்சுவலாக நிறைய கிரேடிங் இருக்கு.
1: கிரேட்
2: ஒயிட்லேருந்து, ஒயிட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, அப்படியே க்ரீனு, ப்ளூ, சாரி ப்ளூவு, பர்பிள், க்ரீன், அப்படியே வந்தோம்னா
1: ஒரு ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரியில் இருக்கு.
2: அப்படியே வந்தோம்னா பிளாக் பெல்ட் தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம்.
1: எவ்வளோ வருஷம் ஆகும் ஒருத்தர் பிளாக் பெல்ட்?
2: இட்ஸ் டிஃபர்ஸ். எனக்கு வந்து எனக்கு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க, இட்ஸ் டிஃபர். இப்போலாம் வந்து பிளாக் பெல்ட் வந்து ஒரு 2 வருஷத்துலேயே வாங்க முடியுது. சின்ன பசங்களாம் நிறையா பிளாக் பெல்ட் வாங்குறாங்க. ஸோ சீனியர் பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கும் சின்ன பசங்க பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. கிரேடிங்கில் வந்து ஒரு ஒரு பெல்ட்டுக்கும் இந்தந்த கட்டாக இந்தந்த லெசன், இந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை முடித்தா தான் அந்த கிரேடிங் போக முடியும். ஸோ பிளாக் பெல்ட்டில் அதெல்லாம் முடித்து பிளாக் பெல்ட் வாங்குகிற கேட்டகரியும் இருக்குது. அதே மாதிரி ஏஜ் கேட்டகரியில் பெஸ்ட்டாக பண்ணும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி பிளாக் பெல்ட்டு சீனியாரிட்டியில் கொடுக்கறதும் இருக்குது.
1: இப்போ கராத்தேன்னு சொன்னாலே பொதுவாக வந்து பிள்ளைங்க கராத்தையில் போகும்பொழுது கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமாக மாறுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்படி ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்குறதா? அதுவும் இல்லாமல் நான் வளரும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிதடியில் வரணும்னு விரும்புகிறவங்க கராத்தை கற்றுக்க போகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் வந்து ரொம்ப பரவலாக பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற பேரில் இந்த கராத்தை கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி, இது ஒரு மியர் ஸ்போர்ட்ஸாக பார்க்குறதா, இல்லை அது வந்து கேரக்டரே வந்து மாற்றக்கூடிய ஒரு காரியம்? ஏன்னா நீங்கள் பிளாக் பெல்ட் ஹையஸ்ட் கிரேடு போயிருக்கீங்க.
2: ஸோ 80s வந்து கராட்டே வந்து புதுசாக வந்தது, புரூஸ்லியோட
1: நம்ம இந்தியாவில்.
2: ஆமாம், இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துச்சு, பட் ரொம்ப ட்ரெண்டானது வந்து 80s தான். புரூஸ்லியோட படம்லாம் இங்கே சஃபயர் தேட்டரில், அலங்கார் தேட்டர்லாம் போடும்பொழுது எல்லாருமே புரூஸ்லி படம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கராட்டேக்கு வந்தாங்க. சேட் திங் என்னென்னா, புரூஸ்லி வந்து கும்ஃபு, இவங்க எல்லாம் கராட்டேக்கு வந்தாங்க.
1: அது டிஃப்ரென்ஸ் தெரியல.
2: அப்புறம் இங்கே கராட்டே மணின்னு ஒருத்தர் இருந்தார், அப்புறம் அப்படியே ஃபேமஸ் ஆச்சு. பாக்ஸிங் அண்ட் கராட்டே ரெண்டுமே பயங்கரமாக வளர்ந்த காலம் அது.
1: ஆமாம், தமிழ்நாட்டில் பாக்ஸிங் டெஃபினட்டாக நல்லா வளர்ந்தது.
2: ஃபஸ்ட்டு வந்தது வந்து யாரெல்லாம் ரொம்ப கொஞ்சம் மொரட்டா இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சோஷியலில் ரவுடிசத்தில் இருந்தாங்களோ, தே ஆல் கேம் இன் டு கராட்டே அண்ட் பாக்ஸிங்.
1: இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரூஸ்லின்னு சொன்னதுனால ப்ரூஸ்லியுடைய ஹிஸ்ட்ரியை நான் வாசிக்கும் பொழுது அதுதான் நான் அதில் வாசித்தேன். ஹாங்காங்கில் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அவங்க அப்பா வந்து அமெரிக்காவுக்கே அனுப்புகிறார். அப்போது அந்த டீனேஜ் புரூஸ்லியே கண்ட்ரோல் பண்ண முடியல, போலீஸ் தேடுது, இப்படி பல கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் அவர் இன்வால்வ் ஆனவுடனே அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ அமெரிக்காவில் நைட் அண்ட் டே இதை ரிசர்ச் பண்ணி அவர் படித்து, இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும் பொழுது தான் எனக்கே தெரியுது அவர் குங் ஃபு கராட்டே இல்லைன்னு. பட் ரொம்ப பிரபலமான எண்ணம் வந்து அவர் கராட்டேன்னு.
2: என்னன்னா, ஹீ இன்வென்டட் இஸ் ஓன் மார்ஷல்
1: டெக்னிக். ஓகே,
2: ஜீத் குவாண்டோ அப்படின்ட்டு, அதில் வந்து அந்த கத்துறது ஏமாத்துறது அது நிறைய டெக்னிக் அவர் கொண்டு வந்தார். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து எல்லாருமே தே வாண்ட் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப்லாம் இல்லை, தே வாண்ட் டு இன்வால்வ் இன் ஃபைட். அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு.
1: ஓகே.
2: ஆனால் பட் வென் தே கெட் இன் டு கராட்டே, கராட்டேல அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவுடனே அதுக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது, சில ப்ரின்சிபல் இருக்குது. அதுக்கப்புறம் அதை யாரெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்குறாங்களோ, யாரெல்லாம் ஒரு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்பராக கற்றுக்குறாங்களோ, அவங்க எல்லாருமே தே பிகம் அ வெரி டிசிப்ளின்டு ஹியூமன் பீயிங். தே பிகம் அ வெரி டிசிப்ளின் ஹியூமன் பீயிங். தே நோ நல்ல கராட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறவன் ஈ ஓன்ட் கோ ஃபார் ஃபைட் அன்லெஸ், அதாவது எப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, கோ மைல்ஸ் அவே டு அவாய்ட் அ ஃபைட், once it started never get back down, adi solluvanga go miles away to avoid a fight.
1: Adhu,
2: that's a principle.
1: Sandaya thavirkkuradhukku nee evlo thooram poga mudiyuma po
2: start aachina onnum panna mudiyadhu, you have to protect yourself. Andha edathula vandu nama edhum panna mudiyadhu, so appadi dhaan start aachi. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், ஏன்னா இது வேர்ல்டு கராட்டே ஃபெடரேஷன் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக்கில் வந்து அதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒலிம்பிக்கில் ஒரு கேட்டகரி கொடுத்தாங்க, அஃபிஷியலாக கொடுக்கலனாலும் ஒரு கேட்டகரி கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் நவ் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ், கட்டா இருக்குது, ஃபைட் இருக்குது, நவ் இட்ஸ் அ ஸ்போர்ட். ஸோ கராட்டேன்றது இட்ஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ், ஃபிட்னஸ், மைண்ட் டிசிப்ளின் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய நல்ல ஃபார்ம். அது கற்றுக்கிறது நல்லது, கற்றுக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்போர்ட்டுமே ஒரு அந்த ஸ்போர்ட்டில் ஒரு எக்ஸல் ஆகணும்னா ஒரு ஹை லெவல் ஆஃப் டிசிப்ளின் தேவைப்படுது. உதாரணமாக இப்போ பாடி பில்டிங் ஒரு பெரிய ஸ்போர்ட், ஒரு சிலர் நினைப்பாங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்லான்னா அப்படி சாப்பிட முடியாது அந்த ஸ்போர்ட்டில், ரொம்ப டிசிப்ளின்டாக சாப்பிடணும், ரொம்ப டிசிப்ளின்டாக தூங்கணும். அதுபோல் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லித்தர ஒரு ஃபவுண்டேஷன் என்னென்னா, இதை யாரையும் நீ அன்னெசரியாக அட்டாக் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது.
2: கண்டிப்பாக, ஆமாம். ஸோ டிசிப்ளின் நம்ம இதுன்னு இல்லை, மார்ஷல் ஆர்ட்னு இல்லை, நம்ம மார்ஷல் ஆர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணதால் இதில் போகிறோம். மார்ஷல் ஆர்ட்னு இல்லை, லைஃப்பில் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் மேஜர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் இஸ் டிசிப்ளின். டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட், அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக போயிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டு இல்லைன்னா நம்ம எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருந்தாலும்
1: ப்ரயோஜனம் இல்லை,
2: ப்ரயோஜனம் இல்லை, ப்ரயோஜனமே இல்லை. எவ்வளோ ஸ்கில் இருக்கலாம், எவ்வளோ டேலண்ட் இருக்கலாம், ப்ரயோஜனம் இல்லை. பட் டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க், அதுக்கு சப்ஸ்டிடியூட்டு வேறு எதுவுமே கிடையாது லைஃப்பில், எல்லாத்துலேயும் வேணும். நான் என்ன சொல்கிறேன், நாட் ஓன்லி இன் ஸ்போர்ட், நாட் ஓன்லி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் போதுன்னு மாத்திரம் இல்லை, லைஃபுடைய எல்லா பகுதியிலையுமே வி நீட் அ டிசிப்ளின். ஒன்று சொல்லுவாங்க ஹொலிஸ்டிக்னு வாங்க, இங்கிலீஷில் ஹொலிஸ்டிக்னு ஒரு வார்த்தை,
1: முழுமை,
2: ஆ முழுமை, ஹொலிஸ்டிக்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், சோஷியல், என்விரான்மெண்டல், சைக்கலாஜிக்கல், எக்கனாமிக்கல், இந்த எல்லாம் சேர்ந்தது தான் ஹோலிஸ்டிக். கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆன் ஃபிசிக்கல், சாரி ஸ்பிரிச்சுவல்,
1: ஸ்பிரிச்சுவல்
2: மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம்.
1: அது என்ன, ஸ்பிரிச்சுவலில் இருந்தால் எல்லாமே அதுதான் அடித்தளம், அப்படின்னு
2: அதுதான் அடித்தளம், அதுதான் அடித்தளம். பட் இஃப் யூ டோன்ட் ஒர்க் அவுட் ஆல் தீஸ் ஏரியாஸ் யூ வில் சஃபர். மற்ற ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா, நாலு வீல் முக்கியம், இன்ஜின் முக்கியம், ஃபியூயல் முக்கியம், ஸ்டேரிங் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஸோ ஏதாவது ஒன்றுத்த ஓவராக எம்ஃபசைஸ் பண்ணி மற்றதை விட்டுட்டோம்னா கஷ்டமாயிடும். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, ரோமருக்கு எது நிருபம் 12வது அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை அர்ப்பணிங்கன்னு சொல்கிறார். உங்கள் சரீரங்களை அர்ப்பணித்தா தான் அது புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்கிறாரு. அப்போ நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பலிக்கு ஒரு ஆட்டை கொடுக்கும்போது அந்த ஆடு வந்து புஷ்டியாக இருக்கணும், எந்த பழுதும் இல்லாமல் இருக்கும்,
1: பழுது இல்லாமல்.
2: ஸோ வென் யூ ஆஃபர் யுவர் பாடி கம்பேர் டு தட், அந்த பழைய ஏற்பாட்டுக்கு எதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் உங்கள் உடம்பு சரியாக பேணி காக்காமல் அப்படியே நீங்கள் நான் என் பாடி ஆஃபர் பண்ணுவேன்னா, ஹவ் இட் லுக்ஸ் லைக், இல்லை அது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஸோ வி ஹாவ் டு நம்ம சரீரத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு டிசிப்ளின் வேணும், ஸ்போர்ட்ஸோ இல்லை மார்ஷல் ஆர்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று டிசிப்ளின் வேணும். அதே மாதிரி நம்மளுடைய சோஷியலுக்கு, அதாவது நம்ம எப்படி மற்றவங்க கூட பழகிறோம் எப்படி, அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். அதே மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்டலுக்கு, கடவுள் நம்மளை படைச்சி இதை பண்படுத்திக்கோங்க, இதை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் திஸ் மதர் எர்த். மதர் எர்த்துன்றது ஜென்ரல் வார்த்தை,
1: ஜென்ரல் வார்த்தை.
2: நான் வந்து ஒரு அம்மாவின் மடியை போல சொல்கிறேனே, இந்த இந்த மடியில் தானே நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஸோ கடவுள் கொடுத்த அந்த மடியை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும், அது ஒன்று. அதே மாதிரி எக்கனாமிக்கலாக நம்ம கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் நம்மளோட மைண்டு, அதையும் கரெக்டாக வச்சுக்கணும்.
1: ஓகே,
2: எல்லாத்துக்குமே நம்ம டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்.
1: ஆமாம், டிசிப்ளின் அப்படின்னாவே ஒரு ஒழுங்கு அப்படின்னு தமிழில் பொருள்படுது. பொதுவாக டிசிப்ளின்னு சொல்லும் பொழுது நல்லா ட்ரெஸ் பண்ணு, தினம் பல்லு விளக்கு, கூலி, இதுதான். நீங்கள் இதையும் தாண்டி இதை ரொம்ப பிரித்து பேசுகிறீங்க. ஸோ ஃபிசிக்கல் டிசிப்ளின்னும் போது நம்ம பாடியை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம கேட்கிறவர்கள் ஒருவேளை வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், எப்படி அவங்க எப்படி இதை செய்கிறது?
2: சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மரணங்கள் என்னை ரொம்ப பாதிச்சுது, ரொம்ப பாதித்த ஒரு மரணங்கள் ரெண்டு மூணு, எல்லாமே ஹார்ட் அட்டாக்கு, உள்ள இன்னர் ஆர்கன் ஃபெயிலியர், அது மாதிரி வந்துச்சு. எல்லாமே யங்கு, 40, 41, 31.
1: ஆமாம், மறிக்கிற வயசு கிடையாது.
2: ஏன்னா லைஃப் ஸ்டைல், தன்னோட லைஃப் ஸ்டைல் வந்து சரியா இல்லைனா. வாட் ஐ மீன் பை லைஃப் ஸ்டைல் மீன்ஸ், நீ மூணு வேளை கரெக்டாக சாப்பிட்ணும். யூ ஷுட் நாட் ஸ்கிப் யுவர் ஃபுட், மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் ஏழுச்சோடனே நம்மளுக்கு இருக்கிற அந்த அவசரத்தில் அந்த காலை உணவு மிஸ் பண்ணிவிடுவோம். அப்படி மிஸ் பண்ணவே கூடாதுன்ற ஆகும். ஸோ மூணு வேளை சாப்பிட்ணும், நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது வேறு, ஃபாஸ்டிங் அது வேறு. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிசிப்ளின் கம்ஸ் அண்டர் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல.
1: இப்போ இந்த ஈட்டிங் அண்ட் ஓவர் ஈட்டிங் தான் பிரச்சனைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க.
2: ஓவர் ஈட்டிங் இஸ் கண்டிப்பாக பிரச்சனை தான். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ணும். ஹோம் ஃபுட் இஸ் குட். எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து

0: அடுத்தது ப்ராப்பர் டயட். நீங்க சொன்ன மாதிரி தூக்கம்.
1: நான் என்ன சொல்றேன், ஜிம்முக்கு போகணும், ப்ராப்பர் டயட்டு, இதெல்லாம் ஜிம்முக்கு போகணும்னு முடிவு எடுத்துறோம்ல, நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னைக்கு போய் அங்கே போய் முடிப்போனா, இன்னைக்கு என்ன பண்ண போறேன். ஸோ பிளான், நான் இந்த வாரம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்க போகிறேன், இந்த வாரம் இன்னைக்கு மண்டே என்ன பண்ண போகிறேன், டியூஸ்டே என்ன பண்ண போகிறேன், தேர்ஸ்டே என்ன பண்ண போகிறேன், அந்த மாதிரி பிளான் பண்ணி, சரி எண்ட் ஆஃப் த வீக் நான் அதை இவால்வேட் பண்ணும், இவ்வளோ பண்ணேன், இதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு, என்ன இருக்குது, எதை மாற்றணும், எதை மாற்றக்கூடாது, எதை சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது.
0: ஓகே,
1: தென் இஃப் யூ பிரேக் இட் இன் டு ஸ்மால் ஸ்மால் பார்ட், இட் இஸ் இட் வில் பிகம் ஈஸி டு ரீச் த பிக் கோல்.
0: எக்ஸாக்டாக, ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. அப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறோன்னா என்னென்னைக்கு நம்ம ஜிம்முக்கு போக போகிறோம்? ஒருத்தர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரா, நான் ஜிம்மில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனாலும் உடம்பு குறையில, தினமானாரா இல்லை 2 வாரத்துக்கு 1 வாட்டி. நம்ம ஒரு வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும், நம்ம பேசினது போல 7 நாளும் செய்யக்கூடாது. ஸோ அந்த செய்ய போகிற நாட்களில் 15 நிமிஷம் நான் நடக்க போகிறேன், இல்லை 1.5 மணி நேரம் நடக்க போகிறேன், அடுத்தது இத்தனை புஷ்அப்ஸ் எடுக்க போகிறேன், ஒரு உதாரணமாக தான் சொல்கிறோம், இது அப்படியே லிட்ரலாக இல்லை, இல்லை இப்படி புல்அப்ஸ் எடுக்க போகிறேன், வாட் எவர், இதை வந்து நம்ம பிளான் பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க.
1: இது வந்து எல்லாத்துக்குமே, நம்ம ஜிம்முனா எல்லாரும் ஜிம்மிலே போயிட்டு போகிறாங்க, இது வந்து வாழ்க்கையினுடைய எல்லா கோலுக்குமே. நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த டிசம்பர் மாதம் எல்லாரும் உட்காந்து தீர்மானம் எடுப்பாங்க, அப்படி எடுக்கும்பொழுது அது பெரிய தீர்மானம் எடுப்பாங்க, ஒரே மாதம் 2 மாதத்தில் 2-3 ஃபெயில்,
0: சரியான நேரத்தில் நம்ம இதை பேசிக்கிட்டு
1: இருக்கோம், ஆமாம் விட்டுருவாங்க, அது அப்படியே ஃபிடப் ஆகிடும், அப்புறம் அதோட அடுத்த வருஷம் எடுப்பாங்க, இந்த மாதிரி வருஷம் வருஷம் போகும். டே டு டே அந்த தீர்மானத்துக்காக நான் என்ன பண்ண போகிறேன்ற ஆக்ஷன் பிளானை இப்போ போட்டு அதை வீக்லி வீக்லி ரிவ்யூ பண்ணி,
0: இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டையும் கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது நம்மளை இன்ஸ்பயர் ஃப்ரெண்ட் பண்ணுற ஃப்ரெண்டு, கீழே இழுக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி.
1: ஓகே, ஃப்ரெண்டு கூட சேர்த்துக்கணும்னு இப்போ யாரும் வரப்போகிறாங்கன்னு இல்லை.
0: ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு பெரிய கம்பெனியில் அவர் வந்து தலைமை, அவர் தான் எல்லாமே. ஸோ அவர் என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கேட்டார், ரொம்ப தனிப்பட்ட முறையில். அவருடைய பிரச்சனை வந்து இந்த போனோகிராஃபி, தவறான இதை பார்க்குறது, அடிக்ஷன் அது. அப்போ அவர் வந்து எப்படி, அப்போ நான் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன், உங்கள் கம்ப்யூட்டரை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி திருப்பிங்க. அவர் சொன்னார் அது முடியாது, ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக நான் நிறைய காரியங்கள் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பீப்புளுக்கு இப்போது எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸை பிரேக் டவுன் பண்ணிட்டோம், பட் இவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை தருவோம்? ஆஃபீஸில் தனி கேபின், தனி இது, அவங்க என்னதான் தீர்மானம் எடுத்தாலும் திரும்பி திரும்பி அதே சூழ்நிலையில் போகும் பொழுது
1: எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களில் போயிட்டு வெளியில் வந்தவன் தான் நான், எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், என்னென்னா 2 things, மேபி 3 things. ஃபஸ்ட்டு, இட்ஸ் எ டே பேட்டில், அது இன்னைக்கு பேட்டில் இல்லை, இன்றைக்கி நான் வின் பண்ணுறேன்னு தோக்குறேன், இன்னையோடு முடிஞ்சுது, நான் இன்றைக்கி வின் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி வின் பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு நாள் போனோகிராஃபி பார்க்காம இருந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் குடிக்காமல் இருந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் கோவப்படாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த
0: இருங்க, நீங்கள் கோவப்படுறதையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டீங்க.
1: ஆமாம், அதுவும் கரெக்ட் தான்,
0: சரியா, தெரிஞ்சு தான் சொன்னீங்க,
1: தெரிஞ்சு தான்
0: சொன்னேன், அதை பற்றி பேச போகிறோம், இதை முடிங்க.
1: ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு நாள் நான் அதை வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நாளைக்கு விட்டுருவோம், நாளைக்கு
0: இந்த ஒரு வெற்றியவே சார்ந்து போயிடும்,
1: அடுத்த நாளும் போவோம், அடுத்த நாளும் போவோம், இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு வின் பண்ணிட்டேன், டுமாரோ இட்ஸ் அகைன் அ நியூ டே, இட்ஸ் அகைன் அ நியூ டே, நியூ பேட்டில். ஸோ அன்னன்னைக்கு நீ வின் பண்ணும், சரி இப்போ வின் பண்ண, அப்போ ஒரு நாள் ஜெயிச்சிட்டேன், 2 நாள் ஜெயிச்சிட்டேன், 3 நாள் ஜெயிச்சிட்டேன்னா, ஜெயிக்க ஐ வில் பிகம்
0: ஸ்ட்ராங்கர்
1: 1. ஸோ ஒரு நாள் ஜெயிச்சிட்டேன், 2 நாள் ஜெயிச்சிட்டேன், 3வது நாள் தோத்துட்டேன், அகெயின் இது இன்னைக்கு பேட்டில், இன்றைக்கி பேட்டில், இன்றைக்கி தோத்துற, ஓகே நாளைக்கு நியூ டே, நாளைக்கு பிளான் பண்ண, நம்ம இன்றைக்கி தோத்தோடனே என்ன
0: ஆகிடுவோன்னா
1: உடஞ்சி என்ன ஆகிடுவோம், ஏ அதான் விட்டமே போடா, அடுத்து அப்படியே போயிடலாம்டா அப்படின்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் 1 மாதம் அப்படியே போயிடுவோம். அப்புறம் அந்த சின் அந்த குறிப்பிட்ட அந்த பலவீனம் வந்து நம்மளுக்கு பெருசாகிடும். ஸோ அப்படி இல்லாமல் இன்றைக்கி நான் வின் பண்ணிட்டேன், குட், நாளைக்கு நியூ டே, இன்றைக்கி நான் தோத்துட்டேன், இட்ஸ் ஓகே, நாளைக்கு நியூ டே அப்படின்னு நம்ம அதை ஒவ்வொரு நாளும் அந்த
0: இப்படி எந்த ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு தோல்வியை சந்தித்தா கூட ஆண்டவர் கிருபை உள்ளவராக நம்மை தூக்குகிறாருன்ற மனநிலையும் நமக்கு வரணும்.
1: ஆமாம் ஆமாம், அதுதான் நான் 3 சொன்னேன், 1 வந்து இது, 1, 2வது வந்து கோ பேக் டு த கிரியேட்டர், நம்மளோட அப்பா கிட்ட திரும்ப போங்க, கோ பேக் டு ஹிம், அண்ட் அவர்கிட்ட அறி

0: ஓகே செய்து ஃபார்ம் பண்ணி பாருங்க, கிளீன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூ வில் கெட் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. தென் மூணாவது, அடுத்த நாளை ப்ராப்பராக பிளான் பண்ணி தொடங்க, பி அவேர். நாளைக்கும் இந்த மாதிரி நடக்கும். ஒரு பாவம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, குறிப்பிட்ட மனநிலை, குறிப்பிட்ட இன்ஸ்டிகேஷன், அதாவது ஒரு தூண்டுதல், இந்த மூணுத்தில் தான் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், குடிக்கிறவன் எப்போ குடிப்பான், டென்ஷனாக இருக்கடா அதனால குடிச்சிட்டேன்னு, அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை. ஈவினிங்கில் எனக்கு டைம் இதுவார், அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி இந்த மூணு இருக்குது, குறிப்பிட்ட மனநிலை, குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இன்ஸ்டிகேஷன், தூண்டுதல், இந்த மூணு சேரும் போது நம்ம அந்த தப்பு பண்ணிடுவோம்.
1: ஒருத்தர் இப்படி தான் குட் ஃப்ரைடே அப்போது நடந்து போயிட்டு இருந்தாரா, அவர் கிராமத்தில் ஒருத்தன் பயங்கரமாக குடிச்சு கிடந்தானா, என்னையா இப்படி குடிச்சிருக்கேன், ஏசுவை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க அதனால் குடிச்சிட்டேன். ஈஸ்டர் அப்போ பார்த்தாலும் அவனே குடிச்சு கிடந்தானா, அதே மாதிரி அதே இடத்துல என்னையா இன்னைக்கும் குடிச்சிருக்க, ஆண்டவர் உயிர் தெரிஞ்சிட்டாருல, கொண்டாட வேண்டாமா.
0: ஸோ மூணாவது, அதான் நம்ம பாவம் செய்கிறதுக்கான காரணம் என்னன்றத முதல் பார்க்கணும். ஏன் நான் பாவம் செய்கிறேன்? மோஸ்ட் ஆஃப் த திங், இந்த கலாத்தேரில் ஆறாவது அதிகாரம்னு நினைக்கிறேன், கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுவோம், கிறிஸ்துவனுடையவர்கள் அவர்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படி சொல்லுவோம். கிறிஸ்துவனுடையவர்கள் அவர்களுடைய ஆசை இச்சைகளை, வெறும் அவங்கள மாத்திரம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இயேசு ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளை சிலுவையில் அரைகிறோம், அரைஞ்சிட்டு புதுசாக வெளியில் வரும். ஆனால் அப்படி வரோம் இல்லையா, இதில் என்னென்னா நம்ம நம்மளுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைகிறது கிடையாது. தட் மீன்ஸ் இந்த பாவம்லாம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, குடிக்கிறதோ இல்லை கோவப்படுறதோ இல்லை போனோகிராஃபி பார்க்குறதோ இல்லை,
1: நம்ம எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் வந்துடுறோம். ஏன்னா கோவப்படாமல் யாருமே இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பாயிண்டில்
0: நல்ல கோவம் கெட்ட கோவம்னு இருக்குது.
1: பட் இதுதான் இதுதான் இப்போ ட்ரிக். ஏன்னா இதை எப்படி, ஏன்னா கோவப்பட்டுட்டு இது நல்ல கோவம்னு சொல்கிறோம்,
0: நான் வரேன்.
1: ஆமாம், அதுக்கு வரும்.
0: ஸோ இப்போ வந்து என்னென்னா, எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும், அது மேலே ஒரு ஆசையும் ஒரு ஸ்ட்ராங் லஸ்ட்டு அது இருக்கும். அதை சிலுவையில் முதல்ல அரையணும். அது அரையலைன்னா அது மறுபடி சரியாக அரையலைன்னா மறுபடி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. கோவத்தை பற்றி பேசணும்ல.
1: ஆமாம், ஏன்னா இயேசுவே சவுக்கு எடுத்து தேவாலயத்தில் அடி பின்றார். அடுத்தது நீங்களே சொன்னீங்க, ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை காமிக்க முடியாது.
0: ஐயோ, அப்புறம் என்ன கள்ளத்திற்கு?
1: இல்லை கோச்சிங்கில்
0: அது லிட்ரலாக என்னென்னா, ஒரு கன்னத்தை அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்டுன்றது என்னென்னா, டோன்ட் இன்ஸ்டிங்க்ட்லி ரியாக்ட். அந்த இடத்துல உலகம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி நீ பண்ணாத, வேறு வழி இருக்கு.
1: உலகத்தின் வழி ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் திருப்பி ரெண்டு அடி,
0: நீ அப்படி பண்ணாத, நீ வேறு வழியை கையாளுன்றதை சொல்ல வர்றது தான் அதோட அர்த்தம். கோவப்படுறது வந்து ஆண்டவரும் நிறையா கோவப்படுறாரு. நான் ஏன் கோவப்படுறேன், நான் ஒருத்தர் மேலே, இப்போ என் மனைவி மேலே நான் கோவப்படுறேன்.
1: ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாகவே இந்த காரியங்களை சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் ஒரு சிலருக்கு கேள்வி வரும் இல்லையா, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாத்தையுமே இப்படி சொல்லியிருக்காரு. அவர் சிம்பிளாக சொல்லியிருக்கலாமே, உலகம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு.
0: ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் முரட்டு பையனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோமன்ஸோட இவங்க போராடிக்கிட்டே இருந்தாங்க. ரோமோ கவர்மெண்ட் தான் அவங்களை ஆட்சி செய்தது. இவங்க ஸ்லேவ்ஸ், தே ஆர் த மாஸ்டர்ஸ். ஸோ அவனுங்க வந்து இவங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கூட்ட ஜனம் அடித்தா திருப்பி அடிக்கணும். ஏன்னா அந்த காலத்துலேயே பழைய ஏற்பாடில் தான் சொல்லுவோம்.
1: ஓகே, அந்த கான்டெக்ஸ்டில் அவங்களுக்கு வந்து பொருந்தி அது ஈஸியாக புரியும்,
0: புரிஞ்சது.
1: ஸோ அதனால் ஸோ பைபிளை வந்து நம்ம எல்லாருமே அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும்.
0: கான்டெக்ஸ்ட் இல்லாமல் படித்தோம்னா எந்த வசனத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ உலகத்தின் முடிவு பறிந்தோ நான் உங்களோட
1: கூட இருப்பேன்.
0: யாருக்கு சொன்னார், எதுக்கு சொன்னார்? ஆமாம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கை கொள்ளும்படி சொன்னவைகளை கற்பித்தவர்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ நான் உங்கள் கூட எல்லாத்துக்கூடையும் இருப்பேன்னு சொல்ல, நீ இதை பண்ணு, நான் உலகத்தின் முடிவு பறிந்து அவங்க கூட இருக்கேன். இல்லைனா நீ எப்பப்போல்லாம் என்னை தேடுறியா அப்பப்போ மேபி நான் வந்துட்டு போவேன், இல்லைனா உங்கள் லைஃப்பில் ஃபுல்லாலாம் இருக்க மாட்டேன். ஸோ நம்ம இதை வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம். ஸோ கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: எக்ஸலன்ட். ஸோ இப்போ நீங்கள் அந்த கோபத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இயேசுவனுடைய கோபம்.
0: ஆமாம்,
1: ஏன்னா இயேசு கோபப்படாமல் இல்லை, நிச்சயமாக அங்கே கோபப்பட்டார், இல்லைன்னா சவுக்கு எடுத்து அடிச்சிருக்க மாட்டார்.
0: கோபம், சோகம், இந்த மாதிரி எல்லா உணர்வுகளும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பயம், அது நம்மளுடைய நன்மைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை சரியான வகையில், சரியானபடி அதை யூஸ் பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு நன்மை பயக்கும். ஸோ நான் கோவப்படுறேன், இப்போ என் ஒய்ஃப் மேலே கோவப்படுறேன், ஒய்ஃப் மேலே கோவப்படுறேன், என்ன கோவப்படுறேன்னா அவங்க சரியாக பெருக்கலன்னு கோவப்படுறேன். அப்போ நான் முதல்ல யோசிக்கணும், அது வந்து அவங்கள பில் பண்ணணும். நான் இப்போ கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணுறப்பா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒழுங்காக பெருக்க வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எனக்கு அவ்வளோ கோபம் வருது, நான் சொல்ல போகிறேன். பட் நான் பார்க்கணும் அது அவங்கள பில் பண்ணுமா, அது அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அவங்களோட டிசிப்ளினுக்கும் உதவுமா. இது வந்து எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வந்து சரியாக படல, எனக்கு இது வந்து இப்போ நம்ம எல்லாருமே செல்ஃப் ஓரியன்ட். நம்ம வாட்ச்மேன் நீயோட ஒரு புக் சொல்லுது, நம்ம எல்லாருமே இந்த செல்ஃப் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிடிக்காதவங்களோட பேசக்கூடாது, நம்மளை குத்துற மாதிரி விஷயங்களை அனுமதிக்காது, நம்மளை தற்காத்துக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் கூட போகும்போது ஒருத்தன் காலை மிச்சோன்னா அது சொல்லணும், ஏ எது பேர் காலை மிச்சிட்டான், பேர் காலை மிச்சிட்டான் பாதுகாத்துக்கோனே அப்படி சொல்லும். அதில் எழும்புறது தான் இது. அப்போ
1: பட் அது நல்ல ஒரு விஷயம் தானே, ஏன்னா இப்போ தீ வந்து சுடுதுன்னும் பொழுது திரும்பி அதை கை வைக்கக்கூடாதுன்றது தான் அந்த உணர்வு.
0: அது அதான் சொல்கிறேன், கோபம் பயம் இந்த சோகம் இது எல்லாமே நல்ல வகையில் வெளிப்படும் பொழுது, நல்ல நோக்கத்தோடு வெளிப்படும் போது அது நல்லது. அந்த நோக்கம் தான் சொல்ல வரேன், அந்த நோக்கம் எப்படியா இருக்கணும், என்னோட நோக்கமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் என் ஒய்ஃப் மேலேயோ இல்லை என் பையன் மேலேயோ கோபப்படுறேன், என்னோட நோக்கமாக இருக்கக்கூடாது. நான் ஃபீஸ் கட்டுறேன், அது எப்படி நீ படிக்காமல் இருப்பேன் அப்படின்னு போட்டு அவனை சாத்து சாத்துன்னு சாத்தக்கூடாது. நான் என்னோடய கோபம் எப்படி இருக்கணும்னா, டேய் இந்த பேர் சயின்ஸில் இது சொல்லியிருக்கு, நீ வளர போகிற, இதை ஒழுங்காக படிக்கலைன்னா நீ முட்டால தான் போக, இன்னொரு தடவை அப்படி பண்ணாத. நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன், சொல்லி சொல்லி பார்க்க நீ கேட்க மாட்டேன்ற. ஸோ யாரோட நன்மைக்காக நான் கோவப்படுறேன், 100% அது என் நன்மைக்கு இல்லை அவங்களோட நன்மைக்கு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து கோவப்படுறது நல்லது. அதே மாதிரி கோவப்பட்டு நான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன், ஸோ என்னோடய ஆக்ஷன் கோபத்தினால ட்ரிவன் ஆகி அது வந்து ஒரு வயலண்ட்டாக இல்லை ஒரு அப்யூசிவாக வல்கராக மாறிடக்கூடாது, கண்ட்ரோல் இருக்கணும். நான் கோவப்பட்டது இந்த விஷயத்துக்காக, இதை பண்ணாத, இதை இப்படி தான் பண்ணிடணும், நீ பண்ணது தப்பு அப்படி சொன்னால் தான் அவனுக்கும் தெரியும் அது தப்புன்ட்டு. அதை ஒரு கோவத்தோடு சொல்லணும், ஆனால் கோவத்தோடு சொல்லணும், டேய் அவனை இவனை அவனன்னு சொல்லிட்டு நீ அப்படி இப்படிலாம் பேசிட்டு அவனை ரெண்டு சாத்து சாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும்.
1: நிறையா சின்ன பிள்ளைங்க, அதாவது இந்த ப்ரீ டீன்ஸ், வருத்தப்பட்டு சொன்ன சில காரியங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க,
0: அதுதான் இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சே, அது ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டே வருது. இந்த உலகம் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறத வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிட்டே வருது. கெட்ட வார்த்தை, அது பேரே கெட்ட வார்த்தை தான். ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். பைபிள் சொல்லுது, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறவாது இருப்பதாக அப்படி சொல்லுது. ஸோ கெட்ட வார்த்தைன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் யூடியூப்பில் பார்த்தேன், இது சொல்லாமா, யூடியூப்பில் பார்த்தேன் பைபிளில் கெட்ட வார்த்தை இருக்குன்ட்டாங்க. அது என்னென்னா விபச்சாரக்காரர்களே அப்படி, அது ஒரு தமிழ் வார்த்தை. நான் அதை கோவப்பட்டு வேறு மாதிரி திட்டம் போது தான் அது கெட்ட வார்த்தை ஆகுது. நான் அதை இப்படி பண்ணுறீங்கப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் எதை பயன்படுத்துவேன், டேஷ் அப்படி நான் பயன்படுத்த முடியும். ஸோ அது மாதிரி இருக்குது, நான் பேசுகிற வார்த்தை கரெக்டாக இருக்கும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், ஏன்னா நம்ம எல்லாருமே,
1: அதாவது நம்ம எதை வேணும்னாலும் நியாயப்படுத்திக்கிறதுக்கு பைபிளை யூஸ் பண்ணலாம். சாலமோனுக்கு 1000 மனைவிகள் இருந்தது, நான் 2 தான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்படி வந்து நம்ம வேதத்தை பயன்படுத்தக்கூடாது.
0: ஆமாம் ஆமாம், அதான் அதனால தான் க்ளீனாக சொல்லுது, உங்களுக்கு அளிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். வென் யூ ட்ரை டு இன்டர்பிரட் பைபிள் அக்கார்டிங் டு யுவர் ஓன் மைண்ட் செட், நம்மளோட மனுஷிகமாக நம்ம மாம்சமாக நம்மளோட மாம்சத்தின் பிரகாரம் நான் அதை வந்து என்ன சொல்லுவாங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்கல்ல,
1: வியாக்கியானம்
0: பண்ணேன்னா தப்பாக தான் போகும். இட் இஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் காட்ஸ் வேர்ட். ஸோ யூ நீட் ஹோலி ஸ்பிரிட் தர். அப்போ அவரோட துணையோடு படிக்கும் போது அவர் நம்மளுக்கு சொல்லுவார், ஏ இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து இதுக்கு தான் சொன்னிச்சு, இது வந்து இது இல்லை அப்படி சொல்லுவார்.
1: ஒருத்தர் வந்து டிப்ரெஷனில் இருந்தார், இப்போ அவருக்காக ஆலோசனையெல்லாம் கொடுக்கும்போது அப்போ அவங்க ஃபேமிலி குடும்பத்தினர் சொன்னாங்க, இவர் பைபிளை வாசிச்சுட்டு எலியாவே டிப்ரெஸ் ஆனார், யோனா டிப்ரெஸ் ஆனார். அப்போ அது டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரதான் நம்ம முயற்சிக்கணுமே ஒழிய, இப்போ இதையெல்லாம் பார்த்து நியாயப்படுத்தி இது கரெக்டு தான் சொல்லக்கூடாது.
0: அதுதான் இப்போ ஏத்திஷ்டம், இப்போ ரிச்சர்ட் டாக்கின்ஸ்னு ஒருத்தர் வந்து பைபிளை ஃபுல்லாக படிச்சுட்டு, ஈஸ் அ சயின்டிஸ்ட்,
1: கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு நாத்திகன்.
0: நாத்திகன் அவர் பைபிளை ஃபுல்லாக படிச்சுட்டு எதுக்கு படித்தார் அவர்? பைபிளுக்கு அகைன்ஸ்டாக ஒரு புக் எழுதணும்னு படித்தார். ஸோ தென் ஹீ ரோட் காட் டெலியூஷன், காட்ஸ் டெலியூஷன் அப்படின்னு எழுதினார். ஸோ அப்போ நான் என்ன கண்ணாடி போட்டு நான் படிக்கிறேன்? பைபிளை ஒரு திறந்த மனப்பான்மையோடு கடவுளுடைய உதவியோடு நான் படிக்கணும். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. தெர் இஸ் அ சான்ஸ் பைபிள் வந்து கண்ணாடி மாதிரி, அது நீங்கள் எப்படி உங்கள் நீங்கள் என்ன கண்ணில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது காட்டும். அப்போ எனக்கு தேவ உதவி வேணும். அந்த தேவ உதவி உடனே கிடைக்காது. பைபிளை எடுத்தவொடனே படித்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. படிக்க ஆரம்பிக்கணும். யூ நீட் அ ப்ராப்பர் ஒரு லீடரோட இல்லை ஒரு பெரியவங்களோட உதவி தேவை. ஒரு பாஸ்டரோட இல்லை ஒரு பைபிள் டீச்சரோட உதவி உங்களுக்கு.
1: ஏன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காமின்றது அந்த நாட்களில் அவங்க சூழ்நிலைக்கு அது ரொம்ப ஆப்டான வார்த்தைகள்.
0: அப்படி சொன்னால் தான் புரியும்,
1: புரியும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் விளக்கி சொல்லும் பொழுது இன்னும் அழகாக அது புரியுது. ஸோ இது போல் வேதத்தை அறிந்தவர்கள் நமக்கு வந்து வழிகாட்டிகள்.
0: அவங்க முதல் வழிகாட்டணும், அதுக்கப்புறம் நம்ம இது இதுவும் ஸ்டெப்ஸ்.
1: அதுக்காக பைபிள் வாசிக்க கூடாதுன்னு இல்லை, அது அப்படி ஒருத்தர் கிடைக்கிற வரைக்கும் வாசிக்க கூடாதுன்னு சொல்லிடாதீங்க.
0: அது இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் வாசிங்க, உங்களுக்கு புரியாது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், சிலது தெரியாது. அப்போ தெரியாததெல்லாம் குறித்து வச்சுட்டு ஒரு நல்ல பைபிள் டீச்சரோட உங்கள் சர்ச்சில் இருப்பார், உங்கள் பாஸ்டரோடையோ உங்கள் டீச்சரோடையோ போய் பேசுங்க. அவங்க உங்களுக்கு வழக்கம் சொல்லுவாங்க. அது வளர வளர வளர ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார்.
1: தயவுசெய்து இன்டர்நெட்டில் தேடாதீங்க.
0: ஆமாம், இன்டர்நெட்டில் மூணு நாலு விஷயம் இருக்கும் எல்லாத்தையும்
1: போட்டு. ஏன்னா அதை சரின்னு சொல்லுவாங்க, தவறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்ல முதலாவது ஜெபிக்கணும்.
0: ஆமாம்,
1: அடுத்தது நல்ல ஆவி பைபிளை போதிக்கிறவர்களுடைய நட்போ உதவியோ இருக்கும்பொழுது அதை புரிஞ்சுக்கலாம்.
0: ஆமாம். ஸோ
1: நிறைய பேர் இந்த புக்கை வாசித்தேன் அப்படின்வாங்க. நான் உடனே கேட்குற ஒரு கேள்வி, யார் ஆத்தர்? ஏன்னா அந்த புக்கை எழுதினவர் ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம்.
1: ஸோ நீங்கள் ஒருவேளை இப்போ தான் வளர்ந்து வரீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்டு ஆத்தர்ஸ், எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பீக்கர்ஸ் இவங்கள மட்டும் கேட்குறது கொஞ்சம் சேஃபான ஒரு காரியம். ப்ரோவன் அப்படி சொல்லலாம், எஸ்டாப்ளிஷை விட ப்ரோவன்.
0: ப்ரோவன் இன்னொன்று என்னன்னா, இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல படித்த ஆள் இல்லை நல்ல இந்த மாதிரி ஆல்ரெடி ஆண்டோருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து எது சரியோ எது நலமானதவைகளை பிடித்து கொள்ளுங்கள்னு பைபிள் சொல்லுது. எது சரி, எது பைபிள் அக்கார்டிங் டு த பைபிள் எப்படி கரெக்டாக வருது, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்க முடியும்னா ஓகே, அப்படி இல்லைனா யூ ஹாவ் டு கோ ஃபார் அ ஹெல்ப்.
1: வண்டர்ஃபுல், ரொம்ப அழகாக நிறைய காரியங்கள் நம்ம பேசணும். ஸோ நான் எப்போதுமே சொல்கிறது உண்டு, தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்து விட்டது. நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக், ஒரு சிறிய இடைவேளை, அதன் பிறகு ஜெபித்து நம்ம முடிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: கொண்டிருப்பது உங்கள் இன்பமே FM.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் டிக்கன் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கராட்டேல பிளாக் பெல்ட் அண்ட் ஒரு சிறந்த ஃபுட்பால் பிளேயர், ஒரு டி லைசன்ஸ்ட் கோச். பல பிரயோஜனமான காரியங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். முதலாவது டிசிப்ளின், ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் இது எல்லாவற்றிலும் டிசிப்ளின் தேவை அப்படின்னாரு. அடுத்தது ஃபிசிக்கல் டிசிப்ளினில் உறக்கம், தூக்கம் ஒரு ரொம்ப முக்கியம். பாடியில் பல காரியங்கள் அந்த நேரத்தில் சரி செய்யப்படுகிறது. இட்ஸ் எ காட் ஆர்டைன்டு திங், தேவனால் வகுக்கப்பட்ட ஒரு காரியம் உறக்கம், ரெஸ்ட் அப்படின்றத சொன்னார். அடுத்தது பல காரியங்களை நம்ம பேசணும். கோபத்தை பற்றி பேசணும், அடிமைத்தனங்களை பற்றி பேசணும், எப்படி நம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவது அப்படின்றதெல்லாம் பேசணும். ஸோ தொடர்ந்து கடைசியாக அவரிடத்தில் பேசி நம்ம முடிக்க இருக்கிறோம். ஸோ டிக்கன், நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கோன்றதை நான் நம்புகிறேன். நான் சொன்னது போல் முடிக்க வேண்டிய ஒரு வேளை, நீங்கள் நம்முடைய நேயர்களுக்கு குறிப்பாக ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம்.
2: டூ திங்ஸ் என்னென்ன என் வாழ்க்கையில் பார்த்தது என்னென்னா, நான் ஞானோதயம் வந்து வரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ வந்துட்டு நான் திரும்பி பார்க்கும்போது ஐ டோன்ட் ஹாவ் அ மச் டைம் டு ரீக்ரியேட் எவ்ரி திங். எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு, சரி செஞ்சு முன்னேறதுக்கு ஒரு சரியான நேரம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, டக்குன்னு 41 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு திங், டோன்ட் வேஸ்ட் யுவர் டே. பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, நாங்கள் ஞான இருதயங்கள் ஆகும்படிக்கு எங்களை
1: நாட்களை என்னும் அறிவை
2: அறிவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் டேஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டேஸ். ரெண்டாவது, டே பை டே யூ ஹாவ் டு மெச்சூர். மெச்சூரிட்டி தான் ப்ராப்ளம் இங்கே. மெச்சூரிட்டி இல்லாததுனால தான் மெச்சூரிட்டியை கெடுக்கிற காரியம் ஐ மீ மை செல்ஃப் ப்ரைட் அண்ட் சின்ஸ். மெச்சூரிட்டி
1: அதாவது
2: நான் எனது எல்லாருமே செல்ஃப் பற்றி, டூ மச் வி ஆர் அப்சஸ்ட் வித் டூ மச் ஆஃப் அவர் செல்ஃப். ஸோ அது அண்டு ப்ரைடு, இது ரெண்டும் மெச்சூரிட்டி, ஆமாம் இது ரெண்டும் மெச்சூரிட்டியை கெடுத்துரும். ஸோ பி ஹம்புள், கவுண்ட் யுவர் டேஸ், பி ஹம்புள் அண்டு டே பை டே ட்ரை டு மெச்சூர். அதுதான் அந்த மெச்சூரிட்டி கிவ்ஸ் யூ பீஸ், மெச்சூரிட்டி மேக்ஸ் யூ கிவ் ஃப்ரூட். ஸோ தட்ஸ் மை லாஸ்ட் வேர்ட்.
1: தேங்க்யூ ஸோ மச் நிக்கன், ரொம்ப அழகான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நம்ம ஒரு சிறிய பிரார்த்தனை செய்து நம்ம முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் இவர்கள் மேல் இறங்குவதாக இப்பொழுதே சுவாமி ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் துடைக்கும்படி ஜெபிக்கிறோம். வேதனைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். மன கலக்கங்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்யும். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகட்டும், நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறபடியே ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் இன்றைக்கு நாங்கள் பேசி கொண்டிருந்தது போல ஒவ்வொருவரும் ஒரு டிசிப்ளினை ஆண்டவரே ஏற்படுத்தி கொள்ளுகிற அந்த கிருபை உண்டாகட்டும், கிருபையும் ஞானமும் உண்டாகட்டும். எங்கள் நாட்களை எண்ணுகிற அந்த அறிவை எங்களுக்கு தாருமப்பா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்த அன்பு சகோதரன் டிக்கனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பயன்படுத்தும், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த இன்பம் எஃப்எம்ஐ பணத்தினால் ஜெபத்தினால் தாங்குகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தங்கள் உழைப்பை இதில் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமாக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ டிக்கன், இன்றைக்கி உங்கள் நேரத்தை எடுத்து இவ்வளோ வேல்யூபிளான வேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்ல வேண்டும், டிக்கன் ஒரு பிளேயர் அண்ட் கோச் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த ஆத்தர். ஸோ நல்ல ஒரு ஆத்தர், அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு புக் பரிசுத்தமுள்ள அந்தரங்கம், பல லீடர்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிறந்த கான்டென்ட் உள்ள ஒரு புக். ஸோ உங்கள் புக் இப்போது நம்மை கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா என்ன செய்வது?
2: அது ரீப்ரிண்ட்டுக்காக வெயிட்
1: ரீப்ரிண்ட்காக. ஸோ நீங்கள் யூ கேன் காண்டாக்ட் அஸ் டிக்கன் வந்து இன்பம் எஃப்எம்ல நிகழ்ச்சிகளை தொகுத்து வந்தவர். இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் இன்பம் எஃப்எம் நான் நம்புகிறேன். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் அஸ். இன்ஃபேக்ட் உங்கள் புக்கை பப்ளிஷ் பண்ணவே நம்ம இன்பம் எஃப்எம் லிசனர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார்.
2: ஆமாம், ரொம்ப வருஷம் முன்னாடி அதை படிச்சுட்டு.
1: ஆமாம், ஸோ உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு அவர் உங்களுக்கு உதவினார். ஸோ நிச்சயமாக இன்பம் எஃப்எம் லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகளை சொல்லணும். உங்களுடைய ஜபங்களுக்காக, உங்கள் என்கரேஜ்மெண்ட்காக நன்றிகள் பல.
2: என்னையும் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஸோ எஸ் டிக்கன், நிச்சயமாக வெரி வேல்யூபிள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நாம் டிக்கன் அவர்களோடு சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் 2 மணி அளவிலும், இரவு 9 மணி அளவிலும், அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. பை பை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @gmail.com.

Thank you, Jesus. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We worship you, we welcome you. எங்கள் மத்தியிலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம் ஆண்டவரே. Thank you, thank you, thank you, Jesus. Thank you, Holy Spirit. I encourage you all to praise him. I encourage

நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது தேவனை நினைக்கிறோமோ இல்லையோ அவர் நம்மை நினைக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அதனால தான் ஃபாதர் இந்த பாட்டை பாடினார் நினைக்கிறேன், மறவாமல் நினைத்தீர் ஐயா. பாடுவோமா?

அப்படியே நம்ம ஆராதிப்போமா. பாருங்க, இந்த எல்லா பாட்டுலையுமே ரொம்ப ரிப்பீட்டடா ஸ்டாண்டர்டா வர்ற காரியம் என்னன்னா, எபினேசர். இதுலயும் நம்ம தான் பாடுறோம், எபினேசர் நீர்தான் ஐயா. உண்மையிலேயே கர்த்தர் மட்டும் நமக்கு உதவியா இல்லைன்னா, நான் ஒரு சில நேரம் சொல்லுவேன், என்றைக்கோ நம்ம வந்து ஃபோட்டோவில் தான் இருந்திருப்போம் அப்படின்னு. வி வுட் ஹவ் பீன் ஹிஸ்ட்ரி. ஆனால் தேவன் நம்மை நினைத்ததுனால சரித்திரம் படைக்கிறவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். வி ஆர் ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸ் நாம், பிகாஸ் காட் ஹஸ் ரிமெம்பர்ட் அஸ்.

தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னீரே அப்பா. ஓ, எங்களை மறவாமல் நீ நடத்தி வருகிறீரே. எப்படி நாங்கள் மௌனமாய் இருப்பது? ஓ, நாங்கள் மௌனமாய் இருந்தால் கற்களும் உம்மை துதிக்குமாமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் அப்படியே நம்ம வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? It's not a time to be quiet. It's not a time to be silent. Yes, praise is something very loud. Praise is exciting. துதி என்பது சத்தமாக உரத்த குரலிலே செய்யப்பட வேண்டிய ஒன்று. தேவன் அழிவுக்கு நம்மை காத்தாரே, எப்படி நம்ம மௌனமாக இருப்பது? எப்படி ஒரு உணர்வுகள் இல்லாமல் தேவனை துதிப்பது? Praise is full of emotions. Oh, we worship you. உமக்கு நன்றி. நம்மை மறவாமல் நினைத்தார்னு யோசிக்கும் பொழுதே அது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் இல்ல? ஒரு தாய் கூட தன் பாலகனை மறக்க முடியும், மறக்கிறார்கள். கணவன் மனைவி கூட ஒருவரை ஒருவர் மறக்கிற நேரங்கள் உண்டு. ஆனால் நம்மை மறவாத தேவன், மறவாத தேவன்.

ஜீசஸ் நன்றி அப்பா, உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறதற்காய் நன்றி. We worship you. We worship you. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். Thank you. இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்திர எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி தேவன் எங்களுக்கு உதவினீர. ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்பொழுதும் எத்தனையோ பேர் ஆண்டவரே வென்டிலேட்டர்ல, ஐசியூல இப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள ஒரு தேசத்துல எங்களை வைத்து

இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ. இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து வருகிற தயவிற்காய் நன்றி. We worship you, we worship you, we give you the glory. நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஆராதனை எல்லாம் உமக்கு தான், உமக்கு மட்டுமே தான், உமக்கு மட்டும்தான், உமக்கு மட்டும்தான் எங்களுடைய ஆராதனை. We give you the glory. கடைசி அந்த அழகான பாடலை பாடி நாம் முடிக்கப் போகிறோம். பாத்திரர், he is worthy.

0: Thank you, Holy Spirit. We give you the glory. We give you the glory. Nandri appa. Nandri appa. Nandri. Thank you, Jesus. We worship you. We worship you. Yella mahimi umakatana pa. Yella tudi umakatana. Oh, we worship you. We worship you. We give you the glory. Thank you. அப்படியே ஒரு நிமிடம் ஜஸ்ட் டாக் டு ஹிம், டாக் டு ஹிம், அவரோட பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற வேலை அவருக்கு ஜஸ்ட் உங்கள் இருதயத்தை திறந்தவரோட பேசுங்க. ஜஸ்ட் ஸ்பீக் டு ஹிம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, உங்கள் அன்புக்காக நன்றி. நோபடி கேன் லவ் அஸ் லைக் யூ. உம்மை போல் எங்களை யாருமே நேசிக்கவே முடியாது. எங்களை பற்றி எல்லாம் அறிந்தும் தெரிந்தும் எங்களை நேசிக்கிற ஒரே ஒரு நபர் நீர் தானப்பா. தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் லவ். தேங்க்யூ. எபிரேயர் 11:6, ஹீப்ரூஸ் சாப்டர் 11:6. ஸோ இந்த கடைசி வாரத்திற்கு ஒரு ரெலவெண்டான ஒரு வார்த்தை, தேவையான ஒரு வார்த்தை. எபிரேயர் 11:6,
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
0: ஆமென். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல் பாகம், without faith it is impossible to please God. For he that cometh to God must, அந்த வார்த்தை முக்கியம் பாருங்க, must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இது ஒரு அவசியம், அவசியத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை, விசுவாசிக்க வேண்டும். அது வந்து இட்ஸ் அ வெரி நெசசரி கிளாஸ். வி ஷுட் பிலீவ், அதாவது இது எதை குறிக்கிறதுனா, இங்கிலீஷில் ஒரு சாதாரண வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், எக்ஸ்பெக்டன்சியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதாவது எதிர்பார்ப்பு. தேவனிடத்தில் வருகிறவன் எதை விசுவாசிக்க வேண்டுமா? இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள், தவறாமல் காலையில் ஒரு டெய்லி டிவோஷன் புக்கு, பைபிள் வாசித்து ஜோம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், தேவன் வந்து அடிச்சிருவார், உடைச்சிருவார், மூக்கை உடைப்பார், இந்த மாதிரியெல்லாம் பல எண்ணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு அம்மா பாருங்களேன், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாராம். அப்போ அவங்க வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தராங்க, எப்படியாவது ஆண்டவர் இவரை அடித்து பெட்டில் போட்டாவது இந்த பழக்கத்தை மாற்றணும் பிரதர், ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஆண்டவர் வந்து இப்படி பண்ணுறவராக இருந்தால் முதல்ல நம்ம கை கால் உடைஞ்சிருக்குன்றது அப்படி சொல்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் அப்படி எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு இந்த ஹெட்மாஸ்டர் கையில் குச்சியை வச்சுக்கிட்டு சுற்றுவாங்க பாருங்களேன். நான் ஸ்கூலில் இருக்கும்போது அப்படி தான், கேத்தலிக் ஸ்கூலில் இருந்தேன், ஃபாதர்ஸ் பின்னி எடுத்துருவார் ஒரு ஃபாதர்லாம். ஆண்டவர் மட்டும் அப்படி இருந்தால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வேறு மாதிரி தான் இருப்போம், இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியல. ஸோ இன்றைக்கி தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அப்போ தேவன் வந்து கண்டிக்க மாட்டாரா, தண்டிக்க மாட்டாரா, இப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பட் இங்கே வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனிடத்தில் வருகிறவன் எதை விசுவாசிக்க வேண்டுமா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமாம். He who comes to God must believe that he is a rewarder of them that seek him. அப்படின்னா reward, பலன்னா ஒரு காரியத்தை செய்வதினால் அதற்கு ஒரு வெகுமதி, அதற்கு ரிவார்டு. ஓகே, நீ வந்து இந்த காரியத்தில் யூ வென்ட் தி எக்ஸ்ட்ரா மைல், யூ டிட் சம்திங் அமேசிங், ஹியர் இஸ் அ ரிவார்ட் ஃபார் யூ. ரிவார்ட்னா ஒரு பலன் அல்லது இட்ஸ் ஒரு வெகுமதி. அப்போ தேவனை தேடும் பொழுது நம்ம விருதாவாய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. சாம் 84:11, யாராவது கொஞ்சம் வாசிக்கலாமா? சங்கீதம் 84:11.
1: தேவனாயே கர்த்தர் சூரியனும் கிடவுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையை அருள்வார், உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார்.
0: போதும், போதும், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். He will not withhold, no good thing will he withhold from them that walk uprightly. அப்ப தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு, தனக்கு முன் நேர்த்தியா இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறவர். இதுல மாற்றமே கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் இதற்கு மாறான எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஹியூமன் ஐடியாஸையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமன் ஐடியாஸ்ல இருந்து பேசப்பட்ட அநேக வார்த்தைகளை அவர்கள் பெரிய பொக்கிஷங்களாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்குகிறார். இந்த விசுவாசம், இந்த அறிவு, இந்த எதிர்பார்ப்பு மிக அவசியம். போன வாரம் அந்த சிஸ்டர் ஈவ்லட் சாட்சி சொன்னாங்க, அவங்க சொன்ன ஒரு சாட்சி, இவங்கெல்லாம் இன்பம் எஃப்எம் கேட்கிறவர்கள், பட் அவங்க சொன்னது எனக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, வீடு ஆண்டவர் கொடுத்தாரு ஜான் மோகன பிரகாஷ் அண்ணன் சொல்லும் போது நாங்கள் அதை கிளைம் பண்ணி பெற்றுக்குவோம். வி ரிசீவ் இட், வி ரிசீவ் இட். சாத்தியம் இல்லாத ஒரு நிலையில, சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். விசுவாசம் நம்ம நினைத்திராத, எதிர்பாராத, சாத்தியமில்லாத காரியங்களை செயல்படுத்தும், அதை கொண்டு வரும். ஸோ அதனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடை தருவாராக, சொந்த வீடு இருக்கவங்களுக்கு இன்னும் ஆண்டவர் வீடுகளை தருவாராக. ஆமென்,
1: ஆமென்.
0: உடனே யோசிக்க கூடாது, எனக்கு தான் ஒரு சொந்த வீடு இருக்கு, என்னத்துக்கு இன்னொன்று இருந்தால் வாடகை விடுங்க. பி அ பிளஸ்ஸிங். ஸோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அப்போ பாருங்க, இதுதான் தேவன் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். We should have the right perspective of God. தேவனை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு இந்த உலகத்தில் அது இல்லை. எல்லாரும் தேவனை கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறவை அல்ல. தீமைகள் தேவனால் வருவதே கிடையாது. தேவனை குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால இன்னைக்கு எல்லாரும் அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு ரொம்ப பரிதாபமாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், வேதத்தை தூக்குகிறவர்கள் கூட தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு இல்லை. யோவேல் 2:13 கொஞ்சம் வாசிக்கலாமா? ஜோயல் 2:13, தேவனுடைய குணாதிசயங்களில் ஒரு சில அங்கே கூறப்பட்டு உள்ளவை, ஒரு சிலவை. யோவேல் 2:13, ஜோவேல் 2:13.
1: நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனுடைய கட்டிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாய் இருக்கிறார்.
0: ஆமென், ஆமென். இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிக்கலாமா?
2: And bend your heart and not your garment, and turn unto the Lord your God. For he is gracious and merciful, slow to anger and of great kindness, and repenteth him of the evil.
0: Amen. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவரா? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். Gracious, merciful, slow to anger. Slow to anger, அதுதான் நீடிய சாந்தம். ஸ்லோ டு ஆங்கர். பாருங்களேன், சில பட்டு பட்டு பட்டுன்னு தேவன் படுகிறவர் அல்ல. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, அவர் டக்குன்னு கோவப்பட்டுருவார். நோ, ஸ்லோ டு ஆங்கர், நீடிய சாந்தமும். அதனால தான் தமிழில் இந்த பழமொழி கூட யாரோ சொன்னது ஞாபகம் இருக்குது, அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். அதாவது இது அவங்க வழக்கத்துக்காக சொல்கிறாங்க. பட் த பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஸோ விசேஷமாய் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அறிவு வேண்டும் நமக்கு தேவனை குறித்து. இதுவரை நாம் எதிர்பார்த்திருந்த எல்லா விடுதலைகளும் நமக்கு வரப்போகிறது, பிரேக் த்ரூஸ். நீங்கள் என்ன எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்களோ வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்று நீங்கள் நம்புங்கள், எதிர்பாருங்கள். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் பாருங்களேன், இந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுறார். இப்படி ஆண்டவர் வந்து எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லலை. நான் ஒரு முறை ஒருத்தரை சந்தித்தேன், அவர் பேங்க்கில் வேலை செய்கிறவர். அவர் நல்ல நிலையில் இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, பிரதர், நான் ஒரு மாதமானா இவ்வளோ தரேன், ஏழை பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தரேன், சபைக்கு தரேன், இப்படியெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அவர் சொன்னார். நான் திரும்பி எதிர்பார்க்கறதே கிடையாது, ஏன்னா நான் எவ்வளோ கடினமான இதிலிருந்து வந்தேன். ஸோ ஆண்டவர் எனக்கு செஞ்சார், நான் ஆண்டவருக்கு செய்கிறேன். காட் டசன் நீட் யுவர் ஹெல்ப். கர்த்தருக்கு உங்கள் உதவி தேவை கிடையாது. நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருந்தார், அவர் வேலை நடந்துக்கிட்டு தான் இருந்தது. நம்ம போன பிறகும் ஒரு வேலை இந்த பூமி இருந்தால் அவருடைய வேலை நடக்கும், தேவன் இருப்பார். ஸோ அதனால் நம்ம கையை எதிர்பார்த்து ஆண்டவர் கிடையாது. ஆனால் விதைப்பும் அறுப்பும் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் பாருங்கள், இந்த இயற்கையான உலகத்திலையும் பார்க்கலாம். எல்லா செடியிலையும் ஒரு விதை இருக்குது. அந்த விதையை போட்டால் ஆயிரக்கணக்கில் நம்ம திரும்பி கனிகளை எடுக்கலாம். இது ஆவிக்குரிய ரீதியிலும் உண்மை. கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, விதைக்கிறவன் எவனும் அறுப்பான். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவன் எவனும் அறுப்பான். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், விதைக்கிறவன் எவனும் அறுப்பான். லூக்கா 6:38, சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடப்படாதான் அந்த வசனம். கிவ் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ, குட் மெஷர், பிரஸ் டவுன், ஷேக் இட் டுகெதர் அண்ட் ரன்னிங் ஓவர் வில் மென் போர் இன்டு யுவர் பூசம். இதுதான் அந்த வசனம், லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அப்போ நம்ம என்ன அளவில் அளந்து போடுறோமோ அதே அளவு தான் நமக்கு அளந்து போடப்படும். பாருங்க, இங்க ஆண்டவர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்றார், ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் உருவாக்குறார். நீங்க எல்லாரும் கொடுங்கன்ட்டு அதோட அவர் முடிக்கவே இல்லையே. அப்படி முடிச்சிருந்தா ரைட்டு, நீ எதிர்பார்க்காதன்னு சொல்லிடலாம். இங்க ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்றார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி, ஏன் இந்த டீடைல்ஸ் ஆண்டவர் பேசுறாரு? நம்ம நிறைய நேரம் வேதத்தை அப்படியே பாருங்களேன், ஒரு இதுவாகவே வாசிட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், தேவன் நம்மோட பேச அனுமதிக்கணும். அமுக்கி குலுக்கி இதெல்லாம் எவ்வளோ டீட்டெயிலாக ஆண்டவர் பேசுகிறார். சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். God wants you to expect good things. கர்த்தர் நன்மையை எதிர்பார்க்கும்படி விரும்புகிறார். அப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷன் பாருங்களேன், இது வந்து ஃபெய்த்தில் ஒரு பங்கு தான். எதிர்பார்ப்புன்றது விசுவாசம் தான். மல்கியா 3:10,
1: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
0: ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, இங்க ஆண்டவர் வந்து இன்ஃபேக்ட் சேலஞ்சே பண்றார். கொண்டு வந்து கொடுத்து பாரு, உனக்கு நான் திரும்பி தருவேனா தரமாட்டேனான்னு டெஸ்ட் பண்ணி பாருன்றார். நீ டெஸ்ட் பண்ணாதான் பைபிள் முழுவதும் இருக்கு. ஆனால் இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அதை பிரேக் பண்ணுறார். பார்க்கலாம், நீ எனக்கு குடு, உனக்கு திரும்பி வருதா இல்லையா பார். ஸோ காட் இஸ் கிரியேட்டிங் அன் எக்ஸ்பெக்டேஷன். நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை நாம் உணர வேண்டும், அதை எதிர்பார்க்க வேண்டும். ஏன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப கீ. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நீ எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. Without faith you cannot receive anything. கர்த்தரிடத்துல பிரச்சனை இல்லை, அவர் எல்லாம் ரெடியா ரெடி பண்ணிட்டார். பட் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த எல்லா இடங்களிலும் இந்த லூக்கா 6:38 இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், இங்க தேவன் மல்கியா 3:10 அவருடைய வார்த்தைகள், ஆலயத்துக்கு கொண்டு வா பாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஆண்டவர் உருவாக்குறார், எதிர்பார்க்கும்படி தூண்டுகிறார். ஆதியாகமம் 15:5 கொஞ்சம் யாராவது வாசிக்கலாமா?
1: அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார்.
0: ஆமென், தேங்க்யூ. ஆபிரகாம் பாருங்க, தேவன் அவனை அழைக்கிறார். ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவனுக்கு 75 வயது, ஹி வாஸ் 75 இயர்ஸ் யங் ஓல்டு என்ன வேணும் சொல்லலாம். அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, அவனை கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் இதெல்லாம் சொல்கிறார். அப்புறம் திரும்பி அவனை விசிட் பண்ணுறார். பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், உன் சந்ததி இப்படி தான் இருக்க போகுது, அவைகளை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்றார். பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிக்சரை கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ இன்னைக்கு மாதிரி அவங்க கையில் ஃபோன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, பிக்சரை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டார். மேலே அவன் வந்து நட்சத்திரத்தை பார்க்காமலே இருக்க முடியாது பாருங்களேன். ஏன்னா தினம் நட்சத்திரத்தை பார்த்து தான் ஆகணும் அவங்க, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுது. ஆண்டவர் சொல்ல, இதை பாரு, இதை என்ன ட்ரை பண்ணு, என்ன ட்ரை பண்ணினா பார்க்கிற நட்சத்திரத்தையே எண்ண முடியாது. நம்ம கண்ணில் பார்க்க முடியாத நட்சத்திரங்கள், டெலஸ்கோப்பில் மட்டும் தெரிகிற நட்சத்திரங்கள் எங்கேயோ இருக்குது. யாரோ ஒரு விஞ்ஞானி இந்த நட்சத்திரங்களை என்ன ட்ரை பண்ணாராம் பாருங்களேன். 1:27 வரைக்கும் வந்தார், அதுக்கப்புறம் அவராலேயே முடியல. இது வந்து அவங்க பெரிய சயின்டிஃபிக் கால்குலேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி, நீங்கள் அப்புறமா எழுதி பாருங்கள், 1:27 எப்படி இருக்குது, ஒரு ஷீட்டில் வருதான்னு முதல்ல பாருங்கள். 27:0 சாதாரணமாக எழுதும் பொழுது. அப்போ இந்த பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தையே எண்ண முடியலை. இந்த 2வது வானம் 3வது வானம் இதெல்லாம் இருக்குது. இன்னும் கண்களுக்கு தெரியாத நட்சத்திரங்கள், டெலஸ்கோப்பில் மட்டும்தான் தெரியும் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் பாரு, இதை பாரு, இதை மாதிரி தான் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஸோ காட் இஸ் கிவிங் எம் எ பிக்சர், காட் இஸ் கிரியேட்டிங் அன் எக்ஸ்பெக்டேஷன். உனக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி, பிள்ளைகளை கொடுப்பேன் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஏன் ஆண்டவர் அவனுக்கு இந்த நட்சத்திரங்களை காமிக்கிறாரு? அவனுடைய விசுவாசமும் அங்கே முக்கியம், அவனுடைய எதிர்பார்ப்பும் முக்கியம். அதனால் ஆண்டவர் அதை தூண்டுறாரு பாருங்கள், அங்கே உருவாக்குறார். அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு இதுதான், அந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வசனங்களை வீட்டில் ஒட்டி வைக்கிறோம். நான் இன்னும் கூட ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். வீடு, சொந்த வீடு வேணுன்றவங்க பிக்சர்ஸ் எடுத்து நீங்கள் வைங்க. இன்னைக்கு இன்டர்நெட்டில் எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது. ப்ரே, ப்ரே அண்ட் டேக் த பிக்சர்ஸ். இப்படி வேணும், இப்படி வேணும். நாங்கள் எங்களுடைய காருக்கு முன்னாடி அந்த கார் படத்தை ஒட்டி ஜோம் பண்ணோம். ட்ரம்ஸுடைய படத்தை ஒட்டி ஜோம் பண்ணோம். ஒரு ட்ரம் கிட்ட கூப்பிட்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க இந்த ரைட் இந்த லாக்டவுன் பீரியடில். ஸோ எதனால் சொல்ல வரேன்னா, நம்ம விசுவாசமும் நம்ம எதிர்பார்ப்பும் மிக முக்கியம். விசுவாசமும் எதிர்பார்ப்பும் ட்வின்ஸ் மாதிரி, ஃபெய்த் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் டுகெதர். ஸோ இந்த 2021 நுழைகிற நாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நுழைவோம். எல்லாரும் பயத்தோடு நுழையிறாங்க, கொரோனா பின்தொடர்ந்து வருமா இல்லை இன்னும் வேறு ஏதாவது பின்தொடர்ந்து வருமானு. நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஒன்று பின்தொடரப்போகுது. அது என்ன தெரியுமா, யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன நம்மை பின்தொடர போகிறது? எது? ஆமென், ஆமென். சங்கீதம் 23, நன்மையும்
1: கிருபையும்.
0: எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்களேன், நன்மையும் கிருபையும். Goodness and mercy will follow you all the days of your life. நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தர் எங்களுக்கு நன்மை காண செய்வார். முடிந்தா ஒரு ஒரு நாள் ஃபாஸ்டிங் எடுங்க. ஜஸ்ட் பி இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். முடிந்தா குடும்பமாக இல்லைன்னா தனியாக பி இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். அண்ட் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் எவ்வளோ செய்திருக்கிறார், எவ்வளோ செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். இதை வந்து ஒரு பெரிய ரெவலேஷனாகவோ கட்டாயமாகவோ நான் சொல்லலை, ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். செஞ்சால் நல்லாயிருக்கும். இஃப் யூ கேன் ஃபாஸ்ட், ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, மூணு மீலும் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம், முடியலைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் ஒரு வேளை ஒரு ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், இம்பாசிபிள் திங்ஸ் பாசிபிளாய் மாறும். சாத்தியமே இல்லாத காரியங்கள் சாத்தியமாய் மாறும். ஐ சம்ஹவ் ஸ்ட்ராங்லி ஃபீல் ஹவுஸ், எனக்கு தெரியல யார் நீங்கள் சொந்த வீட்டிற்காக ரொம்ப ஏங்கி கொண்டு ஒருவேளை ஜபித்து கொண்டு கூட இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் அதை மீண்டும் மீண்டும் வீடை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சாரி, புது வீடு, சொந்த வீடு வருகிறது. ப்ராபப்ளி யூ ஹேவ் அ ஹவுஸ், பட் இருந்தாலும் அடுத்த வீடு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை சொந்த வீடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் ஐ நோ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு சம்படி. ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸ். நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த கீ, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த கீ, ஃபெய்த் இஸ் த கீ. விசுவாசம் அதை திறக்கிற சாவி, எதிர்பார்ப்பு அதை திறக்கிற ஒரு சாவி. அப்படியே ஆதியாகமம் 22:17 கொஞ்சம் வாசிக்கலாமா? ஜெனசிஸ் 22:17, ஆதியாகமம் 22:17. சரி, வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்பொழுது உடனே ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தயங்க வேண்டாம், யூ கேன் ரிசீவ் இட். யா,
2: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: போதும், தேங்க்யூ. இது அவனுக்கு மகன் பிறந்து ஈசாக கொண்டு போய் பலியிட சொல்றார். மேலே போய் பலியிட போகும்போது ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தி ஈசாக்க மீண்டும் அவனோட அனுப்புறார். அங்கே ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இறங்கி வராங்க. அங்கே முடித்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமோட பேசின வார்த்தைகள், முதல்ல நட்சத்திரம் தான் சொன்னார், இப்போது கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் பேசும்போதே பாருங்களேன், இந்த பிக்சர்ஸை வச்சு தான் பேசுகிறார். ஆண்டவர் சாதாரணமாக பேசலை, ஏன்னா இவனுக்குள்ள அதை உருவாக்குறார். அவனுடைய விசுவாசத்தை அவர் அப்படி தட்டி எழுப்புறாரு. அவன் இட்ஸ் இதெல்லாம் அவனுக்கு வெரி ப்ராக்டிக்கல், வெரி சிம்பிள் திங்ஸ். அவன் தினந்தோறும் புழுதியில் தான் நடக்கிறான், மணலில் தான் நடக்கிறான். இன்றைக்கி மாதிரி ரோடு கிடையாது, கார் கிடையாது, பைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இதுதான் அவங்க வாழ்க்கை, மணலில் தான் இருந்தாங்க. மண், எங்கே போனாலும் மண், தூசி புழுதி இதுதான். நைட் ஆனால் நட்சத்திரம். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான இது பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணையப்பட்டிருந்த காரியங்கள் மண் நட்சத்திரம். ஆண்டவர் அதை வச்சு அவனுக்கு பேசுகிறார் ரொம்ப சிம்பிளாக. நிறைய நேரம் ஆண்டவர் காம்ப்ளிகேட் பண்ணி பேசுறதே கிடையாது பாருங்களேன். வெறும் தியாலஜியில் ஒரு மூணு டாக்டரேட் முடித்தாதான் ஆண்டவர் பேசுறது புரியுன்றது கிடையாது. எவ்வளோ சந்தோஷம், ஒருவேளை அப்படி இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம யாருக்குமே ஒன்றுமே விளங்காது. ஆண்டவர் வந்து இருக்கிறதுலையே வந்து எவனுக்கு எதுவும் விளங்காது, அவனுக்கு புரிகிற மாதிரி தான் பேசுவார். ஸோ நிறைய நேரம் மனிதர்கள் தான் அதிக படிப்புனால கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. பட் காட் இஸ் வெரி சிம்பிள். காட் ரீச்சஸ் அவுட் டு அஸ் ஆன் அவர் லெவல். நம்முடைய லெவலில் தான் ஆண்டவர் நம்மளை ரீச் அவுட் பண்ணுறார். அப்போ ஆபிரகாமோட திரும்பி அதை தான் சொல்கிறார், நட்சத்திரத்தை பாருப்பா, மண்ணை பாரு, இது மாதிரி தான் உன்னை நான் பெருக பண்ண போகிறேன். அவன் மைண்டு வாஸ் ஃபில்ட் வித் காட்ஸ் வேர்ட். அதை ஏன்னா இதை தான் தினமும் பார்க்குறான், பகல் நேரத்தில் மணலை பார்க்குறான், நைட் நேரம் நட்சத்திரத்தை பார்க்குறான். 24 hours ஆண்டவர் சொன்னது தான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தயவுசெய்து எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், கண்களுக்கு முன்பாக வைக்க ஆரம்பிக்கணும். ஐ எம் கமிங் பேக் டு ஸ்குவேர் ஒன். நான் சொன்னது தான், வீடு வேணுன்றவங்க தயவுசெய்து வீட்டுடைய பிக்சர்ஸ் எடுங்க, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு விரும்புங்க, எதிர்பாருங்க, அதை எழுதி வைங்க, வரைஞ்சி வைங்க, இரு முடிஞ்சால் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க, இல்லை மேகசினில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வைங்க. இதெல்லாமே வந்து எதிர்பார்ப்பு. ஸ்பீக் டு யோர் ஸ்பௌசஸ். கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது நம்ம வீடு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருக்கணும், சோஃபா வாங்கணும் அப்படின்றவங்க நீங்கள் பேசுங்க, நம்ம சோஃபா வாங்கி எங்கே போடலாம், இப்படி போடலாமா, என்ன கலர் நல்லாயிருக்கும், இதை மாதிரி வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் பேச ஆரம்பிக்கணும். நான் சொல்கிறேன், இது விசுவாசத்தில் செயல்படும் பொழுது நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க அவர்களுக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. ஆண்டவர் நமக்கும் அதை செய்வார். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத ஒரு பெரிய செழிப்பை நீங்கள் காணும்படி தேவன் கிருபை செய்வாராக. அண்ட் மே யூ க்ரோ இன் லீப்ஸ் அண்ட் ஸோ அதனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்போட நுழைவு இருக்கிறது. ஜஸ்ட் 3 days, I think. இன்னொரு 3 நாட்கள் இன்றையோடு சேர்த்து. ஸோ அதனால் ப்ரிப்பேர் யுவர் செல்ஸ். 4 நாட்களில் இன்றை சேர்த்து. ஓகே, புது வருஷத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் இருங்க. கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை காணும்படி செய்வார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மே காட் பிளெஸ் யூ. நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ராபா ஷாண்டா பா ரா சாட்டா, ஓ ராபா கபாலா ஷிகேலேபே. தேங்க்யூ ஜீசஸ். ஐ ரிக்வெஸ்ட் லதா டு ப்ரே, அதன் பிறகு நான் ஜெபித்து முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட்.
3: ஆண்டவரே நன்றி அப்பா. லார்ட், வசனத்தின் படி ஆண்டவரே உம்முடைய அதிசயமான காரியங்களை எண்ணி முடியாத அளவு ஆண்டவரே இந்த 2020 எங்க வாழ்க்கையில செய்தீர் ஆண்டவரே. எண்ணி எண்ணி பார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே நீங்க எங்களோட இருந்து எங்களை வழி நடத்தினீர் அப்பா. ஆண்டவரே 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, எத்தனை நன்மைகளை செய்தீர், எத்தனை கிருபைகள் எங்களை சூழ்ந்து வந்தது சுவாமி அப்பாவும். கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எபினேசரா இருந்து எங்களை வழி நடத்தினீரே ஆண்டவரே. எல்ஷடவா இருந்து எங்க தேவைக்கும் அதிகமாய் நீர் சந்தித்து வந்தீரே. எகோவா ஈரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு போதுமானவரா இருந்தீர் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றி நீர் அடைக்கலமும் கோட்டையுமாய் இருந்தீர், ஆபத்து நாள் அனுகூல துணையுமா இருந்தீர், எங்க ஜபங்களுக்கு பதில் கொடுத்து வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. உன் வலது புறத்துல 10,000 பேரும் உன் இடது புறத்துல 10,000 பேரும் வலது புறத்துல விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்ற வசனத்தின் படியே அப்பா நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. லார்ட் வி தேங்க் யூ மாஸ்டர், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே இந்த ஊழியத்துல இணைந்து ஜாயின் பண்ண ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்த கொட்டைக்குள்ள மூடுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 2021 நாங்கள் நுழையும் பொழுது நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி என் தேவன் அற்ப அற்புதம் செய்வீராக. நீர் சொன்னது நிறைவேறும் தகப்பனே. Oh, we praise and thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 2021 ஆண்டவரே கால் வைக்கும் பொழுதே என் தேவன் எங்களோடு வருவீராக, எங்களை நீர் சுமந்து ஏந்தி வழி நடத்துவீராக ஆண்டவரே. உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வல்லமையினால இடைக்கட்டுங்க, சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்து நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்களோட தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண போறதற்காக நன்றி. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
0: Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வியாதியோடு சரீரத்தில் சுகவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உம்முடைய சுகம் இறங்கட்டும், உம்முடைய பலன் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகவீனத்தையும் பலவீனத்தையும் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய பலத்தினால் நிரப்பும், உம்முடைய சுகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். விசேஷமாய் பண பற்றாக்குறைகள் மாறட்டும். Lord, I pray for new streams of income. My friend, I see somebody. God is opening new streams of income for you. பணம் உங்கள் வாழ்க்கையில வருவதற்கு புதிய வழிகளை கர்த்தர் திறக்கிறார். Oh, my friend, I don't know who it is, but be receptive to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார், இதை செய், இப்படி செய், தெளிவான வழி நடத்துதல்கள். இதன் மூலமாக ஒரு புது இன்கம், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம், புது புது வருமானத்திற்கான வழியை தேவன் திறக்கிறார், கர்த்தர் செய்கிறார். அந்த வறட்சி மாறுகிறது, வறண்ட நிலம் போல இருக்கிறது மாறுகிறது, அந்த வறட்சி மாறுகிறது. மகனே, மகளே, நீ கடன் வாங்குகிறவனாய், வாங்குகிறவளாய் அல்ல, கொடுக்கிறவளாய், கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். புதிய வழிகள், புதிய வழிகள். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், பட் பி சென்சிட்டிவ் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட், மை ஃப்ரெண்ட். இந்த வருகிற நாட்களிலே ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் புது ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், நியூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, வாலிபர்கள், டீனேஜர்ஸ், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வி ப்ரே ஃபார் ஸ்பெஷல் கிரேஸ் இன் தேர் அகாடமிக்ஸ் ஆஃப் ஃபாதர். இந்த பிள்ளைகள் வாளாகாமல் தலையாகட்டும், கீழாகாமல் மேலாகட்டும். பிள்ளைகளை உயர்த்தும், உயர்த்தும், உயர்த்தும். இந்த குடும்பங்களை எல்லாம் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். மார்போடு அனைத்து வழி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே, மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you so much.
1: Praise the Lord. God bless you all.
3: Thank you.

கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொன்னவரே, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவி

கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் எங்களை நிரப்புவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உம்முடைய கிருபை இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வல்லமை தகப்பன, அப்பா கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சுரமண்டலங்களை வாசித்து தேவனுடைய மகிமையை பேசுகிறோம். அன்றைக்கு தாவீது வாசிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு சவுல் ராஜாவுக்குள்ளிருந்து அசுத்த ஆவி விலகினது போல தகப்பன, இன்றைக்கு அப்பா எந்தெந்த குடும்பத்தில் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ, எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த இடத்தை அவன் கட்டி வைத்திருக்கிறானோ, இப்பொழுது நாங்கள் சுரமண்டலங்களை வாசித்து இதை கேட்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிசாசு அவர்களை விட்டு விலகி ஓடும்படிக்கு அப்பா, அது வியாதியாக இருக்கலாம் ஆண்டவரே, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தகப்பனே, இப்பொழுது தகப்பனே உம்முடைய வல்லமை அவர்களை தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை தொடும்படிக்கு நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ரிலீஸ் பண்ணுற உம்முடைய மகிமையை சுவாமி அப்பா, இப்பொழுது உம்முடைய மகிமை அவர்களை தொட்டு சுகமாக்குவதாக.

உம்முடைய மகிமை அவர்களை விடுதலை ஆக்குவதாக சுவாமி. இப்பொழுது பரலோகத்தில் வாசிக்கப்படுகிற இந்த சுரமண்டலத்தை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும்படி நீங்கள் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் தொடுவீராக, உம்முடைய வல்லமையினால எங்கள் வீடை நிரப்புவீராக, எங்கள் உள்ளத்தை நிரப்புவீராக சுவாமி. உம்மை உயர்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இருக்கிற நீங்களும் உங்க பிரச்சனைக்கு மேலாக இயேசுவை உயர்த்துங்க. அவர் உயர்த்தும் பொழுது உங்க பிரச்சனை கீழே, பாதத்துக்கு கீழே, அது பாதாளத்தை நோக்கி செல்லும். உங்க பிரச்சனை, உங்க சூழ்நிலை, உங்க கட்டுகள் எல்லாம் பாதாளத்தை நோக்கி செல்லும். இயேசு மேல அவர் மகாராஜாவாய் வீற்றிருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். உங்க பிரச்சனைக்கு மேல நீங்க இயேசுவை உயர்த்தும் பொழுது உங்க சூழ்நிலை, உங்க

இன்றைக்கு நீங்க மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா? ஒரு நாள் லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். மறித்த நிலைமைகள் உயிர்ப்பிக்கும் நேரம் இது. அவர் பாதம் பணிந்து அவரை உயர்த்தும் பொழுது மறித்து போன காரியங்கள் உயிரடையும். இயேசுவின் நாம

Wow, this is one of my favorite songs. என்ன அருமையான பாடல் வரிகள், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுனால இனி புலம்பலின் சத்தம் இல்லை, ஆனந்த துதி ஒலியின் சத்தம்தான். எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் ஆடலும் பாடலும் உண்டாக போகிறது. இதில் ரொம்ப அழகான ஒரு வரி இருக்குது, அவர் ஜனம், அதாவது குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், அவர் ஜனம் வானத்தின் விண்மீன்களை போல ஜொலிக்கும். நிச்சயமாக நீங்கள் ஜொலிக்கப் போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய போகிறார். நம்மத்தில் அன்பான ஒரு குடும்பம் இருக்கிறார்கள், தொடர்ந்து அவர்களோடு நாம் பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக இதோ இன்னொரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

0: ஓகே, மாற்றங்கள் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே அற்புதமான ஒரு ஆராதனையில் நாம் இணைந்திருந்தோம். ஃபேஸ்புக்கில் லைவ் இருந்தது. அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார், இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ட்டு, வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் வீடியோ லைவ் போச்சு. ஸோ இது வந்து ஹார்ப், இங்கிலீஷில் வந்து ஹார்ப். ஸோ நம்ம தமிழில் வந்து சுரமண்டலம் இல்லைங்களா. ஸோ பிரியமானவர்களே, நம்மோடு பிரதர் கிரண் அண்ட் சிஸ்டர் க்ளோரியா இருக்கிறாங்க. ஸோ வி ஆர் ஸோ கிளாட் டு ஹாவ் யூ போத். அதுவும் இது ரொம்ப ஒரு யுனீக்காக உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், உங்களுடைய வர்ஷிப் எல்லாமே இருக்குது. இந்த இஸ்ரேலி அந்த டியூன்ஸ், இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. ஸோ நீங்கள் வந்து கடந்த 3 வருஷமாக இஸ்ரேலில் இருக்கிறீங்க இல்லையா. ஸோ எப்படி, நான் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு உள்ளே வந்து ஒரு க்வெஸ்சன் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் எதை பண்ணுவீங்க இஸ்ரேல் போனதுலேருந்து? இந்தியன் ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். ஆமாம், ஸ்பைசி இந்தியன் ஃபுட். ஆமாம், ட்ரூ ட்ரூ ட்ரூ. அது ஐ திங்க் நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு அந்த ஒரு மிஸ் பண்ணுவோம்.
1: எஸ்பெஷலி சவுத் இந்தியன்.
0: ஓ, வெரி குட். எங்கே
2: போனாலும் நம்ம பிரியாணி.
0: கரெக்ட்,
2: சவுத் இந்தியன் பிரியாணி.
0: பிரியாணி அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. Fantastic. So, இது எப்படி, ஹவு டு திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி பிகின்? நீங்கள் போய் இஸ்ரேலில் செட்டில் ஆகிருக்கிறீங்க, அதாவது இங்கேருந்து ஏதோ ஒரு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கானா பரவாயில்ல, டோட்டலாக வேறு கல்ச்சர் ஆர் நம்ம கல்ச்சர் தானே அவங்க? எப்படி
1: ஆல்மோஸ்ட் அவங்க டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இப்போது அங்கே மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஜாதி மக்கள் இருக்காங்க. ஒன்று வந்து அரபிக்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஜூயிஸ் பீப்புள். கிறிஸ்டியன் பீப்புள் வந்து இவங்கள்லேருந்து கன்வெர்ட் ஆகிறவங்க தான், ஆனால் அவங்க கல்ச்சர் வந்து சேமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அரப்ஸ் எப்படி இருப்பாங்க?
2: அரப்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் சம்திங் லைக் இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் இருக்கும். தே லவ் இந்தியன்ஸ் எ லாட், எஸ்பெஷலி இந்தியன் ஹாலிவுட் பாலிவுட் மூவிஸ்னால.
1: நம்ம ரோட்ல போனாவே சொல்லுவாங்க, சல்மான் கான், இந்தியா, நமஸ்தே, அமிதாப் பச்சன் அப்படின்னு. ஸோ தே லவ் இந்தியன் மூவிஸ்.
2: அதனால் நம்மளை பார்த்தாலே தே ரெஸ்பெக்ட் அஸ் அண்ட் தே வாவ் வி லவ் இண்டியன்ஸ் மோர், வி வாண்ட் டீடெயில்ஸ், கம் டு அவர் ஹவுஸ், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க பண்ணுவாங்க.
1: அதே மாதிரி இந்தியன் கல்ச்சர் அவங்கக்கிட்ட இருக்கும் எப்படின்னா.
0: இல்லை, நீங்கள் அரபுன்னு சொல்லும் போது பொதுவாகவே என்ன மைண்டில் வரோம்னா, இந்த மிடில் ஈஸ்டில் நம்ம பார்க்குற அரபுஸ், அவங்கள தான் மீன் பண்ணுறீங்களா?
1: அவங்கள தான் மீன் பண்ணுறோம், ஏன்னா அங்கே இருக்காங்க அவங்க. ஸோ அந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜெருசலம் சொல்லுவாங்க.
0: ஓகே, நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்பொழுது இப்போ இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே முக்கியமாகிடுது.
1: ஆமாம்,
0: போத் முஸ்லிம்ஸ்
1: முஸ்லிம்ஸ் அண்ட்
0: கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ்.
1: எஸ்,
0: ஓகே,
1: மூணு பேருக்குமே வந்து.
0: ஓகே,
1: ஸோ கிறிஸ்டியன் ஜூஸை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மவுண்ட் ஆஃப் ஆலிவ் வந்து ஜட்ஜ்மெண்ட் மவுண்டெயின். ஸோ யெஷுவா வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த இடத்த வந்து ஒரு பனிஷ்டு பிளேஸாக, ஒரு ப்ரிசன் மாதிரி பார்க்குறாங்க ஜூஸ். ஸோ நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஏசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறாரு, வந்து நம்மளை எடுத்துக்கொள்ள போகிறாரு, நம்ம கிறிஸ்டியன்ஸ் பார்க்குறோம். இவங்க வந்து அது அவங்களோட கேபிட்டலாக அதை நான் அவங்க பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரேப்ஸ் பார்க்குறாங்க.
0: ஓகே,
1: ஸோ அது தன்னுடைய ஊர், தன்னுடைய தன்மானம் அப்படின்னு அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க.
0: ஓகே, ஸோ இப்போ அது எப்படி இருந்தாலும் சரி, பட் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக நம்ம சென்னையில் தான் இருந்திருக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: ஸோ எப்படி?
2: நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வி லவ் எர்லி மார்னிங் ப்ரேயர். ஸோ டெய்லி மார்னிங் 3 to 7 வந்து இட்ஸ் அவர் ப்ரேயர் டைம். மார்னிங் 2:30 இருந்துச்சு, டெய்லி 3:00 சர்ச்சுக்கு போயிட்டு 3 to 7 ஜம் பண்ணுவோம். அப்போ வந்து லார்ட் கேவ் எ விஷன் தட் JHOPFAN அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் பார்த்தோம் விஷனில். எனக்கு வி டிட் அண்டர்ஸ்டாண்ட் தட். So we are researching about it and
1: then we were talking about the enga pastor makita enga pastor wife Joy Alvin Thomas avanga kitta naanga discuss pannirundha indha mari letters paathom avanga sonanga idu Jehovah idu or ministry appdi sonanga avangaloda journal la kuduthanga engalukku and the Jehovah ministry oda journal la naanga paathutu so adukapra naanga short term அப்ளை பண்ணலாம்,
2: ஷார்ட் டம் வாலண்டியர் மாதிரி போலாம்.
0: ஓகே, பட் பிஃபோர் ஆல் திஸ் எப்படி ஆண்டவரை நீங்க சந்திச்சீங்க? அதாவது சின்ன வயசுல இருந்தே நீங்க
2: ஆக்சுவலி டு கோ பிரீஃப் இன் டு தட் ஆக்சுவலி ஐ வாஸ் பார்ன் அஸ் என் ஹிந்து பிராமின். நான் பிறந்த ஒரு ஆந்திராவில் வச்சிருந்த கிராமத்தில் பிராமின் கல்ச்சர்.
0: பட் நீங்கள் சொல்கிறது எதுவுமே சம்மந்தமாக இல்லை, ஏன்னா உங்கள் பேர் கிரண், நார்த் இந்தியன் நேம், ஆந்திராவில் பிறந்தேன்றீங்க, தமிழ் ரொம்ப நல்லா
1: பேசுகிறீங்க.
2: ஆந்திராவில் கிரண் வந்து ரொம்ப ஃபேமஸ்
0: ஃபேமஸான நேம். ஓகே, நான் தான் அப்போ தப்பாக சொல்லிட்டேன். ஓகே,
2: ஸோ பிறந்தபோது பிராமின் கல்ச்சரில் பிறந்தனால வில்லேஜில் என்னென்னா அந்த பிராமின்ஸ் என்பது வந்து நிறையா ஹையர் காஸ்ட். ஸோ அதனால் வந்து மற்றவங்கள பார்த்தவன ஐயா சாமி வணக்கம் சாமி வணக்கம். ஸோ வி ஆர் வெரி ப்ரௌட் தட் ஓகே நான் ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம், பெரிய ஜாதியில் பிறந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு கர்வத்தோடு தான் வாழ்ந்துட்டுருந்தோம். ஸோ லேட்டர் அப்பாவுக்கு சென்னையில் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு மூவ் ஆனோம். சென்னையில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் மிக்சட் கல்ச்சர், ஸோ அந்த இதெல்லாம் இருக்காது. பட் நான் இங்கே படித்து வளர்ந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸில் தான் அழகான இந்த பொண்ணை மீட் பண்ணி
0: அப்போ
2: வந்து வீட்டில் போய் கேட்டப்போ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து இஸ் டோட்டலி அப்போஸ் பிகாஸ் பிராமின் டசன்ட் லைக் கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுல இவங்க
0: வந்து கிறிஸ்டியனாக இருந்திருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தீங்களா?
1: ஆமாம், நான் 14 இயர்ஸில் இயேசுப்பாவை
0: ஏற்றுக்கிட்டேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்க இவர் வந்து கேட்கும் பொழுது?
1: இவர் வந்து என்னை கேட்கும் போது எனக்கு அந்த டீனேஜர், ஏன்னா 18 எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து இயேசுப்பா என்னோடய ஹீரோ. அதான் அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலாக நான் கிடையாது. சரி, அதனால் எனக்கு ஓகேவா தோணுச்சு.
0: 18 நீங்கள் படிச்சுக்கிட்டுல இருந்திருக்கணும்
1: கரெக்டாக, என்னோடய ஃபஸ்ட் இயர் காலேஜில்.
0: காலேஜ், ஓகே.
1: ஆமாம், ரொம்ப ஏர்லி மேரேஜ்.
2: அவள் 18, நான் அப்போ 27. 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட.
0: ஓகே, வெரி குட். அது என்ன நடந்தது, எப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தார்?
2: அதுதான் சார், நான் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்டப்போ, நான் எங்கள் பிராமின் கல்ச்சர் படி வி ஷுட் நாட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் கிறிஸ்டியன்ஸ், ஸோ இட்ஸ் டோட்டலி அப்போசிட் சார். பட் நான் ஏன் வாட் புல்டுமி எனக்கு தெரியாது. ஐ லவ் திஸ் கேர்ள், எனக்கு இந்த கேர்ள் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் மேரேஜ் பண்ணாங்க.
2: போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டவொடனே அவங்க அப்பா ஃபஸ்ட்டு, இல்லைப்பா அவங்க பிராமின் பசங்களாம் வந்து நான் நம்ப மாட்டோம்னாங்க. சொன்னேன், இதை நம்புங்க, உங்கள் பொண்ணை கடைசி வரை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ போய் கேட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் இட்ஸ் எங்கள் ஃபேமிலியில் டோட்டலி அப்போஸ், ஸோ தே புஷ் மீ அவுட். பட் ஸ்டில் ஓகே, ஐ கேன் லீவ் மை ஓன் லைஃப்னு சொல்லிட்டு தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் எவ்ரி திங். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அக்ரிமெண்ட், ஐ வில் நாட் கம் டு த சர்ச், நான் ஒன்றையும் வந்து நான் டெம்பிளுக்கு நான் கம்பல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ ரிலீஜியன் வில் நாட் பி அ மேட்டர் ஃபார் அஸ் சொல்லிட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்.
0: பட் எப்படி என்ன நடந்தது அதுக்கப்புறம்?
1: அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக அந்த ஃபஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ஒரு மாதிரி கனவு உலகம். ஃபஸ்ட்டு அந்த மேரேஜ் ஆன, ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் அவருக்கு, ஸோ கை நிறைய சம்பளம், ஜாலியான லைஃபு. ஸோ ஒரு மாதிரி வேர்ல்டில் சிக்கி ஜாலியாக எல்லா விதமான காரியங்கள், படம், மூவி, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர எல்லாரும் ஒரு சாதாரணமான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களோ அப்படி வாழ்ந்துட்டுருந்தோம். ஸோ ஒரு நாள் வந்துட்டு எனக்கு தோணுச்சு, நம்ம ஏதோ நான் மிஸ் பண்ணுற மாதிரி என்னோடய ஹார்ட் வந்து சொல்லிச்சு. ஒரு நாள் வந்து நான் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கும் போது வண்டியில் போயிட்டு இருந்தேன், வசனம் பார்த்தேன், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே இடத்துல வாருங்கள் அப்படி சொல்லிட்டு, அது ரூவா சர்ச்சில், அது ரூவா சர்ச்னு எனக்கு அப்போ தெரியாது, அந்த மெயின் ரோடில் ஆர்காட் ரோடில் பார்த்தேன். ஸோ நான் போயிட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு நான் கண்ணீர் என்ன அறியாமல் தர தரையாக வந்துட்டு இருந்தது. இசப்பா நான் நானாக வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்குவீங்களா, என்னவோ நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தோணுது, எல்லாத்தையும் என்னவோ எழுந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நிறைய சினிமா, பீச்சு, ஃப்ரெண்ட்ஸு, பார்க்கு, எல்லா விதமான
0: ஒரு, இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு சிலர் யோசிக்கலாம், இது என்ன பெரிய இது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட இல்லாமல் எப்படி வாழ்க்கையில் வாழ்கிறது அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்றும் பெரிய நான் குடித்தேன் கொலை பண்ணேன் இப்படி சொல்லலை.
1: என்னென்னா கடவுள் எனக்கு ஃபஸ்ட்டாக வைக்கலை நான் என் லைஃப் எல்லாம். எனக்கு வந்து இப்போது கடவுள் நம்மளோட லைஃப்பில் வந்து மையமாக இருக்கணுன்றது வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டியோட லைஃப் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து என்னோடய மையம் வந்து ஜாலி லைஃப் தான் எனக்கு. கடவுள் வந்து ப்ரேயர் பண்ணுற வாழ்க்கை கிடையாது. அது வந்து எனக்கு ஒரு வெறுமையை கொடுத்தது.
0: ஓகே, அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருந்தார்,
1: அது எனக்கு தெரியாது,
0: அதை புரியாமல், அதை அறியாமல், அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நமக்காகவே நம்ம ப்ளஷர்ஸ்க்காகவே வாழறது வந்து அது என்னைக்குமே ஒரு எம்டினஸ் கொடுக்கும்.
2: பிரேயர் கிடையாது வீட்டில் வந்து, அப்போ நான் பிரேயருக்கு அலோவ் பண்ண
1: மாட்டேன். ஏன்னா அது ஒருவேளை ஆண்டவருடைய காலிங் வந்து என்னை மறுபடியும் எழுத்துருக்கலாம். அந்த நேரத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணனா, எனக்கு எல்லாமே இருக்குது, வீடு சொந்த வீடு ஜாலி எல்லாமே இருக்குது, ஆனால் நான் ஃபீல் பண்ண எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு அதாவது இருந்துச்சு.
0: நம்ம என்னதான் இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட்டாலும் அந்த வெற்றிடம்ன்றது ஒன்று,
1: அதை ஃபீல் பண்ண ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அப்போ எனக்கு ஒன்று மட்டும் தோணுது, ஜீசஸ் கிட்ட போகணும், ஜீசஸ் கிட்ட போகணும், ப்ரே பண்ணணும், யூ ஹாவ் டு கோ டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நமக்கு இண்டிகேஷன் வரும்ல, இந்த லெஃப்ட் திரும்பணும், மேப்பில் ராங் ரூட் பேசுகிற மாதிரி என் மைண்டில் வந்து யாரோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, கோ டு சர்ச். ஸோ அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்டலாக அந்த வசனத்தை பார்த்தோன்னே நான் சர்ச்சுக்கு போனேன். பாவம்னு சொல்லலை நான் என்னோடய வாழ்க்கை, பட் எனக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் சர்ச்சுக்கு போனதுனால எனக்கு பயங்கர ஒரு அழுகையாக இருந்துச்சு. நான்
0: ஐ திங்க் அதாவது தேவன் நம்ம குறித்து வச்சிருக்கிற அந்த நோக்கத்தை அறியாமல் வாழ்கிறது டெஃபினட்டாக அதை நம்ம, ஆமாம், இட் இஸ் சின்னன்னு தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா நம்ம நம்ம ஒரு பொலைட்டாக வேணால் பாலிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம்.
1: ஆமாம், தட்ஸ் ரைட். ஸோ அன்னைக்கு அவருடைய கரத்தை பிடிச்சேன் நான். அவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த மாதத்தோட வாக்குத்தத்தமாக இருந்தேன் அவங்க சபையில், அந்த வசனம் எனக்கு பேசிச்சு, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே கண்டினியூவாக நான் அதை அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச், ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் யூஸ்வலாக நைட்டில் ப்ரேயர் பண்ணுவேன், ஏன்னா இவங்க வந்து அப்போது பிராமினாக இருந்தாங்க. ஸோ அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நைட் டைமில் குழந்தையும் அவங்களையும் தூங்க வச்சுட்டு நான் ஹாலில் வந்து ஒரு 11:30 மேலே ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க பார்ப்பாங்க, என்ன நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கு, வாட் ஆர் யூ டூயிங், வந்து தூங்கு வந்து தூங்கு.
2: ரொம்ப கிட்டல பண்ணுவேன், ஏதாவது இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறேன், எந்த ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அது என்ன ஜஸ்ட் இப்படி ஹாலில் உட்காந்து ஜெபம் பண்ணி நிற்பேன், ஏன்னா ஒரு சாமியில் எதுவுமே இல்லை, எதுக்கு உட்காந்து என்ன தப்பா நினைக்கிறேன்னா நான் ப்ரே பண்ணுறேன். அது ஹாலில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஹாலில் உட்காந்து ஜெபம் பண்ணுறியா, இதெல்லாம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறேன், உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காது, உள்ள வந்து படுத்துக்கோன்னு.
0: ஸோ அப்படி இருந்த உங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு?
2: ஸோ அப்புறம் என்ன பண்ண, ஆக்சுவலி எங்கள் பக்கத்து ஃப்ளாட்டில் வந்து ஒரு கப்புள், ஹிந்து கப்புள், அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கல்யாணம் 4 இயர்ஸ் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இவன் அவளுக்கு அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லி இது மாதிரி வந்து ஏசப்பா கிட்ட வந்தீங்கன்னா அவர் குழந்தை கொடுப்பாரு, ஹீஸ் த ரியல் காட்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தான். ஏன்னா கப்பு என்ன பண்ணுறான் இவை, அவங்கக்கிட்ட ஏன் இப்படி சொல்கிறேன், அவனை வந்து டிஸ்டேஜ் நீட்டு பற்றி எதுவும் பேசக்கூடாது. அப்போ இவன் திருப்பி என்கிட்ட நான் உங்கள்கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நீ நான் பக்கத்து வீட்டில் பேசக்கூடாது நீ சொல்லவே இல்லையே.
1: எனக்கா ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப அந்த நேரத்தில் வந்து ரொம்ப மனநிலை ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அவங்க அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. ஸோ என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. என் மனசில் என்னென்னா நான் தேடுற நிம்மதியை ஈஸப்பா எனக்கு தந்தார், ஆசீர்வாதம் வர்றதோ இல்லையோ ஆனால் அங்கே சமாதானம் வரும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க கிட்டே போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, எனக்காக இந்த தண்ணியை கொஞ்சம் மந்திரிச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் அப்படி நாங்கள் யூஸ்வலாக போய் ப்ரே பண்ணுறது வழக்கமாக இருந்துச்சு.
0: ஏன் பொதுவாகவே பெண்கள் வந்து எதனாலும் பகிர்ந்துக்கிறது ரொம்ப,
2: பேசுவாரு ஜீசஸ் நம்ம கூட நடப்பாரு என்ன சொல்ற, நீ வந்து ஒரே நீ ஒரு ஜீசஸ் வச்சு நிக்க, என் சைடு வந்து பாரு எத்தனை கடவுள் இருக்காங்க, வி ஹவ் லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் காட்ஸு. நீ ஒரு நிமிஷம் போய் எங்கே, நான் ஒரு மலைக்கு போவேன், இங்கேருந்து 180 கிலோமீட்டர்ஸில் ஒரு மலை இருக்கேன், அந்த மலைக்கு வந்து பாரு க்யூவில் கட்டி நிற்பேன், 16-18 hours நிற்போம், ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஒரு சிலையை பார்க்கறதுக்காக நாங்கள் 18 hours நிற்போம். நீ எல்லாம் நீ உனக்கிற சாமி வந்து பெரிய சாமியாக ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு, நீ பார்த்தேன் ஹாலில் உட்காந்து ஏதோ ப்ரே பண்ணுற, இது பெருசா அது பெருசா, நீ அவங்கள போய் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு போது அவன் திருப்பி திருப்பி இல்லை உங்களதெல்லாம் வந்து வெறும் வேஸ்ட்டு, யூ காட் வில் நெவர் அனாயிண்ட் யூ, என் காட் வந்து என்னை அனைன் பண்ணுவார், உன் காட் எதுக்காக நான் அனைன் பண்ணி பார்த்துருக்கியா, மில்க் அண்ட் ஹனி வந்து என் மேலே ஊற்றுவாருன்னு. அப்படிலாம் நான் கேள்விப்பட்டவே இல்லை, நான் தான் போய் வந்து எங்கள் சிலைக்கு வந்து மில்க் அண்ட் ஹனி ஊற்றுவேன். அதான் சார் நீ வந்து நீ வந்தக்கிறது சிலை அட்ஜஸ்ட் கல், இப்படிலாம் பேசும்போது எனக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு, நீ அப்படிலாம் பேசாத கல் கிடையாது, இட்ஸ் ரியல் காட்னா சொன்னேன். அவர் திருப்பி அதை பேசினார், உந்து ரியல் காட் கிடையாது. ஸோ அந்த
0: ஆர்கியூமெண்ட்
2: அந்த ஆர்குமெண்ட் கண்டினியூ ஆகும்போது தான் வந்து சார் ஓகே லெட்டஸ் கீப் ஏ சேலஞ்ச், உங்காடுறியெல்லாம் ஏங்காடுறியெல்லாம் பார்த்துடலாம் சார், ஓகே சி இஸ் ரெடி ஃபார் த சேலஞ்ச். அதான் சார் நீ சொல்கிற மாதிரி உன் ஜீசஸ் ரியல் காடாக இருந்தால் என்கிட்ட வந்து பேச சொல், அவர் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு ஜீ கிரட் ஐ ஆம் த ரியல் காட் ஐ ஆம் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பேசினாருன்னா நான் ஒத்துப்பேன். நான் இப்போ இந்த காடெல்லாம் தூக்கி போட்டுறேன், இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டுறேன், உன்ன மாதிரி நீ நினைக்க மாதிரி இதெல்லாம் கல்லுன்னு வச்சு நான் தூக்கி போட்டுறேன். ஸோ ஓகே, அவர்
1: அந்த நேரத்தில் தான் நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈகராக நிறைய சிலைகள்லாம் கொண்டு வர்றது நிறைய பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு அந்த எழுப்புதல் தீ பற்றி எரிஞ்சுது, நம்ம எப்படியாவது நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஒன் டே வந்து இவங்க ட்ரீம், நான் ப்ரேயரில் இருக்கும் போதே இவங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு.
2: அன்றைக்கி நைட்டே பார்த்தேன்னா நான் வெளியே ஹாலில் ப்ரே பண்ணியிருந்தேன் நைட்டில், நான் தூங்கினிக்கும்போது பார்த்தேன்னா சம்திங் என் ட்ரீமில் வந்து பியூர் ஒயிட் இமேஜ், கையின் இப்படி நீட்டி ஹோல்ட் மை ஹேண்ட் ஐ ஆம் ஜீசஸ் ஹோல்ட் மை ஹேண்ட்னு சொல்லிட்டு ஒயிட் இமேஜ். எனக்கு அது வந்து அந்த இமேஜ் புரியல, டக்குன்னு பயந்து எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டு அம்மா ஏதோ ஒரு ஒயிட் இமேஜ் வந்தது எனக்கு, என்ன சம்திங் இஸ் டிஸ்டர்பிங், இனிமேல் ப்ரேயர்லாம் பண்ணாத சம்திங் ஐ பிலீவ் சம்திங் ஈவில் ஸ்பிரிட் இஸ் ட்ரைங் டு டிஸ்டர்ப் மீ மாதிரி நான் சொன்னேன். ஆமாம் இல்லை இல்லை என்ன பார்த்தேன்
1: நான் கேட்டேன், என்ன என்ன பார்த்தீங்க ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு மேன் மாதிரி ஒரு எனக்கு கிளியராக தெரியல அந்த ஃபேஸு, ஆனால் அந்த உருவம் வந்து கம் அண்ட் ஃபாலோ மீ ஐ வில் பிளெஸ் யூன்னு சொல்லிச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அது ஜீசஸ் கிரைஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு. ஆ ஜீசஸ்னா லாங் ஹேரு லாங் பேர்டு வச்சு அப்படி தானே இருக்கணும், கையெல்லாம் நீட்டிக்கிட்டு அவர் வந்து பார்க்க ஒரு மாதிரி ஹேண்ட்ஸம் மேனாக இருந்தாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுதான் ஜீசஸ், ஜீசஸ் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க அப்படி சொல்லி நான் சொன்னேன். அவங்க நம்பவே இல்லை. சரி நம்ம நான் டூ டேஸ் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணி முடித்தோடனே நீங்கள் இந்த வீக் மட்டும் சர்ச்சுக்கு வாங்க, வந்து நீங்கள் பாருங்கள் ஏசப்பா பேசுவார், இல்லை இல்லை நாங்களாம் வரமாட்டேன் கால் அங்கெல்லாம் வச்சா தீட்டு அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை இந்த ஒரு நாள் வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது வந்து இவங்க எங்ககிட்ட பல கண்டிஷன்ஸ் வச்சாங்க.
2: நான் தான் சொன்னேன் ஓகே அந்த சர்ச் டூ ஹவர்ஸ் மட்டும் தான் வருவேன், அந்த டூ ஹவர்ஸ்க்குள்ளே ஜீசஸ் என் கூட பேசினா ஐ அக்செப்ட் ஹிம் ஆஸ் அ காட், ஆரல்ஸ் நீ கூட முடிஞ்சு போச்சு, நீ ஜீசஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ வந்து என் காடு பெண்ணை வந்துடணும், இந்த கண்டிஷனோடு வரேன் இனி கூட முடிஞ்சு போச்சு, உன் சேலஞ்சா என் சேலஞ்சா நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறியா. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் வச்சுன்னா நானும் அதே பல கண்டிஷன்ஸ், நான் சர்ச்சுக்கு வந்தேன் நான் பைபிள் எடுக்க மாட்டேன் என்னோட பொட்டு எடுக்க மாட்டேன்,
1: நாமெல்லாம் போட்டிருப்பாங்க எங்கள் சர்ச்சுக்கு போகும்போது இன்னைக்கும் அவங்க அந்த ஸ்டில்லாம் வச்சுருப்பாங்க பெரிய பட்ட நாமம் அப்படி சொல்லி வச்சுருப்பாங்க.
0: நீங்கள் இருக்கிற மாதிரியே போயிருக்கீங்க.
2: அது சொல்லக்கூடாது பட்டை அழிக்கணும் இதை அழிக்கணும் அதெல்லாம் எதுவும் சொல்ல கண்டிஷன் சொல்லுவேன், நத்திங் டு வரி, நீ எப்படி வரையும் அப்படியேவா என் ஜீசஸ் உன்னை அப்படியே ஏற்றுப்பாரு. அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுதான் வித்தியாசமாக சொல்கிறேன், ஜீசஸ் பேசுவார்ன்ற ஜீசஸ் நடப்பாருன்ற. ஸோ ஓகே லெட்ஸ் கோ. ஸோ சர்ச்சுக்கு அன்றைக்கி தான் முதல் தடவை கண்டிஷன் டூ ஹவர்ஸ் அந்த கண்டிஷனோடு தான் போனேன். சர்ச்சில் கடைசி சீட்டில் உட்காந்துருந்தேன், போனேன்னே பார்த்தா இதே மாதிரி நாலு செவ்வறு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் மைக் வச்சு வர்ஷிப் பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட்டு கேள்வி எங்கே ஜீசஸ், ஏதோ சொல் நான் சொன்னேன் ஜீசஸ் எங்கே இருக்கு, இல்லைம்மா வருவார் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே அப்போ நான் நினச்சேன் நம்ம எங்கள் சாமி மாதிரி எங்கே ஊர்வலம் மாதிரி வச்சு ஒரு சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க போலக்கு. சரி நானும் ரொம்ப ஆவலாம் ரெண்டு டோர் பக்கமே ஓகே ஓகே சீக்கிரம் வரட்டும் ஜீசஸ் அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா டைம் வருது சீக்கிரம் வர சொல்லுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் அடிச்சு நின்று அவன் வெயிட் பண்ணு ஜீசஸ் இஸ் வி ஆர் கோயிங் டு யூ ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் சூன் ப்ளீஸ் கீப் குயிட்னா. சரி ஓகே நானும் பார்ப்போம் எப்படி தான் வர போகிறேன் ஜீசஸ் ஸோ எக்ஸைட்டடாக எப்படி பேசுவார் எப்படி வருவார்னு சொல்லி அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன் நான்.
1: ஸோ அந்த நேரத்தில் என்ன வந்துச்சுப்பாங்க.
2: ஸோ அப்போது அந்த வர்ஷிப் நடக்கும்போது இப்படி தான் உட்காந்துருந்தேன், எப்படி நான் எந்திரிச்சேன்னு எனக்கு ஐ டசன்ட் நோ அப் இட், திடீர்னு எந்திரிச்சு கண்ணை மூடியிருக்கேன், கண்ணை மூடுமா பார்த்து திருப்பி அதே சேம் ஒயிட் இமேஜ் பட் நாட் இட்ஸ் வெரி கிளியர் அண்ட் பியூர் ஒயிட் இமேஜ் ஒரு லாங் பியர்ட் அந்த நான் எதிர்பார்த்தேன். நான் லாஸ்ட் டைம் நிறைய கேள்வி கேட்டேன் ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட் விஷனில் வந்து எனக்கு ஐ டிடன்ட் சீ த ஃபேஸ் வெரிக்லி, இப்போ வந்துட்டு அந்த ஐ கேன் சீ த ஜீசஸ் ஐஸ் அண்ட் பியர்ட் அண்ட் எவ்ரி திங் திருப்பி அதே நீட்டிட்டு கிரண் ஐ யூ ஆர் த ஒன் ஹூ கால்ட் மீ ஐ ஆம் ஜீசஸ் ஹோல்ட் மை ஹேண்ட் ஐ ஆம் கோயிங் டு பிளஸ் யூ யூ ஃபாலோ மீ. ஸோ என்னை அறியாமல் நான் எனக்கு நான் எப்படி கை தூக்குறேன்னு தெரியல, நான் கை தூக்குறேன்னே ஹீ ஹோல்ட் மை ஜீசஸ் என் கையை பிடிச்சிட்டு இன்று முதல் ஒன்று ஆசிரியர் இருப்பேன் ஐ ஆம் கோயிங் டு பிளஸ் யூ ஃப்ரம் டுடே ஆன் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு பேசினோடனே என் பாடியில் அன்றைக்கி ஒரு ஒரு அனாயிண்டிங் அன்றைக்கி அப்போ எனக்கு தெரியல ஒரு உஷ்ண மாதிரி இருந்துட்டு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் எனி திங், நானே வாய் தந்து எஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீன் சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டு ப்ரே. அது எப்படி அதை ஜஸ்ட் தேங்க்யூ ஜீசஸ் எனக்கு அப்போ தெரியாது எப்படி ப்ரே பண்ண கூட தெரியாது எனக்கு தெரிஞ்சல ஓகே சம்திங் ஐ சா ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன் அண்ட் கம்மிங் டு மீ சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன். வந்தவொடனே ஓகே ரைட் யூ வாண்ட் த சேலஞ்ச்
0: நீங்கள்
2: வீட்டில் இருக்க எல்லா சிலையும் தூக்கி
0: ஒரு மாற்றம். ஸோ அதன் பிறகுதான் இந்த ஒரு ஜேர்னி இல்லையா
1: இந்த ஜேர்னி.
0: ஸோ எப்படி ஹவு டிட் திஸ் ஜேர்னி ஸ்டார்ட் டு இஸ்ரேல்? நீங்கள் சொன்னீங்க தான் அந்த
1: விஷன் பார்த்தோம்,
0: விஷன் பார்த்து.
1: ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் பாஸ்டர் ஒய்ஃப் கிட்ட அவங்க எங்களுக்கு அந்த ஜேர்னல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சரி ஓகே ஷார்ட் டேர்ம் அப்ளை பண்ணலாம், ஏன்னா அங்கே ஷார்ட் டேர்ம் இருக்குது 1 month வாலண்டியர்ஸாக. ஸோ அதுக்கு நாங்கள் எல்லா ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேரை மட்டும் அவங்க விசா லிஸ்ட்டில் மிஸ்
3: பண்ணிட்டாங்க.
1: இப்போ இந்த ஆல் நேஷன் கான்வெகேஷன் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் இஸ்ரேல் ஜெருசலேம்.
3: மெயில் ஃபஸ்ட்டு மெயில் அமைச்சிருந்தாங்க, யோ விசா இஸ் அப்ரூவ்டு, கெட் ரெடி, புக் யோர் ஃப்ளைட் டிக்கெட்ஸ். நாளைக்கு விடிகாலையில் 3 மணிக்கு ஃப்ளைட் என்போது நைட் 12 மணிக்கு கால் பண்ணுறாங்க, கிரண் வி ஆர் வெரி சாரி, ஆக்சுவலாக உங்களுக்கு அப்ளை விசா அப்ளை பண்ணியிருந்தோம், எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பட் இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்தா உங்கள் பேரும் உங்கள் மிஸ்ஸஸ் பேரும் இல்லவே இல்லை. ஐ டோன்ட் வாட் ஹேப்பன்டே, உங்கள் பேரே இல்லைன்ட்டாங்க.
1: ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சரி, எங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு, ஆனால் மனசில் ஏதோ ஒரு பீஸ் இருந்துச்சு. அது என்ன, அது தேவனால் வந்தது நாங்கள் வந்து
0: உணர்ந்துக்கப்புறம்
1: ப்ரேயர் வழக்கம் போல் 3 to 7 நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அந்த தேவாலயத்துக்கு சென்று சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டுருந்தோம். இசப்பா இது என்ன, நீங்கள் தானே இஸ்ரேல் காமிச்சிங்க, இது ஏன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னும் போது, ஒரு 4:30 அந்த நேரத்தில் இருக்கும், 3 o'clock நாங்கள் போனோம், 4:30 ஒரு அலாம் மாதிரி, ஏன் வந்து லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ நம்ம ஏன் ஷார்ட் டேர்ம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டாங்க.
3: அந்த 1 month போயிருந்தா இன்னைக்கு லாங் டேர்ம் இருந்திருக்க முடியாது, ஜஸ்ட் 1 month போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்போம்.
1: ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஷார்ட் டேர்ம் போயிட்டோம்னா எங்களோட விசா வந்து லாங் டேர்ம் அப்ளை பண்ணியிருக்க முடியாது, 1 year 2 years கழிச்சு தான் நாங்கள் லாங் டேர்ம் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு லாங் டேர்ம் அப்ளை பண்ணலாம். ஸோ கத்துக்கு சித்தோன்னா இமீடியட்டாக அவங்க வந்து நம்ம கேட்குறதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஒரு சைன் கேட்டோம்.
3: சர்ச்சில் ப்ரேயர் இருக்கும்போதே மொபைல்லேருந்து மெயில் அனுப்புகிறேன், ஓகே யூ சே தட் அவர் விசா இஸ் மிஸ்ஸட், ஸோ ஓகே லேட்டஸ்ட் ஃபார்கெட் அபவுட் ஷார்ட் டேர்ம், கிவ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாங் டேர்ம் இருந்தது, அவங்க இமீடியட்டாக ரிப்ளை வருது.
1: எங்கள் சைன் கேட்ட மாதிரியே வந்துடுச்சு, இமீடியட் ரிப்ளை எஸ் வி வில் அக்செப்ட் யூ அப்படி சொல்லிட்டு
0: என்ன புரியுதுன்னா, கர்த்தர் வாசல்களை திறக்கிறவர் மட்டும் இல்ல, சில நேரம் அடைக்கிறார்.
1: அடைக்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து நம்ம காத்திருக்கணும், கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அடைக்கிறாரு. ஏன்னா நாங்க அந்த ஆர்வத்துல உணர்ச்சி வசப்பட்டிருந்தா நாங்க அந்த லாங் ஜேர்னில நாங்க போயிருந்திருக்க முடியாது.
3: இல்லை அவங்க கால் பண்ண மாதிரி தான் சொன்னாங்க, எங்களுக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, வி டோன்ட் ஃபைண்ட் யுவர் நேம்ஸ், நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணிக்கங்க. நான் அதான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன், என்ன பிரதர் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க, ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணிக்கோங்க, இட்ஸ் எ ஹியூஜ் மணி, ஐ எம் கோயிங் டு லாஸ் அ ஹியூஜ் மணி என்பது பிரதர் எனக்கு தெரியுது, பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட்ஸ் ஹேப்பன். சார் ஆனால் ஓகே எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் உடனே போய் ப்ரே பண்ணுறது, ஓகே லெட்ஸ் கோ டு த சர்ச், மனசில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தது, ஓகே சம்திங் காட் டூயிங் அஸ்
0: Excellent. So, you said 3 to 7 வரைக்கும் ஜோம். It's almost 4 hours. So, நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், பட் அதுக்கு முன்னாடி we'll go for a short break, ஒரு இனிமையான பாடலை கேட்டு வருவோம். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நாம் பிரதர் கிரண் அண்ட் சிஸ்டர் க்ளோரியா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசும் முன்பதாக இது ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் இன்றைக்கும் நாம் பிரதர் கிரண் மற்றும் சிஸ்டர் க்ளோரி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு சென்று அவர்களை பயன்படுத்தி வருகிறார் என்பதை விரிவாய் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவங்களோட நம்ம பேச போகிறோம். ஸோ பிரதர் சிஸ்டர், நீங்கள் சொன்னீங்க 3-7 மணி வரைக்கும் நாங்கள் ஜோம் பண்ணுவோன்னு. நானும் யோசித்தேன் மதியானம் தானே, ஆனால் நீங்கள் அதிகாலை 3-7 சொல்கிறீங்கன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா தூங்குற ஒரு நேரம் அது. ஆனால் இன்னொரு காரியம், திருடங்களும் சுத்துற நேரம் அந்த நேரம் தான் நான் நினைக்கிறேன்.
1: இந்த வசனம் அதான் சொல்லுது, அதிகாலையில் தேடுகிற கண்டாட்டிவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வசனம் வந்து எங்களுக்கு ரொம்ப
2: எங்ககிட்ட பேசிச்சு அந்த வசனம்.
0: ஓகே, ஸோ நீங்கள் 4 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன், 3-7 இஸ் 4 hours. ஸோ எல்லாருமே யோசிப்பாங்க என்ன தான் ஜோம் பண்ணுவாங்க இவங்க, அவ்வளோ பிரச்சனையா இவங்களுக்கு அப்படின்னு.
2: ஸோ நாங்கள் ஜோம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்காக எங்களுடைய இருதயத்தில் அந்த அன்பு ஆண்டவர் ஊற்றினார். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி 1 hour துதிப்போம், ஸ்தோத்திர பலி சொல்லுவோம், பாடல் பாடுவோம், அதுக்கப்புறம் ஆராதிச்சுட்டு வசனங்களை வந்து அறிக்கையிடுவோம். ஒரு அதுக்கப்புறம் தேசங்களுக்காக ஜெபிக்கிறது, இஸ்ரவேல் தேசத்துக்காக, எங்கள் திருச்சபைக்காக, எங்கள் பட்டணத்துக்காக, கடைசியாக வரும்போது எங்கள் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணிட்டு வருவோம்.
0: இப்போ நீங்கள் பட்டணத்துக்காக ஜோம் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது என்ன ஜோம் பண்ணுவீங்க, இல்லை இஸ்ரவேலுக்காக என்ன ஜோம் பண்ணுவீங்கன்னா பைபிளையும் இருக்குது.
2: ஆமாம்,
0: பட் ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஜோம் பண்ணுறதுன்னு தெரியாது.
2: அவருடைய ராஜ்யம் வரணும். எங்கள் பட்டணத்துக்காக ஜோம் பண்ணுறது வந்து பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுறது போல் எங்கள் பட்டணத்தில் உங்கள் சித்தம் செய்யணும். எங்களுக்கு நீங்கள் நியமித்த ஒரு நல்ல காரியங்கள் எங்கள் தேசத்தில் வரணும். எங்கள் பட்டணத்துக்கு எங்கள் நாட்டில் இருக்க லீடர்ஸ் வந்து உங்கள் ஆலோசனையின்படி எங்களுக்கு வந்துட்டு காரியங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோம் பண்ணுவோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜோம் பண்ணும்போது அவருடைய சமாதானத்துக்காக, அது மகாராஜாவின் நகரம், மகாராஜாவை அவங்க வந்து புறம்பே தள்ளுனாங்க, திரும்பவும் அவங்க மகாராஜாவை ஏற்றுக்கொள்ளணும். ஆன்டி கிரைஸ்டல்ல நம்மளுடைய ராஜாதி ராஜா இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத்திமரம் துளிர்க்க காண்பீர்கள் அந்த வசனத்தின்படி துளிர்க்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க துளிர்க்கிறது. ஸோ இதுதான் காலகட்டம். ஸோ நம்ம அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்தே ஒரு பாரம் இருந்துச்சு. அதை பற்றி டீப்பாக எனக்கு அப்போ தெரியாது, ஏன்னா நிறைய மெசேஜஸ் நான் கேட்டிருக்கேன் இஸ்ரவேல் பற்றி. ஸோ அந்த இதுதான் காலம், நம்ம வந்து அவங்க ரெஸ்டோர் ஆகணும்னு சொல்லி நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கோம்.
1: அதேமாதிரி ஜூஸோட சல்வேஷன், அரப்ஸோட சல்வேஷன். ஸோ இவங்க ரெண்டு பேர் அப்போ நியூஸ் பார்த்துட்டு நான் நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பேன் எனக்கு அது. ஸோ அப்போ நான் இந்த நியூஸ் எல்லாம் படிச்சுருப்பேன், ஓ ஜூஸ் அராப்ஸ் அடிச்சுக்கிறாங்க, ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமாதானம் வரணும், லெட் தேர் பி பீஸ். ஸோ அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவோம்.
0: ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸ்டில் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை வேறு மாதிரி மாறி இருக்கா, எப்படி ஆண்டவர்?
2: எங்களுக்கு அங்கே வந்து வேறு ஸ்கெடியூல் இருக்கும், 2 hours, சம்டைம்ஸ் 6 hours கூட எங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ அது வந்து எங்களை 2 hours எவ்ரிடே எங்களுக்கு ப்ரேயர் இருக்கும். எங்கள் பிள்ளைங்க ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம்.
1: அது வந்து ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து 24/7 ப்ரேயர்.
0: இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட்டை தொட்டிங்க. எங்கள் பிள்ளைங்க 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் ஜோம் பண்ணுறது ஓகே. இப்போ பிள்ளைங்க வந்து டீனேஜ்,
2: ஆமாம்,
0: இப்போ இங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறாங்க, எப்படி பிள்ளைங்களை எப்படி இந்த ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்க ஆண்டவருக்குள்ளே, எப்படி நீங்கள் அவங்கள நடத்துகிறீங்க?
1: ப்ரேயர் ஹவுஸோட கம்பல்சரினா அங்கே ஒர்க், அங்கே இருக்கிற ப்ரேயர் ஹவுஸில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து தே ஹவ் டு ப்ரே ஃபார் மினிமம் 2 hours, இட்ஸ் மினிமம். ஸோ அது கிட்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாலும் சரி, தே ஹவ் டு ப்ரே ஃபார் 2 hours. அது ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு இந்த டைமில் வந்துட்டு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம அந்த உங்களுக்கு ஒரு மேப் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தோன்னா கிட்ஸ் நம்ம இந்தியா வந்து கோல்டன் கேட் காலேஜ் 6-8. ஸோ கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் 5:30 இருந்துச்சு, 6-8 வந்து அவங்க போய் இந்தியாவுக்காகவும் மற்ற மலேசியா சிங்கப்பூர் இந்த கண்ட்ரிஸ்க்காக டெய்லி காலையிலே போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நான் எங்களுக்கு பார்த்தோன்னா நைட் 10-12 ஷெட்யூல். ஸோ இது மினிமம் 2 hours, ஒரு சில வாட்டி ஆள் கம்மியாக இருந்தாங்கன்னா இட் வில் கோ டு 4 hours அண்ட் ஈவன் 6 hours ஆல்சோ.
2: ஸோ பிள்ளைங்க வந்து இந்த பிகினிங் நீங்கள் கேட்ட மாதிரி டீனேஜர்ஸ் குழந்தைங்க எப்படி வந்து ப்ரேயர் பண்ண போவாங்க அப்படி சொல்லிட்டு,
0: இல்லை எப்படி நீங்கள் எப்படி அவங்களுடைய
2: ஹேண்டில் பண்ணீங்க?
0: எக்ஸாக்ட்டாக
2: புரியுது. என்னென்னா அங்கே வந்து லைஃபே வந்து ஒரு ப்ரேயர் லைஃப் தான், அது ஒரு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். எல்லாருமே போய் ஜெபிக்க போகணுன்றது அந்த இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்கள மாற்றோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம டெய்லி போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா அவங்களும் போயிடுவாங்க, ஐயோ வாட்சுக்கு இருந்துட்டேன் சீக்கிரமாக 7 மினிட்ஸ் பிஃபோராக இருக்கணும்னா நாங்கள் 7 மினிட்ஸ் பிஃபோராக நாங்கள் போகணும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் கஷ்டம் அவங்களை எழுப்பி விடுறது மட்டும். ஸோ அதுக்கான பிரயாசங்களை நாங்கள் எடுத்து எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஏன்னா ஹார்ப் வாசிப்பாங்க, அங்கே போயிட்டு தான் அவங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஹார்ப் வாசிக்கணும், பியானோ வாசிக்கணும், கிட்டார் வாசிக்கணும். அவங்களுக்கு எந்த டீச்சர் கிடையாது, எதுவும் கிடையாது, கேட்கறது மூலமா அப்படியே கிட்டாருக்கு பழகினாங்க.
0: ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, எக்ஸலன்ட். நீங்க ஹார்ப்னு சொன்னதுனால நம்ம இதை சொல்லணும், ஏன் ஹார்ப் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க?
2: அது என்ன, பரலோகத்தில் இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வேதாகமத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆண்டவர், ரெவலேஷனில் வந்துட்டு சூரமண்டலங்கள்.
0: இன்னைக்கு கீபோர்டு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறவங்க நிச்சயமாக கேட்பாங்க, அப்போ பரலோகத்தில் இதெல்லாம் இல்லையா என்ன?
2: இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் பைபிளில் மென்ஷன் ஆயிருக்குன்றது தான் நான் சொல்கிறேன். பரலோகத்தில் இது இருக்குது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது மாத்திரம் இல்லை, ஹார்ப்போட பேக் சைட் பார்த்தீங்கன்னா 3 ஹோல் இருக்கும். நாங்கள் அதை ப்ளக் அதை மாட்டிட்டு எங்கள் ஷோல்டரில் மாட்டும் போது கரெக்டாக அந்த அந்த அந்த ஹோல் வந்து எங்கள் ஹார்ட்டுக்கு நேராக தான் இருக்கும். நாங்கள் வாசிக்கும் போது எங்களோட ஹார்ட்டை வந்து அதில் ரிலீஸ் பண்ணுறோம், கர்த்தருடைய ஹார்ட் டு ஹார்ட். அப்படியே அது தேவனுடைய இருதயமும் எங்களோட இருதயமும் கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் கேட்கும் போதே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நாங்கள் வாசிக்கும் போது இன்னும் ஈஸியாக அது கனெக்ட் ஆகும். ஹெவன்லி இன்ஸ்ட்ருமெண்ட், தாவித் ராஜா வாசிச்சார், ரொம்ப ஸ்பெஷல்.
1: ஹார்ட்ல ஏதோ பெயின் மாதிரி சம்திங் ஏதோ ரொம்ப வருத்தத்தோடு இருந்துன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஹார்ப் எடுத்துட்டு
2: அதை நாங்கள் நிறைய நேரம் அதை நாங்கள் ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா டிப்ரெஷனோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது ஹார்ப் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம், அந்த அந்த ரெல்மே மாறுறதை நாங்கள் என் கண்ணால் நாங்கள் அதை உணர்ந்துருக்கோம், பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இல்லை எனக்கே ஆங்கிரி மூடாக இருந்ததுன்னா அது அப்படியே ஒரு பீஸ்ஃபுல் மூடாக மாறும். இல்லை அந்த ப்ராப்ளம்ஸ் யாருன்னா நம்மளை வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் எடுத்த ஹார்ப்பு கண்ணு மூடிட்டு நான் வாசிச்சேன்னா அப்படியே ஒரு தெய்வீக சமாதானத்தை நாங்கள் அதை உணர்ந்திருக்கோம். ஸோ அதை வச்சு அது எங்களுக்கு ஹெவன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றதில் ஊர்ஜிதப்படுத்துகிறோம்.
0: எக்ஸலன்ட், எக்ஸலன்ட்.

0: அந்த மினிஸ்டர் ட்ரெயின் பண்ணுவாங்க உங்களுக்கு.
1: ஸோ எங்களுக்கு 2 weeks தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். பியானோ தெரிஞ்சால் ஈஸியாக வாசிக்கலாம்.
0: அந்த ப்ரேயர் டவுலன்னு இட்ஸ் அ மஸ்ட் தட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு லேர்ன் த ஹார்ப்.
1: இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம்,
0: நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஈஸி. ஆக்சுவலாக பேசிக் நாலேஜே இல்லைனா கூட இட்ஸ் வெரி ஈஸி.
1: நிறைய பேர் வந்து இப்போது அந்த அங்கே ஹார்ப் ஸ்கூல் நடக்குது, எவ்ரி இயர் ஒன்ஸ் நடக்கும். அதுக்கு நிறைய கண்ட்ரிலேருந்து வந்து, மல்டி கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 2 weeks தானே ஜாயின் பண்ணியிருந்துட்டு ஹார்ப் எடுத்துகிட்டு போவாங்க.
2: ஸோ இப்போ உங்கள் லைஃபே பார்க்கும்பொழுது நீங்கள் ஜபம் கம்ப்ளீட்டாக ப்ரேயர் தான் உங்களுடைய
1: வாழ்க்கை
2: ஃபோக்கஸாக இருக்கு. ஸோ ஒரு தனிப்பட்ட மன்னிக்கணும், தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் ஜெபம்ன்றது எவ்வளோ முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு பிஸியான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
1: எக்ஸாக்ட்லி.
2: ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கேட்குறவங்களுக்கு? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண டைம் இல்லை, ஆன் த கோ ஜெபம் பண்ணுறோம் அப்படின்வாங்க.
1: டைம் இல்லை சொன்னால் நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். நமக்கு நிறைய நேரம் டைம் இருக்குது. நானும் இப்படி தான் இருந்தேன். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் பிஸி லைஃப்பில் வாழ்ந்தேன், உலகத்தில் இருக்க மாதிரி வாழ்ந்தேன் அப்படி சொல்லிட்டு. டைம் இல்லை அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். ஐயோ ப்ரேயர் பண்ண டைம் இல்லை, சர்ச்சுக்கு போக டைம் இல்லை, ஐயோ ஈவினிங் சர்வீஸ்க்கு வர டைம் இல்லை, ஏதாவது ஸ்பெஷல் ஐயோ நான் டைம் இல்லை பிஸி. நம்ம வந்து வேறு எல்லாத்துக்கும் டைம் ஸ்கெட்யூல் பண்ணுவோம், பட் ஆனால் நம்ம ப்ரேயருக்கு ஸ்கெட்யூல் பண்ண மாட்டோம். என்ன மாதிரி 4 hours ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல.
2: தட்ஸ் இம்பார்ட்டன்ட், தட்ஸ் வெரி குட் பாயிண்ட். ஆமா,
0: நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நம்மள விட முடியாது. அது
1: எல்லாமே ஒரு
0: ஃபர்ஸ்ட் அந்த 2 days இல்ல 3 days கஷ்டமா தான் இருக்கும். அது நீங்க என்னதான் அதை நிறுத்தவே முடியாது நம்மளால.
1: சோ நான் என்ன சொல்வேன், எல்லாமே ஒரு பழக்கம் தான். நம்ம எப்படி ஒரு புக் ரீட் பண்றதோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தில் இதுவாக.
2: நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன பாயிண்ட், நம்ம எல்லாரையுமே வந்து உங்களுடைய ப்ரேயர் டைம் எப்போ அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் சொல்லுவாங்கன்னு தெரியல
1: கண்டிப்பாக.
2: ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். பிரதர் சொன்னதோட அந்த நம்ம அதை ருசிக்கணும் நம்பர் ஒன். அடுத்தது வி ஹேவ் டு ஸ்கெட்யூல்,
1: நம்மளை நாமளே ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம டைம் வச்சுருக்கோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், என்ன பிஸியாக இருந்தாலும் நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், நின்றுட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு 1/2 hour நம்ம அந்த சாப்பாட்டுக்கு கொடுக்குறோம் டைம். ஸோ
0: நான் அதெல்லாம் சிம்பிளாக சொல்லுவேன் எல்லாருக்கும். ஆக்சுவலாக ஒரு நாள் 24 hours, அதில் 2 hours தசம பாகம் மாதிரி காட் இஸ் ஆடிங் 24 hours டு ஈச் அண்ட் எவ்ரி டூ டு அவர் லைஃப். அதில் 2 hours நம்ம கொடுத்துருவோம், தசம பாகமே திருப்பி கொடுப்போம். தசம பாகம் என்பது எல்லாம் காசு கொடுக்கணும், இது கொடுக்கணும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. வை கான்ட் வி கிவ் ஜஸ்ட் 2 hours, ஏதோ 2 hours.
2: எக்ஸாக்ட்லி.
1: நீங்கள் ஹார்ப்பை பற்றி ஒன்று கேட்டிங்க, அது எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஸ்பெஷல் வெப்பன் ஃபார் என்ன சொல்லுவாங்க, வார்ஃபேர் வெப்பன். இப்போது அந்த போ வில் அம்பு இருக்குல்ல, போ ஏரோ, இப்போ இப்படி தானே இருக்குது ஹார்ப். இப்படி வாசிக்கும் போது நம்ம சத்ருவனை நோக்கி அந்த அவன் நமக்கு விரோதமாக வர்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம், பிடுங்கி போடுறோம், அவனை நோக்கி நம்ம அம்புகளை பாய்ச்சிறோம். ஸோ இது ஒரு பீரங்கி சொல்லலாம், லேட்டஸ்ட்டு பீரங்கி.
0: We have seen many warfares, and the warfare ku appo vandu I'll just ask my wife and pasangala vandu let's play the harp pannadhu, and the warfare enga irukum kuda theriyama kaanama poidum. We have seen those in a prayer life enbadhu nadi periyum javam pana pariya pala prachanigal uruvana prachana varada seiyum, but adigathama nam javam panamna we will see the victory.
1: Amen.
2: True.
1: Merkolugiravargala nammala maathuvar anavar. ஸோ ஜபம் நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே ரொம்ப இன்றியமையாதது. எப்படி நம்ம ஒரு மனுஷனுக்கு வாட்டர் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கோ, ப்ரேயர் வந்து நமக்கு இன்றியமையாதது. அட்லீஸ்ட் என்ன கேட்டால் 1.5 hours ஒரு மனுஷன் கண்டிப்பாக ஜெபித்தாகணும். ஏன்னா 1 hour இயேசு கிறிஸ்து சொன்னார், இவங்க எல்லாரும் பிஸி ஜெபிக்க முடியல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க. உட்காந்து குடும்பமாக ஒரு 1/2 hour ஜெபிக்கணுன்றது என்னோட வேண்டி.
2: ஸோ நீங்கள் சொல்கிறது போல் 1/2 hour ஜோம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன ஜோம் பண்ணணும் அந்த 1.5 hours?
1: PPP.
0: ஆக்சுவலாக எங்களுக்கு நாங்கள் இந்த ப்ரேட்டர் பண்ணப்போ காட் கேவ்ஸ் 3 P's, ப்ரே, ப்ரைஸ் அண்ட் ப்ரொக்ளைம்.
2: ஸோ அதாவது ப்ரேனா ஜபம், ப்ரைஸ் வந்து துதி,
0: போய் கரெக்டா இன்னும் திஸ் இஸ் வாட் ப்ரேயர் என்பது. ஸோ இந்த திருப்பி ஃபாலோ பண்ணோம்னாலே போதும்,
1: எப்படி போகுதுன்னே தெரியாது. அதே மாதிரி அந்த
2: ஜபம், துதி அண்ட் அறிக்கை.

0: பிரகடனப்படுத்துதல், அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஜெபம் பண்ணணும்னா என்ன ஜெபம் பண்ணணும்?
1: அதுதான் நம்மளுடைய இப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க குடும்பத்துக்காகனா, இப்போது என் பிள்ளைகளில் நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதிகாலையில் ஜெபிக்கிற ஒரு தாயாக நான் ஜெபிக்கும் போது என் பிள்ளைகள் எல்லாம் வீட்டோரங்களில் இருக்கிற கன்றுகள் போல், ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும் ஆண்டவர், இஸ்ரேவேலில் அவர்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பாவம் சூழ்ந்துருக்கு. மொபைல் ஃபோன் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது, இன்டர்நெட் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. என் பிள்ளைகள் என் கணவர் வாழாகாமல் தலையாவார், நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நானும் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன்.
0: ஸோ அந்த வசனங்களை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க.
1: ப்ரேயர் பண்ணுவோம்.
0: ஓகே, துதி அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம
1: ஸ்தோத்திரம் உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்தி.
0: ஸோ இந்த பிரகடனப்படுத்துதல், அதில் எப்படி நீங்கள் என்ன மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க?
1: யூஸ்வலாக நாங்கள் படிக்கிற வசனங்களை வந்துட்டு வச்சு நாங்கள் அந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து,
2: அந்த சாப்டர்ல இருந்து ஒரு சம் வர்ஸ், ஏதோ ஒரு வர்ஸ் வந்து உங்களை ஹார்ட் டச் பண்ணும். அந்த வருஷம் வச்சு திருப்பி திருப்பி ப்ரொக்ளைம் பண்ணி, லார்ட் இது இதுக்கு சொன்னீங்க, அந்த இதே சொன்னீங்க, ஸோ இது எனக்கு வாழ்க்கையில் ரிசீவ் ஆகணும்னு சொல்லி திருப்பி திருப்பி அதை வந்து வி ஹேவ் டு ப்ரொக்ளைம் இட்.
1: அந்த நாள் முழுசும் அதை வச்சு நாங்கள் தியானிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட இந்த வார்த்தை பேசியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐசே 61:7 எங்ககிட்ட பேசினார். ஸோ நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாயிருக்கும், சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும், இனிமேல் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நாள் முழுதும் ரெட்டத்தனையான பலனை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால பேசுகிறோம். ஸோ நமக்கு வெட்கம் வருதுன்னா, இல்லை எனக்கு வெட்கம் கிடையாது, இயேசு இன்னைக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்காங்க, ரெட்டத்தனையான பலன் தான் எனக்கு வந்து நித்திய மகிழ்ச்சி. இந்த நாள் முழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் ஆண்டவர் வந்து மகிழ்ச்சியினால நிரப்புவார், என் குடும்பத்தை நிரப்புவார், என் பிள்ளைகளை நிரப்புவார். எனக்கு
0: விட்டு அறிக்கை செய்யணும்,
1: செய்யும் பொழுதுதான் அது கம் டு பாஸ் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா அவருடைய வசனத்தின்படி நடக்கும் போது அந்த சிச்சுவேஷன் வரும், ஆப்போசிட்டாக வரும்போது நம்ம அதை வார்த்தையில் கன்ஃபர்ஸ் பண்ணி நடக்கும்போது அந்த வசனம் வந்து நமக்கு வந்து பலிக்குது.
2: நீங்கள் ப்ரே பண்ணி முடித்தோடனே நம்ம இப்போ படிப்போம் ஐசாயா 61:7 எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. உங்களுக்கு ஷேம் கிடையாது, இட்ஸ் ஏ டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங். பார்த்தோன்னா ஷேம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று வரும். அந்த நேரத்தில் திருப்பி நம்ம அந்த வார்த்தை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ப்ரொக்ளைம் பண்ணும்போது தான் அந்த ஷேம் நம்மளை விட்டு விலகி போயிடும். நிறைய பேர் வந்து அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன்னு அதை ப்ரொக்ளைம் பண்ணுறது மறந்துடுறாங்க.
1: நிறைய பேர் மறந்தே போயிடுவாங்க. இன்றைக்கி என்ன படிச்சிங்க வசனம்னா அது உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த அன்னைக்கு நாள் முழுசும் ஒரு மாடு வந்து அசை போடும், அதோடைய தன்னுடைய உணவை ஆடோ மாடோ பார்த்தீங்கன்னா அது அசை போட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்காமல் அது நல்லா சீராக அசை போட்டு அதுக்கு சீரான உணவாக அதை மாற்றிக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த நாள் முழுசும் அந்த வசனத்தை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நமக்கு வந்து அந்த வார்த்தை உயிருள்ளது, அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார், அவர் வார்த்தையினால் சகலம் உருவாயிற்று. ஸோ அந்த வார்த்தையை நம்ம மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அதை நமக்கு ஆசீர்வாதமாகும்.
0: ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம வலியுறுத்தி சொல்லணும், அதாவது ஜபம்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வெறும் ஜபம் மட்டும்தான் பண்ணுறாங்க. பட் ஜபமும் வேத வசனங்களும் பின்னி பிணியும் பொழுது தெர் இஸ் மைட்டி பவர், ஜீவன், வல்லமை எல்லாமே சொல்லலாம்.
1: எக்ஸாக்ட்லி.
0: ஸோ ஜபிக்கிறவங்க அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவங்க அதிகமாக ஜபிக்கிறவங்களாக இருக்கும் பொழுது தான் நம்ம பார்க்குறோம்.
1: ஆமாம், ஒரு சிலர் வந்து நான் வெறும் வர்ஷிப் லீடர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இல்லை நான் எனக்கு வசனம் தான் ரொம்ப முக்கியம், இல்லை எனக்கு வந்து நான் வெறும் ஸ்தோத்திர பலி தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் மூணுமே ஒரு கம்பைனாக இருக்கணும். இவர் ஃபேமிலினா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க, அது ஒரு காம், அதுதான் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி ஒரு
0: என்னோட
1: ஆமாம் நான் அதான் சொல்லுவேன், அட்லீஸ்ட் ஆஃப் அது வந்து பழக்கத்தை கொடுக்கும்.
0: பட் பட் குட், அந்த 2 hours மைண்டில் வச்சு அதை ஒரு கோலாக வச்சு,
1: ஆமாம்,
0: யூ கேன் ஸ்டார்ட் வித் 1/2 hour.
1: அவங்களே அதை பார்ப்பாங்க, அந்த அனுபவம் வந்து எனக்கு 1/2 hour பத்தலை அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய டைம்
0: கண்டிப்பாக.
2: ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சுத்தமாக டைம் இல்லைன்னு சொல்லுவேன், நீ பஸ்ஸில் போகும்போது உட்காந்து போ, அந்த இடத்துல கூட உட்காந்து வாயில் வந்து ஓகே அந்த இன்றைக்கி இன்றைக்கி வசனம் கொடுத்துருக்கீங்க அதை ப்ரொக்ளைம் பண்ணு. இல்லை அந்த
0: இல்லை, என்னுடைய கேள்வி எல்லாருடைய கேள்வி என்ன இருக்குன்னா, இன்றைக்கி அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. நேற்று கூட ஒரு தம்பிக்கிட்ட பேசியிருந்தேன், அப்போ அவர் சொன்னார் நான் வண்டி ஓட்டும் போது என்னுடைய ஜெபம் எல்லாமே. பட் ஆனால் இப்போது நம்ம ஒரு ப்ரேயர் டைம்ன்றது அவசியமா? ஏன்னா அதை தான்
1: கண்டிப்பாக எனக்கு அவசியம். நான் என்னோடய இதுலேருந்து பார்த்தேன்னா நான் சொல்லுவேன், டைமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. மொபைல் பார்ப்பாங்க, ஒரு ஃபேஸ்புக் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, பாத்ரூம் போகிறோம், யூஸ்வல் எல்லாமே நம்மளுடைய நடைமுறையில் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது ஏன் ஜெபிக்கணும்னு வரும்போது எனக்கு டைம் இல்லைன்னு எப்படி சொல்லுவோம்? ஒரு ஹாஃப் அன் அவர் நம்மளால் ஏன் ஸ்கெடியூல் பண்ண முடியல? ஆண்டவர் நமக்காக 24 hours கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு. அந்த 24 மணி நேரம் ஆண்டவருடைய பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ள, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏன் நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்கெடியூல் பண்ண மாட்டோம்? ஸ்கெடியூல் பண்ணணும். ஏன்னா டியூஷன் பசங்க பாருங்கள், குழந்தைங்களை எடுத்துக்கோங்க, ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் போயிட்டு வருவாங்க, ஸ்பெஷல் டியூஷன் அனுப்புவாங்க, ஈவினிங் வந்து அம்மா வந்து அடிச்சடிச்சு திருப்பி படிக்க வைப்பாங்க, தூங்கிட்டு இருக்க குழந்தைய விடியகாலம் எழுப்பி படிக்க வைப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம உலகத்துக்காக பிரயாசப்படுறோம். ஏன்னா அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். டைம் இல்லை, நான் போகும்போது பார்த்துக்கிறேன், ஒரு அப்படியே அப்பா என் கூட எப்பயுமே கனெக்டடாக இருப்பார், ஆண்டவரே என்னை நீ காப்பாற்றுங்க அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன்.
0: ஓகே, ரொம்ப நீங்கள் மெதுவாக சொன்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான. ஸோ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதாவது நம்ம சமைக்கும் போது ஜோம் பண்ணுறது, இதெல்லாம் பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போதோ எல்லாம்
1: நல்லது,
0: அதெல்லாமே இன் அடிஷன் டு த ப்ரேயர் டைம்.
1: ப்ரேயர் டைமோட ஆமாம் அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் நல்லது தான். அவர் தேவனோட நடக்கிறது பேசுறது அதெல்லாம் அப்ரிஷியேட்டட். ஆனால் ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஏசு ஏன் அதிகாலையில் எழுந்து போயிட்டு ஒலிவமலையில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஏன் போய் ஜெபித்தார், ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட் அவர் ப்ரேயரில் இருந்திருப்பார், ஏன் ஏசுவே அவர் வந்து அவருடைய ப்ரேயர் டைமை ஸ்கெடியூல் பண்ணி ஜெபிக்கும்போது, ஏன்னா டே முழுசும் அவர் மினிஸ்ட்ரி பண்ணார்னா நைட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் சீஷர்களோடு ஜெபிக்கிறாரு, சம்டைம் அவர் மட்டும் தனித்து ஜெபிக்கிறார். அதுதான் ரோல் மாடல். ஜீசஸ் வந்து அவர் நடக்கும்போதும் இப்போது ஒரு அஞ்சப்போ ரெண்டு மீன் மினிஸ்ட்ரி அந்த இடத்துல அற்புதம் செய்யும் போது, பிதாவே நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கிறதுபடினாலும் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு தான், அதுதான் அந்த ஜபம். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, நான் வண்டியில் போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணுறேன், இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஜபம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி அவருடைய விலைக்கிரயம் இருந்துச்சு. அந்த அற்புதம் நடக்கணும்னா அவர் ராமதும் ஜெபித்தார், தனித்து போய் ஜெபித்தார். அது நம்ம தனி ஒரு பப்ளிக்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வண்டி ஓட்டும் போதோ, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு நம்ம வண்டி ஏறிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பலிக்கணும்னா நம்மளுடைய ஸ்கெட்யூல் டைமில் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கணும்.
0: எக்ஸலண்ட். அதாவது நானும் ஒன்று கவனிச்சிருக்கேன், அதாவது நம்ம ஆண்டவருக்குன்னு நேரத்தை ஒதுக்கி,
1: ஆமாம்,
0: ஒரு சில நேரம் நம்ம ப்ரேயருக்கு தனிமையாக போகும் பொழுது நேரத்தை ஒதுக்கும் பொழுது காட் ஆனஸ்ட்.
1: எக்ஸாக்ட்லி, ஒரே ஒரு சிம்பிள் தான், என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். நம்ம எல்லாத்துக்கும் கனத்தை கொடுக்குறோம், அவரை கனம் பண்ணும்போது மற்ற எல்லாமே நமக்கு தேடி வரும்.
0: எக்ஸலண்ட். ஸோ அப்போ நம்ம தனிமையாக ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணுறது கூட இட்ஸ் ஆனரிங் காட்,
1: ஆனரிங் ஹிம். எக்ஸாக்ட், அது 100%. அவரை வந்து நம்ம துதிக்கிறோம், யாரை ப்ரைஸ் பண்ணுவோம், ஒரு ராஜாவை, ஒரு நல்ல முக்கியமானவங்களை தான் நம்ம ஹானர் பண்ணுறது. ஸோ அந்த நேரத்தை கொடுத்து நம்ம அவரை ஹானர் பண்ணும்போது ஹீ வில் ஹானர் அஸ்.
0: ஸோ நம்ம கேட்குற எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப அழகான ஒரு ஹார்ட் வர்ஷிப்பில் தொடங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மீட்டை கொடுத்து நம்ம முடிக்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர் டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது உங்கள் ப்ரேயர் டைம் என்னென்னு நமக்கு சொல்ல தெரியணும். காலையில் 5:00 to 5:30, 5:00 to 6:00, 5:00 to 7:00, whatever.
1: இது காலையில் தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, நைட்டு தான் இருக்கணும், மத்தியானம் தான், எந்த நேரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைம் ரெகுலராக அந்த டைமில் ஜெபிச்சா நல்லாயிருக்கும்.
0: ஸோ அந்த நேரத்தை குறித்து இப்போ ட்ராவலிங் பீப்புளுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம? ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் போகிறவங்க இவங்கெல்லாம்
1: எப்படி இருந்தாலும் அங்கேயும் ஈவினிங் வரும்ல. இப்போ ஈவினிங் 5:00 ஜெபிக்கிறவங்க இங்கே ஈவினிங் 5 மணிக்கு ஜெபிக்கும் போது அங்கே ஈவினிங் 5 மணிக்கு ஜெபிக்க வேண்டியதான். அவங்களோட இடம் தான் மாறுதே கண்டி அந்த டைம் வருதில்ல.
2: சேம் 24 hours, இங்கே போனாலும் அதே 24 hours கண்டிப்பாக இருக்குது.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முக்கியத்துவம் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக நம்ம வந்து அதை செஞ்சு தான் ஆகும்.
1: பிரைம் மினிஸ்டராக இருந்தார் டேனியல், அவரால் எப்படி 3 times ஜெபிக்க முடிஞ்சது? தாவீது ராஜாவாக இருந்தார், எப்படி 7 times ஜெபிக்க முடிஞ்சது? அதான் என்னோடய கேள்வி. என்ன இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் உங்களை பார்த்து கேட்கல. ஆக்சுவலாக என்னென்னா நான் என்னை பார்த்து கேட்டுக்கிட்டேன், டேனியல் வந்து ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக இருந்தார், ஒரு பாபிலோன் ராஜாவுக்கே அது ஒரு பெரிய ஒரு US மாதிரி நினச்சிக்கோங்களேன். அப்படி இருக்கப்பட்ட ஒரு ராஜா பயங்கர பிஸி, அவரால் 3 times ஜெபிக்க முடிஞ்சது. தாவீது ஒரு ராஜா, ஒரு கிங், அவர் அவர் செவன் டைம்ஸ் ஜெபித்திருக்காரு அப்படின்னும்போது, ஒரு சாதாரணமாக நம்ம வந்து இருக்கும்போது நம்மளால் ஏன் ஒரு நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஏன் ஜெபிக்க முடியல, அப்படிப்பட்ட கேள்வி தான் என்னை எழுப்பிச்சு. அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ப்ரேயர் லைஃபை.
0: எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். நீங்கள் சொன்ன ரெண்டு பேருமே தாவீது தானியேல் ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க, ஆனால் கர்த்தர் அவங்களோடு இருந்து செயல்பட்டாங்க. ஸோ நிச்சயமாக நம்ம கேட்கிறவர்களும் ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், பட் த சேலஞ்சஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரேயர் டைம். எக்ஸாக்ட்லி. பிரதர் எடுத்த உடனே ரெண்டு மணி நேரம்.
1: ஆமாம், அவர் ஸ்ட்ரெயிட் ஜெயிண்ட் அவர்.
0: ஆமாம். ஸோ அதனால
1: அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜெயிண்ட் மாதிரி இருக்கும். திடீர்னு வீடை வித்துருன்னு
0: வாரு
1: ஆண்டவர் வந்து எங்களை
2: அனுபவத்தை
1: சில நேரங்களில் யோசிச்சது உண்டு. உன் சொந்த ஊரை விட்டு வா, உன் தேசம் இனத்தெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு உடனே ஹஸ்பண்ட் வந்து சொன்ன உடனே அவங்க இமீடியட்டாக கீழ்ப்பிடிச்சு ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க
2: அதுக்கு ஒய்ஃப் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஒய்ஃப் சப்போர்ட் கண்டிப்பாக இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறது கஷ்டம். அதுக்கு வந்து சரி, நான் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு செகண்ட் யோசிச்சா கூட ஓகே, சரி திருப்பி ஆவாஜாவும் பண்ணி ஓகே, இட்ஸ் இஃப் இஸ் தி காட்ஸ் வில் வி ஆர் ரெடி.
1: அதே மாதிரி ஆண்டவர் வந்து என்ன தான் நான் ஆண்டவரை முதல்ல அறிஞ்சிக்கிட்டாலும், நிறைய வேதாமுகமத்தை நான் அறிஞ்சிருந்தாலும், கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இவங்க வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு சொன்னாங்க, இல்லை நம்ம ஜெருசலம் போகிறோம், ஆண்டவர் பேசினாங்க, வீடை விற்றுட்டு, ஏன்னா நாங்கள் அங்கே எங்களுடைய வாலண்டியர் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு, வீடை விற்று நம்ம அந்த பணத்தை கட்டிட்டு போனோம் அப்படின்னும் போது நான் சொன்னேன், ஏசப்பா பேசலன்னு நினைக்கிறதோ பிசாஸ் பேசுதோன்னு. அப்போ வந்து நான் ஆண்டவர் என்கிட்டயும் பேசுவார், நான் என்கிட்ட சொல்லட்டும் அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லை. த்ரீ மந்த்ஸ் நான் வந்து என்னென்னமோ தவம் பண்ணி பார்த்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசல. என் கணவருக்கு நான் சப்மிட் பண்ண உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ஸோ சேம் விஷன்
0: நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசலன்னு சொல்றீங்க.
1: பேசவே இல்லை. 3 மந்த்ஸ் என்கிட்ட, நான் 3 மந்த்ஸ் ப்ரேயர் பண்ண, ஃபாஸ்ட் பண்ண, ஸ்தோத்திர பலிகள்லாம் நான் இப்போ ரொம்ப அதிகமாக சொல்லுவேன், ஏன்னா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை கனப்படுத்துகிறான், அதே மாதிரி அதிக கிருபியை பெற்றுக்கொள்ளன்றது ஒவ்வொரு விதத்தில் அப்படின்னும் போது நான் ஒரு 30,000 ஸ்தோத்திர பலியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் பேசவே இல்லை. அப்போது ஏதோ ஒரு காரியம், ஏன்னா என்கிட்ட விஷன் மூலயமா நிறைய காரியங்கள் வெளிப்படுத்துகிற ஆண்டவர் வந்து ஏதோ நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு இண்டிகேஷன் வந்துச்சு. சரி, ஏதோ இவங்க சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு நான் கீழ்ப்படிஞ்ச உடனே இவங்க ஒரு விஷன் பார்த்து தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே விஷனை வந்து நானும் பார்த்தேன். நான் அக்செப்ட் பண்ணி அந்த வீடை விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட உடனே ஒரு 1-2 weeks நான் அதை சேம் ட்ரீம் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப அமேசிங்காக.
0: ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இது புரியுமான்னு தெரியல. சென்னையில் ஒரு வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய காரியம்.
1: அது 3 குழந்தைங்களை வச்சுட்டு விற்கணுன்றது,
0: அதை தான் சொல்ல வரேன். ஸோ வச்சிருக்கிற வீடை விற்கணுன்றது நெக்ஸ்ட் டைம் பாசிபிள் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா சிம்பிளாக வாடகை விட்டு போகலான்னு கூட யோசிச்சிருக்கலாம்.
1: வாடகை வரட்டும் விட்டுட்டு போகலாம் அப்படிதான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க.
0: ஆனால் ஆலோசனைகள் உங்களுக்கு வந்துச்சா
1: நிறைய? வந்து எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எங்களை வந்து கிரேசி, நீ என்ன, ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனியை விட்டுட்டு வரும்போதே என்னை பயங்கரமாக நிறைய பேர் திட்டினாங்க. இவங்க வீடு விற்கணும்னு சொல்லும்போது ஏன் எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர், நான் தான் அவங்கள லீட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் லீட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஏன்னா அவரை பற்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை சொன்னாங்க, நீங்கள் ராங் டிசிஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து கிரேசி அப்படிலாம் சொல்லி எங்களை
2: நிறைய பேர் ஆப்போசிட்டாக கிட்ட நேரம் ஃபாரின் போகிறதா இருந்தால் அங்கே சம்பாதிக்க போவாங்க, நீ என்ன நீ வாலண்டியராக போகிறன்ற, இருக்கிற வீடு விற்றுட்டு அங்கே காசு கொடுக்க போகிறன்ற, இது என்ன உனக்கு நான் சொன்னேன்.
1: 1 இயருக்கு எங்களோட பணம் வந்து 1 இயருக்கு மட்டும்தான் அது
0: சஃபிஷியண்ட்டாக
1: இருந்துச்சு அந்த நேரம். அப்போது இதெல்லாம் நான் இது அடுத்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, உங்கள் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்களா அப்படிலாம் வந்து நிறைய பேசி கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் அந்த ஃபைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் என்கிட்ட பேசி அந்த நான் சப்மிட் பண்ணவுடனே ஹார்ட் ஒரே நிமிஷம் தான், சரி அவங்க சொல்கிறத கேட்போம், சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி வீடு விற்றுடலான்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் பேசினதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டுச்சு. ஸோ அதில் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம். எது இருந்தாலும் எது யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, யார் சொல்கிறது நெகட்டிவும் எங்கள் காதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக
2: என்ன பொறுத்தவரைக்கும் ஆண்டவர் சொன்னார்னா அது இம்மிடியட்
1: செஞ்சு
2: அதான் சொல்லுவேன். ஆண்டர் இதை காமிச்சாரு, இன்னைக்கு இன்னைக்கு ஜவம் பண்ணும்போது இது விஷயம் இதாக காமிச்சாரு, இட் ஹாஸ் டு பி டன்.
1: ஹாஸ் அ கிஃப்ட் ஆக்சுவலி. இவர் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விஷன் காமிப்பாங்க ஆக்சுவலி.
0: எக்ஸலன்ட்.
1: ஸோ அதை வச்சுட்டு அவங்க அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க. ஆண்டவர் இதை காமிச்சிட்டாங்க, இதை நம்ம அப்படியே செய்யணும், இதை செய்யணும் செய்யணும் செய்யணும், செய்கிற வரலையும் தூங்கவே மாட்டாங்க, இதை நம்ம செய்யலைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி.
0: எக்ஸலன்ட், ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் சொல்றது போல ஜபம் ஒரு பக்கம், விசுவாசம், கீழ்ப்படிதல், இதெல்லாமே இருக்கும்போது we begin to walk with God.
1: ஆமா, அந்த ஜபம் அப்படியே நம்மளை பழக்க வைக்குது. அந்த வசனத்தை அறிக்கை செய்யும்போது அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனிங்குள்ள அந்த கேரக்டர் ஸ்டைல்லையும் நம்ம வந்து அந்த பரிசுத்த ஆவியார் என்ன சொல்கிறாருல, சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவார். அது ரொம்ப எங்கள் லைஃப்பில் நாங்கள் அதை பார்க்குறோம். கிருபன்னா எப்படி இருக்கும்ன்றத பார்க்குறோம். நம்ம ஒழுக்கம்னா எப்படி, ஹோலி லைஃப்னா என்ன. பிள்ளைங்க இப்போ இருக்க எல்லாருக்கும் என்ன சேலஞ்ச் இருக்கோ அதே சேலஞ்ச் எனக்கும் இருக்கும், என் பிள்ளைங்களும் அப்படி இருப்பாங்க. ஸோ அதில் எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, எல்லா நான்கு பக்கமும் எங்களுக்கு வந்து ஓ அந்த அதுலேருந்து, ஆனால் அதில் சிக்கிக்கொள்ளாதபடி அப்படி தூக்கி விடுற அந்த அந்த தயவுள்ள காரணம் அதை பார்க்குறோம் நாங்கள்.
0: எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நீங்கள் வீடை விற்றதை குறித்து ரெகுலேட் பண்ணுறீங்களா?
1: இல்லை.
0: எக்ஸலன்ட்.
2: நான் எங்கள் வீட்டில் சின்ன சின்ன டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தான் கொடுத்த ஆண்டவருக்கு. இன்றைக்கி பார்த்தா ஆண்டவர் எனக்கு மவுண்ட் ஆஃப் ஆலிஸில் நல்ல பெரிய டபுள் பெட்ரூம் வீடு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நம்ம கொடுக்கும்போது அந்த மன சந்தோஷத்தோடு கொடுத்தோம்னு வச்சுக்கலேன், கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதை ஏற்றி திருப்பி நமக்கு அது அதோட ரெட்டிப்பான நன்மை தருவார்.
1: எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்னு சொல்லிட்டு அங்கே அங்கே நாங்கள் ஜெருசலேம்லலாம் வீடு வாங்கலை, பட் ஆனால் எங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியில் எங்களுக்கு ரெண்டு டபுள் பெட்ரூம் வீடு வந்து நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ரூம் கொடுப்பாங்க பங்க் பெட் வச்சு. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆண்டவர் கிருபையினால் எங்களுக்கு அடுத்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்து நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கிற வரையும் அங்கே இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆண்டவர் அங்கே கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம்.
0: எக்ஸலன்ட், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. கத்தர் எப்படி நடத்துகிறாரு, ரொம்ப முக்கியமாக ஜபம் இன்றைக்கு எல்லாருக்குமே ரொம்ப அவசியன்றதை நீங்கள் வலியுறுத்தி சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. ஸோ அதனால் நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தமிழ் பாட்டை நீங்கள் இந்த ஹார்ப்போட பாட முடியுமா? தமிழ் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த.
1: ஓகே, ஜஸ்ட் ஒரு
0: யா. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், தமிழில் வந்து நம்ம இந்த ஹார்ப்பை
2: பண்ணும்போது நிறைய ஃபாதரோட பாட்டு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
0: அதுதான், ஓகே
2: ஓகே. என்ன தான் நம்ம இங்கிலீஷில் ஜெபம் பண்ணாலும் நம்ம சொந்த தமிழில் ஜெபம் பண்ணும்போது அது ஒரு மனசு ஒரு சந்தோஷம் இருக்குமா?
0: அதுவும் நம்ம ஃபாதருடைய சாங்ஸ் ரொம்ப அற்புதமான வரிகள் அது எல்லாமே. ஸோ ஓகே, உங்களுடைய ஃபேவரட் சாங் தமிழில்? யா,

0: Wow, excellent, excellent. Thank you so much. Thank you so much. உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போல் ஒரு டிவைன் மியூசிக். அந்த மியூசிக் நீங்கள் நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் ப்ரோக்ராம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரிங்ஸ் மாத்துறதெல்லாம் நீங்கள் மியூசிக் ஷாப் போனப்போ அற்புத வீணை அப்படின்னு. ஸோ இது ஒரு உண்மையிலேயே பியூட்டிஃபுல் மியூசிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
1: ஆமாம்,
0: இட்ஸ் அ ப்ளஷர்.
1: எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, எங்களுடைய கான்வெகேஷனை பத்தி நாங்க இங்க சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா வந்து விருப்பம் உள்ளவங்க இதை ஜாயின் பண்ணலாம்.
0: சொல்லுங்க.
2: ஆக்சுவலாக பார்த்தோன்னா ரோஷஷனா செப்டம்பர் மந்த் என்பது இஸ்ரேலுக்கு நியூ இயர். நம்ம எப்படி இங்கே நியூ இயர் கொண்டாடுறோம், இட்ஸ் அ டைம் ஆஃப் நியூ இயர் ஃபார் இஸ்ரேல். ஸோ அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் இஸ் அ வெரி ஹோலி டேஸ். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து அங்கே வந்து ஜெபம் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நம்ம பைபிளில் கூட மென்ஷனாக்கு ஜீசஸ் அந்த ரோஷஷனா டு யாங்கி பேர் வந்து எங்கே இருந்தாலும் கலிலியில் இருந்தாலும் ஜெருசலேமுக்கு வந்துடுவார் ஜீசஸ். ஸோ அந்தளவுக்கு, ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா ஜெருசலேம் இஸ் பி ஃபுல்லி டைட் பேக்கட். ஸோ அந்த டைமில் திஸ் இஸ் அ கான்வெகேஷன் ஹேப்பனிங் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபார் லாஸ்ட் 25 இயர்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 டெலிகேட்ஸ் வருவாங்க ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். 198 கண்ட்ரீஸ்லேருந்து பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்டல்ஸ் எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே தே வாண்ட் டு ப்ரே ஃபார் த இயற்கான ஜபத்தை வந்து அந்த 14 டேஸ் இருந்து ஜபம் பண்ணி போவாங்க. வந்து
1: இது வந்து ஆல்டர் ப்ரேயர், இது இங்கே வந்து சுற்றி பார்க்க முடியாது வந்து. ஆனால் அவங்க ஆல்டர்ஸ்க்கு கொண்டு போயிட்டு ஆபிரஹாம் ஃபஸ்ட்டு எங்கே பலியிட்டார், ஜேக்கப் எங்கே பலியிட்டார், அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு ஜெபிப்பாங்க. ஒரு ஜப வீரர்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த விஷனை அந்த ஃபஸ்ட்டு நியூ இயரில் இருந்து அந்த ஹோலி டேஸ் அது அந்த ஃபஸ்ட்டு 14 டேஸ் அங்கே இருந்து ஆண்டவரோட அந்த அந்த அவங்களுடைய தேசங்களுக்காக அவங்களுடைய சபைக்காக விஷன்ஸை பெற்றுக்கொள்ளவும், அவங்க குடும்பத்துக்காக தனிப்பட்ட குடும்பத்தினராக இருக்கலாம், அவங்க ஜப வீரர்களாக இருக்கலாம், இந்த 14 நாள் வந்து தங்கி அந்த பரிசுத்த ஓய்வுனால பரிசுத்த பண்டிகையை நம்ம அங்கே அனுசரிக்கும் பொழுது அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். வந்தவங்க எல்லாரும் நிறைய சாட்சிகளை சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறோம். இதை பற்றி வந்துட்டு நாங்கள் பாஸ்டர் கிட்ட அந்த ஃப்ளையர்ஸை கொடுக்குறோம், நீங்கள் சைட்டில் பார்க்கலாம். விருப்பம் உள்ளவங்க இதை விருப்பம்
0: ஸோ இதில் வந்து வெப்சைட் இருக்கு, www.jhopfan.org.
1: ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கலாம்.
2: என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். இட்ஸ் +972 58 68 09 777. இட்ஸ் இஸ்ரேல் வாட்ஸ்அப் நம்பர். இஸ்ரேல் என்னோட இஸ்ரேல் நம்பர் அது. ஸோ ஐ ஜஸ்ட் ரிப்பீட் அகெயின், இட்ஸ் +972 58 68 09 777.
0: எக்ஸலன்ட். ஸோ நீங்கள் பிரதரை காண்டாக்ட் பண்ணால் தே வில் ஹெல்ப் யூ ஆர்கனைஸ் திங்ஸ் அண்ட் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.
1: வெல்கம்,
0: இட்ஸ் அ ப்ளெஷர். ஆமாம், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக, தொடர்ந்து தேசங்கள் மத்தியில் உங்களை பயன்படுத்துவாராக. தேங்க்யூ ஸோ மச்.
1: God bless you.
0: God bless you. பிரியமானவர்களே, இதுவரை மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். பிரதர் கிரண் அண்ட் சிஸ்டர் க்ளோரி அவர்களோடு பேசி கொண்டிருந்தோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் 2 மணி அளவிலும் இந்திய நேரப்படி. எஸ் ஐநோ அநேக தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்திய நேரப்படி இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இது மறு ஒலிபரப்பு செய்யப்படும். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த நிகழ்ச்சி உங்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, SMS மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அநேகரை நாம் சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம் விசுவாசத்தை பலனடைய செய்கிறது. நம்ம அநேகரை தேவனுடைய பாதையிலே நடக்க ஒரு வழிகாட்டியாக அமைகிறது என்று எழுதியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் பாருங்க, நம்ம அத்தியிலே ஒரு வாலிபன், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு வாலிபனை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். And we are so glad to have him. Leonard, welcome to Inbam FM Studios.
1: Welcome, thank you.
0: So glad to have you with us, Leonard.
1: My pleasure.
0: Nama, we are going to worship God. Before we go any further, அன்பனேர்களே, Leonard has a great testimony. நம்ம அதை தொடர்ந்து பேச போகிறான். அதற்கு முன்பதாக, we are going to worship God. நீங்க எந்த time zone ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, you know, let us unite our hearts. நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். Yes, Leonard, it's all yours.
1: Amen, amen. We're going to worship God with all our hearts. The Bible says, worship the Lord with all your heart, with all your soul, with all your might. This day, wherever you're sitting, whatever be your situation, just look at your situation and say, our God is an awesome God. Our God is a marvelous, a miracle-working God. People who believe it, I believe that wherever you are, you're looking up to the heavens and saying, God, you are awesome. God, you are awesome. We thank you. We praise you, Father, for you are awesome. You're mighty than our problems, oh Father. You're mighty than our problems. Deva janame, nee enga irundhalum seri, whatever situation, enna enna prachanalla irundhalum seri, devane paathu appa nee arpudar endru solluvoma. Jesus.

போல யாரும் இல்லை, எவரும் இல்லை தகப்பனே. இந்த உலகத்துல தாய் தகப்பனங்களை விட்டு போனாலும் அன்பு என்றும் மாறாதது தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, தேவனை உன்னை பார்த்து சொல்லுகிறார் பெரிய காரியங்கள், உன்னை விட்டு விலகாத தேவன் சொல்லுகிறார் பெரிய காரியங்களை உமக்காக வைத்திருக்கிறேன் என்று. The Lord says, greater things I have in store for you. Open up your hearts wherever you are. Wherever you are, in your bedroom, in your cars, wherever you are in your office, God speaks to you and says, greater things I have in store for you. Open up your hearts to receive it. Open up your hearts to say, Lord, here I am, as you are. As you are, just offer up your lives, church. Offer up your heart to Jesus and say, the splendor of your majesty, God, let it be enthroned in our hearts. People, just say this, the splendor of your majesty be enthroned in our hearts. Jesus, we thank you, Father.

ஓ தேவ ஜனமே, உன் சரீரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவ பிரசனம், தேவ தூய ஆவி உன்மேல இறங்குகிறது. Jesus, we thank you, Father, for your mighty move, for your mighty move of your spirit, oh Father, for people who are waiting for the healing. God is giving you the healing, for his presence is mightier, for his presence is awesome. Just tap into his presence and you will feel, you will receive your healing that you are waiting for. People who have been waiting for great revival in your places, God is going to speak to you. God is going to move in your place. People who are praying for people to be saved, they will be saved. அநேக ஜனங்கள் ஒரு ரட்சிக்கப்பட வேண்டிய உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டிய ஜபிக்கிறீங்க. தேவன் சொல்லுகிறார், ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, என்னை தேடி வாருங்கள். தேவ பிரசனம் நீ ஜபிக்கிற அந்த ஜபத்தின் மேல இறங்குகிறது. The presence of God is falling upon the prayer that you are praying. For God is going to answer your prayers. He is not a deaf God. He is not a deaf God. He is having his ears wide open, his arms wide open to come. He is waiting to run through you. Call upon the name of Jesus. Devanai nokki koopidu. Jesus. Thank you, Father. Thank you, Father, for greater things are yet to come. Greater things are still to be done in our cities, oh Father. We thank you for the cities, for the countries which are hearing this, Father. We pray that revival will happen in that land. For greater things are yet to come. Father, greater things will soon be done in those cities, oh Father. Greater things, Father. ஒரு பெரிய காரியங்களை அந்த தேசத்துல தேவன் செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ, வி தேங்க் யூ ஃபாதர், வி தேங்க் யூ தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், யுவர் பிரசன்ஸ் இஸ் மோர் தேன் எனஃப். யுவர் வி வாண்ட் டு சீ யூ ஃபாதர், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமிங் ஓ ஃபாதர். லார்ட், லார்ட், ஹெல்ப் அஸ் டு பி ப்ரிபேர்ட் வென் யூ ஆர் தேர் ஓ ஃபாதர், வென் யூ ஆர் கமிங் பேக். Thank you, Jesus. நன்றி தேவனே. அப்பா, நீ வர போகிறு, எங்களை ஆயத்தம் பண்ணிடு. Thank you, Father. Lord, make us worthy. Make us worthy, O Father. Cleanse our hearts. This is the air I breathe. This is the air I breathe. Your holy presence.

0: beautiful hair, for the aroma hair. Father, we thank you. We thank you, Father, for we are lost without you. Daddy, we are lost without you. Without you, we are nothing in this world. We thank you, Holy Spirit. Father, you are a good shepherd. Pani nalla meerparaga irukkirir thagappane. Adhukaga umai stotthirukirom thagappane. We thank you, we thank you, we thank you, Father, for being our good shepherd, for coming after us, oh Father. For coming after us to save us, oh Father. We thank you. For one day we are there, gonna breathe, gonna be the breath of air in heaven with you, oh Father. For they're gonna commune with you, Father. We thank you. We thank you and we praise you for all the good things you have in store for us in our land, in our places, in our workplace, Father. We thank you, Father, for use us mightily in the days to come. Use us, oh Father. Use us, Lord Jesus. In your name I pray. Amen. Amen.
1: Amen. Amen. நீதிமொழிகள் 25. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேரெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெளியே நின்று களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடே. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பை நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பாவான். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கமுள்ளவனுக்கு பாட்டுக்களை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் மார்த்த காடியைப் போலவும் இருப்பான். உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். வடக்காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணறுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தற்புகழை நாடுவதும் புகழல்ல. உன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்.
2: காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கும் லெனார்ட் அவர்களோடு நாம் பேசவிருக்கிறோம். லெனார்ட் ஹஸ் காட் எ வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக இதோ நமக்கு

ஒலித்த பாடல் என் ஆத்ம நேசரன் இசை தயவுல வந்தது. காஃபி விதன் மம ஃபேமிலி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் சகோதரன் லெனார்டோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு சாட்சி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு சாட்சி. வேதத்தை வாசிக்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில உலாவின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமையரை பேச வைத்தார் என வாசிக்கிறோம். இன்றைக்கும் லெனார்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான ஒரு பெரிய அத்தாட்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து லெனார்டோடு பேசும் முன்பதாக இதோ இன்னொரு பாடல் நமக்கு.

தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள், உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. அவர் பொய்யுரையாத தேவன், வாக்கு பண்ணினவர், நிச்சயமாக அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஒலித்த பாடல் எழுப்புதலின் வாசனை என்ற இசை தொகுப்பில் இருந்து

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காஃபி உதின்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நாம் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு வாலிப தம்பியுடன் பேசவிருக்கிறோம். We have Leonard in the studios with us. Leonard, praise the Lord.
1: Praise the Lord.
0: Wonderful having you, as I mentioned earlier.
1: It's my pleasure.
0: Leonard, நீங்க சொல்லுங்க, நீங்க worshipல லீட் பண்ணீங்க. Worship was amazing. So, let us begin. I think there's no better way to begin than by asking you, what is worship? Worship-na என்ன?
1: Worship is something to me, personally, that going directly into the presence of God, letting Him take control of all that you have, more than yourself, having God put in the center of your worship.
0: So, அப்ப நீங்க சொல்றதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, letting God be the center of everything, you even don't need songs to worship. Is that what you're trying to say?
1: You just need words. Words is more than enough. God just puts it in your mouth. When you just surrender yourself to Him, automatically words come out which you even didn't think about. Your talents will just come out of it.
0: Beautiful. Beautiful. So, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, it's not about using the talents. But நம்ம surrender பண்ணும்போது, the talents come out in praise and worship to God. Very beautiful. All of us experienced a beautiful presence of God as you worshipped. உங்க லைஃப்ல எப்படி, how did this encounter with God happen?
1: I was born in Chennai in a small family which my family is basically a Roman Catholic background. My dad, but my mom was baptized when she was young, so she accepted the Lord. My mom's side are all believers. My dad's side were Roman Catholics. But still, God was faithful enough to put my mom and dad together, and finally our family has become as believers, and we are still together and doing God's work. And I praise and thank God for picking me up and using my family for letting me to worship Him.
0: But நீங்க பிறந்த பொழுது, when you were born, something was not right with you.
1: Yeah, I was basically a cleft palate patient, which I had a big cut in my mouth when I was a baby.
0: அதாவது cleft palate னு சொன்னா, உங்க upper lipல வந்து there was a big cutல, அந்த உதடு வந்து split ஆயிருந்தது ரெண்டா.
1: ஏட சின்ன நாக்கு வந்து ரெண்டா இருந்தது. So it was like my small tongue was kind of split into two, and I couldn't eat, I couldn't drink.
0: So your tongue was split, your lip was...
1: No, my lip was okay, but okay, my tongue. Inside, yeah, my small tongue was too... When I was a baby, I couldn't intake food or milk or anything. It used to just come out through my nose. And when they rushed me to the doctor said I have to do a surgery. And praise and thank God that the cleft palate was inside. It was not a cleft lip, so it would make my face this figure or something. God was so gracious.
0: இவ்வளவு வேதனையான ஒரு காரியம். நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது உங்க நாவு ஸ்பிளிட்டா இருந்தத கவனிச்சாங்க, ஆனா நீங்க அதன் விளைவா நீங்க குடிக்கிற பால் எல்லாமே மூக்கு வழியா வெளியே வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னீங்க. பட் தென் டங் வந்து ஸ்பிளிட்டா இருந்ததுன்னு சொன்னா, ஸ்பீச் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும்ல? ஸ்பீச்சே இருந்து இவ்வளவு அழகா பேசி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் God helped me. I faced a lot of problems in my school days.
0: என்னாச்சு லெனார்ட், can you explain what exactly happened?
1: School days la vandha my friends ella, they used to make fun of me, and when I used to speak ya chinna naak vandu pesumbodhu twist aagum. So twist aagumbodhu romba வார்த்தைக்கு வந்து கிளியரா வராது, இப்போ பேசுற மாதிரி வார்த்தைக்கு கிளியரா வராது. பட் பை கிரேஸ் ஆஃப் காட் ஹி கேவ் மீ தி ஸ்ட்ரெங்த் டு கோ த்ரூ தி ட்ரையல்ஸ் ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ.
0: யா, அப்போ ஒரு பெரிய ஷேம், ஒரு ஹியூமிலியேஷன் இருந்திருக்கு.
1: இட் வாஸ் அ லாட், இட் வாஸ் அ லாட்.
0: சோ எப்படி, வாட் வாஸ் யுவர் அவுட்லெட்? ஏனா எல்லா இடத்துலயுமே அந்த அக்செப்டன்ஸ் இல்ல, ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு ரிஜெக்ஷன், ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்.
1: இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் திங். எவ்ரி டைம் ஐ கோ டு ஸ்கூல், my friends make fun of me. When I get back home, I won't tell anyone. I just go to my bedroom and cry. I'll cry to God, God, what kind of creation am I? Am I good for nothing? Am I something?
0: But it's amazing. You cried out to God.
1: Yeah.
0: You didn't get angry with God.
1: Nothing. Because I knew He had a plan and purpose for me. Without, if I hadn't to have this problem in me, I wouldn't have found the real, true one who's still with me.
0: Yeah, but that's now. But on the problem learning a face panni, when you were going through the problem, it was a painful experience.
1: Yeah, it was a painful thing. But my mom and grandma said, just keep praising God. God has created you for a plan and purpose, and do not ever go against God's word. And just keep clinging on to His promise and just keep walking.
0: So that gave you the hope and
1: yeah, that
0: faith.
1: Gave me the hope.
0: Wow, that's amazing. So nama veetla petrorum periyavangalum pillinga kitta pesra vaarthinga evlo important illaya lena, that's what I understand. Nariya neram parents vandu pillingala paarthu, no, they just carelessly utter words and it can really have a lasting impact on the children.
2: Anna nerile Leonard avargaloda nam pesikondirukrom. Oru split tongue-odu piranda Leonard பால் குடிக்க முடியாத ஒரு குழந்தையாக தவித்துக் கொண்டிருந்தேன் நான். பேச்சு சரியாக பேச முடியாத இருந்தேன் நான். எல்லாருடைய இழிவு சொற்களுக்கும் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாயிருந்த லெனார்ட் அந்த துன்ப வேளையிலே அக்கினியினூடே நடக்கிற அந்த அனுபவத்தின் மத்தியிலும் தேவன் மேல் கோபம் கொள்ளாமல் தேவன் பேரில் ஒரு கசப்பை வளர்த்து கொள்ளாமல் இருக்க உதவியது அவர்களுடைய தாய் பாட்டி இருவருடைய சொற்கள். பாருங்க, பிள்ளைங்க கிட்ட நம்ம என்ன பேசுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைகளாய் விழுகின்றன. லெனார்ட் இன்றைக்கு இஸ் எ வர்ஷிப் லீடர். தொடர்ந்து நம்ம லெனார்டோடு பேச போறோம், ஆனால் அதற்கு முன்பதாக இதோ நமக்காக ஒரு இனிமையான பாடல்.

இயேசு என்ற நாமத்திலே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஜெயம் உண்டு, பலன் உண்டு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். At the name of Jesus, every knee shall bow and every tongue shall confess. Philippians 2:10. Yesu enna naamathile mulangaalgal yaavum thangum, naavugal yaavum Yesuvai kattarin maarikke seiyum. Anbin vallamai endra isai thogupil irundhu paadalai kettom. Coffee with Inbam FM endra nigazhchiyil inaindhirukkireergal. We are talking with Leonard. Pilavu naakkodu piranda oru kuzhandhai Leonard. He was born with a split tongue. Paal kudikka mudiyaamal thavitha oru kuzhandhai. மூக்கின் வழியாய் பால் வெளியே வந்துடும் சொன்னார். பேச்சு சரியாய் பேச முடியாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த லெனார்ட் இன்றைக்கு ஒரு சிறந்த பாடகர், வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர். வார்த்தைகளில் தெளிவு, எப்படி இது உண்டானது, தொடர்ந்து லெனார்டோடு பேச போகிறோம். அதற்கு முன்பதாக இதோ இன்னும் ஒரு விசேஷத்தை பாடல் நமக்கு.

இயேசு நமக்குள்ளே ஜீவிக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம இருக்கிற கெட்ட காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். மெய்யாகவே இயேசு ஜீவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர் நமக்கு வெளிச்சமாக இருந்து சரியான பாதையை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நம் மேல் இன்றைக்கு இறங்குவதாக நமக்கு புதிய புதிய காரியங்களை செய்து நம்மை இன்றைக்கு மகனாகவும் மகளாகவும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நேசித்து பாடுங்கள் என்று சொன்னால் இயேசு

0: Monday.
1: Welcome back to Coffee with Inbam FM. லெனார்டோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஸ்பிளிட் டங், பிளவு நாக்கோடு பிறந்த லெனார்ட் அவர் பட்ட வேதனைகளை எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார். பால் குடிக்கும் பொழுது பால் மூக்கு வழியா வெளியே வருமா, பெற்றோர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும் பொழுது சரியா பேச்சு வரல, அதனால நண்பர்களுடைய கிண்டல் கேலி உடைந்த ஒரு நிலை. இப்படி இருந்த லெனார்ட் இன்றைக்கு ஒரு மிக சிறந்த வர்ஷிப் லீடர், அருமையாய் பாடுகிறவர், பேச்சில எந்த ஒரு தடுமாற்றமோ தெளிவற்ற நிலையோ இல்ல. His words are very clear. தொடர்ந்து நம்ம லெனார்டோடு பேச போகிறோம். லெனார்ட், உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரியத்தையும் நீங்க சொன்னீங்க. ஒரு காரியம், உங்க அம்மாவும் உங்க பாட்டியும் தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, தேவன் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நீ ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் போக கூடாது என்று சொல்லி. ஒருவேளை உங்க தாயும் உங்க பாட்டியும் இப்படி பேசலனா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? What would have been your state when you went through all these troubles?
2: It would have been really difficult for me, which I love to go and bash up people and get really wild with what God has did for me. I would have really went back against God to say, Lord, I would have just questioned God. But thank God for my, for He has taught me through these two souls that He is still there for me, helping me to overcome everything, and He has a plan and purpose through me, and not for me not to question Him.
1: Wow, wonderful. So neenga sonninga indha mari bedroom la poi used to cry out to God. What age was that? Edhavadhu niyambagam iruka?
2: From small, I've been, from the time I joined school, I used to just go, because from small, I haven't, till fourth standard, I was like, okay, friends, and they were like, okay, kids style. But at the time when I entered into high school, it was like from sixth upwards, there was a lot of problem, and I faced a lot of difficulties when,
1: let's say 11 years onwards. Yeah, yeah,
2: from
1: 11, 12.
2: From 11.
1: So on the age lena, all teenagers, they look for attention and want to be recognized. But on the time la rejection or more they, I know it's very hard, it's very difficult. And because of the seed, unga amma, grandma, ulla vedachirunda, and the vedaigal vandu, it gave, you know, yield, and you were kept on the right track. So what would happen? Neenga room la poi, you would cry out to God, enna nadakkum?
2: I just cry out, and I just feel God speaking to me. Not, I couldn't, I just heard some voices, that's it. But I that time I couldn't recognize who was it. I just thought, okay, somebody's talking out there, that murmuring sound. But finally, God proved it through my parents that God has something for me, and do not worry about any of your body health, nothing. Because I've been through a lot of sickness because of this, and every time when I used to drink milk after I started eating on my own, the milk used to just come out through my nose, and I felt like when my mom used to pack milk for me to take to school, if I don't have it at home, if I drink it in front of my friends, it used to come out, and all my friends would be like, see, they used to make fun of me, and I feel really kind of one sort of way. But finally it was like God gave me a thing that I should cling on to Him, and I should just go into my bedroom, because that was a time which I kept praying. That was the time, because I believe that when trouble comes, that's when we look on God. So He taught me this lesson that when your trouble is there, seek to Me and I will give you help, and it helped me.
1: Definitely, Bible or vasana or kino, call unto Me in the day of trouble and I will deliver you. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன். வெல், இந்த இடத்துல ஐ ஹாவ் டு ஆட் திஸ் திங், ஆபத்து வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வி கேன் கால் ஆன் தி லார்ட் எனி டைம் அண்ட் ஹீ வில் ஆன்சர் அஸ். எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து, கால் ஆன் டு மீ அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ. ஒரு டெஃபினட்டிவா ஆண்டவர் சொல்ல, நான் நிச்சயமா உனக்கு பதில் தருவேன். சங்கீதம் 65:2, ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று தேவனை குறித்து அந்த பகுதி சொல்லுகிறது. God answers all those who call upon Him. ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுதினமும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக தேவனோடு சஞ்சரிக்கிற பழக்கம் இருக்கும் பொழுது, வரப்போகிற காரியங்களை தேவன் நமக்கு துல்லியமாய் வெளிப்படுத்துவார். God will reveal to us and guide us. என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கிறார். பொய்யுரையாத தேவன். God never lies. But what is amazing is, Leonard, you have not mentioned anything about your family visiting doctors on your behalf. You know, usually in the mari time la vandu பெற்றோர் வந்து பிள்ளைங்களை டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் யூ மென்ஷன் சிக்ஸ்த் அப்வர்ட், ஸோ ஆல் திஸ் வைல் டாக்டர்ஸ் யாரும் பார்க்கலையா இல்ல பார்த்து எதுவும் செய்ய முடியலையா? வாட் எக்ஸாக்ட்லி?
2: யா, வி டிட் கோ டு த டாக்டர்ஸ், பட் எவ்ரி டைம் வி ஃபிக்ஸ் அ டேட் ஃபார் த சர்ஜரி, ஃபார் த லாஸ்ட் சர்ஜரி, ஐ ஹேட் அ ஸ்மால் பின்ஹோல் இன் மை மவுத். ஈவன் தோ தே கம்ப்ளீட் த சர்ஜரி, தேர் வாஸ் அ பின்ஹோல் கேவ் அப், அ சர்ஜன் கேவ் அப், அண்ட் வி கெப்ட் கோயிங் டு த ஹாஸ்பிடல்.
1: அந்த பின்ஹோல்னால என்ன?
2: யா, பிகாஸ் ஆஃப் த பின்ஹோல், ஜஸ்ட் அ ஸ்மால் பின்ஹோல், மை மில்க் யூஸ் டு கம் அவுட் த்ரூ மை நோஸ் and there was a lot of problems.
1: But see, this is very surprising. In a tongue la na ungalku and split irundhathu you are saying, but then how come the milk came through the nose?
2: It was not just a problem of milk coming out through my nostrils, but it was even my ears, which it used to start passing a lot, and it affected my eardrum. And doctor said if the surgery is not been completed, the automatically your eardrum will give up, it'll tear. So it's already gone weak. I used to have severe ear pain, especially when winter comes. It used to be really terrible for me to bear up the pain of the ears, giving the drum was about to tear, but thank God that he has sustained me till the last surgery.
1: But I can understand ear la pasana naturally stinking will be there, right?
2: There's a lot. Nobody wanted to ever come next to me, even in school. When they see this kind of a creamy thing in my ears, everybody used to run away from me. Nobody used to come and be friends. Only people who had some problems would come to me. Otherwise, they'll be like, okay, he's like some other different guy of the world. It was like that.
1: Whoa, that should have been terrible. பாருங்க, லெனார்ட் என்ன சொல்றாருனா, அவர் மூக்கு வழியா மட்டும் பால் வராதான், காதுகளிலையும் அது கசிந்து வெளியே வருமா. சோ அதனால காதுகளில சீழ் வந்து அதிகமான வலி வேதனை. காதுல சீழ் வந்ததுனாவே பெரிய வேதனை, நாற்றம் எடுக்கும், பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு வேதனையான ஒரு பாதை. அதுவும் ஒரு சிறு பிள்ளைக்கு அது நேரிடும் சொன்னா நிச்சயமா அந்த சைல்டுஹுட்டே டெஸ்ட்ராய் ஆயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம லெனார்டோட பேச போகிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். காஃபி வித்இன் மம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நாம் லெனார்டோட பேசும் முன்பதாக இனிமையான பாடல்கள்.

0: லாக்கியம் என்ற இசை தொகுப்பிலிருந்து இனிமையான ஒரு பாடலை கேட்டோம். காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நாம் லெனார்ட் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். பிறந்த பொழுது அவருடைய நாவு பிளவுபட்டிருக்கிறது என்பதை கவனித்தார்கள். அதன் விளைவாக அந்த குழந்தை வளர்ந்து வரும்பொழுது பால் குடித்தாலும் எந்த ஒரு லிக்விட குடிச்சாலும் மூக்கு வழியா காது வழியா வெளியே வந்து அதிகமான வேதனை, சரியான உணவு உட்கொள்ள முடியாதபடியினால சரீரத்தில் பலவிதமான பாதிப்புகள் நோய்கள். இப்படி ஒரு மிக வேதனையான பாதையில கடந்து வந்த லெனார்ட் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவர் வாழ்வில் செய்த அற்புதத்தை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சிறுவனாய் இருக்கும் பொழுது அவங்க பெற்றோர் வந்து எப்படியாவது பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி பல டாக்டர்களை அணுகினார்கள். என்ன நடந்தது
1: சர்ஜரி? 6 years back that

ஒலித்த பாடல் இடி முழக்கம் சிதவப்பிலிருந்து காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் லெனார்ட் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து லெனார்டோடு பேசும் முன்பதாக உயர்த்துவா பாகம் இரண்டிலிருந்து பாஸ்டர் லூகா சேகருடைய குரலிலே இது இன்னொரு அற்புதமான பாடல்.

0: காஃபி விதின் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் லெனார்ட் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆச்சரியமான ஒரு சாட்சி, பிளவு நாக்கோடு பிறந்த லெனார்ட் இன்றைக்கு ஒரு வண்டர்ஃபுல் வர்ஷிப் லீடர். தன்னுடைய வேதனைகளை எல்லாம் விவரித்து கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதமான சுகத்தை அளித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொன்னால் ஒழிய மற்றவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையின் வழியாய் அவர் கடந்து வந்தது. தொடர்ந்து லெனார்டோடு பேசுவோம்.
1: Your favorite passage in the scriptures.
2: In my sickness time, God gave me a verse from Isaiah which says, I will make kings your nursing fathers and the queens your nursing mothers. I was like, really, I was so happy that God has answered my prayers when I didn't have anyone around me except my mom and my grandma. It was like, really, Lord, where am I going to go? I had a lot of sickness in my life, which started with my cleft palate, then it ended up with typhoid, malaria, and then it ended up with swine flu. That was the last. Mm-hmm. And I thought the swine flu was going to kill me. That was the last stage. And I praise and thank God that He protected me from all the harm and dangers. And that's the time when I just prayed and said, Lord, give me your promise for the sickness time to end. I want the sickness time to finish. It's enough, which I've been seeing doctors, I've been seeing nurses, I've been seeing all the injections and stuff. So I just prayed, Lord, no, you're going to give me a good promise. And I just prayed and I found a verse from Isaiah which says, I will make kings your nursing fathers and queens your nursing mothers. So I love that verse in the Bible.
1: Who's your favorite Bible character apart from Jesus?
2: Apart from Jesus, I have a lot, but for me, David and Jeremiah, these two. David, I saw, even though he had sinned, God showed favor to him. God made him a chosen person to lead the people. And I really admire the Psalms which he has written. And in every part of life, he's written a psalm which praises God. So that gives me, I just look at the life of David and I say, wow, even in sickness, even though in health, in wealth, he still worships God. So the heart of worship that God found in him, that's what he is. That, as we all know, he's after God's own heart. And I'm amazed of how God created David and used him. And Jeremiah, of course, he's a great prophet. And we know that greater things, whatever God had in store for the people, he showed it out to Jeremiah. And a lot of prophets are there. But these two characters are, and as well as Samuel, God spoke to him and it was really a lovely thing. So everybody out there, the youngsters out there, it's a great thing to be like Samuel, to just wait upon the Lord, to hear his voice. And everybody needs to open up their ears to listen to God's word.
1: That's very beautiful. I can understand when you said all three of them. You know, any young person, you know, all three of them fit into that. David, as a young person, he pursued God. ஒரு வாலிபனாக தாவீது ஆண்டவரை பின்பற்றி சென்றான். And God lifted him up. Jeremiah was again a young person, ஒரு வாலிபன். And Samuel, a child, you know, and a wonderful prophet again. So I think as we wind up, you're given three marvelous characters from the Bible for all of us to be inspired. I think any young person should aspire, you know. All these three were young people, David, Jeremiah, and Samuel, and God used them mightily. Great, Leonard, it was indeed great having you. And thank you for, you know, spending your time with us. Mm-hmm. And it was lovely having you with us.
2: Pleasure, Anna.
1: God bless you. அன்பு நேர்களை காஃபி வித்இன் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியிலே நாம் லெனார்டோடு பேசிக் கொண்டிருந்தோம். அற்புதமான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அற்புதமான மூன்று நபர்களை கூறி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். எரேமியா, தாவீது, சாமுவேல். வாலிபர்களாக இவர்கள் தேவனை பின்பற்றினார்கள். தேவன் அவர்களை மிக வல்லமையாக உயர்த்தினார், அற்புதமாக உயர்த்தினார். இன்றைக்கும் தேவன் அதை நமக்கு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காஃபி உதின்பம் எஃப்எம்எல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளெஸ் யூ.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் மிக விசேஷமான நாள், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிற ஒரு நாள். இன்றைக்கும் நாம் நம்முடைய சிறப்பு விருந்தினருடன் பேசும் முன்பதாக தேவனை துதித்து ஆராதிக்கப் போகிறோம். நம்மை துதி ஆராதனையிலே நடத்தும்படியே நம் மத்தியிலே சகோதரன் கால்வின் மற்றும் மற்ற சகோதரர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் தேவனை துதித்து ஆராதிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். ஓவர் டு பிரதர் கால்வின்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் ஒரு விசை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நாளிலே கர்த்தர் பிரசன்னம் நிச்சயமாக உங்களை நிரப்பி கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்களை செழிப்பாக்கி உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஓ, துதிக்கிற விசுவாசி ஒரு ஜெயமுள்ள விசுவாசி. துதிக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவன். ஆகவே என்ன சோர்வுகள், பலவீனங்கள், என்ன மனநிலைமையில் இருந்தாலும் ஓ, சில மணி நேரங்கள் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே விடுதலையை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே எங்களோடு இணைந்து நாம் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் அப்பா. மனநியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலலு ஜீசஸ், ஹாலலூயா. மனநியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் ஆவியானவரை நாம் வரவேற்போம். ஓ, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் வரவேற்போம். ஹாலலூயா. மனநியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஓ, ஆயிரம் பிரசனங்கள் பிரசனங்களை கேட்பதை காரணம் தேவ பிரசனம் பெரிய அற்புதங்களை செய்ய மாட்டோம் நாம் கேட்கிறோம். ஓ, நிச்சயமாக கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை சந்திக்குமானால் நீங்கள் பாக்கியமுள்ள மக்கள். ஹாலலூயா, நன்றியோடு துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலலூயா, ஹாலலூயா. ஓ, மகிமை உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலலூயா.

உருவாகவே நம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் திளைத்திருந்து இன்னும் ஆண்டவரே நாம் துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை துதிக்கலாம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுரமாமே. Jesus.

ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்கள் வாழ்க்கையில கசப்பாக இருக்கலாம், நிம்மதியற்று இருக்கலாம். இந்த இயேசுவின் நாமம் உங்களை மேலான காரியங்களை சேவிக்கும், மகிழ்ச்சிக்குள்ளே ஆக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மற்றும் ஒரு பாடலை பாடி நாம் துதிப்போம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜீசஸ், அவர் கிருபை. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு பாடல் தெரியவேண்டாம், எங்களோடு இணைந்து அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காலையில் சொல்வார். யேசோபாத்து ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் வந்தபோது அவன் கர்த்தருடைய சேனையை நிறுத்தி, பாடற் குழுவை நிறுத்தி பாட வைத்தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நில்லும் என்று பாடும்போது ஓ எதிரிகள் ஒருவரும் திரும்பி போக இல்லை என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராயிருப்பார். கரங்களை தட்டி நான் பாடுவோம்.

ஹாலேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் சேனைகளை கவித்து போட்டவர், ராஜாக்களை அழித்தவர். ஹாலேலூயா. ஓ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் வந்தபோது கர்த்தராமே அவளுக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்தார். ஆமென். ஹாலேலூயா. ஓ, கோலியாத் 40 நாள் அளவு மிரட்டி கொண்டிருந்தார் இஸ்ரவேல் மக்களை, பயந்து கொண்டிருந்த மக்களை. ஒரு சின்ன தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அருமையான தேவஜனமே, நீ ஒருவேளை உன் பிரச்சனையை கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஓ, கர்த்தருடைய ஆவியானோட கரம் உங்களை பிடிக்கிறது. ஹாலேலூயா. ஓ, துதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவருடைய கரம் பிடிக்கிறது. உங்கள் கலம் பலமுள்ளதாய் மாறுகிறது. ஓ, பிசாசுகளை நறுக்கும் பிரச்சனைகளை மேற்கொள்ளும் கர்த்தர் பலனை தருவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மற்றும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். என்னை நிரப்புது நிரப்புது நிரப்புது அபிஷேகம், என்னை நிரப்புது நிரப்புது நிரப்புது அபிஷேகம், உம்மோடு நானும்

அவரை சுத்தி வருகிற மக்கள் பாக்கியமுள்ள மக்கள். யாக்கோபு மன கிளேசத்தோடும் மன போராட்டத்தோடும் ஒரு நாள் ஒரு நடு ஜாமத்திலே ஆண்டவரை சுத்தி சுத்தி வந்தான். ஆண்டவரை இருக பற்றி கொண்டான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை போகவிடேன் என்று சொன்னான். ஓ, கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவஜனமே, ஓ என்ன போராட்டங்களோ இருந்தாலும் இப்போது கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்திலே அவரையே நீங்கள் உங்கள் மனம் சுத்தி வரட்டும். அவரையே உங்களுடைய இருதயம் சுத்தி வரட்டும். ஹாலேலூயா. கர்த்தருடைய கிருபை பெரிய காரியங்களை செய்யும் என்று சந்தேகம் இல்லை. ஹாலேலூயா. அவருடைய பிரசன்னம். ஹாலேலூயா. ஹாலேலூயா. மன்றியோடு துதிக்கிறோம். ஹாலேலூயா. ஓ ஜீசஸ். ஹாலேலூயா. ஓ கர்த்தருடைய கிருபை பற்றிக்கொள்ளும். ஹாலேலூயா.

அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா, உம்மையே நாங்கள் எங்கள் கண்முன் நிறுத்துகிறோம் அப்பா, உம்மை நிறுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, எங்கள் பலனை, எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, எங்களுக்கு கரணானவரே, எங்களுக்கு கேடகமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஓ ஜீசஸ், ஹாலேலூயா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் அப்பா உம்மையே நாங்கள் நேசிப்போம் அப்பா. ஓ, ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம் அப்பா. ஓ, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரமன் கத்துறையே செய்வோம் என்ற வசனத்தின் பிரகாரம் அப்பா. ஓ, நாங்கள் கத்தாவே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் கத்தாவே உமக்கே ஆராதனை செய்யும், உம் ஒருவருக்காகவே சாட்சியாக வாழ கத்துறை எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹாலேலூயா, நாங்கள் எங்களை ஒரு விஷயத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. ஓ, உம்மையில் அன்பு கூறுகிறேன் அப்பா. ஓ, உம்மையில் இன்னும் அதிகமாக அன்பு கூறுகிறேன் அப்பா.

அவரோடு இருந்த சீஷர்கள் தான், அவரோடு ஒன்றாய் இருந்து அற்புதங்களை பார்த்தவர்கள் தான். ஆனால் பிரச்சனை போராட்டம் என்று வந்தபோது ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இதே சீஷர்கள் பெந்தகோஸ்தேனும் நாளுக்கு பெரும் கர்த்தருடைய ஆணைமையானவர் அவர்களை நிரப்பின போது ஓ தைரியமாய் எழுந்தார்கள். ஹாலேலூயா. ஓ பெயர் சொன்னா, நீ ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொன்னார். ஹாலேலூயா. ஓ ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் மனம் திரும்பத்தக்க புறஜாதிகள் அனைவருக்கும் சுவிசேஷம் சென்றடைய கர்த்தருடைய ஆவியான அவர்களை நிரப்பினார். ஒருவேளை நீங்கள் கோழையை ஒளிந்து கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனையை கண்டு நீங்கள் ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கலாம். ஓ என்னுடைய அலுவலகத்தில் நான் எப்படி சாட்சியாக ஜீவிப்பது, என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படி சாட்சியாக ஜீவிப்பது, என்னுடைய பிள்ளை என்னுடைய நண்பர்கள் மத்தியில் என்னால் வாழ முடியவில்லை, சாட்சியாக வாழ முடியும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விஷயம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹாலேலூயா. ஓ ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹாலேலூயா. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹாலேலூயா. உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அப்பா நான் உண்மையே நேசிப்பேன். அப்பா ஓ ஹாலேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம்.

0: பாவங்களை தட்டினான் தேவனே மகிமைப்படுத்தும். அவருடைய ரட்சிப்பின் கரங்களை சந்தித்திருக்கிறார், அவருடைய விடுதலையின் கரங்களை சந்தித்திருக்கிறார்.
1: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஓமக்கு நன்றி நன்றி நன்றி. பூரண அழகுள்ளவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். We worship you, Lord. Our worship belongs to you alone. எங்கள் ஆராதனை உமக்கு மட்டுமே, எங்கள் ஆராதனை உமக்கு மட்டுமே. ஆராதனை நாயகன் நீர், ஆராதனை நாயகன் நீர். பூரண அழகுள்ளவர் உமக்கு

ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே இந்த இன்பம் எஃப்எம் தொனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்பி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். சுவாமி, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய பாக்கியம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், எங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்ப்பது எத்தனை பெரிய ஆச்சரியம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சமாதானம் இறங்க செபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு தைரியம் இறங்க செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே, குழப்பம் அடைந்து இருக்கிறவர்களுக்காய் செபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கம், ஒரு குழப்பத்தோடு காணப்படுகிறவர்களுக்காய் செபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மேலுடைய வல்லமை விசேஷமாய் இறங்குவதாக. எல்லா குழப்பங்களும் இப்பொழுது மாறட்டும், கலக்கங்களும் மாறட்டும், புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். இயேசு என் எதிர்காலத்தை பிரகாசமாக்க வல்லவர் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் வியாதியோடு வேதனையோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காய் மீண்டும் ஒரு விசை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் அகலட்டும். ஓ நன்றி அப்பா. விசேஷமாய் பில்லி சூன்யத்தினால், செய்வினையினால் ஆண்டவரே வந்த கட்டுகளை பார்க்கிறேன், வியாதியின் கட்டுகளை பார்க்கிறேன். இப்பொழுது அந்த கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்து ஜெபிக்கிறோம், அந்த வல்லமைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பிசாசுகளை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே, அப்புறப்படுத்தி போடுகிறோம். ஒவ்வொருடைய சரீரத்திலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் மாம்சத்திலும் இரத்தத்திலும் இந்த பூமியில உலாவின நாட்களிலே உம்மிடத்தில் வந்த பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினீர் என்று மத்தேயு 8:16 சொல்கிறது. யூ ஹீல்ட் ஆல் தி சிக். இன்றைக்கும் அதே மனதுருக்கம் பாய்ந்து வரட்டும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சுகம் கிடைப்பதாக, அவர்களதை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், உம்முடைய தழும்புகளாலே குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விசேஷமாய் ஊழியர்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற ஊழியர்கள், ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்கள் சரீரத்தில் வேதனையோடு அமர்ந்ததை கேட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேனப்பா. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அவருடைய சரீரங்களில் இறங்கட்டும். லார்ட், மேபி இட் இஸ் அ சுகர், இட் இஸ் டயபெட்டிஸ் ஆண்டவரே. ஒருவேளை பிளட் ப்ரெஷரா இருக்கலாம், இல்லை ஆண்டவரே அதை நீர் என்ன என்பதை அறிந்திருக்கிறீர். இப்பொழுது மனம் இறங்கும், இப்பொழுது மனம் இறங்கும். இந்த சரீரங்களில் ஒரு விடுதலை, சுகம் உண்டாவதாக, வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. குடும்பங்களில சமாதானம் உண்டாகட்டும், பிளவுகள் அகலட்டும், குழப்பங்கள் அகலட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அகலட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளும் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய

அறிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையைப் போல் இருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற தெரியாவரக்காரன் ஐஸ்வர்யமானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அந்நிய வட்டியினாலும் அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேர்க்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பா இருக்கிறான். பிரபு புத்தியினனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன் கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான். வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு மிக விசேஷமான நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் நம் மத்தியிலே தேவன் தன்னால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசனை கொண்டு வந்திருக்கிறார். வேதத்தில் தானியலை குறித்து வாசித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த 2011 தானியல் இருந்தால் எப்படி இருந்திருப்பாரோ, அதற்கு ஒத்த ஒரு விதத்திலே ஒரு நபரை தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். தேவனால் உயர்த்தப்பட்டு வித்தியாசமாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசன் பிரதர் உமாசங்கர் IAS. இன்றைக்கு அவர் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாம் தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக ஒரு இனிமையான பாடல் மீண்டுமாய் உங்களை நான் சந்திக்கிறேன்.

பிரியமானவர்களே, காஃபி விதன் தம் எஃப்எம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நிமிடங்களில் நாம் சகோதரன் உமா சங்கர் அவர்களோடு பேச இருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளை

0: அன்பு நேயர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நம் மத்தியிலே சகோதரன் உமாசங்கர் அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் இந்தியாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார். ஒரு மாடர்ன் டே டேனியல் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அவரோடு நாம் பேசவிருக்கிறோம். தேவன் அவரை எப்படி சந்தித்தார், இப்பொழுது தேவன் அவரை எப்படி பயன்படுத்தி வருகிறார் என்று பல காரியங்களை அவரோடு நாம் பேசவிருக்கிறோம். தேவன் அவருக்கு அநேக வெளிப்பாடுகளை பிரத்யேகமாக கொடுத்து சபைக்கு அறிவிக்க கூறியிருக்கிறார். பல ஆசீர்வாதமான காரியங்கள் நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். மிகுந்த ஆசீர்வாதமான வேலை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். We are looking forward to a great time. Brother, praise the Lord.
1: Praise the Lord, brother.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பதில்.
1: எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய இன்பம் எஃப்எம் நேயர்களை நேரடியாக லைவா சந்திக்கிறது குறித்து மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: நிச்சயமா பாருங்க, அதாவது இப்போ பலர் வந்து உங்களை இன்டர்நெட்ல பார்த்துருக்கலாம், யூடியூப்லேயும் மற்ற இதுலேயும் பார்த்துருக்கலாம். பட் நீங்கள் சொன்னது போல் லைவாக வந்து உங்கள் குரலை ஒன் ஆன் ஒன் போல் கேட்பது ஒரு த்ரில் இருக்குதா செய்து பாருங்கள். ஸோ வண்டர்ஃபுல் பிரதர். இப்போது நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறீர்கள். ஸோ முதலாவது வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, ஐ ஷுட் கன்க்ராச்சுலேட் யூ. ஏன்னா நானும் 21 ஆண்டுகள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் எனக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் ரிலிஜன், இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற எடுத்த அந்த தீர்மானம் மிகப்பெரிய ஒரு தீர்மானம். ஸோ இது எப்படி நடந்தது உங்கள் வாழ்க்கையில்?
1: நான் வந்து ஐஏஎஸில் 1990ல் அதாவது 21 வருஷத்துக்கு முன்னால் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த வருஷத்திலிருந்து 2008 வரைக்கும் என்னுடைய பலத்தில், அதாவது எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறது அப்படிங்கிறதுல, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுன்னு என்னுடைய பலத்தில் வேலை பார்த்தேன். தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வேலை வேகமாக பண்ணும்போது தடங்கள், பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுல தடங்கள், அதனால் கோர்ட்டில் கேஸு அந்த மாதிரிலாம் போய் முக்கியமான வேலைகள் எல்லாமே அங்கங்கே பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாலே நான் அந்த இடத்தோட்டு வெளியே வரும்படி டிரான்ஸ்ஃபர்னு ஆகிக்கிட்டு இருந்தது. 2008ல் நான் வந்து எல்காட்டுங்கிற கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருந்தேன். அது ஒரு நல்ல சிறப்பான பணி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன், சாரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதாவது இ கவர்னன்ஸில் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி பப்ளிக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லா சாஃப்ட்வேரையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் தான் அதுக்கு தலைவராக இருந்து ஒரு பெரிய டீமை வச்சு டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 9 IT பார்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்க்ளூடிங் கோயம்புத்தூர் ஐடி பார்க். எல்லாத்துக்கும் லேண்டை அக்வயர் பண்ணி அதுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஸ்டேட்டஸ் வாங்கி பில்டிங் கட்டுறதுக்கு ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 500,000 பேருக்கு 5 வருஷத்தில் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கிடணும். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள என்டையர் ரூரல், செமி அர்பன், அர்பன் ஏரியாஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணணுங்கிற அடிப்படையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி வேலை பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய வேலைகளை அதை சேர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது கண் தெரியாதவர்களுக்கு சாஃப்ட்வேர் மூலமாக அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி, கம்ப்யூட்டரை ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அதில் வந்து எல்லாருக்கும் ட்ரைனிங், அதை விஷுவலி சேலஞ்சு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங், 2 ட்ரைனிங் முடிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேலை. அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எனேபிள்மெண்ட், அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து தப்பான வழியில் போகாமல் நல்ல வழியில் போகிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு எல்காட் கான்ட்ராக்ட்ஸில் ஒரு பகுதியை ரிசர்வ் பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு ரிசர்வ் பண்ணிட்டேன், அவங்களே எடுத்து வேலை பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்ரப்டாக லஞ்சம் வேணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒரு 700 கோடி ரூபாய் கம்பெனி காணாமல் போயிட்டு, எல்காட்டோடைய கம்பெனி காணாமல் போயிட்டு, அந்த கம்பெனியை தேடி போய் எங்கே நான் ட்ரேஸ் அவுட் பண்ண முயற்சி பண்ணும்போது எந்த இடத்துல உட்காந்து ரெக்கார்ட்ஸை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த இடத்துலேருந்தே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆர்டர் வந்தது. இதுதான் கடைசி ஸ்ட்ரா. ஏன்னா ஏற்கனவே இதற்கு முந்தைய அரசாங்கத்திலேயே இது மாதிரி நான் பலமுறை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கேன். இந்த திமுக அரசாங்கத்திலையும் அந்த மாதிரி ஆன உடனே எனக்கு ரெண்டே ரெண்டு தான், ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ஒன்று ஐஏஎஸ் விட்டு வெளியில் போகணும், இல்லாட்டி வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற நிலை, ரொம்ப இக்கட்டான நிலை. அதாவது ஐஏஎஸ் ஜாயின் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், விரக்தி. அந்த நேரத்தில் ஐஏஎஸ் விட்டு வெளியில் போகலான்னு சொல்லி நான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அசம்பிளி ஆஃப் காட் அண்ணா நகர் சர்ச்சில் அந்த வாரம் மெசேஜ் August 3rd, 2008 மெசேஜ் வந்தது. நான் தாவீதின் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன்னு வந்தது. அந்த மெசேஜ் 1 hour மெசேஜை ஆடியோவை கேட்டேன். கேட்ட பிறகு முடிவெடுத்தேன், இனிமேல் நான் இயேசுக்காக போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, மனுஷனுக்காக வேலை பார்க்கறது அன்னோட நிறுத்திக்கிறேன், இனிமேல் இயேசுக்காக தான் நான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போக தங்கினேன். August 3rd அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து சர்ச்சுக்கு போக தங்கினேன், இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சுக்கு போகிறேன். ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதமாக, முதல் 3 months சர்ச்சில் போனால் அழுதுகிட்டே இருப்பேன், இந்த விரக்தியில் அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன், மெசேஜ் நல்லா இருக்கும், அனாயிண்டிங்காக இருக்கும். அதை அந்த 3 months கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடைஞ்சு அதுக்கு பிறகு அந்த சபையிலே நான் ஊழியத்தை துவங்கிட்டேன். September 2008 சபையில் வீடியோ ஊழியம் துவங்கினேன். இன்றைக்கி களம் இறங்கி ரோட்டில் போய் சபைகள்லேயும் வெளியிடங்கள்லேயும் போய் நான் ஊழியம் பண்ணுற அளவுக்கு ஆண்டரையே இந்த 3 ஆண்டுகளில் உயர்த்திருக்கிறார். இந்த வழியாக நான் வந்து இயேசுக்குள்ளே முழுசாக வந்து இன்னைக்கு இயேசுவோடைய ஒரு பெரிய தொண்டனாக இருக்கேன்.
0: வண்டர்ஃபுல் பிரதர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்னென்னா, ஒரு 700 crore உள்ள கம்பெனி காணாமல் போச்சுன்னு ரொம்ப ஒரு சாதாரணமாக சொல்லிட்டீங்க. பட் ஆனால் அது நடைமுறையில் இங்கே நடக்கிற காரியங்கள் தான். தேவன் நிச்சயமாக நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட நிலைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்பது நம்முடைய கடமைன்னு யோசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அதை செய்யணும்னு யோசிக்கிறேன் இல்லையா பிரதர், என்ன சொல்லுங்கள்?
1: கண்டிப்பாக என்னோட ஐஏஎஸ்ல ஒரு குறிக்கோள், ஐஏஎஸ் ஜாயின் பண்ண குறிக்கோள் என்னென்னா, 7 மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஊழல் இல்லாமல் ஆக்கணும். அதாவது பொது நிர்வாகத்தில் ஊழல் இல்லாமல் ஆக்கணும், அட்லீஸ்ட் குறைக்கணும், வெகுவாக குறைக்கணும் அப்படிங்கிறது. அதனால் எந்த ஊழல் வேலைக்கும் நான் ஒத்துழைக்கவும் மாட்டேன், ஊழல் பண்ணினவங்களை உடனடியாக நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். இது வந்து கடந்த 21 வருஷமாகவே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதனால் பிரச்சனைகள் வருது, ஆனால் என்ன நான் நிச்சயமாக மாற்றலை. அந்த 700 crore கம்பெனி இன்றைக்கும் அது அரசாங்கத்துக்கு திருப்பி வரல, அதுதான் குறிப்பிடத்தக்கது. 2008 அது வெளிக்கொண்டு வந்தோம், இன்னும் அது வந்து அரசாங்கத்துக்கு திருப்பி கொண்டு வரப்படலை. அது சம்மந்தமாக எந்த எஃபர்ட்ஸும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஊழல்ங்கிறது புறையோடி போய் இருக்கிறது இந்திய அரசு நிலைகளில். இதுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் இயேசுக்கிட்ட தினமும் பிரார்த்திக்கணும். இதை இயேசுவால் மட்டும்தான் இந்த ஊழல்ங்கிற ஒரு பிசாசை ஒழிக்க முடியுமே தவிர, மனுஷனால் இதை ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: இப்போ பிரதர், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தொண்டனாக மாறிட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ மாறினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வித்தியாசம், என்ன விதத்தில் இப்போ உங்களால் சர்வீஸில் எப்படி ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கான ஏதாவது சம்பவங்கள் உங்கள் நினைவில் இப்போ வருதா?
1: ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இப்போ எல்லாமே புதுசாக இருக்குது. முதல்ல வேலை பண்ணணும்னா, அரசாங்க வேலை பண்ணணும்னா நானாக போய் பண்ணுவேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அப்படிலாம் கிடையாது. பர்சனல் ஒர்க்னாலும் சின்ன ஒர்க்கு பெரிய ஒர்க்னாலும் ஜெபம் பண்ணுற வழக்கம்லாம் முதல்ல கிடையாது, ஆண்டவரோட பிளெஸிங் கேட்குறதெல்லாம் கிடையாது. இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய அரசாங்க அலுவலருங்கிற வாழ்க்கை, இந்த மூணுலையும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் இயேசுவே நான் கால் வைக்கலாமா இல்லையா, முன்னால் கால் வைக்கலாமா இல்லையான்னு ஒரு ப்ரேயர் பண்ணி அவர் பிளெஸிங்கை கேட்டு அவர் கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு தான் நான் போகிறேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேணால் இக்னோர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேணால் ஆண்டவர் ஏற்கனவே பிளாங்கெட் பெர்மிஷன் கொடுக்கறத வச்சு நான் போகிறேன்னே தவிர, வேறு எதுலேயும் நான் வந்து ஆண்டவருடைய பிளெஸிங் இல்லாமல் போகிறது கிடையாது. இது முக்கியமான சென்சிட்டிவ் டெசிஷன். சில அதாவது முக்கியமாக 2009 January ஒரு தனியார் கம்பெனியை நேஷனலைஸ் பண்ணணும்னு ப்ரப்போசல் அனுப்பணும். அந்த ஐடியாவே சாயந்தரம் 6 போல் திடீர்னு உதிச்சுது. அது ஏன் ஐடியாவே இல்லை, அது ஆண்டவர் கொடுத்த ஐடியான்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் அது என்னன்னு உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்போசலை தயார் பண்ணி வச்சு கவரில் போட்டு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே இது உங்கள் ஐடியானா, நீங்கள் இப்போ தப்புன்னா இது ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்லுங்கள், தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கண்ணே. ஒரு நாளைக்கு அதை வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டர் ஒன்றுமே அதுக்கு வந்து நெகட்டிவாக ஒன்றுமே கொடுக்கல. அந்த ரெட்ஷிப்பின் சந்தோஷம் 100% இருந்தது. அதை வந்து நான் அந்த ஜனவரி 9th அன்னைக்கு அரசாங்கத்துக்கு அதை கொடுத்துட்டேன். அதனால் பெரிய பிரச்சனை வந்தது, ஆனால் பெரிய யுத்தம் வந்தது. ஆனால் அந்த யுத்தத்தில் ஆண்டர் வந்து முன்னால் ஷீல்டு பிடிச்சி நின்னார், முன்னால் பின்னால் மேலே கீழே எல்லா பக்கத்துலேயும் ஆர்மரியை போட்டு ஷீல்டு பிடிச்சி நின்னார். எனக்காக அந்த யுத்தத்தை அதாவது ஒன்று என்னை காப்பாற்றினார், ரெண்டாவது எனக்காக போராடினார். அந்த ஒரு இவெண்ட்டை நான் எப்போதும் எடுத்துக்கிறேன். இதுபோல் இப்போ டான்சியில் ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு, 400,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டணும்னு ப்ரப்போசல். அதுக்கும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இதை நான் போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே, மகனே நீ கை வச்சதெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் அந்த ப்ரப்போசலில் கை வச்சேன். கோஆப்டெக்ஸில் புது புது ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னால் ஆண்டவரே இதில் நான் ப்ரொசீட் பண்ணலாமா. அங்கேயும் பில்டிங் ப்ரப்போசல், 600,000 ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ப்ரப்போசல், அதை கை வைக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவரே இதை நான் ப்ரொசீட் பண்ணலாமா. அப்போவும் சொன்னார், மகனே நீ கை வைக்கிறது எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் ப்ரொசீட் பண்ணேன். அது அப்புறம் இடையில நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன், இந்த ரெண்டு போஸ்ட்லேருந்தும் கடகடன் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். ஆனாலும் ஆண்டர் சொல்கிறாரு, மகனே நீ யோசிக்கிற இதெல்லாம் எப்படி நிறைவேறுன்னு யோசிக்கிற, நான் அதை எப்படி அற்புதமாக யோசிக்க நடத்தி காமிக்கும் பொழுது நீ சொல்லுவ என் தேவன் பெரியவர் நீ சொல்லுவ, நான் எதிர்பார்க்கறத விட நான் நினைத்ததை விட அவர் பெரியவர்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஆண்டர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அஃபிஷியல் ஒர்க், பர்சனல் ஒர்க்லையும் இதே தான். ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கில் ஒரு ஒர்க்குக்கு போகிறதுக்கு நல்லதாக சபைக்கு வந்து கேட்டாங்க, பேசணும்னு கேட்டாங்கன்னா ஆண்டவர்கிட்ட வச்சு ஆண்டவரே இதை நான் போகலாமா அப்படின்னு கேட்டான். கேட்டு இப்போ வந்து ஒரு ஒரு இதுலேயும் அவர் பெர்மிஷன், ஓகே நீ போகலாம் போகக்கூடாது போகலாம் அப்படின்னு சொல்கிறத வச்சுட்டு நான் போகிறேன்.
0: வண்டர்ஃபுல். அதாவது அநேகருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆண்டவரை கேட்குறேன் போகிறேன்றது ஒரு வேற அநேகர் முதல் முறையாக கேட்கலாம். ஏன்னா பொதுவாக என்ன யோசிப்பாங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருமே அந்த உயர்வுக்கு தான் ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த பவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த ஒரு வசதியான வாழ்க்கைக்கு ஏக்கம் இருக்கும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லும் பொழுது ஒரு சராசரி மனுஷனுடைய பார்வையில் இதெல்லாமே இருக்கிறது போல தான் தோன்றுகிறது. இப்படி இருக்கிற ஒரு நிலையிலேருந்து நீங்கள் ஆண்டவருக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்து நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொல்லும்போது அது எல்லாருக்குமே ஒரு பெரிய சவால். இன்னும் எல்லாரும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி,
1: இது ஆக்சுவலா ஆண்டவர்கிட்ட கேட்டு பண்றது வந்து டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த இம்பல்ஸ் என்னன்னா உடனே அதிகாரத்தை பயன்படுத்தி ரியாக்ட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் இம்பல்ஸ். அந்த ஹியூமன் இம்பல்ஸை எப்போதுமே அடக்கி வைக்கணும், ஏன்னா அது வந்து ஆண்டவருடைய சித்தமா இருக்காது. அந்த இம்பல்ஸ்ல ஆக்ட் பண்ணோம்னா அது ஆண்டவருடைய சித்தமா இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த அரசாங்கமும் என்னைய 106 நாள் இந்த கோஆப்டெக்ஸ் போஸ்ட்டில் வச்சு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நார்மல் இம்பல்ஸ்னால் 15 வருஷத்துக்கு முன்னால் அந்த அரசாங்கத்துக்கு மேலே கேஸ் போட்டேன், ஊழல் பண்ணுறதுக்கு நான் ஒத்துழைக்கலை அதனால் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு கேஸ் போட்டு அது சிபிஐ வழக்காகி அந்த அமைச்சர்களெல்லாம் கைது பண்ணப்பட்டு 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் கைது பண்ணப்பட்டு 15 வருஷம் கேஸ் நடந்தது. அது 15 வருஷம் 1995 நடந்தது. இம்பல்ஸ் உடனே போய் கேஸ் போட்டது. ஆனால் இப்போ எல்லாம் ஆண்டவர் சித்தம், என்னைய வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஆண்டவர் சித்தம். மறுநாளே அதை ரிலீவ் ஆகி வீட்டில் வந்து உட்காந்து பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ண துவங்கிட்டேன். இப்போவும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவர் அது அந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றிட்டார். ஒரு நிமிஷம் கூட, அது ரொம்ப பிஸி போஸ்ட்டு, புதுசாக கொடுத்துருக்க போஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆனால் அதை பற்றி கவலையப்படலை. எனக்கு ஃப்ரீயாக டைம் கொடுத்துருக்கீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பைபிள் வாசிக்கிறேன் நிறைய, காலையிலேருந்து பைபிள் வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு ப்ரேயர் பண்ணுறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு வாரம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆண்டவரோடு ஐக்கியம் ஆகிறதுக்கு ஒரு இடையில ஒரு ரெஸ்ட் பீரியட் கிடைக்கும், அது வந்து சந்தோஷமான சமாச்சாரம். முதல்லன்னா ஒரு போஸ்ட் விட்டு பிஸி போஸ்ட் விட்டு வந்தால் ஒரு ஏக்கமாக இருக்கும், இத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்தனே பாதியில் நின்றுச்சேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இதில் ரொம்ப சர்ப்ரைசிங், ரெண்டாவது நாளே அந்த பழைய பிஸி போஸ்ட்டை அப்படியே மறந்துட்டேன், கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த மனநிலையை, அந்த ஒரு ஃபுல்ஃபில்டு ஃபீலிங்கை ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதை கொடுத்துருக்கிறார். இது வந்து ஒரு ஒரு ஓஷன் லைக் டிஃப்ரென்ஸ். ஆண்டவருக்குள்ளே வரதுக்கு முன்னாலேயும் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகும் இது வந்து திஸ் இஸ் த பிக் டிஃப்ரென்ஸ், த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ்.
0: வண்டர்ஃபுல். அதாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் முதல்ல சொல்லும் பொழுது, எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் அந்த சந்தோஷம், அதை வந்து நான் கவனிப்பேன்னு சொல்லி, ஐ திங்க் அதுதான் நமக்கு ஒரு பெரிய கைடிங் ஃபேக்டர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாருக்குமே நம்ம உள்ளத்தில் அந்த சமாதானம், நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த சமாதானம் இருக்குன்னு தேவன் நம்மோட இருக்காருன்னு அர்த்தம். அந்த சமாதானம் குலையுதுன்னு நம்ம கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், நீங்கள் இந்த இம்பல்ஸ் சொன்னீங்க, நாட் ஓன்லி சம்படி சென்ட் லைக் திஸ், அதாவது அ மேன் ஆஃப் காட் நெவர் ரியாக்ட்ஸ், ஹி ஓன்லி ஆக்ட்ஸ். அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறதில்ல, தேவன் சொல்கிறத கேட்டு நம்ம ஆக்ட் பண்ணுறோம், செய்கிறோம். ஸோ குறிப்பாக வாலிப நாட்களில் இந்த இம்பல்ஸ் நிறையா இருக்கும், ஒருத்தரை பார்க்கும் பொழுது இல்லை ஒரு ஜாப் டெசிஷன் எடுக்கும் பொழுது. பட் நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேல்யூபிள் பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஸோ நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து தெய்வ ஆலோசனையை பெற்று நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்கிறீங்க.
1: ஆமாம், உதாரணத்துக்கு தாவீது பெலிஸ்தரை முதல்ல தோக்கடிச்சான், ஆண்டவர் போ அப்படின்னாரு, அவனை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அவன் போய் பெலிஸ்தரை ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்த பிறகு பெலிஸ்தியர்கள் மறுபடி திருப்ப அசம்பிளாகி பாளையம் இறங்கி ரெண்டாவது தடவை வராங்க. அப்போ தாவீது ஏற்கனவே ஆண்டவர் சொன்னனால நான் போகலாமே அப்படின்னு நினைக்கல. அப்போ போய் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், ஆண்டவரே இப்போ அவங்கள்ட்ட போனால் என்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கணும். ஆண்டவர் சொன்னால் இல்லை போகாத, அந்த முசுக்கட்ட செடியின் கீழே நீ பதிவிரு, ஒரு பொசல் அடிக்கும், அப்போ நீ போ, அப்போ நான் அவங்கள பெலிஸ்தரை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுறான். இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாடம். எந்த ஒரு டெசிஷனையும் அவர் வந்து பிளாங்கெட்டாக கொடுத்த மாதிரி தெரிஞ்சாலும் அதே இதை திருப்பி திருப்பி நம்ம போய் பண்ணணுன்னாலும் ஆண்டர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் ஆண்டரை நான் இப்போ போகலாமா, ஆண்டரை இப்போ நான் போகலாமா அப்படின்னு கேட்குற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டேன். சில நேரம் ஆண்டருக்கு கோவம் வருது, நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேனே, நீ ஏன் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்குற. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள சர்ச்சஸில் போய் பேசுகிறதுக்கு நான் ஒவ்வொரு தடையும் கேட்பேன், ஆண்டரே போகலாமா, அவர் வந்து சொல்கிறார் உனக்கு தான் நான் போன்னு சொல்லிட்டேனே, திருப்பி திருப்பி ஏன் கேட்குறேன், நான் சொல்லிட்டு ஆண்டவரே அது ரொம்ப சந்தோஷம், ஆனாலும் நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட கேட்பேன், ஒவ்வொரு தடவையும் உங்களை நான் பொறுப்பில் வைப்பேன், அப்போந்தான் போகிற ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த ஊழியம் ஏன் ஊழியம் இல்லை உங்கள் வேலை அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட கேட்க படிச்சிருக்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஆசீர்வாதமாக நல்லா இருக்கு. தி வாக் வித் ஜீசஸ் இஸ் எக்ஸலன்ட்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது பிரதர் நீங்கள் வந்து பைபிளை பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம், பைபிளை வாசிப்பேன் இப்படி தான் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் இருதயத்தை கவர்ந்த ஒரு ஸ்கிரிப்டர் போர்ஷன், அது வேதத்தில் நீங்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு பகுதின்னு சொன்னால் ஏதாவது இருக்கா?
1: வேதத்தில் நிறைய பகுதி, அதாவது புதிய ஏற்பாட்டை எடுத்து இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறை படிக்க துவங்கினாலே, மத்தேயு மார்க்கு லூக்கு ஐயவன் படிக்க துவங்கினாலே இருதயம் வந்து அப்படியே மெழுகு மாதிரி உருவ துவங்கிடும். அப்போ சிலரை படித்தாலும் அதே கதை தான். அதனால் வேதத்தில் இந்த பகுதி தான் அப்படின்னு இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லி அவர் சொல்லி கீழ்ப்படிந்தவர்கள், யோசுவா கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி நடந்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி நடந்தான், விசுவாசித்தான், தாவீது பாடின சங்கீதங்களை பார்க்கும்பொழுது என்ன அளவுக்கு ஆண்டவரை வந்து அவன் வந்து ருசிச்சிருக்கான் அப்படின்னு. அது நம்ம ஒரு ஒரு அனுபவத்தில் தாவீதோட சங்கீதத்தை எடுத்து படிச்சும் பொழுது அப்படியே நல்லா இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிளில் பல்வேறு பகுதிகள், தானியலுடைய தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சிங்கக்கவிக்கு போன தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி பைபிளில் பல பகுதிகள் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பகுதின்னு எனக்கு குறிப்பாக நான் சொல்ல முடியாது.
0: வண்டர்ஃபுல். அதாவது ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து எந்த பகுதி பிடிச்சிருக்குன்னு கேட்ட மாதிரி தான் இருக்கும் உங்கள் பதிலை வந்து கேட்கும் பொழுது. ஸோ பைபிள் முழுவதும் சுவையான ஒரு அனுபவம் நிறைந்த புத்தகம், தேவனோடு நடந்த தாசர்களுடைய அனுபவங்கள் பலது, தேவன் அங்கே வெளிப்படுறாரு. ஸோ பைபிள் முழுவதும் ஒரு அருமையான புத்தகம்ன்றத நீங்கள் ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க. இப்போது பைபிளில் இருக்கிற நபர்கள், நிறைய பேரை பற்றி பைபிள் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்குறோம், இப்படி அவர்களில் ஒருவேளை இப்படி சொல்லலாமே, ஒருவேளை இன்று இரவு ஆண்டவர் உங்களுக்கு தோன்றி உங்களுக்கு சொல்கிறாரு, இப்போ என் மகனே உன நான் ஒரு 2 மணி நேரம் பரலோகம் கூட்டிகிட்டு போக போகிறேன், உனக்கு ஒரு ஓப்பன் இது டிக்கெட், நீ யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம், 2 ஹவர்ஸ்க்கு நீ என்ன வேணாலும் பேசலாம், என்னுடைய தாசகர்கள் பைபிளை நீ வாசித்தவங்கள அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஒரு யாரை கேட்பீங்க ஆண்டவர்கிட்ட?
1: நான் போவேன், தாவீதை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், மோசேயை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், ஆபிரகாமை போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், யோசுவா, யோவான், எலியா தீர்க்கதரிசி, இது மாதிரி ஆசா வந்து விக்ரஆராதனைக்கு எதிராக அவ்வளோ ஓங்கி அடித்தான், அவங்க அம்மாவே தூக்கி பட்டத்துராணியை தூக்கி வெளியில் எரிஞ்சான், எப்படியா இதெல்லாம் பண்ணீங்க, தானியல் எப்படியா சிங்கக்கவிக்கு போனீங்க, தைரியமா சாத்ராக் மேஷா காபேத் நேகம் எப்படி அவ்வளோ தீ எதிர நிற்கும் பொழுது அவ்வளோ ஜாலியாக இயேசுக்காங்க நாங்கள் போவோம்னு சொல்லி தீக்குள்ளே போனீங்க. இதெல்லாம் இவ்வளோ வெறியும் போய் பார்க்க ஆசைப்படுவேன். இது கொஞ்சம் தான்
0: சகோதரன் உமாசங்கர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சகோதரன் அவர்களுடன் பேசும் என்பதாக இனிமையான ஒரு பாடல் மீண்டுமா உங்களை நான் சந்திக்கிறேன்.

0: ஆமென். தேவனுக்கு நாம் யாவரும் விசேஷமானவர்கள். பிரியமானவர்களே, பெலன் பாகம் நான்கிலிருந்து ஒலித்த பாடலை கேட்டோம். இந்த காஃபி வித் இன்பம் எஃப்எம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜோன் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் நாம் சகோதரன் உமாசங்கர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ். பிரியமானவர்களே, தொடர்ந்து அவரோடு நாம் பேச போகிறோம். பிரதர், ரொம்ப அழகாக உங்களுடைய அர்ப்பணிப்பை குறித்து பேசுனீங்க. இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்க. டெஃபினட்டாக வந்து பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள். ஏன்னா நீங்கள் வந்து நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் ஏழை மக்களுடைய நலனுக்காகவும் வந்து ரொம்ப வைராக்கியமாகவும் தீவிரமாக இருக்கிறீங்கன்றது உங்களுடைய ஒரு சில வார்த்தையிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி போராட்டங்கள் வரும்பொழுது தேவன் வந்து எப்படி உங்களுக்கு அங்கே யுத்தம் செய்கிறார், அதை நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்க? ஏன்னா இது எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நேர்மையாக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்தியாவில் வந்து பிரச்சனை, நேர்மையான அலுவலர்களுக்கு பிரச்சனை வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பாயிருக்கு. அவங்களுக்கு, நேர்மையான அலுவலர்களுக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. தேவனை தவிர வேறு யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிற நிலை இருக்குது. காவல்துறை, நீதிமன்றங்கள்லாம் இருக்குன்னு தான் பேர். தவிர காவல்துறையும் சரி, நீதிமன்றங்களும் சரி, அவங்க 9 out of 10 யார் வந்து ஏற்கனவே உயர்ந்திருக்காங்களோ, பலமாக இருக்காங்களோ, அந்த பலம் உள்ளவர்களை பாதுகாக்கிற ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக தான் இது இருக்குதே தவிர, பலம் இல்லாதவர்களை பாதுகாக்கிற ஒரு முறையாக இவங்க இல்லை. இந்த நிலையில் இயேசு கூட இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு, ஒரு அலுவலருக்கோ ஒரு நல்லவருக்கோ வந்து பாதுகாப்பு. உதாரணத்துக்கு, நான் 2009 ஒரு முக்கியமான தனியார் கம்பெனியை வந்து நான் தேசியமயமாக்கணும்னு இயேசுகிட்ட ப்ரேயர் பண்ணி அவர் கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு அனுப்புனனால என்னை எப்படியும் கைது பண்ணி பொதுமக்கள் மத்தியிலே என்னைய அசிங்கப்படுத்தணும், இதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்டு, அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி காவல்துறைக்கு கட்டளை போட்டாங்க. எப்படியாவது இவர் மேலே போய் கேஸை ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை அங்கேருந்து ஒரு உயர் அலுவலர் கூப்பிட்டு சொல்கிறாரு. உயர் போலீஸ் அலுவலர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எங்களுக்கு உத்தரவு வந்துருச்சு, உங்கள் வீட்டை ரெய்டு பண்ணி உங்களை கைது பண்ணி அசிங்கப்படுத்த சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்துருச்சு அப்படின்னாங்க. இந்த நிலையில் ஒரு சாதாரண மனுஷன்னா அலறி அடித்து ஓடி இருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 1.5 வருடமாக இது போன்ற அச்சுறுத்தல்கள் இருக்கும் பொழுது நான் பாட்டுக்கு ஆண்டவருடைய வேலை, சர்ச்சோட வேலை, வீடியோ எடிட்டிங் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஊழியம் வேலையை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பீரியடில் இந்த வந்துட்டாங்க, ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இம்மினன்ட் அப்படின்னு சொன்ன உடனே அப்போந்தான் முழங்கால் போட்டேன். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இந்த 1.5 வருஷம் நானும் அவங்க என்னெல்லாம் பண்ணாலும் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு. இப்போ வந்து கைது பண்ணுறது உறுதின்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, இது உண்மைதானா? 1. ரெண்டாவது, இது உண்மைன்னா நான் என்ன செய்யணும்? நீங்கள் வாயை திறந்து சொல்லலைன்னா நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், அவங்க ஜெயிலில் கொண்டு போனாலும் ஜாலியாக நான் போயிடுவேன் ஆண்டவரே அப்படின்னா. ஆண்டவர் வந்து மறுநாள் காலையில் கிளியராக சொப்பனம் கொடுத்துட்டார், தரிசனம் காலையில் 5 மணிக்கு கொடுத்துட்டார். என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் அப்படியே காமிச்சார். காமிச்ச பிறகு மறுபடியும் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் அதை சொப்பனத்தில் க்ளீனாக இந்த ஆபத்து வந்து எதிரி வந்து நேராக பின்னால் 15 அடிக்கு வந்துட்டான் துரத்தி அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிட்டிங்க, இப்போ நான் என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு போகலாமா இல்லையா, இதை நீங்கள் சொல்லாட்டி ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். மதியம் 2 மணிக்கு கிளியராக ஒரு தீர்க்கதரிசி ஆண்டரை அனுப்பி சொன்னார், மகனே இது என்னுடைய சித்தம், அவன் உன் மேலே உன்னையை துரத்தி வருவான், உன் மேலே அம்பு எய்வான், அவனை பார்வோன்ன போல நான் அவன் மனசை கடினப்படுத்தியிருக்கேன், ஆனாலும் உன்னைய உன்னோட நான் இருக்கிறேன், உன் தலையிலேருந்து ஒரு முடியை விட கீழே விழ அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னார். நீ ஆமாம், நீ இப்போ கேஸை ஃபைல் பண்ணு, அந்த லாயரை நானே அனாயின்ட் பண்ணிட்டேன், அவன் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அவன் நான் என்ன சொல்கிறனோ அதை செய்வான் அப்படின்ட்டார். அதுக்கு பிறகு கேஸ் ஃபைல் பண்ணேன். அந்த அது பண்ணின பிறகு ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு, அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணினாங்க, July 2010 சஸ்பெண்ட் பண்ணினாங்க. சஸ்பெண்ட் பண்ணினா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸரை, எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணினாலும் அது வந்து ஒரு பெரிய அவப்பெயர். ஆனால் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் வருதுன்னு தெரிஞ்ச பிறகும் யாருக்கும் தெரியாது, அது எனக்கு மட்டும் தெரியும், யாரும் சொல்லலை. ஒரு சீல்டு கவர்னோடன எல்லா ஒருத்தருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும் அது இயேசு அனுமதிச்ச சஸ்பென்ஷன் ஆர்டர் அப்படின்னு. அது வருதுன்னு தெரிஞ்சோ நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வேலைக்கு போயிட்டேன், ராத்திரி 10:30 வந்து தான் அதை ஓப்பன் பண்ணினேன். அது சஸ்பென்ஷன் ஆர்டர் தான், July 2010. அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் ஓப்பன் பண்ண உடனே ஆண்டவர் வந்து ஒரு மடங்கு இருந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை 3 மடங்கு ஆக்கிட்டார். ஆமாம், 43 நாள் சஸ்பென்ஷனில் இருந்தோம். ஆண்டவர் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாலே 1 மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, உனக்காக பலவான்களை நான் ரோட்டுக்கு வர வைப்பேன், அவங்க ரோட்டுக்கு வந்து உனக்காக போராடுவாங்க, நீ சும்மா வேடிக்கை பார்ப்ப அப்படின்னார். அது போலவே ஆண்டவர் பண்ணார். சஸ்பென்ஷன் பண்ணினவுடனே தமிழ்நாடு முழுக்க இருந்து வெவ்வேறு தரப்பினர், சாதாரண ஏழை மக்கள்ல இருந்து பெரிய அரசியல் கட்சிகள் வரைக்கும் எல்லாரும் ரோட்டுக்கு வந்து எனக்காக போராடினாங்க. அது அரசாங்கம் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதை தடுக்கிறதுக்கு, ஆட்களை அரெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. மிட் நைட் எனக்கு கால் வரும், நாங்கள் நோட்டீஸ் ஓட்டும் போது எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க, ராத்திரி 11:00 to 12:00. ஏழை மக்கள் அவங்க காசு போட்டு நோட்டீஸ் ஓட்டும் போது அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நோட்டீஸை பிரிண்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வாய்மொழி உத்தரவு போட்டாங்க, உமாசங்கருங்கிற பேரில் நோட்டீஸை பிரிண்ட் பண்ண விடக்கூடாதுன்னு. அதனால திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கோ சென்னைக்கோ வந்து ரகசியமாக பிரிண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு பீரியடில் ஆண்டர் எல்லா ஃப்ளட் கேட்டையும் ஓப்பன் பண்ணிட்டார். எல்லாரும் ரோட்டுக்கு வந்தாங்க, எல்லாரும் நோட்டீஸ் கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக நோட்டீஸ் ஒட்டினாங்க. ஆண்டவர் அவர் சொன்னபடியே யுத்தத்தை நடத்தினார். அவர் சொன்னார், மகனே தேவ தூதர்களை வச்சு இல்லை, நானே உருவிய பட்டயத்தோட யுத்த களத்தில் நிற்கிறேன் அப்படின்னார். அதை ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்க முடிஞ்சது. ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் எனக்காக ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு முன்னால், 4 நாளைக்கு முன்னால் சொன்னார், நான் சில அரசியல் தலைவர்களோடு பேசிகிட்டு இருக்கேன், அவங்க இன்னும் என் பிள்ளைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல, அவங்க தூக்கத்தை எடுத்து போட்டுட்டேன், இப்போ அவங்க ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு என் பிள்ளைக்கு ஆதரவாக குரல் கொடுப்பேன். 4வது நாள் இந்த அரசியல் தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அது பெரிய ஷாக் ஆயிட்டு. அந்த மாதிரி 9 நாளைக்குள்ள எல்லா அரசியல் தலைவர்களும் எனக்காக ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு தலைவரை தவிர. அந்த மாதிரி இதை பண்ணி கடைசியில் நான் வந்து அரசாங்கத்துக்கு மனு கொடுக்கவே இல்லை, கோர்ட்டில் அந்த சஸ்பென்ஷனை சேலஞ்ச் பண்ணி கேஸும் போடலை. கோர்ட்டில் அவங்க வந்துட்டு என் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இன்னொரு கேஸுக்கு நான் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கும் போது அட்வொகேட் ஜென்ரல் என்னை ஓப்பனாக கோர்ட்டில் முன்னால் ஜட்ஜுக்கு முன்னால் என் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ஏதாவது கேஸை போடுங்க, நாங்கள் ஸ்டே கொடுக்குறோம், ஸ்டே அக்ரி பண்ணுறோம் அப்படின்னா. நாங்கள் கேஸ் போட மாட்டேன்ட்டோம், ஆண்டவர் கேஸ் போட அனுமதிக்கலை, அரசாங்கத்துக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க அனுமதிக்கலை. 43வது நாள் அவங்களே சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரே யுத்தத்தை நடத்தினார். இதில் ஒரு சஸ்பென்ஷன் பண்ணி 3வது நாள் ஆண்டர் கூப்பிட்டு சொன்னார், மகனே ராயனுக்கு அபயமிடு அப்படின்னார். அதை சொன்ன தீர்க்கு தரிசிக்கு அது அர்த்தம் என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியும். உடனடியாக டெல்லிக்கு நான் வந்து ஒரு மனு சமர்ப்பித்தேன், 2 நாளில் சமர்ப்பிச்சிட்டேன். அந்த மனு சமர்ப்பிச்சனால எனக்கு ஃபிசிக்கலி எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் ஹார்ம் பண்ணணும்னு அவங்க நினைச்சது எல்லாம் அப்படியே தவிடுபடியாயிட்டு. ஆண்டர் வந்து அந்த அளவுக்கு தான் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு அவரே சொல்லி களை இறங்கி அவரே தான் பிள்ளைகளை அனுப்பி சொல்லி பண்ண வச்சார். ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினாரு, இன்னைக்கும் வழி நடத்துறாரு. அதனால கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு பலவானுக்கு ஒரு பெரிய பலவானுக்கு எதிர ஒரு பெரிய வல்லமைக்கு எதிர தான் பிள்ளைய சின்னோண்ட ஒரு பிள்ளைய கொண்டு நிறுத்தி என் பிள்ளை உன்னோட பலமான பிள்ளை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுல பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, ஒரு தாவீது ஒரு கோலியாத்தில் அதே தாவீது கோலியாத்து லெவலில் இன்னைக்கும் ஆண்டர் அவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் தன்னுடைய அற்புதத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்கார். ஒரு கூழாங்கல்ல அந்த தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை அடித்தான், அந்த பெலிஸ்தியர்களை வீழ்த்தினான். அந்த ஒரு கூழாங்கல்ல தான் ஆண்டருடைய பிள்ளை கொடுக்குறாரு. சக்தியே பலமே இல்லாமல் சாதாரணம் அண்ணாம்டா இருக்கிற ஒரு பிள்ளையை நடுவில் நிறுத்தி ஒரு பெரிய வல்லமையை கூண்டோடு அழிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி ரெடியாக இருக்கார். என் வாழ்க்கையில் அதை பண்ணி காமிச்சார், கடந்த ஆண்டு பண்ணி காமிச்சார், இந்த ஆண்டு அதோட ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சந்தோஷமாக இருக்க வச்சார். வீட்டில் ஒவ்வொரு நாளும் களிப்பும் சந்தோஷமும். எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, ஆனால் என்னையை பார்த்தவொன்னே ஷாக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்தவொடனே சந்தோஷமாக அவங்களுக்கு காஃபி டீ பரிமாறி அவங்களுக்கு இயேசுவை பற்றி அந்த சொன்னேன்.
0: இயேசு பெரிய ஊழியத்தின் வாசலே அங்க திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு அத்தனை பேரை சந்திச்சு சுவிசேஷத்தை சொல்லியிருக்க முடியுமா? இல்லை இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கும். ஸோ ஒரு முழு ஸ்டேட்டுமே உங்களுக்காக எழுந்து நிற்கும்படியாக தேவன் செய்தார். பெரிய ஆச்சரியமான காரியம்.
1: அதனால் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன். என்னை சஸ்பெண்ட் பண்ணவுடனே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், ஆண்டவரே இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முழுக்க நீங்களே தேவன், நீங்கள் ஒருவர் தான் தேவன்னு வெளியில் வரணும், அது வந்து எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். 7 கோடி தமிழ் மக்களும் இயேசுவே தேவன் அறிஞ்சிக்கணும்னு சொல்லி ப்ரேயர், அன்னையிலேருந்து ப்ரேயர். அதனால் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆனால் மறுநாள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சேன், அதில் சொன்னேன் நான் கிறிஸ்தவன். சஸ்பென்ஷன் ரிவோக் ஆனோன்னு பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, 2nd September லாஸ்ட் இயர் கேட்டாங்க. நான் சொன்னது த விக்டரி பிலாங்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொன்னேன்.
0: நிச்சயமா
1: அது அப்படியே 2 பத்திரிகைகளில் போட்டாங்க.
0: அந்த வீடியோவும் யூடியூப்ல இருக்கு அன்பு நேயர்களே, நீங்களும் வந்து பார்க்கலாம். யூடியூப்ல உமா சங்கர் ஐஏஎஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே பல வீடியோக்கள் வரும், அதுல அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வீடியோ இருக்கு. ஸோ பகிரங்கமா வந்து அன்பு சகோதரன், நான் ஒரு கிறிஸ்டியன், கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நான் இன்னும் நிமிந்து நிக்கிறேன் அப்படின்னு போல்டா சொல்லி இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் சம்திங் அமேசிங். அண்ட் பிரதர், நீங்க சொன்னீங்க ரொம்ப அழகா.

0: இல்லாம ஒருத்தரையும் அவன் வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டான் அப்படின்னாரு. இவங்க வந்து என் வீட்டை ரைடு பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னவொடனே நான் சிரிச்சேன். இந்த தேவதூதனை தாண்டி, பட்டயத்தோட உட்கார்ந்துருக்க இந்த தேவதூதனை தாண்டி யாரு இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆக முடியும்னு சிரிச்சேன். ஏன்னா இயேசு சொன்னது சொன்னதுதான், அவர் உருவிய பட்டயத்தோட ஒரு ஆளை காவலுக்கு வச்சிருக்காருன்னா இவங்க ரைடு பண்ணணும்னு எங்க தோங்கினாலும் அங்கேயே தேவதூதன் பட்டயத்தை போட்டுவான். வீடு வரைக்கும் யாரும் வர அனுமதிக்க மாட்டான், அங்கே பட்டயத்தை போடுவான். கார் ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை அங்கே குட்டி குழப்பம் உண்டாகும். தேவதூதன் வேலை பார்க்கறது இங்கே தான் இல்லை, அவன் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்து அடிச்சிருவான். சிரிச்சிட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு அந்த ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் ரெக்வஸ்ட் பண்ணார், ஏதாவது பேப்பரை கொடுங்க, நாங்கள் கொஞ்ச நாள் டிலே பண்ணுறோம் அப்படின்னாரு. இதெல்லாம் அந்த டிலே பண்ணுறதுக்கு இங்கே வேலை இல்லை, இயேசுவும் அங்கே களத்தில் இருக்கிறாரு, தேவதூதர்களும் களத்தில் இருக்கிறாரு, நான் ஒரு பேப்பர் தர முடியாது அப்படின்ட்டேன்.
1: ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இது ஒரு முட்டாள்தனமா தான் தெரியும், கடினமான வார்த்தை தான், பட் அது ஒரு நடைமுறையான காரியம்.
0: அதாவது இதுல என்ன என்ன ஸ்பெஷல் எனக்கு தெரியல. நான் இப்போ என்னோட அமைச்சரை பார்க்கும் போதும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் 1-to-1 டைம் கிடைச்சா அவருக்கு நான் இயேசுவை பத்தி முழுசா சொல்லிடுவேன். இந்த படங்கள்லாம் தூக்கி போடுங்க, இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னு அவருக்கே சொல்லிடுவேன். இப்ப ஃபிளைட்ல போறேன்னா அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஸ்டூவர்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சு இயேசுவை பத்தி ஃபுல்லா சொல்லிடுவேன். கார்ல டெல்லியில எங்கேயாவது கேபை ஹையர் பண்ணேன்னா அந்த டிரைவருக்கு இயேசுவை பத்தி சொல்லி அவரும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு அங்கேயே ப்ரேயர். இப்போ கடந்த மாதம் சிக்கிமில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு லெக்சருக்கு, சிக்கிம் யூனிவர்சிட்டியில். அந்த என்னை இன்வைட் பண்ண கப்புளுக்கு நான் வந்து இயேசுவை பற்றி சொன்னேன். முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணலை, தலையில கழிச்சு ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவர் அவங்கள அப்படியே உலுக்கிட்டார். உலுக்குன உடனே ரெண்டு பேரும் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு பைபிள் என்கிட்ட வாங்கி, இப்போ அந்த எர்த்குவேக் நடக்கும்போது அவங்கள கரெக்டாக அந்த எர்த்குவேக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே இயேசு அங்கேருந்து வெளியில் கொண்டுட்டார், தப்பிக்க வச்சுட்டார். இப்போ இந்த சண்டே தான் போகிறாங்க, இங்கே வந்து மறுபடியும் ப்ரேயர் வாங்கிட்டு போயிருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இதை மாதிரி எந்த இடத்துலையும் எந்த லெவல், அதாவது பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரி தான், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலும், சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி தான், அவங்க நேராக பார்த்தாலும் சரி தொலைபேசி மூலம் கேட்டாலும் சரி அவங்கள்ட்ட தவறாமல் சொல்லுவேன், இயேசுவே மெய்யான தேவன், இயேசு என்னோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார், அவர் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிடுவேன்.
1: இப்போ பிரதர் நிறைய பேரை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது அந்த கம்பெனி சம்பளம் கொடுக்கறது நீ வேலை செய்ய, நீ அங்கே போய் ஊழியம் செய்யக்கூடாது, நீ வேலையை முடிச்சுட்டு ஸ்பேர் டைமில் ஊழியம் செய் அப்படின்னு ஒரு கருத்தும் வந்து நிலவுது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க?
0: ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து பாஸ்டர்ஸ் வந்து சர்ச்சில் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும், வெளியில் வேலை பார்க்குறவங்க தான் அங்கே இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும், பாஸ்டர்ஸ் போய் அங்கே போய் சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கிறாருன்னா வேலையில் வந்த வருமானத்தை வாங்கி பிழைக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டருடைய பிள்ளைகள் அங்கே போய் இயேசுவை ஏதாவது ஒரு மெத்தடில் அவங்க கூட வேலை பார்க்குற சபார்டினேட்ஸை, உயர் அலுவலர்கள், கலீக்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு. இதை நிறைய பேர் அறிஞ்சிக்கிறதில்ல, பயப்படுறாங்க, பயப்பட வேண்டிய தேவையில்லை. கரெக்டாக ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசு மேலே அன்பு இருக்கணும். இயேசு மேலே அன்பு இல்லாமல் யாராவது சுவிசேஷம் சொல்ல போனால் அதில் பிரச்சனை வரலாம். இயேசு மேலே அன்பு இருக்கணும், அவர் மேலே விசுவாசம் இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்துட்டு போய் இயேசுவை பற்றி சொன்னால் யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ஜெக்ட் பண்ணினாங்கன்னா அதுவும் ஆண்டவர் அனுமதித்ததே. இப்போ நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன்னு பத்திரிகையில் ஓப்பனாக எழுதுகிறாங்க, அதுவும் இயேசுவுக்கு மகிமையாக தான் அது வருதே தவிர இயேசுவுக்கு இடரலாக, இயேசுவின் ராஜ்யத்துக்கு அது இடரலாக வர்றதே இல்லை.
1: நானும் சில பத்திரிகைகளில் பார்த்தேன், நீங்கள் டேக் ஓவர் பண்ணும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இமீடியட்டாக ஒரு புது ரூலை கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அந்த கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களை நிறுத்தி படங்களை எடுக்க சொல்லி நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு.
0: ஆமாம், சிலைகளையும் மற்ற எல்லா மத படங்களையும் நான் போகிற அலுவலகங்கள்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இயேசு ஒருத்தர் தான் மெய்யான தேவன், அவருக்கு வந்து படங்கடம் வைக்கக்கூடாது. அப்புறம் அரசாங்க அலுவலகங்கள் ஒவ்வொருத்தருடைய ரிலிஜனை பெருசாக எல்லாருக்கும் போட்டு காமிச்சு கும்பிடுற இடம் கிடையாது. வார்த்தையால் சொல்லலாம், இப்போ அரசாங்க அலுவலகங்கள்லையும் ப்ரைவேட் அலுவலகங்கள்லையும் இயேசுவை பற்றி சொல்லலாம். அதே போல் மற்ற மதத்தினர் வார்த்தையால் சொல்லலாம், ஆனால் இங்கே எல்லாம் போட்டு படங்களை வச்சு சிலைகளை வச்சு அலுவலகத்தையே ஒரு டெம்பிளாக ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பகுதியாக மாற்றுறாங்க. இது வந்து அரசாங்க உத்தரவு கிடையாது, அரசாங்க ஆணைகளுக்கு

0: எதிரானது, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இதுவரைக்கும் யாரும் அப்செக்ட் பண்ணல. ஆனா நான் இயேசு வைராக்கியமா ஏற்றுக்கொண்டனால இந்த அரசாங்க உத்தரவுகளுக்கு எதிரான விஷயங்களை நான் எங்க போனாலும் தடை பண்ணிடுறேன். நீங்க டேபிள்ல வச்சுக்கோங்க, உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நீங்க உங்க மதத்தை தாராளம் பரப்பலாம், ஆனா வாய்மொழியா பண்ணுங்க. நீங்க வந்து மத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி படங்கள் சிலைகளை வச்சு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், கடவுள் வந்து கடவுளுக்கு படங்களையோ சிலைகளை வச்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர் உங்க இருதயத்துல இருக்கிறாரு. நீங்க நேர கண்ண மூடி கும்பிட்டாலே கடவுள் உங்களோட பேசுறாருன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கடவுளை தான், உயிருள்ள கடவுளை தான் நான் கும்பிடுறேன். அவருக்கு படமோ சிலைகளை தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது எனக்கு ஒன்றும் பிரச்சனையா தெரியல.
1: நீங்க கோஆப்டெக்ஸ்ல ஒரு வாலிபனுக்கு ஜெபிச்சு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது சொன்னீங்க, அதை நம்ம நேயர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதமா இருக்கும் நினைக்கிறேன்.
0: கோஆப்டெக்ஸ்ல 1000 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அங்கே நான் போன உடனே அங்கேருந்த விக்கிரகங்கள் படங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி உத்தரவு போட்டனால அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆக்குனாங்க. இவர் வந்து இந்த பர்டிகுலர் மதத்துக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தி என் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னாங்க. இந்த நிலையில் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஒருத்தர் இன்னொரு எம்ப்ளாயியும் ஒரு பையனையும் கூட்டிட்டு என்னுடைய சேம்பருக்குள்ள நுழைஞ்சி சொன்னார், இந்த அந்த பையனை 16 வயசு, அவனுக்கு திடீர் திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடும், இது கன்ஜெனிட்டல் டிசீஸ், பிரெயின் டிசார்டர், இது இதுக்கு மருந்து கிடையாது, எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் மருந்து கிடையாது அப்படின்ட்டாங்க. இவருக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னை ஏற்கனவே மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லையா அப்படின்னேன். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். 3 பேர்ட்டையும் கேட்டேன், இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னாங்க. இயேசு உங்களுக்கு நான் இப்போ ப்ரேயர் பண்ணால் குணம் தருவார்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னோடனே அந்த தகப்பனும் பையனும் ஆம் குணம் தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே ப்ரேயர் பண்ணேன். வானத்துக்கு நேராக கை உயர்த்தி என் சேம்பர்லேயே வச்சு ப்ரேயர் பண்ணேன். July 31st இந்த வருஷம் ப்ரேயர் பண்ணேன். அந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை அந்த மாதிரி திடீர் திடீர்னு கண்ணு பிளைண்ட் ஆயிரும். அதனால யாராவது ஒருத்தர் அவனை அந்த பெரிய பையனை கைப்பிடிச்சு தான் கூட்டிகிட்டு போகணும். கண்ணு திறந்தே இருக்கும்போது திடீர்னு பிளைண்ட் ஆயிடும். அதனால சைக்கிள் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது, காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அவராக போக முடியாது. அந்த மாதிரி ஆமாம், அது வந்து லாஸ்ட் 7-8 இயர்ஸ் அப்படி இருக்குது. அப்போ இது ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நான் சொன்னேன், அந்த ஆண்டர் வந்து அழுது ப்ரேயர் பண்ண வச்சார். உருகி ஒரு பிள்ளைக்காக, ஆமாம் மனதுருகி. நான் அந்த கம்பெனிக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் ஒரு ஒரு ஒரு மிடில் லெவல் எம்ப்ளாயி தான், அவரோட பையன் தான். மனதுருகி அவருக்கு ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நான் சொன்னேன், ஆண்டர் உங்களுக்கு இப்போ குணம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் இது தற்காலிகமானது. நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டா தான் இம்முழு விடுதலை கிடைக்கும் அப்படின்னேன். 2 வாரம் அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை. 2வது வாரம் முடிவில் கூப்பிட்டாரு, சார் நீங்கள் ப்ரேயர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிட்டு, 2வது வாரம் ஸ்லைட்டாக ஆரம்பித்த மாதிரி ஆயிடுச்சு சார், நான் சர்ச்சுக்கு வந்துருந்தேன் அப்படின்னார். சர்ச்சுக்கு வந்துட்டார். சர்ச்சுக்கு வந்தவுடனே எல்லாரும் அவர் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணோம். இப்போ தொடர்ந்து அவர் மனைவி புள்ள 3 பேர் இப்போ சர்ச்சுக்கு வராங்க. 2 நாளைக்கு முன்னால் சண்டே வந்தாங்க, கம்ப்ளீட்லி அந்த பிரெயின் டிசார்டர் கியூர் ஆயிட்டு. இது அந்த அலுவலகத்தில் இயேசு செய்த 2வது அற்புதம். டிரைவர் ஒருத்தர், என்னோட டிரைவருக்கு லெஃப்ட் ஷோல்டரில் கடுமையான பெயின் இருந்தது, ஒரு ப்ரேயரில் ஆண்டர் அதையும் இல்லாமக்கிட்டார். அந்த 1000 கோஆப்டெக்ஸ் எம்ப்ளாயிஸை ரசிக்கணும், அவங்க குடும்பத்தை ரசிக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை, 2 அற்புதங்களை பண்ணி இயேசுவே மெய்யான தேவன்னு அந்த அலுவலகத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார்.
1: அற்புதம் பிரதர். அதாவது நான் என்ன நம்முடைய நேயர்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த ஆத்மாக்களை தேவன் பக்கம் திருப்புறது ஒரு பாஸ்டர், ஒரு மிஷினரி, ஒரு ஊழியக்காரருடைய ஒரு பகுதி, அவங்களுடைய பங்குன்னு சொல்லி நம்ம நினைக்காம, என்னுடையதுன்னா வந்து சம்பாரித்து ஊழியத்தை பணத்தினால தாங்குறேன் அப்படின்னு இல்லாமல், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷன் ஃபீல்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இருக்கிற இடம், அதாவது நம்ம வேலை ஸ்தலமாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், நம்ம இருக்கிற இடம் தான் பெரிய மிஷன் ஃபீல்டு. அந்த இடத்துல நம்ம தான் தேவனுடைய ஊழியர், நம்ம தான் தேவனுடைய கரம். ரொம்ப அழகாக அதை நீங்கள் இது பண்ணீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க, இது மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு குறிப்பான செய்தியை கொடுத்துருக்கிறார் சபைகளுக்கு கொடுக்கும்படியா. என்ன செய்தி அது?
0: ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கடைசி காலம் வந்துருச்சு. கடந்த ஆண்டு February 26th நேரடியாக பேசினார் காலையில், நீ எருசலேமின் மீட்புக்காக, இஸ்ரேவேலின் மீட்புக்காக என்கிட்ட வேண்டுதல் பண்ணு, அப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுப்பேன்னு சொல்லி காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எழுப்பி 2 தடவை சொல்லி எனக்கு இனிஷியேட் பண்ணார். அப்பத்துலேருந்து நேராக பேசுகிறார். பேசிட்டு இப்போ எனக்கு என்ன கால் கொடுத்துருக்காருன்னா, சகரியால கடைசி ரெண்டு வசனங்கள், அதாவது கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னால நான் எலியா தீர்க்க தரிசியை அனுப்புறேன், அவன் வந்து நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பிதாக்களுடைய பிதாக்களை பிள்ளைகளுடைய சார்பிலையும் பிள்ளைகளை பிதாக்களுடைய சார்பிலையும் ஒப்புரவாக்குவான் அப்படின்னு. இந்த இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஆகாயத்திற்கு தரிசன புஸ்தகம் 2:6 பார்த்தீங்கன்னா, அது 17 அன்று கொடுத்தாரு. அதில் என்ன சொல்லுதுன்னா, நான் இன்னொரு முறை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் அதை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டர் வரிசையை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி இதுக்கு அர்த்தம் வந்து கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் எதில் டிஃபைன் ஆயிருக்குன்னா, யோவேல் தீர்க்க தரிசனம் 2:1, யோவேல் அடுத்தது செப்பனியா தீர்க்க தரிசனம் 1:1. இப்போ யோவேல் தீர்க்க தரிசனம் 2:2 என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, யோவேல் 2:1, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே இது செப்பனியா 1:1 இது வெளிப்பட்டிருக்கு. இப்போ இதை வெளிப்படுத்தல் எடுத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 6:7-8 அது என்ன சொல்லுதுன்னா, 4 தேவதூதன் ஓபன் பண்றான், ஆண்டவர் ஓபன் பண்றாரு. 4 ஓபன் பண்ணவுடனே அதுக்கு பேரு மரணம்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 6:7-8 நான் படிக்கிறேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பிரதர், இதில் வந்து ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா, 4 ஓபன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ ஜப்பானில் சுனாமி, அந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாலே கிட்டத்தட்ட 7-8 அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். ப்ராஃபஸி வழியாக சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் அடிக்க போகிறேன், பலவான் சமுத்திரத்தின் ஆழத்துலேருந்து வருவான், அவனுக்கு அவனோட பலத்துக்கு ஒத்த பலன் யாருக்கும் கிடையாது, அவன் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். கரெக்டாக 11 அது நடந்துருச்சு. நடந்தவுடனே இதுதான் பலவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இப்போ அவன் கொஞ்சம் பலத்தில் எந்திரிச்சிருக்கிறான், இன்னும் அவனுக்கு கட்டளை கொடுக்க போகிறேன், இன்னும் கொடிதான பலத்தில் அவன் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து 4 இப்போ இதோட எஃபெக்ட், கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இதோட எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25:33 எரேமியா 25:33 நான் அதை வாசிக்கிறேன். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள், அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். இதுதான் அந்த 1/4 நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ். செப்பனியா 1:1 பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் இடறது கேட்ட எல்லாவற்றையும் துன்மார்க்கரோடு வாரிக்கொள்வேங்கிறார் செப்பனியா 1:1 சொல்றாரு. அப்போ இந்த இவர் என்ன சொல்றாரு, பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை முறை கர்த்தரால் கொலையுண்டவர்கள், இன்க்ளூடிங் த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் விழுந்து கிடப்பாங்க, அவங்களுக்கு யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்கிறார், பூமியில எருவாங்கிறாரு. இதுக்கு பேரு கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளில் தப்பிக்க போறது இயேசுவை ஏற்றவர்களுக்கு மட்டும் ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்குறாரு. ஒரு பிரச்சனை இருக்காது. என் பிள்ளைகள் என்னிடம் அமெரிக்கையா இருப்பார்கள் அப்படின்னு வேதாமத்திலையும் சொல்லியிருக்காரு, ப்ராஃபஸி வழியாகவும் சொல்றாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருனா, ஆண்டவர் என்ன சொல்லி எனக்கு என்ன உத்தரவு கொடுத்துருக்கிறாருன்னா, நீ சியோனில போய் எக்காலம் ஊது அப்படிங்கிறார். யோவேல் 2:1 சியோனில எக்காலம் ஊது. எக்காலம் என்ன சொல்லணும்னா, சங்காரம் வருது, உங்களை காப்பாத்திக்கோங்க. ஏன்னா எசேக்கியேல் 9 ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சங்காரம் சர்ச்சில் தான் ஆரம்பிக்குது, பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவதூதன் பட்டயத்தை போட போகிறான், தேவனுடைய வீட்டில் தான் அதை ஆரம்பிக்க போகுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என் வீடுகளில் போய் நீ முதல்ல எச்சரிப்பின் சத்தம் கொடுத்து உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, சேனைகளின் தேவனை பரிசுத்தப்படுத்துங்க, ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு பிதாவுடைய சித்தப்படி செயல்பட்டு நீங்கள் போய் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கிறார்.
1: பிரதர், இப்ப இதுல ஒரு சிலர் வந்து இத முரண்பாடா பேசுறது உண்டு. அதாவது என்னன்னா, ஒரு சிலர் என்ன சொல்ல, கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் வந்து தீமை செய்கிறது இல்லை, ஸோ இது தேவனால் உண்டாகிற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அவங்க நம்புகிறாங்க. அதை வந்து இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது அவங்களுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது.
0: ஓகே, பைபிளில் ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிக்க சொல்லுங்கள். ஓசியா அதை மறு சொன்னான், கர்த்தருடைய நாள்னு இஸ்ரவேலில் எல்லாரும் நினச்சிட்டாங்க, கர்த்தருடைய நாள் நல்ல நாள் நினச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பெரிய பூமி அதிர்ச்சியாக ஓசியா தீர்க்கதரிசி அந்த பீரியடில் அனுப்பி சங்காரம் பண்ணார். இப்போ ரெண்டாவது முறை இந்த கர்த்தருடைய நாள் ரெண்டாவது, இயேசு நல்லவர். ஆனால் ஆண்டவர் எடுத்து கிருபையின் காலத்தில் தான் இயேசு நல்லவர் ஆண்டவர் சொல்கிறாரு, கிருபையின் காலம் முடிவிட்டது அப்படிங்கிறார். இப்போ வந்து இந்த கர்த்தருடைய நாளில் ஆண்டவர் பலமாக கையை ஓங்கி அடிக்க துவங்கிட்டார். இப்போ ஆண்டவர் வந்து வானத்தில் இல்லை, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என பாதப்படின்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் இப்போ பூமியில் கால் வச்சு வானத்தில் நோக்கி கை உயர்த்தி நிற்கிறார். இது இது இன்னைக்கு தேதிக்கு ஸ்டேட்டஸ் அதுதான், கிருபையின் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். முடிவுன்னு சொல்கிறத விட டெம்பரரியாக ஒரு பாஸ் பட்டனை அமைக்கிருக்கிறார். இப்போ வந்து அவர் கையை ஓங்கி சாத்தான் அடிக்கலை, கர்த்தர் அடிக்கிறார். பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது, பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை வரை கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். சாத்தானால் கொலையுண்டவர்கள் இல்லை, கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். நமக்கு தெரியும், வானமும் பூமியும் மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட மாறாது. இது ஆண்டவருடைய வார்த்தை. மனுஷன் தேவனுக்கு விரோதமாக 2900 வருஷம், இது வந்து யோவேல் எழுதுன 2900 வருஷத்துக்கு முன்னால், 2900 வருஷமாக மனுஷன் ஆண்டவருக்கு எதிராக கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் பொறுத்து பார்த்தார், கிருபையின் காலத்தை கொடுத்து பார்த்தாரு, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. விக்கிரங்களையும் மற்றதையும் கும்பிட்டுட்டு தன்னை படைத்தவரை விட்டுட்டு, அது தவிர விபச்சாரம், வேசித்தரம், கொலை, அநியாயம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், நல்ல இன்னசென்ட்டான ஏழை பிள்ளைங்களை மற்ற மதத்தில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கூட அநியாயமாக கொள்கிறாங்க. அது ஆண்டவர் வந்து அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். இப்போ வந்து அவர் பட்டயத்தை தூக்கிட்டார், இந்த அநியாயத்துக்கு நான் வந்து நீதி செய்ய போகிறேன், அநீதிக்கு நான் நீதி செய்யும் காலம்தான் இந்த கர்த்தருடைய நாள்னு பைபிளில் வேதாகமத்தை எழுதியிருக்கார் ஏசாயால. இப்போ அதை எழுதினபடியே இப்போ பட்டயத்தை ஓங்கிட்டார். இது வந்து கடைசி காலத்துக்கு முன்னால் சம்பவிக்க வேண்டியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 21வது அதிகாரத்தில் இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து லூக்கா 21 நான் எடுக்கிறேன். லூக்கா 21:9, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ அடுத்தது 11, பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இது வந்து ஆண்டவர் வந்து இதை அவரே அனுமதிச்சிருக்கிறார், அவர் தூதனை வச்சு அவர் அனுமதிச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய நாளில் எல்லாரும் அடி வாங்கும் பொழுது அவங்களுக்கு கிளீனாக தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு வாதையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க அமெரிக்கையாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டிலெல்லாம் மரணங்கள் நிகழும் வாதைகள் நிகழும். ஆனால் இந்த இயேசுவோட பிள்ளை வீட்டில் அதே சிச்சுவேஷனில் இருக்கிற பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகாது. அப்போ சேனைகளின் கர்த்தர் தான் உண்மையான தேவன்னு வந்து இவங்க எல்லாரும் வேதாகமம் சொல்லுது, ஒரு தேவனுடைய புள்ள வஸ்திரத்தில் 10 பேர் பிடிச்சிட்டு ஓடியாருவாங்களாம், உன்னோட இருக்கிறவரை தான் உண்மையான தேவன் பிடிச்சிட்டு ஓடியாருவாங்களாம், உன்னோட நாங்கள் தேவாலயத்துக்கு போவோம்னு ஓடியாருவாங்களாம். அப்போ வந்து சபை வந்து பயங்கர வேகமாக வளரும். 2011, 12, 13 இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சபை வேகம், அதாவது கொலை, ஆண்டவர் பட்டயத்தினால கொலை செய்ய துவங்கும் பொழுது புறஜாதியார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவ்வளோ நாள் கடின மனதோடு இருக்கிறவங்க தங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இறக்கிறத பார்த்துட்டு ஓடிடுவாங்க, ஓடி வந்து நேராக சர்ச்சில் வந்து உழுவாங்க. அங்கே வந்தானா, அதுவும் யார் மேலே இயேசு கருணை வச்சிருக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறார். வரும்பொழுது சர்ச்சஸ் வந்து பயங்கரமாக ஸ்பிரிச்சுவலாக மேலே வரும், ஏன்னா எல்லாரும் அமெரிக்கையாக ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. துதிக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நான் எல்லார் மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாம் உங்கள் பிள்ளைங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, விஷன்ஸ் பார்ப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்போ நிறைவேறும். அது நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தேவனுடைய ரகசிய வருகை இருக்குது. அதனால் ரொம்ப இந்த லாஸ்ட் 11th hour மேலே நம்ம வந்துட்டு 12th hour வந்துட்டோம். கர்த்தருடைய வருகைக்கு இந்த லாஸ்ட் மினிட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த கர்த்தருடைய நாள் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது சபை வேகமாக வளரும். அப்போ வந்து ஆவிக்குள்ளே எல்லாரும் வருவாங்க. ஆண்டவர் வந்து சபையை அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போயிடுவார். இதுதான் இது. இதில் வந்து இயேசு வந்து ரொம்ப கிருபையான தேவன், அவர் கையை ஓங்க மாட்டார், அடிக்க மாட்டார் அப்படிங்கிறது இல்லை. இப்பொழுது அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் தன் பட்டயத்தை ஓங்கி விட்டார். இப்போ இந்த லாஸ்ட் மினிட்லேயும் யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப எச்சரிக்கையோட பரிசுத்தமாக இருக்கணும். இவ்வளோ நாள் நான் கேஷுவலாக நான் எப்படி இருப்பேன், சண்டே மட்டும் போவேன், தசம பார்த்து கொடுத்துருவேன், காணிக்கை மட்டும் கொடுத்துருவேன், ஆண்டவர் பாக்கி பார்த்துப்பாரு, பாஸ்டர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படி நிர்விசாரமாக இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது பட்டயம் காத்திருக்கு. உங்களுடைய அதாவது விசுவாசிகளுடைய காணிக்கைக்காக ஆண்டவர் வந்து இயங்கி கொண்டிருக்கிறார் அல்ல. வானமும் என்னுடையது, பூமியும் என்னுடையது, பூமியில் போகிற அந்த சகல மிருகங்கள் பறவைங்களும் என்னோடது அப்படின்னு இருக்கிறாரு. நம்மளுடைய அத்தனை தசவ பாகமும் பணமும் அவருடையது தான். அதை நான் மட்டும் கொடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ண மாட்டேன், நான் யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருந்தா இயேசு சொல்கிறாரு, மகனே மகளே, நீ பிதாவின் சித்தத்தை நீ பண்ணலை, உனக்கு நான் பாதுகாப்பு தர முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. இந்த கர்த்தருடைய நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க நாளில் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இப்போ மாதம் அலர்ட் ஆகி உடனடியாக எல்லா பக்கம் ஃபேன் அவுட் ஆகி தைரியமாக இயேசு வருகிறார், கர்த்தருடைய நாள் நெருங்குது, இயேசு பட்டயத்தை போட போகிறாரு, உங்கள் ஊர்களில் பூமி எதிர்ச்சி வரப்போகுது, சுனாமி வரப்போகுது அப்படின்னு வானத்திலிருந்து கற்களும் அதிசயங்களும் கற்கள் உழப்போகுது, அதிசயங்கள் நடக்க போகுது, பயங்கரங்கள் உண்டாக போகுதுன்னு எல்லாருக்கும் இப்போ மாதிரி இந்த பயமுறுத்தும் காரங்களையாவது சொல்லி சேனைகளின் தேவனின் பக்கம் இவர்களை கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளையோட வேலை. ஆனால் அதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆண்டருடைய பிள்ளையும் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஃபஸ்ட் அவர் சொல்கிறாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தப்படுத்துங்கள்ங்கிறார். நம்மளை பரிசுத்தம் படுத்துறது மூலம் நம்ம சேனைகளின் தேவனை நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல போனால் அது பிரச்சனையாக தான் முடியும். நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை கை கொண்டுட்டு நம்ம வந்து ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல தோங்கணும்னா இந்த கர்த்தருடைய நாளின் பட்டயத்திலேருந்து, தேவதேவத்தினுடைய பட்டயத்திலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து இன்னொரு வெளிப்பாடும் கொடுத்துருக்கிறாரு, சென்னை, பாம்பே, பெங்களூர் இதெல்லாம் சோதோம் குமோரா மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இந்த பட்டணங்களுக்கு எதிராக ஆண்டவர் கையை உயர்த்திருக்கார். இங்கு பூமி அதிர்ச்சிகள், சுனாமி, வானத்திலிருந்து பயங்கரங்கள் தோன்றும், அடிக்கும். இப்போ இந்த பயங்கரங்கள்லாம் நடக்கவிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாரு, ப்ரேயர் பண்ணுங்க, திறப்பின் வாசலில் இருந்து ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் எதுக்காக பண்ண சொல்கிறாரு? ஆண்டவருடைய கையை நிறுத்துறதுக்காக இல்லை, ஆண்டவருடைய கை பட்டயம் கீழே விழுறது வேணால் டிலே ஆகலாம். தெர் கேன் பி டிலே. நம்ம ப்ரேயர் பண்ணால் இத்தனை மாதங்கள், இத்தனை சில சமயம் வருஷங்கள் கூட அவர் டிலே பண்ணுவார் நம்ம ப்ரேயர் பண்ணால். ஆனால் பட்டயத்தை அவர் போடுறதுலேருந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது, பட்டயத்தை அவர் போடத்தான் செய்வார். ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணினா நிறைய ஆத்துமாக்கள் இந்த இன்பிட்வீன் பீரியடில் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக ஆண்டவர் ப்ரேயர் பண்ண சொல்கிறாரு. ப்ரேயர் மட்டும் இல்லை, களத்தில் இறங்கி இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொல்லணும்னு அவர் வாஞ்சியோடு ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளையும் பார்த்துட்ருக்கிறார்.
1: வண்டர்ஃபுல். ஒருவேளை அதனால தான் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கார் போல. ஏன்னா உங்களுடைய குரல் வந்து பல தேசங்களுக்கு கடல் கடந்து போய்கிட்டு இருக்கு, பல தேசங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ தேவனுடைய நாள் வெகு சமீபம். ஸோ நம்ம தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இதில் ரொம்ப ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு ஷாக்கிங் சொல்லலாம். பட் என்னென்னா அந்த
0: கர்த்தருடைய நாள்
1: இந்த ஜட்ஜ்மெண்ட் தேவனுடைய வீட்டில் தான் ஆரம்பிக்குது, வெளியில் இல்லை. ஸோ அன்றைக்கு வெளிப்படும் யார் அப்படின்றது,
0: யார் கர்த்தருடைய பிள்ளை, உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, யார் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அன்னைக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும்.
1: ஸோ ஆகவே நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும் பிரதர்?
0: முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னபடியான்ற என்ன சொல்கிறாரு, சேனைகளின் தேவனை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த ஒவ்வொருத்தரும் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம உலகத்தோடு ஒத்து போய் தீய வழிகளில் விபச்சாரம், வேசித்தனம், பொய் சொல்கிறது, கள்ளத்தனமாக மனசில் யோசிக்கிறது, ரெண்டகமாக பேசுறது, இதெல்லாம் இருந்தால் இப்போமே அதை நிறுத்தணும். நிறுத்தி இயேசு என்ன சொல்கிறாரு அந்த வழியில் மட்டும் நடக்க தோங்கணும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்மளால் சில காரியங்கள் முடியலைன்னா முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் பெரிய கோபக்காரன் நல்ல கோபம் வரும். நான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே யோவான் அந்த மாதிரி கோபக்காரன் தான், அவனை நீங்கள் ரொம்ப சாதுவாக மாட்டினீங்க, எனக்கு கிருப தாங்கன்னு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணேன். நான் அநியாயத்துக்கு கோபப்படக்கூடாது. நியாயமான காரணங்களுக்கு இயேசுவே கம்படுத்து விளையாட எடுத்து அடித்தாரு சபையில், இதில் போய் ஆலயத்தில் போய். நியாயமான காரணங்களுக்கு நான் கோபப்படலாம் ஆண்டவரே, அநியாயமாக நான் கோபப்படக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவர் என்னை சாந்தவனாக ஆக்கிட்டார். அதனால் இதே போல் நம்மளால் சில பாவங்களை விட்டு வெளியில் வர முடியல. கோபங்கள், மற்றவங்க மேலே இருக்கிற கசப்புணர்ச்சி, இந்த கசப்புணர்ச்சி இருந்தால் நம்ம கர்த்தருடைய பிள்ளை இல்லை. என்மிட்டி இதெல்லாம் இருக்குது. அனாவசியத்துக்கு மற்றவங்க மேலே கேஸ் போட்டு அவங்கள நோகடிச்சுக்கிட்டு இருக்கிறது, நமக்கே தெரியாது அநியாயம்னு. அடுத்துதான் அநியாயமாக மற்றவங்க சொத்து பணங்களை பறிக்க முயற்சி பண்ணுறது, பறித்த பணத்தை கையில் வச்சுருக்கிறது, இது எல்லாம் சாபங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் விட்டு வெளியில் வரும். வேசித்தனம், இதை விட்டு வெளியில் வரணும். இதை விட்டு வெளியில் வரல, நான் 9 பாயிண்ட்டில் வெளியில் வந்துட்டு இன்னும் 1 பாயிண்ட் வச்சுக்கிறேன்னா அந்த 1 பாயிண்ட் வந்து உங்கள் மேலே பட்டயம் விழுறதுக்கு காரணமாயிடும். 100% ஆண்டவரோட ஒப்புரவாக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுக்கு தான், என் வாழ்க்கை, என் மனைவி, என் பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சுன்னு சொல்லிட்டு வேதாகமத்தின் படி இப்போமே வாழ தோங்கணும். ஒவ்வொரு நாளாக அது பண்ண அதுக்கு பிறகு இயேசு டேக் ஓவர் பண்ணிடுவார், ஆண்டவரை டேக் ஓவர் பண்ணிடுவார். என்னைக்கு முழங்கால் போட்டு இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துன்னு ஒருத்தன் அழுக துவங்கிட்டானோ அந்த நிமிஷமே இயேசு அப்படியே பரிவோடு வந்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துவார். இது நம்பர் 1. நம்பர் 2, எசேக்கியேல் 37 ஆண்டவர் சொல்கிறாரு, மனுபுத்திரனே நீ பெருமூச்சு விடு அப்படிங்கிறார். இந்த மோசமாக போகிறவங்களுக்காக பெருமூச்சு விடு அப்படிங்கிறார். நீ ஏன் பெருமூச்சு விடுறேன்னு கேட்டால், தேவன் உங்களை அடிக்க போகிறாரு, நீங்கள் நரகத்துக்கு போக போகிறீங்க, அதனால் பெருமூச்சு விடுறேன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அடுத்தது நீ ஓலமிட்டு அலறு அப்படிங்கிறார். அவன் பெருமூச்சு விட்டு கேட்கலையா, நீ ஓலமிட்டு அலறு, வருது வருது கர்த்தருடைய நாள் வருது, ஐயோ நீங்களாம் நரகத்துக்கு போக போகிறீங்களே, பாலும் நரகத்துக்கு போக போகிறீங்களே அப்படின்னு சொல்லுங்கள். என்னன்னு கேட்டால் அந்த பாருங்கள், அட்லீஸ்ட் நீங்கள் யூடியூப்லலாம் பாருங்கள் நரகத்தை பற்றி, அதுலேருந்து நரகத்துக்கு போயிட்டு வந்தவங்க கொடுத்துருக்கிற அந்த டெஸ்டிமோனி, அதில் இருக்கிற அந்த ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குது பாருங்கள், நரகம் எப்படி இருக்குது, விபச்சாரம் பண்ணவன் எப்படி அங்கே கஷ்டப்படுறான், என்ன மாதிரி அவன் கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் கூட ரொம்ப கிராஃபிக்காக டிபிக் பண்ணியிருக்காங்க. ஃபோ இதை எடுத்து ஆர்டிஸ்டிக்காக டிபிக் பண்ணியிருக்காங்க, பாருங்கள் நரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பரலோகம்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள், அதுவும் யூடியூப்பில் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் ஹெவன் இஸ் ஃபார் ரியல் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை வந்து 4 வயசில் பரலோகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்கான், அவன் சொன்னதை அப்படியே அழகாக அதில் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஹெவன்னா என்ன, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்னன்னு பாருங்கள். நீங்களாம் நரகத்துக்கு போக போகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஓலமிட்டு அலற சொல்றாரு.
1: நிச்சயமா பரலோகம்ன்ற ஒரு இடம் இருக்கு, நரகம்ன்ற ஒரு இடம் இருக்கு, வேதத்தில் அதற்கு ஆதாரம் உண்டு. நீங்க சொல்றது போல பலர் அதாவது போயிட்டு வராங்கன்னா நீங்க யோசிச்சிடக்கூடாது, எப்படி ஒருத்தர் போயிட்டு வர முடியும். நான் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ ஒரு உண்மை சம்பவத்தை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போனேன். ஒரு சின்ன பையனுக்காக ஜெபிக்க ஒரு ஊழியரை கூப்பிட்டுருந்தாங்களாம். அவன் லைஃப் சப்போர்ட்ல இருக்கிறான், மறித்து போகிற நிலைமை. போனவுடனே டாக்டர் சொன்னாங்களாம், நீங்க ஜோம் பண்ண வந்தீங்களா? ஆமாண்ணா, ஜோம் பண்ண வந்தால் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போங்க, எந்த ஹோப்ஃபுல் வேர்ட்ஸும் நீங்கள் பேசக்கூடாது, நம்பிக்கை கொடுத்து நீங்கள் பேசக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கலட்ட போகிறோம், நாளைக்கு காலையில் பையன் மறிக்க போகிறான்.
0: ஸ்தோத்திரம்.
1: இவர் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டாரு, தொடர்ந்து அவனுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு.
0: ஸ்தோத்திரம்.
1: அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஃபோன் வருதான், இந்த மாதிரி பிரதீப் கண் விழிச்சிட்டான், நீங்கள் வாங்கன்னு. இவருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம், ஆச்சரியம். இவர் கிளம்பி போனார். போன உடனே அவன் பெட்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சான். பிரதீப்க்கு 8 வயசு.
0: ஸ்தோத்திரம்.
1: அவன் சொன்ன, அங்கிள் நான் ஸ்கூல்ல மாடியில விளையாடிட்டு இருந்தேன், 3வது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்தேன், விழுந்த உடனே 2 பெரிய தேவதூதர்கள் வந்தாங்க, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க. அங்க பரலோகத்துல போய் பார்க்கும்பொழுது அவனை முதல்ல வந்து மீட் பண்ணது யோனா வந்து மீட்
0: பண்ண.
1: பாருங்க, அந்த சின்ன பிள்ளைக்கு ஏத்த மாதிரி யோனா வந்து சொன்னாரா, பிரதீப் நான் யோனா, நான் தான் மீன் வயத்துல 3 நாள்
0: இருந்தேன்.
1: ஸோ இப்படி ஒவ்வொருத்தரா மீட் பண்ணியிருக்கிறான். அப்போ அடுத்தது அவனை கொண்டு போய் ஒரு பெரிய லாங் டேபிள்ல உட்கார வச்சாங்களாம். ஜீசஸ் வந்து உட்கார்ந்தாராம்.
0: அல்லேலூயா.
1: ஜீசஸ் சொன்னாராம், பிரதீப் உனக்கு வேத சங்கீதம் ஏதாவது மனப்பாடமா தெரியுமா அப்படின்னாராம்.
0: ஸ்தோத்ரம்.
1: சொன்னானா, எனக்கு தெரியும் சங்கீதம் 121. அப்போ அவன் சொன்னானா, அங்கிள் ஜீசஸ் வந்து இங்கிலீஷ்ல பேசல, என்கிட்ட சிங்களத்துல தான் பேசினாரு
0: ஸ்தோத்ரம்
1: அப்படின்னு சொல்லி. அப்போ சங்கீதம் இவன் பாராம சொன்ன உடனே ஜீசஸ் இந்த பக்கம் திரும்பி டேவிட் அப்படின்னாராம். தாவீது
0: ராஜா
1: தாவீது சொன்னாராம், பிரதீப் நான் தான் இதை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொன்னாராம் அதை பாடுனாராம். ஸோ தாவீது வந்து அதை ராகம் போட்டு பாடி இப்படி ஒரு நீளமான ஒரு இது அவர் சொன்ன பிரதர், இதை சின்ன பிள்ளைங்க கற்பனை செய்வாங்க பட் இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது, ரொம்ப தெளிவாக அவன் பேசுகிறான்.
0: ஸ்தோத்திரம்.
1: ஸோ இப்படி பல உண்மை சம்பவங்கள், வேதம் என்ன பரலோகன்றது இருக்குது, நரகன்றது இருக்குது.
0: ஸ்தோத்திரம். இதே தான் அந்த ஹெவன் இஸ் ஃபார் ரியல் அந்த பையனும், 4 வயசு அவன் இயேசுவோட மடியிலே போய் உட்கார்ந்து இயேசு அவனுக்கு பரலோகத்தை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்காரு. அதில் பியூட்டி என்னென்னா அவன் அவங்க தாத்தாவை பார்த்துருக்காங்க. அந்த தாத்தா அவன் பிறக்கும்போது உயிரோடே கிடையாது, அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சிஸ்டர், இவன் இந்த பையனுக்கும் மூத்த பையனுக்கும் இடையில ஒரு சிஸ்டர் குறைப்பிரசவத்தில் போயிருக்குது, இறந்துருக்கு. அது அங்கே உயிரோடு இருக்குது. அது வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருச்சான். கொடுத்து நான் அவன் சிஸ்டர் அப்படின்ச்சான். என் அம்மா அப்பா பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிச்சான். அது பிறக்கவே இல்லை, குறப்பிரசவத்தில் போன குழந்தை அங்கே உயிரோட இயேசுவோட மடியில் இருக்குது. அதை பார்த்துருக்கான். பார்த்துட்டு இன்னொன்று பியூட்டி என்னென்னா, அர்மகதோன் யுத்தத்தை அவன் பார்த்து இயேசு வெற்றி பெற்றதையும் பார்த்துட்டு வந்திருக்கான். அதில் இவங்க அப்பா தாத்தா எல்லாரும் இயேசுவோடு சேர்ந்து வில்லும் அம்பும் வச்சு போரிட்டு சாத்தானை வின் பண்ணது, ஆன்டி கிரைஸ்டை வின் பண்ணதை அவன் பார்த்து, அப்பா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, இயேசுவோட சேர்ந்து நீங்கள் ஃபைட் பண்ணதை நான் பார்த்தேன், நீங்களும் இயேசுவும் வின் பண்ணிட்டீங்க, அந்த வாரில் வின் பண்ணிட்டீங்க. அர்மகதோன் யுத்தத்தையும் இயேசு அவனுக்கு காமிச்சிருக்காரு, அவ்வளவு தூரம். அதனால ஹெவன் இஸ் ஃபார் ரியல், அதே போல நரகமும் ரியல். இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலை.
1: வண்டர்ஃபுல் பிரதர். ஸோ நம்ம முடிக்க வேண்டிய ஒரு சொல்லுங்க,
0: சபைக்கு ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இது வந்து நான் வெவ்வேறு சபைகளுக்கு போய் ஆண்டவரை பற்றி, இந்த கர்த்தருடைய நாளை பற்றி பேசும்பொழுது ஆண்டவர் என்கிட்ட குறிப்பாக கொடுத்து பேச சொன்னது சகரியா 4:10 காலையில் நேர குரல் கொடுத்து சொன்னார். இது சொன்னது சகரியா 4:10 என்ன சொல்கிறேன்னா, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, செருபாவேல் வந்து தேவாலயத்தை கட்டினான், உடைஞ்சு போன இடிந்து போன சாலமோன் தேவாலயத்தை செருபாவேல் கட்டினான். செருபாவேல் வந்து யூதாவுடைய கவர்னர், அவனுக்கு ஆண்டவர் அந்த காலிங்கை கொடுத்து கட்ட வச்சார். நீங்கள் ஆகாயத்திற்கு தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 1வது அதிகாரத்தில் செருபாவேல் வந்து ஆலயம் கட்டுறதை குறித்து ஆண்டவர் வந்து திடப்படுத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் டெம்பிளை கட்டாமல் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, அதனால தான் உங்களை நான் ஆசீர்வதிக்கலை அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, உங்கள் வழிகளை ஆகாய 1:7 உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வசனத்தை சொல்கிறாரு, இந்த வீடு அதாவது தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குறியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படிங்கிறாரு. அப்புறம் 8வது வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் மலையில் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, 4வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆனாலும் செருபாவேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எதுக்கு இவ்வளோன்னு சொல்கிறாருன்னா, தேவாலயத்தை கட்டுங்க அப்படிங்கிறார். சொல்லிட்டு அது கடைசியில் அவர் சொல்கிறாரு, இந்த 2:23 உன்னை செருபாவேலே நான் உன்னை முத்திரை மோதிரமாக்குறேன்னு சொல்கிறார். செருபாவேல் கடைசியில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான், அவனே துவங்கினான், அவனே கட்டி முடித்தான். ஆண்டவர் வந்து அவனுக்கு அவனை வச்சு நமக்கு என்ன சொல்கிறார்னா, அவன் கையில் இருந்த தூக்குநூல் யார் பண்ணுவா, மேசன். இந்த மேசனுக்கு தமிழில் என்ன சொல்வீங்க,
1: கொத்தனார்
0: கையில் தான் தூக்குநூல் இருக்கும். அந்த தூக்குநூல் செருபாவேல், அவன் கவர்னர் ஆஃப் யூதா, அவன் கையில் தூக்குநூல் இருந்தது, அவன் அந்த தூக்குநூலை வச்சு ஆலயத்தை கட்டினான். அந்த தூக்குநூலை சேனைகளின் கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷத்தோடு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவர் கொடுத்துருக்க கட்டளைன்னா, என் சபைகளுக்கு சொல்லு, நீங்கள் வந்து என் ஆலயத்தை கட்டுங்க, நீங்கள் உங்கள் வீடுகளை கட்டுறதுக்கு பதில், உங்களுடைய காரியங்களை கட்டுறதுக்கு, வேலைகளை பார்க்குறதுக்கு பதில், இப்போ கடைசி காலமாக இருக்கனால ஏன் வீட்டை கட்டுங்க, ஏன் வீட்டை கட்டுங்க. நான் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரையா ஆலயத்துக்குள்ள அவருடைய ஊழியத்தை அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி நரகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களை அவ்வளோ பெரிய ஆண்டவர் வந்து சபைக்குள்ள பரலோகத்துக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் சொல்றாரு. இதுதான் ஆலயத்தை கட்டுற வேலை. இதை ஒவ்வொருத்தரும் பண்ணணும்னு ஆண்டர் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு இதுக்கு ரெண்டு நேரடி தரிசனங்களை ஆண்டர் கொடுத்தாரு. ஒன்று நரகத்துக்கு போறவங்களை அப்படியே காமிச்சாரு, மோட்சத்துக்கு போறவங்க நாலு பேர், நரகத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் தள்ளுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்க போறதா ஆண்டர் காமிச்சாரு. இன்னொன்று இந்த கர்த்தருடைய நாளில் மரங்கள் வெட்டுப்பட்டு கிடக்கிறத அப்படி காமிச்சார். மரங்கள்னா ஆட்கள், பெரிய கிரீன் மரங்கள் பக்கத்தில் போய் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே வெட்டுப்பட்டு அவ்வளோ கிடக்குது.
1: அதாவது பூமியில் செழிப்பாக வாழ்ந்து வெட்டப்பட முடியாதுன்னு யோசிக்கப்படுறவங்க எல்லாமே
0: அவ்வளோ வெட்டுப்பட்டு கிடக்குறாங்க. நான் அப்படியே சர்ப்ரைசிங்காக பார்க்குறேன். கண்ணு கெட்டின தூரவரம் பச்சை பசையல் இருக்குது. பக்கத்தில் போகும்போது நெடித்துயர்த்த பச்சை மரங்கள் அப்படியே அடியோடு வெட்டப்பட்டு கிடக்கிறத பார்த்தேன். ஆண்டவர் வந்து ரெண்டு முக்கியமான தரிசனங்களை கொடுத்து, மகனே திஸ் இஸ் ஃபார் ரியல், திஸ் இஸ் ஃபார் ரியல், என்னுடைய நாள் வந்துருச்சு, நான் பட்டயத்தை போட போகிறேன், என் மக்களுக்கு நீ சொல்லு, என் சபையை கட்ட சொல்லு, அவங்க வீடை கட்ட வேண்டாம், அவங்க வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவங்க பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். உனக்கு வீடு வேணுமா நான் தரேன், யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தட், பட் நீ போய் என் வேலையை பாரு அப்படிங்கிற. எனக்கு என்னோட பர்சனல் வாழ்க்கையில ஃபுல்லா அவர் அப்படிதான் பண்றாரு.
1: அதாவது அந்த அப்சஷன் சொல்லலாம், வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அப்சஷன் இருக்கு. அதாவது நான் ஒரு BMW கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் ஒரு பங்களா வீடு கட்டணும். அதாவது தவறு இல்லை, ஆனா நம்ம மைண்டு ஃபுல்லா இருக்க வேண்டிய பிரதான காரியம் என்னன்னா தேவனுடைய பணி, தேவனுடைய ராஜ்யம், இது முதன்மையா பிரதானமா இருக்கும் பொழுது மற்ற வாஞ்சைகளை தேவனே நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
0: இன்னொரு வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்றாரு ஆண்டவர். விக்கிர ஆராதனைங்கிறது விக்கிரகத்தை மட்டும் கும்பிடுறது இல்லை, இயேசுவுக்கும் தாம் பிள்ளைக்கு நடுவில் எது இருந்தாலும் அது விக்கிர ஆராதனை. உதாரணத்துக்கு சிலருக்கு தாம் பிள்ளைகளோட படிப்பு மட்டும்தான் முக்கியம், ஆண்டவர் அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைகளோட படிப்புங்கிறது விக்கிர ஆராதனை. சிலருக்கு தாம் வீடு தான் முக்கியம், தன் கார் தான் முக்கியம், தான் கவர்மெண்ட் வேலை, தன்னுடைய வேலை தான் முக்கியம், தான் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், இது விக்கிர ஆராதனை. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில எதுவுமே இருக்கக்கூடாது, நத்திங், ஈவன் மனைவி இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இயேசுவுக்கும் நமக்கும் இடையில மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ வேலையோ பொருளோ எதுவுமே இருக்கக்கூடாது, கிளீனா இருக்கணும் அந்த இடம்.
1: இன்ஃபேக்ட் ஊழியம் கூட இருக்கக்கூடாது.
0: முதலிடம் ஆண்டவருக்கு தான், ஆண்டவர் கொடுத்து அதைத்தான் ஆண்டவர் இப்ப எதிர்பார்க்கிறாரு. எனக்கு முதலிடத்தை தான் இன்னைக்கு கொடுக்குற மெயின் மெசேஜ், எனக்கு முதலிடத்தை தான், உனக்குள்ள பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு பிள்ளை வேணுமா நான் தரேன், நல்ல கணவன் வேணுமா நான் தரேன், நல்ல மனைவி வேணுமா நான் தரேன், உனக்கு வேலை வேணுமா நான் தரேன், யூ டோன்ட் வரி, நான் ஆட்களை அனுப்பி தரேன். என்னோட வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான், எனக்கு எது வேணுமோ நான் ஒன்றும் கேட்க கூட மாட்டேன், கேட்க மாட்டேன். எனக்கு லேண்ட் அலாட் பண்ணது, பிளாட் அலாட் பண்ணது கேன்சல் ஆச்சு திருவான்மையூரில், நான் கவலைப்படலை, நான் ஆண்டவருடைய வீடை மட்டும்தான் கட்டுவேன், இப்போ நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். கேன்சல் பண்ணாங்க, என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணோன்னே திருவான்மையூர் பிளாட் அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணாங்க, அது 2 கோடி ரூபா பெருமானம், அதில் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் கவலைப்படலை, நான் தேவனுடைய வீடை தான் கட்டுவேன், இதை தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டே கொடுத்துட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார், மகனே நான் உனக்கு வீடு தரேன். அவர் வந்து புட்டன வச்சுங்கிறார், நீ வந்து ஒன்னே ஒன்று செய், நீ வந்து வேண்டான்னு சொல்லாத, நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது நீ வேண்டான்னு ஒரு இருதயத்தில் சொல்லாத அப்படிங்கிறார். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு ஆண்டரை எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் நான் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, மகனே அப்படி இல்லை, ஒன்றை ஆசீர்வதிக்கிறது என்னுடைய வைராக்கியம், நீ வந்து நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ வேண்டான்னு சொல்லாத, தவிர்க்காத, நீ வேண்டான்னு உன் இருதயத்தில் நினைக்காத, அதை மட்டும் நீ எனக்கு செய், அதை என்கிட்ட ஃபேவராக ஏசு கேட்குறார், நேராக கேட்குறாரு, நீ வந்து வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு. இந்த அளவுக்கு இயேசு வந்து தாம் பிள்ளைக்காக அவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு பக்கத்திலே வந்து ரெடியா நிக்கிறார்.
1: என்ன நடந்தது திருவான்மையூர் அந்த கேன்சல் ஆச்சு,
0: கேன்சல் ஆச்சு. நான் அப்போ ஆண்டருடைய ஊழியத்தை 2008-09 மும்முரமாக அந்த வீடியோ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு சக்சஸர்ஸ் கிடையாது அது வேலை பண்ணுறதுக்கு. நான் போய் வீடை கட்ட தோங்கணும்னா அந்த ஊழியம் அப்படியே அடி வாங்கிடும், அதனால நான் ஆண்டர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், ஆண்டர் அந்த வீடை நான் கட்ட மாட்டேன். நான் அந்த கேஸ் எல்லாம் போட்டு ஊழலுக்கு எதிராக நான் கேஸ் போட்ட உடனே அந்த பிளாட்டை கேன்சல் பண்ணாங்க, நான் அப்ஜெக்ட் கூட பண்ணலை, எதிர்ப்பே தெரிவிக்கல. இன்றைக்கி எனக்கு சொந்த வீடு அந்த அந்த மாதிரி தனியான இண்டிபெண்டன்ட் வீடு கிடையாது, நான் கவலைப்படலை. ஏன்னா ஒரு வீட்டுக்காக நான் ஐஏஎஸ்ல சேரல, எனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் பெரிய வீடு கொடுக்குறாரு, நான் ஏன் இந்த வீடை பற்றி கவலைப்படணும், ஆண்டவராக வீடு கொடுத்தா உண்டு கொடுக்காட்டியும் ஐ டோன்ட் பாதர்,
1: அது இல்லை தருவார்,
0: ஆனால் இன்னும் முக்கியமாக உங்கள் வாசகர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் வந்து சத்ரு என்னை வந்து 4-5 இடத்துல கொலை செய்ய முயற்சி பண்ணும்போது ஆண்டவர் அற்புதமாக காப்பாற்றினார். 2007 ஜனவரி 27 அன்னைக்கு ஒரே ஒரு இவெண்ட்டை நான் கோட் பண்ணுறேன். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் காரில் போகும்போது என் டிரைவர் வந்து தூங்கிட்டார். நான், என் மனைவி, ரெண்டு பிள்ளைகள், மொத்தம் 5 பேர் அதில் இருக்கோம். டிரைவர் குடும்பமாக நேஷனல் ஹைவேஸில் திருச்சி பக்கத்தில் போகும்போது தூங்கிட்டார். வண்டி வெளியே ரோடை விட்டு வெளியில் போய் ஒரு பாறையில் மோதி தலைகுப்புற ஒரு குழியில் கவிழ்ந்துருச்சு. ஒரு ஒரு ட்விஸ்ட் இதாகி சொமர்சால்ட் பண்ணி ஹை ஸ்பீடில் கவிழ்ந்து ஃப்ரண்ட் டயர்லாம் பறந்து போயிடுச்சு. ஆனால் அற்புதமாக 5 பேருக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் விடாமல் அன்று வெளியில் கொண்டு வந்துட்டார். மேசிவ் ஆக்சிடென்ட், அந்த கார் வந்து வேஸ்டாக போயிடுச்சு. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, இன்க்ளூடிங் டிரைவர்.
1: இருக்கேன் பிரதர், நீங்கள் சொல்கிறது
0: ஆண்டோ. அது வந்து எனக்கு ஏற்பட்ட 5வது ஆக்சிடென்ட். அதுதான் 120. அதுக்கு முன்னால் 100 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர்ஸில் ஒரு 3 ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஒன்றும் ஆகாது, எல்லா ஆக்சிடென்ட்லேயும் அப்படியே அப்படியே பூ போல வெளியில் கொண்டு வந்துருவார். கார் மட்டும் டேமேஜ் ஆகும், பூ போல வெளியில் கொண்டு வந்துருவார். தேவ தூதர்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தாம் பிள்ளைகளோடு அனுப்பி தாம் பிள்ளைக்கு ஒரு ஸ்க்ராட்ச், அதாவது ஆண்டர் வந்து ஒரு ஸ்க்ராட்சாக அலோவ் பண்ணியிருக்கலாம். அவர் அற்புதத்தை இவ்வளோ கம்ப்ளீட்டாக காமிச்சார்னா ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. நாங்கள் வந்து இன்னொரு வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு அப்படியே எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டோம்.
1: ஆனால் அது என்ன தான் ஏர் பேக்ஸ் இருந்தாலும் இது ஒரு ஹெவன்லி ஏர் பேக் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன்.
0: திஸ் இஸ் ஹெவன்லி ஏர் பேக் ஒன்லி. ஏன்னா டிரைவர் பிரேக்கே அப்ளை பண்ணல, அந்த ஏர் பேக் டிப்ளாய் ஆகலை, தலைகீழ வண்டி கவுந்து ரூஃப் கீழே கிடக்கு. நாங்கள் ரூஃப் மேலே உட்காந்துருந்தோம் கிடந்தோம். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை. இதை வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறேன், வெப்சைட்டில் கூட கிடைக்கும். இதை மாதிரி ஒரு அற்புதம் வேறு யாருக்கும் நடந்ததாக எனக்கு தெரியல. அப்படி அற்புதம் அவர் சாந்தா என்ன பண்ணினா, ஆண்டவருக்காக நான் 4 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து இப்படி எந்திரிச்சு நிற்பேன்னு அவனுக்கு தெரிஞ்சு, வைராக்கியமாக எந்திரிப்பேன்னு தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சு, அவன் அதுக்கு முன்னாலே என் குடும்பத்தோட மொத்தமாக காலி பண்ணணும்னு பிளான் போட்டான். ஆனால் தேவன் இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல அவர் பிளான் பண்ணி அவர் தேவதூதர்களை அனுப்பி ப்ரொடெக்ட் பண்ணிட்டார். அல்லேலூயா,
1: எக்ஸலன்ஸ், வண்டர்ஃபுல், பிரைஸ் காட். பிரதர், நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்துடுச்சு. ரொம்ப அழகான செய்தியை நீங்கள் கொடுத்தீங்க. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு எம்ஃபோசிஸ் என்னென்னா, தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும், தேவனுடைய வருகை வெகு சமீபம்.
0: ஆமாம்,
1: ஸோ ரொம்ப அழகான ஒரு மெசேஜ். ஸோ நம்ம முடிக்கும் முன்பதாக நம்முடைய நேயர்களுக்கு நீங்களே ஒரு பிரார்த்தனை ஏறெடுத்தா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.
0: கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணுறேன், உங்களோட நேயர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் வந்து எனக்கு குணமாக்கும் வரத்தையும் கொடுத்துருக்கிறாரு, ரெண்டுக்கும் சேர்த்து. அடுத்தது தைரியத்தை கொடுக்குற வரம், தானியலை போல தைரியத்தை கொடுக்குற வரத்தையும் கொடுத்துருக்கிறாரு, ஆபிரகாமை போல விசுவாசத்தை கொடுக்குற வரம். நான் ப்ரேயர் பண்ணும்போது அந்த விசுவாசம் யாருக்கும் வேணும்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க இதயத்தில் கை வச்சுக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்தில் இதை ப்ரேயர் பண்ணுறேன். அன்புள்ள பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்களுடைய கர்த்தாவே, உமது மகத்துவ நாமத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உமது வல்ல பிரசன்னத்தில் ஆண்டவரே இப்பொழுது இந்த இன்பம் எஃப்எம்ல அவர்கள் நேயர்களுக்காக ஆண்டவரே அடியேன் உமது பிள்ளையை பிரார்த்திப்பதற்கு எனக்கு கிருபை கொடுத்த உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் வல்லவர், நீர் வல்லவர் அப்பா. ஆண்டவரே நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் நீரே தேவன் அப்பா. இந்த ஒலிபரப்பை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வல்லவர் அப்பா. அவர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு மன உபாதை, பிரஷர், மைண்ட், மென்டல் பிரஷரை ஆண்டவரே நீர் இந்த சமயத்தில், இந்த நொடிப்பொழுதில் ஆண்டவரே அது பர்சனல் விஷயமாக இருக்கலாம், ஆஃபீஸ் விஷயமாக இருக்கலாம், அதை இப்பொழுதே நீர் எடுத்து போட வல்லவரப்பா. இயேசுவே, உமது நாமத்தில் அடியேன் இந்த நேயர்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் மன பிரஷரை ஆண்டவரே இப்பொழுது போ என்று கட்டளை இருக்கிறேனப்பா. இயேசுராஜா, உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு மெடிக்கல் ஹிஸ்டரியால், மெடிக்கல் சயின்ஸால் கொடுக்க முடியாத, அதாவது தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கலாம்ப்பா. அல்லது நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி கொண்டிருக்க பிள்ளைகள் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரை அறியாதவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம்ப்பா. ஆஸ்பத்திரிக்கு போகலாமா இல்லையா என்று யோசித்து கொண்டிருப்பார்கள்ப்பா. அவர்களுக்கு எல்லாருக்கும் இப்போ உமது சமூகத்தில் அடியேன் கெஞ்சி கேட்குறான்ப்பா. உமது வல்ல கரத்துக்கு அடியேன் கட்டளை கொடுக்குறேன்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீர் இப்பொழுது தொட்டு போட்டு ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதமாக விடுதலை கொடுக்கணும்ப்பா. வியாதிகளிலிருந்து, சரீர வியாதிகளிலிருந்து அற்புத விடுதலை கொடுக்கணும்ப்பா. எய்ட்ஸ் போன்ற, கேன்சர் போன்ற கடுமையான வியாதிகளிலிருந்து ஆண்டவரே இப்பொழுது இந்த நொடிப்பொழுதில் உடனடியாக நீர் விடுதலை கொடுக்கணும்ப்பா. நீர் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவரப்பா. ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில், கடைசி நொடி பொழுதில் வந்திருக்கோம்ப்பா. கர்த்தருடைய நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய நகரங்களுக்காக, எங்க நாடுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை பிரார்த்திக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உண்மை அறியாமல், ஆண்டவரே உண்மை அறியாமல் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் விக்கிரகங்களை பார்த்து, படங்களை பார்த்து, தேவன் இல்லாதவைகளை பார்த்து ஆண்டவரே மக்கள் சோரம் போய் கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே அவர்கள் நரகத்தை நோக்கி, பாலும் நரகத்தை நோக்கி, அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்களை நோக்கி பாரும்பா. உங்களது பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் பா, இந்த இன்பம் எஃப்எம் நேயர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே, அடியனும் சகோதரரும் ஆண்டவரே எல்லாரும் சமூகத்தில் இப்ப கெஞ்சிரும் பா. ஆண்டவரே இவர்களை நோக்கி பார்த்து எங்கள் வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே இவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே நீரே தேவன், நீரே தேவன் அவர்களுக்கு உங்களை காமிச்சு கொடுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே 4 இடங்களுக்கு போய் செல்லலாம், 10 இடங்களுக்கு போய் செல்லலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் நினைத்தால் அத்தனை பேருக்கும் இப்பொழுதே அந்த உணர்வை கொடுக்க நீர் வல்லவரப்பா. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நீர் தேவனப்பா. ஆண்டவரே இப்பொழுது அந்த உணர்வை நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே எங்கள் ஊர்களில், ஆண்டவரே எங்கள் நாடுகளில் உமது கரம், உமது பட்டயம் கீழே வரும் பொழுது ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் பெரும் பகுதியினர் ஆண்டவரே உமது ராஜ்யத்துக்குள் வர கிருபை கொடுங்கப்பா. பெரும் பகுதியினர் உம்மால் பாதுகாக்கப்பட கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே சபைக்காக வேண்டுதல் செய்கிறப்பா. சபைகள் நிர்விசாரமாக இருக்கிற சபைகள், நிர்விசாரமாக இருக்கிற விசுவாசிகளுக்காக உமது சமூகத்தில் வருகிறேன்ப்பா. அவர்கள் நிர்விசாரத்தை விட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி வர ஆண்டவரே சகரியா 4:10 குறிப்பிட்டவாறு ஆண்டவரே உமது சபையை கட்ட அவர்கள் முன்வர கிருபை கொடுங்கப்பா. உம்மல் உம்மை பரிசுத்தப்படுத்த அவர்களுக்கு மன உணர்வை ஆண்டவரே உணர்வை கொடுப்பா. நிர்விசாரத்தை விட்டு அவர்களை வெளியே எடுமப்பா. ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும்ப்பா. உமது ஊழியம் பெருக, உமது ராஜ்யம் பெருக, அத்தனை ப்ரொவிஷன்ஸை நீங்க கொடுங்கப்பா. நெடும் பாதை, பெரும் பாதையை நீங்க துவக்கி கொடுங்கப்பா. இந்தியாவில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஆண்டவரே ஒரு பெரும் பாதையை, ஊழியத்திற்கு ஆண்டவரே ஒரு பெரும் பாதையை நீங்க திறந்து கொடுங்கப்பா. நீங்களே திறந்து கொடுங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உண்மை கேட்டுக்கொடுங்கப்பா. இன்பம் எஃப்எம் நடத்துகிற சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் அத்தனை பேரையும் அடியேன் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே, அடியேனும் ஆண்டவரே அத்தனை நேர்களும் ஆசீர்வதித்து உம்மிடம் ஆண்டவரே உம்மை உயர்த்தி ஆண்டவரே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே.
1: பிரதர், இன்றைக்கும் உங்க நேரத்தை எடுத்து, ஏன்னா நீங்க இவ்வளோ பிஸியா இருக்கிற ஒரு நபர், ஆனாலும் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று நேரத்தை எடுத்து வந்து எங்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஸோ இயேசுவே இன்ப மொழிகள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ரொம்ப நன்றி பிரதர். எல்லாம் புகழ் மகிமை எல்லாம் கர்த்தருக்கே உரியது, அவருடைய சித்தத்தின் பண்ணி நடந்தது. உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றிகள்.
1: தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அன்பு நேயர்களே. இதுவரை சகோதரன் உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அற்புதமான ஒரு சாட்சி, அவருடைய வாழ்க்கை சாட்சி, அவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்கள், மற்றும் தேவன் அவருக்கு கொடுத்த பிரத்யேகமான செய்தி. நமக்கு, சபைகளுக்கு நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இந்திய நேரப்படி இன்று மதியம் 2 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். பிரியமானவர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதைத் தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர காலகட்டப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். மாலினி, எப்படி இருக்கிறமா இன்னைக்கு?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். அதே மாதிரி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேயர்கள், நீங்களும் கர்த்தருக்குள்ள அருமையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நிச்சயமா. ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து கொண்டு இருக்கிறோம், புது விதமாக வாசித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம் மாலினி, திரும்ப நீ அதை சொல்ல முடியுமா?
1: அதாவது எப்பொழுதும் நம்ம ஒன் பை ஒன், அதாவது ஒரு ஆதியாகமும் யாத்திராகமும் என்னாகமும் அப்படி வாசிப்போம். ஆனா இது சரித்திர பூர்வமாக எதுக்கு பின்னால என்ன நிகழ்வு நடந்ததுன்னு அதன்படி வச்சு இப்போ ஆதியாகமும் அப்புறம் வேற ஒரு புக் அந்த மாதிரி,
0: அதாவது நம்ம சரித்திர அட்டவணைப்படி வேதத்தை வாசித்துட்டு இருக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் மாலினியும் நானும் அதை ஒரு வசனம் மாறி மாறி வாசித்துட்டு இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி வேத புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு எங்க கூட சேர்ந்து வாசித்துட்டு வரீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உண்மையாகவே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் நான் நம்புறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக்கிட்டு வராரு. இந்த வசனங்களின் மூலமாக தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவார். இந்த விதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த இன்பம் எஃப்எம்க்கு நாம நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இது ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி செய்யல, வேத புத்தகத்தை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வாசிக்கணும்ன்றது செய்யல இதுவரைக்கும். பல வருட ஊழியத்தின் அனுபவத்திலையும் இன்னைக்குதான் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நமக்கு புது விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை, இல்லையா மாலி?
1: நான் நிச்சயமா நம்புறேன்.
0: ஓகே, நம்ம இன்னைக்கு ரெண்டு அதிகாரம் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம். இன்றைக்கு இந்த ரெண்டு அதிகாரங்களை வாசித்து முடித்த பின்பு நாளைய தினத்துல நாம வேற ஒரு புத்தகத்துக்கு போவோம். அது என்ன புத்தகம்ன்றது பின்னால உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நேயர்கள் அனைவரையும் இன்பம் எஃப்எம் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை வாசிப்போம்.
1: ஆதியாகமம் 10வது அதிகாரம். நோவாவின் குமாரன் ஆகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள்.
0: யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள்.
1: கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தோகர்மா என்பவர்கள்.
0: யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள்.
1: இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன.
0: காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயீம், பூத், கானான் என்பவர்கள்.
1: கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதாள் என்பவர்கள்.
0: கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான்.
1: இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று.
0: இதுல என்ன பாக்குறோம் மாலினி? கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத் போல என்னும் வழக்கச் சொல். அதாவது வழக்கச் சொல்னா என்ன? ஒரு பழமொழி, ஒரு
1: இது போல அது போல
0: சொல்றது. இதுல சொல்லும் போது என்ன சொல்லிருக்கு? கர்த்தருக்கு முன்பாகன்னு சொல்லி கர்த்தர் அங்க இன்க்ளூட் பண்ணிருக்கு.
1: ஆமா, கரெக்ட்.
0: இதுல என்ன நம்ம பாக்குறோம்? எல்லாத்திலயுமே கர்த்தரை முன் வைத்து செய்யறது நலமான காரியம். சரி, தொடர்ந்து வாசிப்போம். 10வது

0: சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரே, அக்கா, கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள்.
1: அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும்,
0: நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரிசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம்.
1: மிஸ்ராயிம், லூதீமையும், அனாமிமையும், லெகாபிமையும், நப்தூகிமையும்,
0: பத்ருசீமையையும், பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகிமையும், கப்தோரிமையும் பெற்றான்.
1: கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும்,
0: எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும்,
1: ஈவியரையும், அர்கீரியரையும், சீனியரையும்,
0: அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள்.
1: கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமரோ, அத்மா, செப்போயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது.
0: இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் காமுடைய சந்ததியார்.
1: சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும், மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான்.
0: சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள்.
1: ஆராமுடைய குமாரர் உட்ஸ், கூல், கேத்தர், மாஸ் என்பவர்கள்.
0: அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான்.
1: ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர். ஏனென்றால் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான்.
0: யொக்தான் அல்மோதாதையும், சாலேப்பையும், அசர்மாவேதையும், ஏராகையும்,
1: அரோத்ராமையும், ஊசாலையும், திக்லாவையும்,
0: ஓபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும்,
1: ஒப்பீரையும், ஆவில்லாவையும், யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர்.
0: இங்கே நம்ம இந்த வாசித்த பெயர்கள் வந்து நம்முடைய வாயில சரியா நுழையலனாலும், இதெல்லாம் வேத புத்தகத்துல ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லி ஜீனியாலஜின்னு சொல்றாங்க இல்லையா, சந்ததி வழிமுறை இங்கே கொடுத்து வச்சிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். 30வது வசனம். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது.
1: இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார்.
0: தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. மாலினி, நம்ம இப்போ 10வது அதிகாரத்தை வாசித்துட்டோம். அடுத்து கடைசியா இன்றைக்கு நம்ம வாசிக்க போற இன்னொரு அதிகாரம் 11வது அதிகாரம். அதுக்கு முன்னால நம்ம இந்த வாசித்த இந்த வசனங்கள்ல இந்த வார்த்தைகள்ல இருந்து நமக்கு பல காரியங்கள் புரிஞ்சிருக்கு இல்லையா.
1: வசனங்கள்ல இருந்து நிறைய ஜாதிகளோட பேரு, அவங்க வந்து இந்த ஜாதிகள்ல எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நமக்கு சில நேரம் வாய் திக்குது. ஆனாலும் சரி, என்ன பண்றது, ஏன்னா நம்ம பேர்லாம் ஃபாரினர்ஸ் படி சொல்லும் போது இதே மாதிரிதான் குளறுபடியா இருக்கும். அதனால பரவாயில்ல. ஆனா இது படிக்கிறதுனால நம்ம அந்த குடும்பத்தாரோட பேர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம்,
0: பெயர்களை தெரிஞ்சுக்கிறோம். அதோட கூட ஜாதிகள் எப்படி வந்ததுன்னு சொல்லி இங்க ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குது.
1: இதுல பூமி பிளக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க.
0: 25வது
1: பகுக்கப்பட்டது. ஆமா, அதோட அர்த்தம் என்ன சொல்ல முடியுங்களா?
0: பேலேகு அப்படின்னு சொன்னாலே டிவிஷன், பிரிவுன்ற அர்த்தம். அதுக்கு அந்த பேலேகுன்ற பேருக்கு அர்த்தமே பிரிவு.
1: பகுக்கப்படுவது, ஜாதிகள் தனித்தனியா பிரிக்கப்பட்டதா?
0: ஆமா. அதைத்தான் இங்கே நம்ம வாசிச்சோம். இப்போ கர்த்தர் நமக்கு வந்து அருமையா இந்த விளக்கங்களையும் அவருடைய புத்தகத்திலேயே வேத வாக்கியங்களே கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் சில கேள்விகள் நம்முடைய மனதில் தோன்றலாம். எல்லா கேள்விக்குமே உடனே நமக்கு பதில் வேத புத்தகத்தில் கிடைக்காது. சில கேள்விகளுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு. ஆனா சில கேள்விகளுக்கு வேண்டிய பலனை நாம வேற வழியிலும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா மாலி?
1: ஆமா, மற்றொரு வழியும் இருக்கு. நம்ம வந்து இந்த பிரதர் ஜான் அண்ணா அவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களும் நமக்கு அதனுடைய பதில்களை, ஏதாவது உங்களுக்கு புரியல, இதோட அர்த்தங்கள் என்னன்னு நம்ம ஒரு வேளை சரியா என்ன வேதத்தை நமக்கு அவ்வளோ, நம்ம பண்டிதர்கள் கிடையாது யாரும், அதனால தெரியாததெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் இன்பம் fm@gmail.com.

0: மட்டுமே. நீங்க கேட்டு மற்றும் பிள்ளை
1: தொடர்ந்து 11வது அதிகாரத்தை வாசிப்போம்.
2: பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது.
1: ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள்.
2: அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது.
1: பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
2: மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார்.
1: இதுல நம்ம இங்க பார்க்கிறோம், கர்த்தர் இறங்கினார்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னால் அவர் பார்க்கலையான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்ம புரிந்து கொள்வதற்காக அப்படி எழுதி இருக்குது ஒழிய அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லா நினைவுகளையும்
2: அறிந்திருக்கிறார்.
1: என்ன செய்ய போறோம் பிளான் பண்றதையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனா நமக்கு இப்படி எழுதினாதான்
2: நம்மளோட அறிவுக்கு புரியும்.
1: இதுதான் வேத புத்தகத்துல விசேஷமான கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உள்ள எழுத்துக்களை ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனுடைய வார்த்தைகளில
2: விவரிச்சு
1: எழுதுறது. தேவனை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, தேவனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம லெவல்ல இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். அவருடைய லெவலுக்கு நம்மளால போக முடியாது. அப்போ தேவன் நம்ம இறங்கி வந்தார் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, அவர் இடத்தை விட்டு இறங்கி வரல, அவரு இதை பார்த்தாரு, இதை கவனிச்சாரு, ஏதோ செய்ய போறாரு அப்படின்ற ஒரு இது. மனிதனுடைய வழக்க முறைப்படி வார்த்தைகளின்படி தேவனை விவரிப்பது, அதுக்கு அதைத்தான் ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்லுவார்கள். சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 6வது வசனம்.
2: அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள்.
1: நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்.
2: அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள்.
1: பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதின் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் செதறி போக பண்ணினார்.
2: சேமுடைய வம்ச வரலாறு. ஜல பிரளயம் உண்டாய் 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான்.
1: சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான்.
1: சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான்.
1: ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான்.
1: பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்க மாலினி ஒரு ஒன்னு வித்தியாசத்தை நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு.
2: என்னன்னு சொல்லுங்க.
1: என்னன்னா, இந்த அதிகாரத்துல சேம் 12வது வசனத்துல ஆரம்பிக்குது, சேம் இத்தனை வயசான போது இத்தனை இவன் குமாரரை பெற்றான்னு சொல்லியிருக்கு. அந்த வயசு என்னன்னா 30. அதுக்கு அடுத்த வசனத்திலையும் பார்க்கிறோம், 14வது வசனத்துல 30, 16வது வசனத்துல 34
2: அப்படி இருக்கு.
1: என்னன்னா, ஜல பிரளயத்துக்கு பின்னால ஆண்டவர் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு அவங்களுடைய வயசு 120. அப்போ 120 வயசு வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னால உள்ள நிலைமையின்படி இல்ல, புதுவிதமாக குறைவான வயசுலயே அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னால நம்ம ஆதியாகமத்தில் மற்ற அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது, 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க 130 வயசு 100 வயசுல பிள்ளைய பெற்றாங்கன்னு இருக்கு. அதுக்கும் இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வயசினுடைய குறைவு, வயசு குறைவது எப்படி
2: குறையுது
1: அப்படின்னு நம்ம இங்க இதை கவனிக்கலாம். சரி, இப்ப நம்ம 18வது வசனத்தை வாசிக்கிறியா.
2: பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான்.
1: ரெகுவை பெற்ற பின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: ரெகு 32 வயதான போது செரூகை பெற்றான்.
1: செரூகை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: செரூகு 30 வயதான போது நாகோரை பெற்றான்.
1: நாகோரை பெற்ற பின் செரூகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான்.
1: தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான்.
1: தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு, ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான்.
2: ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான்.
1: ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன்.
2: சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள்.
1: தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள்.
2: தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல நம்ம பல காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2 அதிகாரம் தான் வாசித்திருக்கிறோம். ஆனா இதுல நம்ம பார்த்த காரியங்கள் நிறைய அநேகம். இதுல ஜலப்பிரளயத்துக்கு பின்பு உள்ள வம்ச வரலாறு பார்த்தோம் ஒண்ணு. அப்புறம் வேற ஒரு காரியம் முக்கியமா நம்ம பார்த்தது ஒரு காரியம் என்ன,
2: அதாவது பூமி 2 பகுக்கப்பட்டது. அப்புறம் என்னன்னா அவங்க வந்து இது கட்டிடம் பெரிய கோபுரம் கட்டலான்னு பார்த்தாங்க. ஆனா பாஷைகளை வந்து கடவுள் வேற வேற ஆக்கி அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்கேட்டர் பண்ண வச்சுட்டாரு. ஏன்னா அவங்க சேர்ந்து ஒன்னு பண்ணி ரொம்ப பெரிய கோபுரத்தை கட்டலான்னு அவங்களோட ஆசையை செய்யணும்னு பார்த்தாங்க. பட் ஆனா கடவுள் அதை வந்து அலோவ் பண்ணல.
1: நிச்சயமா ஆண்டவர் வந்து பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு நம்ம பின்னால ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்னா, நாம நமக்காக நம்முடைய பெயருக்காக ஒரு உயரமான ஒரு கோபுரத்தை, வானளாவிய கோபுரத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வானத்தை
2: தொட்டி பிடிச்சிடலாம்,
1: அந்த அளவுக்கு உயர்த்துவோம்னு அவங்க சொல்லும் போதே ஆண்டவர் அதை கேன்சல் பண்ணிட்டார். அது மட்டும் இல்ல, இதுல தேராகு, ஆபிராம் அவங்கள பத்தி வாசிக்கிறோம். சாரா இந்த சந்ததியை பத்தி நம்ம கடைசியில 2-3 வசனங்கள்ல வாசித்தோம். இன்றைக்கு இதோட நாம நிறுத்திட்டு நாளை தினத்துல நம்ம யோபுவினுடைய புத்தகத்தை வாசிக்க போறோம். ஏன்னா ஆபிராமுடைய காலத்துலதான் யோபு வாழ்ந்திருப்பாருன்ற ஒரு ஊர்ஜிதம் அநேக வேத பண்டிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யோபுனுடைய காலகட்டமும் ஆபிராமுடைய காலகட்டமும் ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா யோபுனுடைய புத்தகத்திலையும் ஆதியாகமத்திலையும் உள்ள காரியங்களை வைத்து அவர்களுடைய ஆஸ்தியை எப்படி அவங்க கணக்கிட்டாங்க என்ற காரியத்தை வைத்து இந்த முடிவுக்கு வேத பண்டிதர்கள் வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்ய போறோம்னா, இந்த சரித்திர அட்டவணைப்படி வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நாளைய தினத்துல நம்ம யோபின் புத்தகத்தை ஆரம்பிக்க போறோம். ஆகையினால் அருமையான நேயர்களே, இன்றைக்கு வரைக்கும் நாம் 11 அதிகாரங்கள் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசித்து முடித்து விட்டோம். வாசித்த இந்த வேத வசனங்களிலிருந்து உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை, உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தயவு கூர்ந்து எங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீஃபன் மற்றும்
2: மாலினி. God bless you.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

0: ஹாய், நான் ஸ்டீபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புது விதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. நான் மாலினி. நல்லா இருக்கிறியா?
1: நான் நல்லா இருக்கேன் ஸ்டீபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால. என்ன இன்பம் எஃப்எம் கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பானவர்களே, நீங்கெல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? வேத புத்தகம் உங்க கையில இருக்குதா? நாங்க ரெடியா இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு 29வது அதிகாரம் யோபு புத்தகத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்க போறோம். நீங்க தயாரா இருந்தா நாங்க வாசிக்க ஆரம்பிக்கலாமா? என்னம்மா நீ ரெடியா?
1: நான் ரெடிதான்.
0: அப்ப 29வது அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம்.
1: 29வது அதிகாரம் 1வது வசனம். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது,
0: சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும்.
1: அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்.
0: தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது.
1: அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள்.
0: என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும்.
1: நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது,
0: வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள்.
1: பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள்.
0: பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும்.
1: என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது.
0: முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன்.
1: கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன்.
0: நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது.
1: நான் குருடனுக்கு கண்ணும் சப்பாணிக்கு காலுமாயிருந்தேன்.
0: நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன்.
1: நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன்.
0: என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன்.
1: என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கியிருந்தது.
0: என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது.
1: எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள்.
0: என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது.
1: மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள்.
0: நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை.
1: அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து ராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனை போலும் இருந்தேன்.
0: இப்போ 29வது அதிகாரம் முடிச்சிட்டோம். இதுல ஒரு காரியம் என்னன்னா, 2வது வசனத்துல யோபு சொல்றாரு, சென்று போன மாதங்களிலும், அதாவது கடந்த காலத்து சீர் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி இதுல விவரிச்சு பல வசனங்கள்ல சொல்றார். இப்ப நம்ம தொடர்ந்து 30வது அதிகாரத்தை வாசிப்போமா? 30வது அதிகாரம் 1வது வசனம். இப்போதோ என்னிலும் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன்.
1: விருதாபியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது?
0: குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடி போய்
1: செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள், காட்டுப்பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது.
0: அவர்கள் மனுஷரின் நடுவில் இருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துகிறது போல் கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள்.
1: அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெவிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள்.
0: செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள்.
1: அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாய் இருந்தார்கள்.
0: ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன்.
1: என்னை அருவறுத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருந்தார்கள்.
0: நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள்.
1: வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள்.
0: என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை.
1: பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள்.
0: பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது. அவைகள் காற்றை போல என் ஆத்மாவை பின்தொடர்கிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று.
1: ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது.
0: ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது.
1: நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்து பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது.
0: சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன்.
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாராமுகமாயிருக்கிறீர்.
0: என்மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர்.
1: நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர்.
0: சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன்.
1: ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும்
0: துன்னாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்தும் எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக.
1: நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வரப்பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது.
0: என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது.
1: வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன்.
0: நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன்.
1: என் தோல் என் மேல் கருத்து போயிற்று. என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று.
0: என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. இப்ப மாலினி, இதுல 31 அதிகாரம் இதோட முடிந்தது. அடுத்து கடைசி இன்னைக்குள்ள அதிகாரம் 31 நம்ம வாசித்து முடிக்க போறோம். இந்த 31 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்னால 30 அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம், யோபு வந்து தன்னை பற்றி இதில் சொல்றார். எப்படி இருக்குது இப்போ அவருடைய நிலைமை, இப்போதோ என்று ஆரம்பிச்சு அவருடைய தன் இப்ப உள்ள நிலைமையை சொல்றார்.
1: அதாவது அவர் பட்ட வேதனைகள், அவர் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாரு, எதெல்லாம் கடந்து வந்தாருன்றதை அவர் சொல்லியிருக்காரு.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வாசிப்போமா? 31வது அதிகாரம் வாசிக்கலாம்.
1: 31வது அதிகாரம் 1வது வசனம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதெப்படி?
0: அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ?
1: மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும்?
0: அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ?
1: நான் மாயையிலே நடந்தேனோ? என் கால் கபடு செய்ய தீ விரித்ததோ என்று?
0: சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக.
1: என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால்?
0: அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது.
1: என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால்?
0: அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக.
1: அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே.
0: அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும்.
1: என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால்,
0: தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்?
1: தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ? ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ?
0: எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி,
1: தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ?
0: என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன்.
1: ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது,
0: அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இட என்னை புகழாதிருந்தும்,
1: ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால்,
0: என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக.
1: தேவன் ஆக்கிரையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாய் இருந்தது.
0: நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும்,
1: என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும்,
0: சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி,
1: என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால்,
0: இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே?
1: என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களிகூர்ந்திருந்தேனோ?
0: அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை.
1: அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லார்களோ?
0: பரதேசி வீதியிலே ராத் தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன்.
1: நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ?
0: திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது, இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ?
1: ஆ, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு.
0: அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேனே.
1: அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவை போல அவனிடத்தில் போவேன்.
0: எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும்
1: கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால்
0: அதன் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவது என்றான். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. மாலினி, இன்னைக்கு உள்ள தேவனுடைய வார்த்தையிலிருந்து 29 அதிகாரத்திலிருந்து 31 அதிகாரம் வரைக்கும் வாசித்து முடிச்சிருக்கிறோம். என்ன அன்பானவர்களே, எங்க கூட சேர்ந்து நீங்க வேதத்தை வாசித்தீங்களா? எப்படி இருந்துச்சு மாலினி, உனக்கு எப்படி இருந்துச்சு வாசிக்கும் போது?
1: அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது.
0: நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்குதுன்னு நான் நம்புறேன். அநேகர் நீங்க எங்களோடு கூட தொடர்பு கொள்றீங்க, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி
1: inbamfm@gmail.com.
0: திரும்பவும் நாம நாளைக்கு சந்திப்போமா? சரி, நாளைக்கு நாம திரும்பவும் சந்திக்கிறதுக்கு முன்னால உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஸ்டீபன்
1: அண்ட் மாலினி.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

என்னுடைய பெயர் ரஞ்சனி கார்த்திக். நானும் என் கணவர் கார்த்திக் ராஜாராமும் பாரம்பரிய இந்து பிராமண குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவால் பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம்.

0: காலத்தால் அழிக்க இயலாத பல அரிய இனிய அர்த்தம் மிகுந்த பாடல்களின் இசை தொகுப்பு வைத நாயகன். பிறந்த நாள் முதல் 4.5 வயது வரை உமையாயிருந்த கார்த்திக் ராஜாராம் இன்றைக்கு சிறந்த ஆராதனை வீரர். அவர் வெளியிட்டுள்ள இசை தொகுப்பு வைத நாயகன் வருகின்ற மார்ச் 31 2012 அன்று 4 மாவடியில் காலை 9 மணி முதல் மதிய 3 மணி வரை நடைபெறும் திறப்பின் வாசல் ஜெப கூட்டத்தில் சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்களால் வெளியிடப்படவிருக்கிற வைத நாயகன் ப்ரொடியூஸ் பை சோரிங் ஹாய் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டட் பை மெல்கி எவாஞ்சலிக்கல் விரைவில் உங்கள் அருகில் உள்ள புத்தக சாலையில் வைத நாயகன்.
1: நீதிமொழிகள் 28 வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையைப் போல இருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும், துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தியினனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்காயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒளிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன் கண் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வன் கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான். வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கள் எறும்பும் பொழுது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் பொழுதோ நீதிமான்கள்

0: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கள்ள போதனைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் ஆஃப் கல்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கும் வி ஹாவ் சிஸ்டர் ஜெஸ்ஸி சுஜானா பிரதீப் வித் அஸ். ஹலோ ஜெஸ்ஸி.
1: ஹலோ அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நம்முடைய நேயர்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன்.
1: ஆமா.
0: சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம கடந்த எபிசோட்ஸ்ல சொன்னது போல நீங்க எல்லாரும் நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஜெஸ்ஸி, நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம வாட் இஸ் திஸ் ப்ரோக்ராம் அபவுட், இந்த நிகழ்ச்சி என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஒருவேளை ஒரு சிலர் புதுசா இணைஞ்சிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேள்விப்பட்டு இல்ல ரிலேட்டிவ் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி புதுசா ஒருவேளை அவங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன்.
1: ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல வந்து கல்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் ஆஃப் கல்ட்ஸ் பார்த்தோம். ஸோ போன எபிசோடில் வந்து சூடோ கிறிஸ்டியன் கல்ட்டில் மார்மனிசம் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கேட்டகரியில் இன்னொரு கல்ட் குரூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஜெஹோ விட்னஸ்.
0: அதாவது சூடோ கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா,
1: ஓகே, சூடோ கிறிஸ்டியன்னா அவங்க வந்து தே கிளைம் டு பி கிறிஸ்டியன்ஸ். அவங்க கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் தான் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் வந்து பைபிளை பிலீவ் பண்ணுறோம், பைபிளில் இருக்கிற நிறைய டெர்மினாலஜிஸும் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஓன் ரெவலேஷன், அவங்களோட ஓன் டீச்சிங்ஸை அதில் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அதுதான் சூடோ கிறிஸ்டியன். ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து, சில பேசிக் டாக்டரின்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை வந்து அவங்க டினை பண்ணுறாங்க. ஸோ இவங்க

0: இருக்கும்னு கடவுள் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கள்ள போதனைகள் பற்றி அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ், ஒரு ஐ ஓப்பனராக இருக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெகோவா விட்னஸ் பற்றி. அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, அந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அவங்க என்னெல்லாம் டீச்சிங்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அண்ணா இன்னைக்கு.
1: ஓகே, வண்டர்ஃபுல். அதாவது பேரே பாருங்க, ஜெகோவா விட்னஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூ வில் பி விட்னஸஸ் அன்டு மீ. சோ அந்த ஃப்ரம் தி வெரி நேம் வந்து நமக்கு தெரியுது இட் இஸ் நாட் ஸ்கிரிப்சுரல்னு சொல்லி. ஓகே, இன்னும் தெளிவா வந்து ஜெசி சுஜானா நமக்கு சொல்ல போறாங்க எப்படி, ஹவு திஸ் வாஸ் ஃபவுண்டட், யார் இதை ஃபவுண்ட் பண்ணது எல்லாம்.
0: ஆமா, சோ இந்த ஜெகோவா விட்னஸ் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் அந்த மாதிரி பீப்புளை வந்து நம்ம மீட் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம ரோட்ல வந்து மீட் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க வரும்போதே என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸோ ஜெகோவா விட்னஸ் வராங்க, லெட்ஸ் ஆல் ஆக்ட் லைக் பீன் பேக் சேர்ஸ் அப்படின்னு. பீன் பேக் சேர்ஸ் வந்து வச்ச இடத்துல அப்படியே இருக்கும்,
1: நம்ம ஒரு லைட் பேக் ஆட்டிடியூட் நமக்கு
0: இருக்கும். ஸோ அவங்க வந்தால் எப்படியாவது அனுப்பி விட்டுறலாம், எதா சொல்லி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறலான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் முடியும் போது உங்களுக்கு ஒரு புது ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம ஃபெய்த்தை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும், அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃபெய்த் அவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க எப்படி அந்த தவறான போதனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம்.
1: நிச்சயமாக, அதாவது இதை நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஜெகோவா விட்னஸ் இது மாதிரிலாம் யோசிக்கும் பொழுது எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. அதாவது ஓகே, ஜஸ்ட் மூவ் பண்ணி போயிடலாம், நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி. பட் ரீசெண்டாக என்னாச்சுன்னா, இந்த ஓனா என் வீட்டுக்கே வந்ததுன்ற மாதிரி, நான் காலையில் வந்து ஏறக்குறைய ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் முன்னால் நான் ஜிம்முக்கு போயிருந்தேன். வந்து பார்த்தா வீட்டில் ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க, அக்கா ஃபுல் ஃபயராக போயிட்டு இருக்குது கான்வர்சேஷன். அப்புறம் நான் வந்த உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜெகோவா விட்னஸ் அப்படின்னே. இப்போ அக்காவுக்கு, அதாவது மை ஒய்ஃப், அவங்களுக்கு ஃபார்மலாக எந்த பைபிள் காலேஜ் எந்த ட்ரைனிங்குமே கிடையாது. ஸோ தெரிஞ்சது விட்டு விளாசி, நீங்கள் ஜீசஸை இப்போ ஏற்றுக்கலன்னா யூ வில் கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஜீசஸை ஏற்றுங்க, திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லி அவங்க மிரண்டு போய் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரின்னு நினைக்கிறேன். வி கே நாட் பி லைட் பேக்.
0: ஆமாம். ஸோ செகண்ட் பீட்டர் 3:15 ஒரு வேர்ஸ் இருக்குது. ஸோ ஐ லைக் டு ரீட் இட் ஃபார் யூ.
1: ப்ளீஸ்.
0: ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர் டு கிவ் அன் ஆன்சர் டு எவ்ரி ஒன் ஹூ ஆஸ்க்ஸ் யூ டு கிவ் த ரீசன் ஃபார் த ஹோப் தட் யூ ஹாவ் அப்படின்னு சொல்கிற வேர்ஸ். ஆனால் நம்ம இந்த பதில எப்படி கொடுக்கணும்னா, பட் டூ திஸ் வித் ஜென்டில்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்.
1: அதான் தமிழ்ல நான் 2 பேதுரு 3:15. ஓகே, 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஸோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். That's a beautiful. So, mm-hmm. we should always be prepared
0: to give an answer.
1: Okay, so, wonderful. So, அன்பு நேர்களே பாருங்க, இப்போ அந்த ப்ரிப்பரேஷன் டைம் தான். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம லிசன் பண்ணுவோம். தயவு செய்து ப்ளீஸ் நோட் டவுன் த பாயிண்ட்ஸ். ஏன்னா பாருங்க, ஜெசி சுஜானா வந்து அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் ரிசர்ச். இதுக்கப்புறம் தான் இது வந்து சும்மா ஏதோ பாருங்க அப்படி பேசுறது கிடையாது, அப்படி பேசவும் முடியாது. ஏதோ ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஞானம் வந்தது அந்த மாதிரி கதை இல்லை. லாட் ஆஃப் ஸ்டடி ஹஸ் கான் இன் டு திஸ். அதனால தயவு செய்து ப்ளீஸ் டேக் டவுன் தி நோட்ஸ்.
0: ஓகே, நம்ம இப்போ ஜெகோவா விட்னஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தவர் பேர் சார்ல்ஸ் ரசல். ஸோ இவர் வந்து ஹீ டிட் நாட் லைக் சம் டீச்சிங்ஸ் ஆஃப் த பைபிள். ஸோ அதனால என்ன பண்ணார்னா அவரோட டீச்சிங்ஸ் அதில் ஆட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணாரு. அப்படி டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும்னு ஃபர்ஸ்டே இது பேர் ஜெகோவா விட்னஸ் இல்லான்னு ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஸ்டார்டட் அஸ் வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டின்னு தான் அவர் ஆரம்பிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் லேட்டர் வந்த பீப்புள் தான் இதுக்கு பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவர் இப்படி ஆரம்பிச்சு

0: இவர் கொஞ்சம் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சார். என்ன கள்ள தீர்க்க தரிசனம்னா, 1874 ஜீசஸ் கிரைஸ்ட் வில் கம் பேக் அப்படின்னு சொல்லி, த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கும்னு சொல்லி சொன்னார். ஸோ இது எப்படி அவர் சொன்னார், எப்படி பீப்புளை கன்வின்ஸ் பண்ணார்னா, ஏன்ஷியன்ட் இஜிப்சியன் கால்குலேஷன்ஸ் இது மாதிரி எல்லாம் போட்டு 1874 ஜீசஸ் கிரைஸ்ட் வில் கம். ஆனா பீப்புள் வெயிட்டட், 1874 ஆல்சோ கேம் அண்ட் வென், ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் நாட் கம். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் க்வெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஐயோ தப்பு, நான் பண்ண கால்குலேஷன் எல்லாம் 1914 தான், இப்போ கரெக்டா சொல்றேன், ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த இயர்ல தான் வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இயரும் வந்துட்டு போச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் டிட் நாட் கம். உடனே அவர் என்ன சொன்னார்னா, தி செகண்ட் கம்மிங்கோட டீச்சிங், அந்த ப்ராஃபஸியே வந்து மாற்றி என்ன சொல்லிட்டார்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு போனார், ஆனால் இன்விசிபிளா, ஹீ ரிட்டர்ன்ட் இன்விசிபிளி ஆஸ் அ கோஸ்ட் இந்த இயர் 1914 சொல்லிட்டு பீப்புளை வந்து கன்வின்ஸ் பண்ணார்.
1: கன்வின்ஸும்
0: ஆயிருக்காங்க.
1: அதாவது பைபிள் ஒரு வசனம், மார்க் 13:32, மார்க் 13:32, அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்.
0: So Jesus Christ doesn't know when he is going to come.
1: Yes.
0: Only the Father knows.
1: Father knows. நான் திருப்பி வாசிக்கிறேன், அந்த நாளையும் அந்த நாழிகையையும், not only the day, that exact moment, the time, பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். வெரி கிளியர், மற்றொருவனும் அறியான். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஹெவனுக்காவது தெரியுமா தெரியாது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியான். ஸோ இதுல இருந்தே தெரியுது நேர்களே, நம்ம ஜீசஸ் இதோ வராரு, அந்த டேட் வராரு, இந்த டேட் வராருன்னு சொன்னா நீங்க பிளைண்டா அதை வந்து ஜஸ்ட் ரிஜெக்டட் நம்ம கூட நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. பைபிள் இஸ் வெரி கிளியர். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சென்னை பகுதியிலும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், May 21 is the judgment day அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு சில இதெல்லாம் ஆட் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் May 21 வந்தது நான் பார்த்துருக்கேன், இந்த பில்போர்ட் மாதிரியெல்லாம் செஞ்சு ஒரு லாரியில் வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த ஆடுக்குரிய அந்த வெஹிக்கிள். எனிவே, ஸோ இது அந்த நாட்கள்லேருந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க.
0: ஸோ இந்த பர்சன் சார்ல்ஸ் ரசல் வந்து, ஹீ டைட் ஆஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட். ஸோ அவர் அவரோட கிரேவ்க்கு மேலே வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் ஹிஸ் கிரேவ் இஸ் தேர். ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தட் ஹீஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட். அவர் மேலே அந்த பிரமிட் வச்சிருக்கிறது என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, அந்த பிரமிட் வச்சு தான் அவர் ஜீசஸ் கிரைஸ்டோட ரிட்டர்னை வந்து கால்குலேட் பண்ணார் வித் ஈஜிப்சியன் கால்குலேஷன். ஸோ அதனால ஹி வாண்டட் டு ஹாவ் த பிரமிட் ஓவர் ஹிஸ் கிரேவ். ஸோ அதே மாதிரி வச்சு ஹி ஹட் பீன் பரீட்.
1: அவருடைய டிசைர் படி அவர் அந்த ரிசர்ச். பட் ஈஜிப்சியன் இதுக்கும் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி கனெக்டிவிட்டி இல்லையா, அவருடைய ஏதோ சம் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன்.
0: கைண்ட் ஆஃப் கால்குலேஷன், தட் இஸ் ஓல்டன் டேஸ் கால்குலேஷன் வச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் டேக்கன் ஓவர் பை ஜோசப் ரதர்ஃபோர்ட். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஹீ ஸ்டார்ட் டெல்லிங் தட் வி ஆர் த கிங்டம் ஆஃப் காட் ஆன் அர்த். ஸோ அதுக்கு வந்து என்ன பேர் வச்சார்னா, தியோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன். ஸோ தியோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன்னா கிங்டம் ஆஃப் காட் ஆன் அர்த். ஸோ அவங்க தான் என்னன்னா, தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் ரூல்ட் பை காட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேட் திஸ் தியோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் வந்து ஜெஹோ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தே வில் நெவர் சல்யூட் அ ஃபிளாக், தே வில் நெவர் சிங் த நேஷனல் ஆந்தம், விச் எவர் கண்ட்ரி தே ஆர், because they say they don't belong to that particular country's government. அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, அவங்க தான் வந்து ரியல் காட்ஸ், காட் ரூல் பண்ற பீப்புள். ஸோ தே வில் நாட் பி பார்ட் ஆஃப் த ஆர்மி. ஸோ ஒரு நேஷனுக்கு தே வில் நாட் ஷோ தேர் அலிஜன்ஸ், அந்த மாதிரி இருப்பாங்க.
1: அது தவறாச்சு.
0: They will not sing the national anthem also. Or patriotism அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லாம, they feel avanga da thani kingdom, they are the root, they are ruled by God appdin sollite they have that principle in mind.
1: And the theocratic organization.
0: Yeah, theocratic organization. Okay. Still they have this feeling. So in the year 1931 ஜோசப் ரதர்ஃபோர்ட் தான் கேவ் த நேம் ஜெகோவா விட்னஸ். ஸோ ஹீ சேஞ்ச் த நேம் ஃப்ரம் வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டி டு ஜெகோவா விட்னஸ், எலிமினேட்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் கேவ் த நேம் ஜெகோவா விட்னஸ். ஸோ ஜெகோவா வந்து நம்மளுக்கு இட் இஸ் அன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காட். நம்மளுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அது நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஜெகோவாவை வந்து லார்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீப்ரூவில் வந்து தே டோன்ட் யூஸ் வவல்ஸ், ஸோ தே ஹாவ் இட் அஸ் YHWH. ஆனால் அதில் வவல்ஸ் ஆட் பண்ணி ரீட் பண்ணால் யாவே யாவே, அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லார்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க.
1: ஆக்சுவலி அந்த யாவே அது வந்து கரெக்ட் ப்ரொனன்சியேஷனான்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா தோஸ் டேஸ் நோபடி ப்ரொனவுன்ஸ் த நேம் ஆஃப் காட், ஆண்டவர் பேரை யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த எழுத்து வடிவில் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கு வந்து இது இப்படி அந்த வவல்ஸ் ஆட் பண்ணும்பொழுது இப்படி யாவே யாஹ்வே இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு ப்ரொனன்சியேஷன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னா. யாவே இஸ் டிஃப்ரெண்ட், யாஹ்வே இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆண்டவருடைய பெயர் அப்படின்றது அது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து யா ஒரு டூ ஆர் த்ரீ மேபி டூ டூ ப்ரொனன்சியேஷன்ஸ் அந்த மாதிரி. இந்த யாவே வந்து இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆண்டவரை சொல்லும் பொழுது எலோஹிம் அடோனாய் இப்படி ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் ஐ ஆம் தட் ஐ ஆம். ஸோ இந்த யாஹ்வே எங்கெல்லாம் ஆண்டவர் வந்து இது வந்து யாஹ்வே அப்படின்னும் பொழுது ஆண்டவர் தான் தன்னை குறித்து சொல்கிற இடம் அண்ட் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடமா இருக்குது. ஸோ யாஹ்வேன்னு வர்ற இடம் எல்லாமே இட் இஸ் அ கவனன்ட் நேம். ஸோ இங்கிலீஷில் ஜெஹோவா, ஸோ ஜெஹோவா ஜாயரே, ஜெஹோவா ராஃபா, ஜெஹோவா சிட்கினு, ஜெஹோவா மக்கதேஸ், நம்ம இட்ஸ் அ கவனன்ட், இட்ஸ் அ கவனன்ட் நேம். மனுஷனுக்கு ஆண்டவர் எங்கெல்லாம் வெளிப்பட்டாரோ அந்த இடத்துல தான் இந்த யாவேன்ற பேர் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஆண்டவருக்கு இந்த பல நாமங்கள் ஆண்டவருக்கு ஆஸ் த பீப்புள் அண்டர்ஸ்டுட் ஹெம், அவங்களுடைய சிச்சுவேஷன் அவங்களுடைய நீட்ல எப்படி ஆண்டவர் அவங்க புரிந்து கொண்டாங்களோ அந்த நேமை கொடுத்து அவங்க சொல்றாங்க. ஸோ யெகோவா ஈரேனும் போது தேவனின் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸடஸ் 15:26 I am the Lord who heals you. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஜெஹோவா ராஃபா. ஸோ இந்த மாதிரி தேவனுடைய நாமங்கள் அதாவது யெகோவான்னு வரும் பொழுது யாவே அப்படின்னும் பொழுது கவனன்ட் நேம் அப்படின்னு சொல்லலாம். எனிவே
0: அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பண்ண டிரான்ஸ்லேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க பைபிளில் சில இடத்துல வந்து அவங்க
1: ஜஸ்ட் அதான் நீங்கள் சொன்னது ரொம்ப சரியாக, அதில் நமக்கு கம்ப்ளீட் அக்ரிமெண்ட்
0: இருக்கு.
1: ஆனால் இன்றைக்கு இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் இந்த எல்லாம் சேர்ந்து தான் ஒரே நாமமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜீசஸ் அப்படின்ற பேர். ஜெகோவா ஷம்மா அப்படின்னா கர்த்தர் நம்மோடு, அதான் இமானுவேல் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இன்னைக்கு எல்லாமே அந்த ஒரே நாமத்தில் அடங்கி இருக்குது.
0: ஸோ இவர் என்ன பண்ணார்னா ஹி பில்ட் அ பெரிய பேலஸ். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போனவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஜீசஸ் கிரைஸ்ட் இன்விசிபிளா ஹி ரிட்டர்ன்டு, அதனால இவர் அதே சொல்ல முடியல. ஸோ இவர் என்ன சொன்னார்னா ஒரு பேலஸ் பில்ட் பண்ணுறேன், இந்த பேலஸில் தான் ஏப்ரஹாம் ஐசக் அண்ட் ஜேக்கப் தே ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியே யாரும் வரமாட்டாங்க, அப்படி யாரும் வரவும் இல்லை. ஸோ ஹீ மூவ்ட் இன் டு த பேலஸ், இட் வாஸ் அ பேலஸ் ஃபார் ஹிம் டு கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ மூவ்ட் இன் டு த பேலஸ். ஸோ அவர்
1: வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு ஒரு பேலஸ் ஓன்
0: பண்ணுறதுக்கு. ஸோ ஹீ ஆல்சோ டைட் அஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட், ஃபால்ஸ் ப்ராஃபிட், ஆனால் அவருக்கு கேன்சர் இருந்துச்சு, ஹி டைட் அஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபிட். ஸோ அந்த பீரியடில் தான் வாட்ச் டவர் அண்ட் அவேக் அவங்க போடுற ரெண்டு மேகசின், ஸோ இது வந்து பயங்கரமாக சர்க்குலேட் ஆன பீரியட் வந்து ஜோசப் ரதர்ஃபோர்ட் அவரோட பீரியடில் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்த ஒரு மனுஷன் பேர் வந்து நேதன் நார். இவர் தான் என்ன பண்ணார், ஹி வாஸ் அ வெரி டைனமிக் பர்சன். முன்னாடி இருந்த ரெண்டு பேரோட எப்படியாவது இந்த ஜெகோவா விட்னஸை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணணும் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி he gave an instruction that every house has to be visited once or twice by some Jehovah witness people. அப்படின்னு சொல்லி ரூல் போட்டது வந்து இந்த கடைசியா வந்த நேதன் நோர் தான். ஸோ இவர் என்ன பண்ணார்னா, இவரோட பீரியட்ல கூட பயங்கரமா ஒரு காட்டு தீ மாதிரி ஜெகோவா விட்னஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல பைபிள்ல இருக்கிற சில வசனங்களை அவங்களுக்கு சாதகமா சேஞ்ச் பண்ணாங்க நியூ டெஸ்டமெண்ட்ல. ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவங்க எந்த இதுலயுமே கை வைக்கல, நியூ டெஸ்டமெண்ட்ல நிறைய பிளேசஸ்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதே ஸ்டார்டட் டு சேஞ்ச். கொஞ்சம் அவங்களோட தியாலஜிஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில வேர்ட்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு புது ஒரு பைபிளே தே ஸ்டார்டட் டு ரிலீஸ். ஸோ இந்த பைபிள்ல வந்து தே டிட் நாட் கிவ் ஆத்தர்ஸ் ஃபார் த டிரான்ஸ்லேஷன். வெளியில வந்து அவங்க யாரெல்லாம் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணான்னு இந்த ஆத்தர்ஸை வந்து அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட்டாக தே ஹேட் தேர் பீப்புள் ஹூ ஆர் டிரான்ஸ்லேட்டட். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ வந்து நம்ம எல்லா பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸும் எடுத்துக்கலாம், ஆல் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் யூ கம்பேர் இட் வித் ஜெகோவா விட்னஸ் டிரான்ஸ்லேஷன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அவங்க டிரான்ஸ்லேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க டிரான்ஸ்லேஷன் ஆர் அவங்க பைபிள் தான் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ எல்லா பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் எடுத்துக்கலாம், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து அவங்களோடதோட கம்பேர் பண்ணால் அவங்களோட தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் சம் மேனிப்புலேஷன் ஹஸ் பீன் டேக்கன் பிளேஸ் இன் தேர் டிரான்ஸ்லேஷன்.
1: அதாவது ஒரு வசனம் உபாகமம் 4:2, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஸோ காட்ஸ் வேர்ட் ஷுட் பி டேக்கன் அப்படியே. இப்போ இதில் வந்து ஒரு அதாவது இப்போ வேரியஸ் டிரான்ஸ்லேஷன்ஸில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும்,
0: பட் நம்ம
1: மீனிங் வில் நாட் சேஞ்ச். எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிறது போல் நம்ம ஒரு 3-4 டிரான்ஸ்லேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது அந்த எசன்ஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எசன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம அங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து த பர்சன் ஹூ ஃபவுண்டட் த ரீசன் ஃபார் த ஆர்கனைசேஷன் வந்து அவருக்கு வேதத்தில் ஒரு சில பகுதிகள் பிடிக்கல,
0: அதனால அவரோட டீச்சிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சார். ஆனால் கடைசியில் அது பண்ணது வந்து கடைசியாக வந்த நேதன் நோர் தான் டீச்சிங்ஸை வந்து ஆட் பண்ணது அதில்.
1: Wonderful.
0: Bible.
1: Wonderful explanation. அவர் பண்ணது ஒண்டர்ஃபுல் இல்லை. ஸோ ஏன்னோ அன்பு நேர்களை நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி we will listen to a beautiful song and come back.

0: ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் ஒன்று கேட்டோம். ஸோ ஜெஸ்ஸி, ரொம்ப அழகாக நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் எப்படி உருவானது அப்படின்னு சொன்னீங்க. பேசிக் அந்த பர்த்லே ஒரு ஃபால்ட் இருக்க தான் செய்யுது இந்த கல்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே. எனிவே சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி உருவாய் பைபிளில் நிறைய அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் மேனிப்புலேஷன்ஸ்
1: நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ திஸ் பர்சன் மேட் இட் வெரி ஷுவர் எல்லார் வீட்லேயும் வந்து ஜெஹோவா விட்னஸ் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டாங்க. ரூல் போட்டதுக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க ஸ்ப்ரெட் ஆகி எல்லார் வீட்லேயும் ஒரு டைம் ஆச்சும் கேட்டுக்கொண்டிருக்கிற லிஸ்னர்ஸ் வீட்டில் கூட ஒரு டைம் ஆச்சும் அவங்க வந்து அவங்களோட ஃபேத் ஆர் அவங்களோட மேகசின்ஸை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இருக்கலாம், ஏன்னா அவங்க அக்ரெசிவாக வந்து நம்ம சிட்டிலேயும் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் சென்னை, நீங்கள் வேறு ஏதாவது சிட்டியில் இருந்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கலாம். நான் சொன்னது போல் எங்கள் வீட்டுக்கு வந்தது உண்டு. இப்போது ஜெஸ்ஸி, நீங்கள் கூட வந்து ஜப்பானில் இருக்கும் பொழுது உங்களை யாரோ விசிட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன சம்பவம் அது?
1: ஆமாம், நான் லாஸ்ட் இயர் வந்து ஜப்பானில் இருக்கும்போது ஒரு லேடி வருவாங்க. எவ்ரி மந்த் ஷி வில் கம், எவ்ரி 15 days இட் வில் பி லைக் தட். எவ்ரி 15 days அவங்க வருவாங்க, வந்து அவங்களோட ரெண்டு மேகசின்ஸ் கொடுப்பாங்க, வாட்ச் டவர் அண்ட் அவேக், அந்த மேகசின் கொடுப்பாங்க. வந்து நல்ல என்ன சொல்ல, ரொம்ப ப்ளெசண்டாக ஷீல் ஸ்மைல். ஃபஸ்ட் டைம் அவங்க நம்ம பேரை கேட்டோன்னா தே வில் நெவர் ஃபர்கெட். அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹலோ ஜெஸ்ஸி அப்படின்னு தான் தே வில் ப்ரெசன்ட் தெம்செல்ஸ். ஹலோ ஜெஸ்ஸி, ஹவ் ஆர் யூ, என்ன வீட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீ வில் ஸ்டார்ட் ஒரு கான்வர்சேஷன். நம்ம பேசி ஏதாவது ஒரு டாபிக் உள்ள போகிறோமான்னு பார்ப்பாங்க. ஆர் ஷி வில் கிவ் இந்த வாட்ச் ஸ்டார் அவேக் மேகசினை ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்படி அந்த மேகசினை நான் பார்ப்பேன், ஆனால் எனக்கு தெரியும் இவங்க ஜெஹோவா விட்னஸ்லேருந்து வராங்கன்னு. ஆனால் ரொம்ப அவங்கக்கிட்ட பேசுறது அப்படியெல்லாம் இல்லை. ஸோ டுவர்ட்ஸ் எண்ட், ஒரு 6-7 months கழிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஐ ஹேட் இது அவங்க வீட்டுக்கு கூப்பிடணும், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நம்மளோட ஃபேத் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் அ ஃபீலிங்.
0: ஸோ இது அப்போ அவங்க ரெகுலராக உங்களை விசிட் பண்ணியிருந்துருக்குறாங்க.
1: ஆமாம்,
0: ஓகே.
1: ஸோ நான் கொஞ்சம் ஜெஹோவா விட்னஸ்லாம் பற்றி ரீட் பண்ணேன், கொஞ்சம் சீரீஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் தட் நம்ம மிஷன் ஃபீல்டு வந்து வேற எங்கேயும் கிடையாது, இட் இஸ் இன் அவர் டோர் ஸ்டெப் தான். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ பிஃபோர் லீவிங் ஜப்பான் ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, அங்கே வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இங்கே மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஃபேத்தை ஷேர் பண்ணணும், தென் காட் வில் டேக் கேர் தட் ஹீ வில் டூ சம் மிரக்கிள் இன் ஹர் லைஃப் சம் டே அப்படின்னு சொல்லி.
0: அதாவது ரொம்ப சரியான ஒரு இது, ஏன்னா பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணீர் பாய்ச்சறது ஒருத்தர், ஐ மீன் விதைக்கிறது ஒருத்தர், தண்ணீர் பாய்ச்சி ஆனால் விளைய செய்கிறவர் தேவன், ஃபைனல் அந்த இதை கொண்டு வர்றவர் ஆண்டவர் தான். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பியூட்டிஃபுல்.
1: அவங்கள அதை மாதிரி இன்வைட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹர். ஸோ ஃபஸ்ட்டு டே அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து நிறைய பேசுவேன் அவங்க கிட்ட, பைபிள் அந்த வேர்சஸ் எல்லாம் எடுத்து பேசுவேன்னு சொல்லி ஷி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். அதனால ஷி ஆஸ்க் சம் டைம் ஃபார் ஃப்ரம் மீ, நான் எனக்கு 1 week கொடுங்க, 1 week அப்புறம் நான் வந்து அவங்க கிட்ட பேசுகிறேன். அன்னைக்கு வென் ஷி கேம் அவங்க ப்ரிப்பேர்டாக வந்தாங்க, ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். ஸோ நான் என்ன சொல்லு, நம்ம ஃபேத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷி ஆல்சோ ப்ராட் இன் சம் வேர்சஸ். ஸோ அவங்க பைபிள் அன்னைக்கு தான் பார்த்தேன், ஜெஹோவா விட்னஸ் அவங்களுக்கு பைபிள் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய நெட்லேயும் கொஞ்சம் ரீட் பண்ணேன் அவங்க வாட் தே பிலீவ், வாட் தே டீச், அதெல்லாம் பற்றி அறிஞ்சு கொள்கிறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அவங்கக்கிட்டேயும் என்னோட ஃபேத் பற்றி ஷேர் பண்ணேன். ஸோ ஃபைனலி ஒரு 2 hours கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஷீ செட் ஐ எம் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷி ரேன் ஷார்ட் ஆஃப் டைம். அதனால ஷி லெஃப்ட் த பிளேஸ். ஐ எம் ஷுர் காட் வில் ஹாவ் சம் பர்பஸ் ஆஃப் மீ ஷேரிங், ஏன்னா ஹிஸ் வேர்ட் வில் நெவர் கோ வாய்ட். ஸோ சம்டே இட் வில் ஒர்க் அ மிரக்கல் இன் ஹர் லைஃப். அவங்க வந்து ஃபேமிலியாகவே தே ஆர் இன் டு திஸ் ஜெஹோவா விட்னஸ். ஸோ அதுலேருந்து அவங்க ஃபேமிலியாகவே வெளியில் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை
0: விசுவாசம். நிச்சயம் அவங்க விசுவாசம் வீண் போகாது, தேவன் அதை கனப்படுத்துவார். ஏன்னா நீங்கள் அந்த விசுவாசத்தில் கிரியையும் செஞ்சுருக்கிறீங்க. ஸோ நிச்சயமாக ஆண்டவர் அதை கனப்படுத்தி அந்த அம்மாவை I think even I believe we will meet her in heaven someday along with her family. Anyway, so சொல்லுங்க சுஜானா, இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் அந்த நம்ம என்ன பேசணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க, அதாவது யூ ப்ரிப்பேர்ட் அண்ட் யூ ஸ்போக். ஸோ இது எப்படி உருவானது அப்படின்றத பார்த்தோம்.
1: ஸோ அவங்க என்ன டீச், வாட் தே டீச் அண்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக அவங்க தியாலஜி ஆஃப் டினாயல், அவங்க எல்லாமே வந்து டினாயல் தான். நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோமோ அதை டினாய் பண்ணுறது தான் ஜெஹோவா விட்னஸ் பீப்புளோட நேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டினாய் ட்ரினிட்டி. ஆனால் அவங்கக்கிட்ட ட்ரினிட்டின்னா என்னன்னு கேட்டால் அவங்க வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் எத்திக்கல் பிரின்சிபல்னு தான் சொல்லுவாங்க. லைஃப், ட்ரூத் அண்ட் லவ், இது தான் வந்து ட்ரினிட்டின்னு சொல்லி தே பிலீவ். ஆனால் நம்மளுக்கு வந்து ட்ரினிட்டின்னு சொல்கிற கான்செப்டே டிஃப்ரெண்ட். அவங்க வந்து தே டோன்ட் பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட், தே டோன்ட் பிலீவ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் காட். ஸோ நம்ம ட்ரினிட்டின்னா விதின் த நேச்சர் ஆஃப் ஒன் காட் தெர் ஆர் த்ரீ இட்டர்னல் பர்சன்ஸ், ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ தே டோன்ட் பிலீவ் தட். அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தே வில் நாட் ஹாவ் அ மைண்ட் டு அக்செப்ட் இட். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரெஃபரன்சஸ் அந்த வேர்சஸ் எல்லாம் தே வில் ட்ரை டு ஷோ.
0: யா, டெஃபினட்டா. பட் ஸ்டில் பைபிளில் வந்து ட்ரினிட்டி ரொம்ப கிளியராக வந்து பேசப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல நிச்சயமாக நம்ம ஒன்று சொல்லணும், நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த் போன எபிசோடில் சொன்னோம், இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா வர்ஜின் பர்த். வர்ஜின் பர்த் இல்லைனா பாவ மன்னிப்பே கிடையாது. அதே போல் நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ட்ரினிட்டி, திருத்துவம், திரியேக தேவன் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். இந்த ட்ரினிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய கிறிஸ்டியன் ஃபெய்த்தில். இப்போ ட்ரினிட்டி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபெய்த் வந்து சரி கிடையாது. சம்படி ஹூ டசன்ட் பிலீவ் இன் ட்ரினிட்டி வந்து தி ஃபெய்த் இஸ் நாட் ரைட்.
1: ஆமாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனம், செகண்ட் திமத்தி 3:16-17. ஸோ இந்த வேர்ஸ் நம்ம ஆல்ரெடி நேற்று போன
0: வாரத்தில் பார்த்தோம்.
1: ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரெத்ட். ஸோ these scriptures are used for correcting, rebuking and teaching. So with these verses nama vandu we can teach people, we can correct those people, we can rebuke also.
0: Jesse ipo andha vasanatha na tamil la vasikiren. 2 Timothy 3:16 veda vakyangal ellam deva aaviyinal arulapattirukkirathu. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. ஸோ 3 Timothy 16:17.
1: ஆமாண்ணா. ஸோ நம்ம இந்த வசனத்தில் பார்க்கும்போது நம்ம இந்த வசனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேசலாம், அவங்களோட டீச்சிங்க்கு நம்ம ஃபெய்த்துக்கும் எப்படி இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து பைபிள் வேர்சஸை யூஸ் பண்ணி பேசலான்னு சொல்கிறதுக்கு நம்ம பைபிள் வேர்சஸை தான் யூஸ் பண்ண போகிறோம் இனி ஃபாலோயிங் இதில். ஸோ ட்ரினிட்டி
0: வந்து ஒரு சிலர் எமோஷ்னல் ஆகி திட்டி
1: birth of Jesus, பேப்டிசம் ஆஃப் ஜீசஸில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் கிரேட் கமிஷனில் பார்க்குறோம், தென் வி சி இன் பெனடிக்ஷன் ஆல்சோ. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் மூணு பேரோட ஒர்க்கை வந்து வி ஆர் சீங். த வேர்ட் ட்ரினிட்டி இஸ் நாட் தேர் இன் த பைபிள். ஸோ ஆனால் இவங்க மூணு பேரோட ஒர்க்ஸை வந்து நம்ம வி சி இட் டுகெதர் இன் தீஸ் மெனி பிளேசஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட்.
0: அதான், அதாவது இப்போ நீங்கள் ஜீசஸுடைய பர்த் சொன்னீங்க, ஆண்டவருடைய பிறப்பு. ஸோ ஐ திங்க் அது வந்து லூக்கா
1: 1:35
0: இருந்து உள்ள வசனங்கள் எல்லாவற்றிலுமே காப்ரியல் வந்து மரியாளை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. லூக்கா 1:35 அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும்.
1: ஸோ இதில் வந்து நம்ம பரிசுத்த ஆவி பற்றி பார்க்குறோம், அப்புறம் உன்னதமானவரின் பலன், உன்னதமானவர் பிதாவாகிய தேவன், அப்புறம் வந்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் தான் வந்து பிறக்க போகிறார். ஸோ அதில் நம்ம ட்ரினிட்டியை பார்க்குறோம். பேப்டிசம் ஆஃப் ஜீசஸில் மத்தேயு 3:16-17 தேவ ஆவி புறாவை போல் இறங்கி, அதில் வந்து தேவ ஆவி புறாவை போல் இறங்கி வந்து இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ரெப்ரசன்டேஷன். வானத்திலிருந்து ஒரு சத்தம், அது வந்து காட் த ஃபாதர். அப்புறம் இயேசு வந்து அந்த இடத்துல ஞானஸ்நானம் பெற்றார். ஸோ அங்கேயும் நம்ம ட்ரினிட்டியை பார்க்குறோம். அடுத்தது கிரேட் கமிஷன், மத்தேயு 28:19, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கேயும் நம்ம ட்ரினிட்டியை பற்றி பார்க்குறோம். பெனடிக்ஷனில் நம்ம சர்ச்சில் எல்லாம் பெனடிக்ஷன் சொல்லுவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம். ஸோ அதுலேயும் நம்ம ட்ரினிட்டியை பற்றி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஹோலி ஸ்பிரிட்டுன்னு நம்மளுக்கு பைபிளில் இல்லை. வி ஹாவ் இட் அஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட்.
0: எக்ஸாக்ட்லி.
1: ஸோ ஸ்பிரிட் ஆஃப் காட் கேம் அப்பான் சர்டன் பீப்புள். ஸோ எக்ஸாம்பிள் டேவிட், கிடியன், சாம்சன், இவங்க மேலெல்லாம் ஹோலி த ஸ்பிரிட் ஆஃப்
0: காட், ஹோலி ஸ்பிரிட்,
1: ஹோலி ஸ்பிரிட். ஆனால் அதில் கொடுத்துருக்குற பைபிளில் கொடுத்துருக்குறது ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு ஆவி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில ரெஃபரன்சஸ் வந்து ஜெனசிஸில் நம்ம பார்க்குறோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி ஜெனசிஸில் இருக்குது. ஸோ
0: அதே ஜெனசிஸில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா 1 ஜெனசிஸ் 1:1, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ ஆதி முதற்கொண்டே
1: The spirit of God was there. Exactly.
0: நிறைய பேர் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு மட்டும்தான் அவரை கொண்டு வந்துடுவாங்க, பட் ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து இன்ஃபேக்ட் அதான் கிரியேஷன் முதற்கொண்டு அவர் வந்து ஹீ இஸ் தேர்.
1: அண்ட் ஆல்சோ நம்ம ஐசாயாஸ் கமிஷனில் நம்ம பார்க்குறோம், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு ப்ளூரல் இருக்குது. ஸோ தேர் இஸ் மோர் தென் ஒன் பர்சன் இன்வால்வ். ஸோ இதை வந்து நம்ம ட்ரினிட்டியை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக ஜெஹோவா விட்னஸ் பீப்புளுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க வந்து தே டோன்ட் பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் காட். ஸோ இதை வந்து நம்ம ரெவலேஷனில் 3 வச்சு அவங்களுக்கு எப்படி பேசலான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம்.
0: அதாவது இப்போ ஜெஹோவா விட்னஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது சொல்லணும் இல்லையா. அவங்க ஜெஹோவா விட்னஸ்ன்னு சொல்கிறதுனால தே சே ஜீசஸ் இஸ் நாட் காட்
1: அண்ட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல்சோ நாட் காட்.
0: நாட் காட் அநேக வேளையில் ஹோலி ஸ்பிரிட் அவங்க ஒரு பர்சனாகவே ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வி பிலீவ் இன் த ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், பிதா குமாரின் பரிசுத்தாவி ஆகிய திரியேக கடவுளை தான் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம்.